புத்தம் புதிய காலை பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 7ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. நேரம் இப்போது 5:56:40. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 குரலோசை. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரற்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். குரல் எண் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. குரலோசை கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், கோபால் பல்பொடி, மயிலாடுதுறை ERC காமாட்சி ஜுவல்ஸ். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் சாஜிதா பேகம் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் இணையின் இன்சுலமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜபகர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வன் எஸ் சாய் ஹரீஷ். 7:00 திரைசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 கோபால் பல்பொடி வழங்கும் காலை காம்போ, 8:05 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் நலமாய்வாழ, கர்ப்பகாலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள். காலை மணி 9:05 மயிலாடுதுறை ERC காமாட்சி ஜுவல்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். காலை 10:05 சிந்தனையரங்கம், நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறை என்ற தலைப்பில் நேர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 அசத்தல் சந்திப்பு, YTP கிரீன்வே சோலார் நிறுவனம் திருவாரூரில் இருந்து. 11:30 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமம் நகை மாளிகையின் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 மயிலாடுதுறை ERC காமாட்சி ஜுவல்ஸில் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி, ஆரி தொழில் செய்து வரும் சந்திரப்பாடி ஜே பிரேமிகா அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் LSE, 3:30 கோபால் பல்பொடியின் LSE, மாலை 4:00 ஊரும் உணவும், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோவில் தெருவிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக, 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் ஊரும் உணவும், 5:15 திரைசை, 5:30 மயிலாடுதுறை ERC காமாட்சி ஜுவல்ஸின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ERC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொலமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள்

0: வரை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை நலமாய்வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸ் வழங்கும் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசட்டின் உழவர் அரங்கம். இயற்கை விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்கார நெருப்பு ஜே கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம் 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று 8:30 வானொலி நாடக விழா 2026. மௌனவிரதம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 கோபால் பல்பொடி இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது. 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:10 துயிலும் முன். விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்று காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அண்ட் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை உடலும் உறுதியும். பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் அன்புடன் ஆரோக்கியம். இன்று மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. The Lok Sabha will resume the discussion on the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 today. Union Minister Dr. Jitendra Singh moved the bill for consideration and passing in the House yesterday. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The legislation incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the properties of convicted offenders. To ensure the expeditious disposal of cases, the legislation mandates that every state government and union territory administration establish special fast-track courts for the day-to-day trial. It further provides that investigations into offences must be completed within 2 months from the date the information is recorded at the police station. The trials must be concluded within 3 months from the filing of the charge sheet. Moving the bill, Union Minister Dr. Jitendra Singh said the new legislation reaffirms the government's deep commitment to safeguard the welfare of the students of the and the youth of this country. He said at the same time it is also a reiteration of Prime Minister Narendra Modi's resolve not to allow anyone to compromise with the future of the youth of the country. Dr. Singh claimed that it is a milestone legislation in the history of Indian Parliament. Listing a series of paper leaks that occurred during the Congress and UPA era, Mr. Singh said there was no comprehensive law to tackle the cases and the Modi government brought the Public Examinations Prevention of Unfair Means Act 2024 to ensure speedy justice.
2: You must compliment Prime Minister Modi and this government. It has finished an unfinished task which you should have accomplished. In 2024, this bill was brought in to reassure the students that their future is safe. So we learned from the experience of the 2024 Act and the subsequent sequence of events, like any responsible government should do. And therefore, this amendment is being brought in to make the law more stringent, A, and to ensure speedy justice, so that the credibility of all these exams gets enhanced and gets reinstated.
1: Prime Minister Narendra Modi chaired the second high-level meeting with secretaries to the government at his residence yesterday. During the meeting, the Prime Minister reviewed the future action agenda of ministries and departments dealing with finance and economy, commerce and industry, and technology sectors. The meeting focused on accelerating progress towards the goals of Viksit Bharat. During the meeting, Mr. Modi called for a strong focus on team building across ministries and departments,

0: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: பிறர் குற்றம் சுட்டுதல். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது நம் முன்னோர் வாக்கு. எது குற்றம் என்பதை நாம் முதலில் கண்டுணர வேண்டும். பொய் பேசாத, குற்றம் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு காலத்தில் நம் தமிழ்ச் சமூகம் இருந்துள்ளது என்ற உண்மையை நம்மால் நம்ப முடிகிறதா? அது எப்படி? நரியே தந்திரம் செய்து ஏமாற்றுகிறது என்று கதைக்கிறோம். மனிதனாக பிறந்தவன் எப்படி பொய் சொல்லாமல் அடுத்தவனை ஏமாற்றாமல் வாழ்ந்திருக்க முடியும்? இங்குதான் தொல்காப்பியர் நமக்குச் சான்றுரைக்கின்றார். திருமணத்திற்கான இலக்கணத்தை கூறுமிடத்தில் தொல்காப்பியர் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று ஆதாரம் காட்டியுள்ளார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் என்று தொல்காப்பியர் கூறியிருப்பதிலிருந்து பொய் குற்றம் தோன்றாத தெரியாத மக்கள் கூட்டம் ஒரு காலத்தில் வாழ்ந்துள்ளது, அந்த உண்மையை நாம் உணரத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட தெளிந்த குற்றமற்ற தமிழ்ச் சமூகம் காலப்போக்கில் மனித கூட்டத்தின் நாகரிக வளர்ச்சியை நெறிப்படுத்த அந்தந்த காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் ஏற்புடையது எதுவோ அதுவே நன்மையை கொண்டதாக ஏற்பில்

0: இல்லாதது எதுவோ அதுவே காலத்தால் தவிர்க்கப்பட வேண்டியதாக மாறிவிடுகிறது. அதே காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் ஒருவனை திருந்த விடாமல் சிந்திக்க விடாமல் செய்துவிடும். சுட்டி காட்டுதல் என்பது திருந்தி வாழுவதற்கு வழிகாட்டும். எனவே காலமறிந்து இடனறிந்து பொருளறிந்து நாம் பிறர் குற்றங்களை சுட்டி காட்ட வேண்டும். சிலர் நிதானமில்லாமல் பதற்றத்தால் சில செயல்களைச் செய்யும் பொழுது அது நல்விளைவுகளைத் தராமல் எதிர்விளைவுகளை தந்துவிடுகின்றது. அந்த அனுபவ மொழியே பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழியாகியது. இந்த நிதானமில்லாத பதற்றமாகியவரின் குறையை சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்குண்டு. எப்படி திருத்துவது? பதறாத காரியம் சிதறாது என்ற நேர்மறை சொற்களை அவர்களின் கரம் பிடித்து சொல்லிப் பாருங்கள். பதற்றமுற்றவரின் மனம் அமைதியாகும், அவரது செயல் சீராகும். ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல தலைவர் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் எப்போதும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளுவப் பெருந்தகை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று எச்சரிக்கின்றார். உண்மை, இனிமை, அன்பு, பொறுமை, மரியாதை ஆகிய ஐந்து பண்புகளையும் பிறர் குற்றத்தை சுட்டிக்காட்டும்போது நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நமது சொற்கள் பிறர் மனங்களை புண்படுத்தாமல் பண்படுத்தும் என்ற பக்குவத்தோடு நாம் அவர்களை அணுக வேண்டும். குற்றம் செய்யாத மனிதரில்லை, நாமும் குற்றம் செய்தவர்தான். நம் குற்றத்தை நாம் முதலில் நியாயப்படுத்தி பேசாமல் அதனை களைந்துவிட்டு பிறர் குற்றம் சுட்டுதலே மனிதனுக்கு மனிதன் செய்யும் மானுடக் கடமையாகும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்ற குறட்பாவை நம் வாழ்வின் அருட்பாவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தவறை சுட்டிக்காட்டுவது அறிவு, அன்போடு சுட்டிக்காட்டுவது பண்பு, திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டுவதே மனிதநேயம். மலரட்டும் மனிதநேயம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:16. பக்தி பாமலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக வரும் பாடல் அனிதா கிருஷ்ணா பாடியது.

நேர்களே, காரைக்காலின் கோலாகல திருவிழா, காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழா இன்று நிறைவு நாள் விழா. புனிதவதியார் முத்து சிவிகையில் திருவீதி உலா வரும் நிகழ்வு, அம்மையார் முக்தியடையும் கைலாய காட்சி நிகழ்வுகள் இன்று நடைபெற இருக்கின்றன.

0: கேட்ட பாடல் ஹேமா ஜான் பாடியது. நிறைவாக நாகூர் இஎம் ஹனீஃபா பாடிய பாடல்.
1: கருவுக்குள் என்னை வைத்து

0: நிறைவேற்றது பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: புதிய கோபால்வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1.3 அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராப்பவ வருடம் ஆடி மாதம் 13 புதன்கிழமை. காரைக்கால் ONGC காவிரிசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் விழுப்புரங்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
6: உழவர்களுக்கு
7: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ALL நாராயணன் அவர்கள்.
8: வணக்கம் நேர்களே. இப்போ இந்திய வானிலை துறை பொது தலையிலேருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா, அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில் வறண்ட வானிலை தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல லேசான தூறல் மட்டும் இருக்கும், மற்றபடி மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. பகல் நேர வெப்பநிலை 38-39°C வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 27-28°C பதிவாகும். அதனால் வெப்பமோட தாக்கம் இதே அளவு தான் போயிட்டுருக்கோம். காற்றின் ஈரப்பதம் கிட்டத்தட்ட 40-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் 80%, பகல் நேரத்தில் 40% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு கொஞ்சம் கூடுதலாக 16-18 கிலோமீட்டர் அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் அடுத்த 5 நாளைக்கு பொம்முள்ள வறண்ட வானிலை தான் நிலவும். இப்போ நிறைய இடங்களில் இந்த எல்னினோ எஃபெக்ட்னு அதை பற்றி கொஞ்சம் அதிக பேச்சு அடிபட்டிருக்கு. இந்த எல்னினோ எஃபெக்ட்னால நமக்கு என்னன்னாக்கா, வர வேண்டிய பருவமழை குறையுது. பருவமழை குறையனால வெப்பம் அதிகமாகுது. இல்லைன்னா சாதாரணமாக இந்த டைமில் கோடைக்காலம் முடிஞ்சிருக்கனால தென்மேற்கு பருவமழை வந்து அந்த குளிர்ச்சி இருக்கணும், மழை பெய்யாட்டியும் வெப்பம் இந்த அளவுக்கு தாக்கம் இல்லாமல் இருக்கும். எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட கோடைக்காலம் மாரி வெப்பம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதனால் இப்போ வெளியிலே வந்து நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு குறைந்து போய் அதிக வெப்பம் தாக்குதம் இருக்கிறதுனால கால்நடைகளும் பயிர்களும் அதிகமாக வந்து வெப்பத்தினால சேதமடைஞ்சு வருது. முக்கியமாக இந்த குறுவு பயிர் வந்து அதிக வெப்பத்தினால பதறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கனால வெளி மேய்ச்சலை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறையினால கால்நடைகளை பால் உற்பத்தி, கோழி உற்பத்தி, முட்டை உற்பத்தி எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போதுமான அளவு தண்ணீர் இல்லைன்னா கால்நடைகளில் பால் உற்பத்தி குறையும், கோழி முட்டையிடுற உற்பத்தியும் குறையும். பிராய்லர் கோழியோட எடை வந்து குறைஞ்சி ரொம்ப பாதிக்கப்பட்டு இறகுலாம் கொட்டி போகும். இறகு கொட்டிக்கிறப்ப அந்த மற்ற நோயும் அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கோழி கொட்டையெல்லாம் கொஞ்சம் ஈரத்தன் வர்ற மாதிரி சாக்கு கட்டி தொங்க விட்டு தண்ணீர் பாய்ச்சி ஈரம் வச்சுக்கிட்டனாக்க கொஞ்சம் அந்த கோடை வெயில் தாக்கம் வந்து கொட்டாயக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. பருத்தி மற்றும் இதர பயிர்களில் தண்ணீர் பாய்ச்சி தான் வெப்பத்தை குறைக்கணும், வேறு வழி இல்லை. தண்ணீர் பாய்ச்சினா கொஞ்சம் வெப்பம் முதல்ல அதிகமாகும், பின்னாடி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூ உதிர்தலும் இருக்கும். அதுக்காக எண்ணெயை தெளிக்கலாம். பானோஃபிக்ஸ், அதை வந்து நாப்தலின் ஆஸ்டிக் ஆசிட் ஒரு டேங்கில் வந்து 10 லிட்டர் எடுத்துக்கிட்டு 8 மில்லி அளவுக்கு கலந்துட்டு காலையில் மாலை வேளையில் தெளிக்கலாம். இல்லைன்னா வந்து கைத்தெளிப்பானிலே 10 லிட்டர் தண்ணியில் 5 மில்லி என்ற அளவு கூட போதுமான வெப்பம் அதிகரிக்கிறாங்க.

0: கொஞ்சம் நீர் பாச வசதி இருந்ததுன்னா பசுந்தாள் உரங்கள் போட்டு அதை மடக்கி விடலாம். பொதுமக்களும் இப்போ இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அது தந்தபோல பணிகளை மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: கேட்டது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவிரி செட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
7: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெயின் இன்சொல்லமுதல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய்.
10: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
10: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: விடங்களூர் எண்ணெய்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
11: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
12: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
13: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
12: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
13: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
12: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
14: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
15: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
14: பூமக்ஸ்.
16: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
17: வணக்கம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற தொடரை புறநானூற்றிலும் மணிமேகலையிலும் நாம் காண்கிறோம். உணவே மருந்து என்று சொல்வோமேயானால் உணவை ஈட்டித்தரும் உழவன் மருத்துவராக போற்றப்படக்கூடியவன். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடச் சொன்ன ஔவையார்தான் உழவின் வழியே நாடு உயரும் என்றும் சொல்கிறார். வேளாளர் என்பவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் என்பது ஞானசம்பந்தர் வாக்கு. உழவர்களை வேளாளர்கள் என்றும் உழவை வேளாண்மை என்றும் சொல்கிறது நம் தமிழ் இலக்கியம். சீரை தேடின் ஏரை தேடு என்ற பழமொழிப்படி தன் குடி உயர விரும்புபவர்கள் அன்று ஏர் பிடித்து உழவு செய்தவர்களே. பழந்தமிழ் இலக்கண முறையில் ஐந்தினை பாகுபாட்டில் எல்லா வளமும் மிக்க பகுதியாக மருதநிலம் விளங்கிற்று. மன்னனை வாழ்த்த வந்த ஓரம் பொகியார் நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க என்று நெல்லின் பின்னே பொன் பெருக வாழ்த்துகிறார். அவ்வையும் வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும், கோளுயர கோண் உயர்வான் என்கிறார். இறைவனின் உள்ளத்தை மகிழ்வித்த விவசாயி ஒருவரின் கதை ஒன்று உண்டு. ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். தன் வயலை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தார். செய்யும் தொழிலே தெய்வம் என்று நிலத்தையே நம்பி வணங்கி வந்தார். கோயில்களுக்கோ பூஜைகளுக்கோ அவர் செல்வதில்லை. ஆனால் எந்த செயலை செய்யும் முன்னும் இறைவனை ஒரு நொடி வணங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் நாரதர் பகவான் நாராயணனிடம் உங்கள் பக்தர்களிலேயே மிகச்சிறந்த பக்தர் யார் என்று கேட்டார். அதற்கு நாராயணன் வா காட்டுகிறேன் என்று அந்த விவசாயியின் வீட்டுக்கு நாரதரை அழைத்து வந்தார். தன்னைத்தான் சிறந்த பக்தர் என்று பகவான் சொல்வார் என்று நம்பியிருந்த நாரதருக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. இருவரும் மாறு வேடத்தில் வழிபோக்கர்கள் போல வந்து இன்று இரவு நாங்கள் இங்கு தங்கிக் கொள்ளலாமா என்று விவசாயியிடம் கேட்டனர். உடனே விவசாயி நாராயண

0: நாராயண, தங்கள் விருப்பப்படி எத்தனை காலமானாலும் தாங்கள் இங்கு தங்கலாம் என்று கூறிவிட்டு அந்த வறுமையான நிலையிலும் அவர்களை சிறப்பாக உபசரித்தார். இரவு தூங்கப் போகும் முன் விவசாயியினிடம் அவருடைய தொழில் பற்றி இறைவன் வினவினார். விவசாயத்தில் பெரிய லாபமெல்லாம் வருவதில்லை, ஆனாலும் நான் என் நாராயணனை நம்புகிறேன். இதுவரை பசியற்ற வாழ்வை நாராயணன் எனக்கு வழங்கி வருகிறான் என்று சொல்லிவிட்டு, நாராயண நாராயண, நீங்கள் நன்றாக உறங்குங்கள் என்று சொல்லி விடை பெற்று சென்றார். மறுநாள் விடிந்ததும் நாராயண நாமம் சொல்லியபடியே எழுந்து பகவானிடமும் நாரதரிடமும் விடை பெற்றுக் கொண்டு தன் நிலத்தை பார்க்க போனார். நாரதர் பகவானிடம் கேட்டார், ஒரு நாளில் எப்போதாவது நாராயண மந்திரம் சொல்லும் இவர் என்னை விட மேலானவரா என்று. அதற்கு பகவான் சிரித்துக் கொண்டே, எந்தவித கடமையும் இல்லாமல் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்க கூடிய நீ என்னை நினைத்து பார்ப்பதிலோ என் பெயரை உச்சரிப்பதிலோ வியப்பில்லை. ஆனால் ஓர் ஏழை விவசாயியாக இருந்து தன் கடமைகளை எல்லாம் முறையாக கவனித்துக் கொண்டு எல்லா செயல்களிலும் என்னை ஒருமுறையாவது நினைத்துக் கொள்ளும் அவனுடைய பக்தி சிறந்ததல்லவா என்றார். உழுவாரை உலகத்திற்கு அச்சாணி என்பதோடு உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களும் உழவர்களையே நம்பி வாழ்கின்றனர். யாரிடமும் எந்த உதவியும் நாடாமல் உதவி என்று வருவோருக்கெல்லாம் உதவி வாழும் பெருமை கொண்டவர்கள் உழவர்களே என்கிறார் வள்ளுவர். நன்றி.
1: நேர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணையனின் சொல்லும்போது. வழங்கியவர் மயிலாடுதுறை முனைவரமும் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் ஆற்று சர்க்கரை, பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: விடங்கலூர் எண்ணெய்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
5: பூமேக்ஸ்.
1: தொடர்வது மாநில செய்திகள்.
7: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்ற 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவைக்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்ப துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தகங்கள் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இதில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், குடியரசுத் தலைவரின் சேவை மனப்பான்மை, மன உறுதி, அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவம் ஆகிய விழுமியங்களை இந்த புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் ஊக்கமளிக்கக்கூடிய இந்த பயணத்தில் இவை அவருக்கு மரியாதை அளிப்பதுடன் எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும்

0: கட்டுப்படுத்த தாவிக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பட்டப்பகலில் கல்லூரி மாணவர்கள் மீது 15 பேர் கொண்ட போதைக் கும்பல் கத்தியால் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிகம் கூடும் மாநகரின் மையப்பகுதியில் அரங்கேறிய இந்த தாக்குதலால் மக்கள் அலறியடித்து ஓடும் நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் மாநில அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ள திரு நயினார் நாகேந்திரன், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாவைக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ், கார்த்திக் ஆகிய இருவரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அவர்கள் மறு உத்தரவு வரும் வரை காலையும் மாலையும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் ஆகிய நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த விருதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் கேட்டுக் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, மருத்துவம், கல்வி, தொழில்நுட்பம், சமூக நலம், பொதுப்பணிகள், தொழில்கள் மற்றும் இதர பிரிவுகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அசாதாரண பணிகள் ஆற்றியவர்களுக்கு மேன்மை புரிந்த பணிகளுக்காக மத்திய அரசு பத்ம விருது வழங்குகின்றன. வரும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுடையவர்கள் அதற்கான இணையதள முகவரியில் வரும் 31 தேதிகள் விண்ணப்பத்தை பயன்பெறலாம். விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த ஆவணங்களுடன் பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்திற்கு நேரில் வந்து சமர்ப்பிக்க வேண்டுமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி தபசு விழாவின் முக்கிய நிகழ்வான சங்கர நாராயணர் அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆடி தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதியம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வலம் வந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்த இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வரும் 31ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினாா்.

0: உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ஐசிஎஸ் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபாநாலாவில் கடந்த 13ஆம் தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27 நிமிடங்கள் 49 வினாடிகளில் கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கியூ ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: புவியை காப்போம், அது நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேரம் 6:56. நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ லேசர் கலர் லேப் கும்பகோணம் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
8: இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் கண்மணி சிகப்பு நிறத்துல இருக்கிற பலூனை வாங்கினாலாம் விளையாடுறதுக்கு. அப்போ பக்கத்துல இருந்த தாத்தா கண்மணி கிட்ட, இந்த பலூனிய சிகப்பு நிறத்துல

0: வாங்கின இந்த சிகப்பு நிறம் தான் மேல பறக்க வைக்கிறதா அப்படின்னு கண்மணி கிட்ட கேட்டாராம். அதுக்கு கண்மணி, ஆமா தாத்தான்னு சொன்னாலாம். அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டு, இல்ல பாப்பா, அது உள்ளார இருக்கிற காற்றுதான் அதை உயர பறக்க வைக்குதுன்னு சொன்னாங்களாம். அது போல மனிதனை உயர்த்துவது வெளிப்புற அழகு அல்ல, நல்ல குணங்கள் தான் அப்படின்னு அந்த தாத்தா கண்மணிக்கு அறிவுரையும் சொன்னாங்களாம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நல்ல குணமே மனிதனின் உண்மையான உயரம் என்று. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் தம்பி.
2: வணக்கம் அக்கா.
1: உங்க பேர் என்ன?
2: லசா ஹரிஷ்.
1: எந்த ஊர்ல இருந்து வரீங்க தம்பி?
2: அகனில இருந்து.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஊராட்சி தொடக்கப்பள்ளி அகனியில். நான் வகுப்பு படிக்கின்றேன்.
1: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: பழமொழி
1: எங்க சொல்லுங்களேன்.
2: கனி இந்த மரம் தான் மணியோட யார் பல்லாண்டு வாழ்வா தானா வழிக்கு வழி அடக்க மம்மருக்கும். கனி இந்த மரம் தான் அதாவது அறிவும் பண்ணவர்கள் எப்போதும் தாய்மையாக இருப்பார்கள். இவர்கள் இருந்தாலும் அவர்களின் பணி பல்லாண்டு வாழும். தாய்மை பண்பு உயர்வுக்கு வழி. இவர்களை தேவர்கள் மத்தியில் வாழ்வார்கள். யானை வரும் பின்னே, மணியோசை வரும் முன்னே, இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டு சொல்லுக்குருதி, காட்டுள்ளே போது தூற்றிக்கோள், யானை கடி சறுக்கும், விளையும் பயிர் முனையிலே தெரியும், ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது, ஆத்திரைக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆழம் தெரியாமல் காயை விடாது, அளவுக்கு மீள அமிர்தம் நஞ்சு, குற்றம் பார்க்கின் சுற்றும் இல்லை, கட்டூருக்கு சென்றமில்ல சிறப்பு, பதறாது காயம் சிதறாது, சிறுதுளி பெருவெள்ளம்.
1: சுப்ரசன்னிங்க தம்பி, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியவரான பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
2: ஐஎஸ் ஆகணும் ஆசைப்படுறேன்.
1: சரிங்கப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ லேசர் கலர் லேப் கும்பகோணம் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நெகிழியை தவிர்ப்போம், புவியின் உயிர் காப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்போது 7:01. திரை இசை தொடக்கமாக வருகிறது. கண்களால் கைது செய் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ப விஜய் இயற்றிய பாடல், ஹரிஹரன் பாடியது.

திரை இசையில் அடுத்து வருகிறது. பரமசிவன் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் யுக பாரதியின் வரிகள், மது பாலகிருஷ்ணன் சுஜாதா குழுவினர் பாடியது.

0: நிறைவேற்றது திரைசை தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று தொடங்கி வைத்து பேசினார். இந்த சட்டத்திருத்தத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கிய அம்சங்களை அவர் எடுத்துக் கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 வரை சிறை தண்டனையும் 10 ரூபாய் அபராதமும் விதிக்க இதில் வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கும் சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் உரையாற்றிய நிலையில் இன்றும் விவாதம் தொடர்ந்து நடைபெறும். தில்லியில் மகளிருக்கு சமூக பாதுகாப்பும் பொருளாதார அதிகாரமும் வழங்கும் வகையிலான தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பு நிதியாண்டின் மாநில பட்ஜெட்டில் 5,110 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எனினும் குற்ற வழக்குகள் தொடர்பான பதிவுகள் உள்ளவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இம்மாநிலத்தில் நீட் தேர்வு முறைகேடு

0: உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்ட 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அந்த அமைப்பின் முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ரா பாதுகாப்பு படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தன்பாத் கிரீத் எல்லைப்பகுதியில் மாநில காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் இணைந்து அவரை கைது செய்ததாகவும் அவரை பற்றிய தகவல் அளிப்போருக்கு 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மெஹநாத் என்ற பெயருடைய மாவோயிஸ்ட் மண்டல குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வந்தார். நாகாலாந்தின் கோபனாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அசாம் துப்பாக்கி படையினர் சென்ற வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் வீரர் ஒருவர் உயிரிழந்தார். 4 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை நாகாலாந்து காவல்துறை மேற்கொண்ட நிலையில் தற்போது தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கையை சுட்டிக்காட்டி நாகாலாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் நேற்று 7 பேர் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தனர். இதனிடையே பல்வேறு மாவட்டங்களிலும் வெள்ளநீர் வடிந்து வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரடைந்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். 30 நாட்களுக்கும் மேலாக காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் கேரள மாநிலத்தின் 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை வரை இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்ததாகவும் ஆக்கப்பூர்வமான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாகவும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் திரு கரோலின் தெரிவித்துள்ளார். எனினும் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்து எந்த விவரமும் அவர் வெளியிடவில்லை. சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க அதிபர் உடனான தமது பேச்சுக்கள் சுமூகமான முறையில் இருந்ததாக கூறினார். பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய வகையிலும் அணு ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்யும் பொதுவான இலக்குடனும் தமது பேச்சுக்கள் அமைந்ததாகவும் திரு நெத்தன்யாஹு தெரிவித்தார். ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்ப துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய

0: செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும், உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27:49 கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கீவ் ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நெகிழியை தவிர்ப்போம், புவியை காப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
7: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
11: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
12: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
13: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
14: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 to அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
15: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
16: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
17: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
18: முகத்தில் பருவா.

0: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்,
1: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால் கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். என்னதையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. மெதுவா கிட்டத்தில் போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சாவகாசமாக நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிகிட்டுருக்கிறேன்னார். நாங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, சார் மணலில் வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்றைக்கி வசமாக நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னென்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில் தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தார். உடனே அதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்தார். அவங்களுக்கு அது தெரிஞ்சால் ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டுருக்க போகிறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களையெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில் உப்பருகையில் நின்றுக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமாக பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டுருக்கிறான். குரலில் ஒரு சந்தோஷம், நடையில் ஒரு மிடுக்கு. அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா இதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ளே அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்ட வந்து விஷயத்தை சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி, அவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு விசாரித்தார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்னை பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டாருன்னா அவரை வேணும்னா இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோடு இருக்கிறவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக பாடிக்கிட்டு போறியே, அது எப்படி முடியுது உன்னால் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா அவன், அதுக்கு இல்லை, எனக்கு அரண்மனையில் எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்தில் உள்ள அறிஞர்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டால் தெரியும்னு நினச்சேன், அதனால தான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ வரமாட்டேன்னுட்டியே அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையாக இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டால் நிம்மதி தேடிட்டு வந்துடும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்கள் சுகபோகத்துக்கு விலையாக தான் உங்கள் நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்கள், என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா அவன். ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசாக கொடுத்தாராம். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானான். இதை நீங்கள் எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்தில் அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலேருந்து அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானான். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்கே இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால் போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதையை அந்த கடற்கரையில் மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருந்தார அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடித்தோம். அவர் முகத்தில் ஒரு தெளிவு தெரிஞ்சுது. எங்களை நிமிந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமேல் இந்த பக்கம் வந்தால் உங்கள் கண்ணில் படாத இடமாக பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார்.
0: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து

0: நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்,
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்,
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வருங்கால தலைமுறைக்கு பசுமையான பூமியை பரிசளிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. கோபால் பல்பொடி வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது. தங்களின் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் எதையும் மாற்ற முடியாது. இவ்வாறு சொன்னார் ஜார்ஜ் பெனாட்ஷா.

நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

காரைக்கால் நவோதயா வித்யாலயா முதல்வரிடமிருந்து வந்திருக்கிற அறிவிப்பு. நவோதயா வித்யாலயா பள்ளியில் 2027-28 கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பில் சேர்வதற்கான தெரிவுநிலை தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் தற்போது 2026-2027 கல்வியாண்டில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 5ஆம் வகுப்பில் பயிலும் காரைக்கால் மாவட்ட குடியிருப்பு வாசிகளான தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் நவோதயா வித்யாலயா சமுதியின் இணையதளமான www.navodaya.gov.in என்ற வலைதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக பதிவேற்றம் செய்யலாம். கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதியாகும். திருவாரூர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் எடுக்கும் அறிவிப்பு.

0: 2026 ஜூலை மாதத்திற்கான திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை வியாழக்கிழமை அன்று காலை 10:30 மணியளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மற்றும் வேளாண்மை சார்ந்த தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை, வங்கியாளர்கள் மற்றும் பிற சார்பு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க உள்ளார்கள். கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட முன்னோடி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்கள் விவசாயம் சார்ந்த கோரிக்கைகளை தெரிவித்து இக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் பராமரிக்கப்பட்டு வரும் வேதாரண்யம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் பிரதான நீர் உந்து குழாயில் பழுது ஏற்பட்டு குடிநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. இதை சரி செய்வதற்கு நாளை 30/7/2026 மற்றும் 31/7/2026 ஆகிய நாட்களில் குடிநீர் நிறுத்தம் செய்வதால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் உள்ளாட்சி அமைப்புகள் மாற்று ஏற்பாடுகள் செய்து கொள்ளுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்பொடியின் காலை காம்பு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
0: சேவை செய்தி. வேதாரண்யம் வட்டம் புஷ்பவனம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று மஞ்சள் நீர் விளையாட்டு.

0: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: திருவாரூர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் விடுக்கும் அறிவிப்பு: தங்கள் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் தற்போது வரை விரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் நாளை மறுநாள் 31/7/2026 தங்களது நியாய விலைக்கடைகளுக்கு சென்று விரல் ரேகையினை பதிவு செய்திட வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் நமது மாவட்ட குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களில் விரல் ரேகை பதிவு செய்யாமல் வெளி மாவட்டங்களில் வசிப்பவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகிலுள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று தங்களது விரல் ரேகையினை 31/7/2026 பதிவு செய்து தங்களது உரிமையினை உறுதி செய்திட வேண்டுமாறும், மேலும் விரல் ரேகை பதிவு செய்யாத இறந்த உறுப்பினர்களின் பெயர்களை 31/7/2026 வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்திட வேண்டும் என்றும் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும்

0: பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், குதிரை வண்ணார் நலவாரியம் மற்றும் தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை பதிவு செய்திடவும், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வாரிய உறுப்பினர்களுக்கு இணைய வாயிலாக விண்ணப்பித்து பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 16ஆம் தேதி ஆகிய தினங்களில் நாகப்பட்டினம், கீழ்வேளூர், வேதாரண்யம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. இந்த முகாம்களில் உரிய ஆவணங்களுடன் நலவாரிய மக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பத்ம விருது. தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் பல்வேறு துறைகளில் தலைச்சிறந்தவர்களாக, தனிநபராக சாதனை புரிந்தவர்களாக இருப்பவர்களுக்காக வழங்கப்படுகிறது. கலை, இலக்கியம், இசை, பெயிண்டிங், சிற்பத்திறன், ஃபோட்டோகிராஃபர், சினிமா ஆகிய துறையினர் தேசிய அளவில் தன் திறமைகளை நிரூபித்தவர்களாக இருக்க வேண்டும். பொதுநல தொண்டு, தன்னார்வ தொண்டு, சாதி சமய தொண்டாற்றியவர்கள், பொதுமக்கள் சேவை, சட்டம், பொது வாழ்க்கை, அரசியல் ஆகியவற்றில் சேவை புரிந்தவர்கள், அறிவியல், பொறியியல், விண்வெளி ஆராய்ச்சி, நியூக்ளியர் அறிவியல் ஆகிய துறைகளில் சாதனை படைத்தவர்கள், நாட்டு வணிகம், தொழிற்சாலை, வங்கி, பொருளாதாரம், சுற்றுலா ஆகிய துறைகளில் சாதனை படைத்தவர்கள், மருத்துவ ஆராய்ச்சி, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, அலோபதி, இயற்கை வைத்தியம் ஆகியவற்றில் சாதனை புரிந்தவர்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியவர்கள், கல்வி, பத்திரிகை, கல்வி கற்பித்தல், நாவல், கவிதை, பாடல், கவிதை கல்விக்கான முன்னேற்ற சேவை ஆகியவற்றில் சாதனை படைத்தவர்கள், அரசாங்கத்தில் மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் மற்றும் அரசாங்க மேம்பாட்டு திட்டங்களில் அடையச் செய்தவர்கள், விளையாட்டுத்துறையில் தேசிய, பன்னாட்டு அளவில் பதக்கம் பெற்றவர்கள், மலையேற்றம், விளையாட்டுத்துறையை மேம்படுத்தியவர்கள், விளையாட்டினை ஊக்கப்படுத்தியவர்கள், பன்னாட்டு அளவில் போட்டிகளை சிறப்பாக நடத்தியவர்கள், பன்னாட்டு அளவில் யோகா பதக்கம் பெற்றவர்கள், இந்திய கலாச்சாரம், மனித உரிமை நிலைநாட்டல், வன பாதுகாப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் காப்பாற்றுதல் போன்ற சாதனைகளை நிகழ்த்தியவர்களுக்கு பத்ம விருதுகள், அதாவது பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன், பத்மபூஷன் ஆகிய விருதுகள் இந்திய அரசால் வழங்கப்பட உள்ளது. எனவே திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு துறைகளில் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் சாதனை புரிந்தவர்கள் இவ்விருதிற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் இதர விவரங்களை awards.gov.in என்ற இணையதள முகவரி மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை awards.gov.in என்ற இணையதள முகவரியிலேயே 3/8/2026 பதிவேற்றம் செய்யுமாறு தெரிவிக்கப்படுகிறது. விருது பெறுவதற்கு திருவாரூர் மாவட்டத்தில் சாதனை புரிந்தவர்கள் விண்ணப்பித்து பயன்பெற வேண்டுமென திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: நேயர்கள் கேட்டது கோபால் பல்படி வழங்கிய காலை காம்பு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: பயணத்தின் போது அலைபேசி அழைப்பு ஆயுளை குறைக்கும். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ். நேரம் 8:00.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
3: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
5: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஊர்ல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பம் கூத்தாடுதல் அப்படிங்கறத நம்ம பாத்துருப்போம். அதாவது ஒரு கயிறு மேல ஒரு சின்ன குழந்தை ஒரு பெரிய கம்பம் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி அழகா இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு நடந்து போவாங்க. இதை நம்ம கேஷுவலா ரோட்ல போகும்போது பஸ்ல போகும்போது பாத்துருப்போம். இது நடந்துட்டு இருக்கோம். இதுல ஒரு விஷயத்த நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஒரு எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு ஒரே ஒரு கம்பம் மட்டும் பேலன்ஸ் பண்ணி அந்த சின்ன குழந்தையால எப்படி நடந்து போக முடியுது? இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை வாழ்க்கை ஒர்க்கையும் லைஃபையும் நிறைய பேருக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல. ஒரு பக்கம் ஒர்க்கு ஒர்க்குன்னு வேலையிலே போய் மூழ்கி போயிடுறாங்க. வாழ்க்கைய சரியா பார்க்க மாட்டாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க. சில இடத்துல குடும்பத்தை பாக்குறாங்க ஆனா வேலையை பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம ஒர்க்கையும் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு இடத்துலயும் மகிழ்ச்சியா இருக்கலாம். இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு தொழில் செய்யறோம், நம்மளுடைய ஒர்க்கை நம்ம சரியா திட்டமிட்டு அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டா நம்ம முடிக்கணும். அதே போல வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஃபேமிலி நம்மளுடைய லைஃப் அதுக்கான டயத்தையோ அந்த குழந்தைங்களுக்கான டயத்தையோ இல்ல ஒய்ஃபுக்கு இல்ல ஹஸ்பண்டுக்கோ அவங்களுக்கு தேவையான டயத்தை நம்ம கொடுக்கறோமா, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்றோமா, நம்மளுடைய பிரசன்ஸ் அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேலை வேலை வேலைன்னு வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணிருப்போம், குடும்பத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டோம், குழந்தைங்களை சரியா கவனிச்சிருக்க மாட்டோம். குழந்தைங்க வளர்ந்து பெரிய பிள்ளைங்களாயி அதுங்க வந்து வேற டைமென்ஷன்ல போகும்பொழுது அப்ப சொல்லுவோம், சின்ன வயசுல நானும் கொஞ்சம் குடும்பத்துக்காக டைத்தை டிவோட் பண்ணிருக்கணும், இன்னும் கொஞ்சம்

0: சின்ன குழந்தைங்களோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். அப்ப வாழ்க்கையில கொஞ்சம் நான் சரியா இல்ல, நான் ஒர்க் ஒர்க்னு ஒர்க்ல இருந்துட்டேன். ஆனா இன்னைக்கு ஒர்க் பண்ணதால எனக்கு பணம் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது, ஆனா குழந்தைங்களை சரி பண்றதுக்கான நேரம் இல்ல. அப்ப வேலையையும் வாழ்க்கையும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, வேலைக்கு போறீங்க இல்லாட்டி ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா, அங்க வந்து நிறைய ஹர்டல்ஸ் இருக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்கும். நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எப்படி வாசல்ல வீட்டுல செப்பல கட்டி விட்டு வரீங்களோ, உங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விட்டுட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் வந்து வீட்டுல இருக்கவங்களோட நீங்க எந்த அளவுக்கு அன்யோன்யமா பழக ஆரம்பிக்கிறீங்க, பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல வரவங்களுக்கு காலையிலிருந்து நினைச்சிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு. வந்த உடனே என்னமா சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ஏதோ ஒன்று சொல்ல வராங்கன்னா, அவங்களோட உட்கார்ந்து என்ன சொல்லுங்கன்னு கேளுங்க. ஏன்னு கேட்டால் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த வந்த உடனே கேட்டுட்டீங்கன்னா அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா காலையிலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டே இருப்பாங்க. ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவங்க ஃபோன் எங்கேஜாக இருக்கும், இல்லாட்டி ஒர்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க சொன்ன உடனே நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்க, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அப்போ வந்த உடனே உங்கள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஆனால் வந்த உடனே அவங்க கூட உட்காந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு, அப்படியா ஓகே சரி பார்க்கலாம் அந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெடி ஆகிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம், ஒரு இல்லாட்டி உங்களுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணலாம். அப்போ பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையையும் வாழ்க்கையும் நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும். சில பேர் இருக்காங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க, லீவு நாள் அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க, ஃபேமிலியோட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வெளில எங்கேயுமே போக மாட்டாங்க. அதே வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வீக்கெண்ட்ல ஃபேமிலியோடையும் வீக் டேஸ்ல வேலையிலையும் இருப்பாங்க. நம்ம வேலைக்கு ஏன் போறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக வேலைக்கு போறோம். வேலையில போய் உங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நீங்க ஒரு எனர்ஜியை கெயின் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியை நீங்க கிரியேட் பண்ணணும். வேலையில நல்ல பேர் வாங்குங்க, குடும்பத்தில் நல்ல பேர் வாங்குங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. முன்கூட்டியே கிளம்புவோம், பதற்றமில்லாமல் பயணம் செய்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 8:05.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கேட்க அழைக்கலாம் 03-4368 என்ற முன்னணிப்பு எண்ணை தொட்டு 2311-2311 அல்லது 2994-8 சுழி அல்லது 2999-58 சுழி. இன்றைய பொது அறிவு வினா. இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பிற்காக கொண்டுவரப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? விடையை காரைக்கால் பண்

0: ஆயிடுச்சா?
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா?
0: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் முதல் நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
5: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
8: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்யம் வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
5: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
8: மாடான் கொடை விழா படத்திற்காக மண் வெட்டி நுனி என்ற பாடல் மேடம்.
5: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: நேர்களே, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்ல

0: எண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
2: டிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டெரஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லவ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டெரஸ் காரைக்கால்,
3: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
4: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசதட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசதட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
1: அபி பேரீச்சை நேரம் 8:20. அபி பேரீச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரீச்சை அனைவருக்கும் ஏற்றது, கேட்டு வாங்குங்கள் அபி பேரீச்சை. நிகழ்ச்சிக்காக இணை வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
7: ஜோதி, அண்ணப்பன்பேட்டையில இருந்து.
1: உங்களுக்கு பிடித்த பாடல் என்னம்மா?
7: அமரன் படத்துல இருந்து மேம், மின்னலே.
1: நன்றி
7: நன்றி.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும். கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோவில் தெருவிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் செந்தில் கண்ணன், பேரளம்.
2: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: வெந்து தனிந்தது காடு இந்த படத்துல இருந்து மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது.
2: நன்றி.
3: அனைவருக்காகவும் பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
5: சொல்லுங்க
4: சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சிவா சாருக்கு பிடித்த பாடல்
5: குச்சி மிட்டாய் பாடுங்க.
4: கண்டிப்பா கொடுத்துடலாம். அதற்கு முன்னதாக இன்றைக்கு வந்து ஒரு பொது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லையா, இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பிற்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ப்ராஜெக்ட் டைகர். 1973 ஏப்ரல் மாதம் முதல் தேதி அன்று தொடங்கப்பட்டது. புலிகளின் எண்ணிக்கையை பெருக்கவும் காடுகளை பாதுகாக்கவும் புலிகள் வாழும் இடங்களை மேம்படுத்தப்படவும் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டது. நிறைய நேர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மதுரை ஷோ சண்முக சுந்தரம், கடலூர் துறைமுகம் சுரேஷ், நாகை குமரன், காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குலஞ்சியப்பன், மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், அரியலூர் பாரிவல்லல், காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, முல்லக்காடு பாபு, பழனி கவிதா, புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், அருள்குமரன், மேட்டுப்பாளையம் ரவி, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், சந்தோஷ்குமார் பேரலம், திட்டச்செரி ஃபைசர் ரஹ்மான், மேலவாஞ்சூர் சம்சுதீன், அரியலூர் சரவணன், நச்சுப்பிள்ளை செல்வகுமார், புதுத்துறை நந்தினி சுரேஷ், கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், பூவம் குபேர், ரஜினி கண்ணன், ஜஹபூர் சாதிக் நாகூர், ஸ்ரேயா ஸ்ரீ ஹரிஷ் திருபுவனம், ஹரிஹரன், ஃபாத்திமா முகமத், நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி, ரவிக்குமரன், அம்மு சரவணன், கம்பர், சங்கீதா கோவிந்தராஜ், சுப்பிரமணிய மகாலிங்கம், கீர்த்திராஜன், மஞ்சகன்னி மோகனசுந்தரம், அடுத்த

கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன், ஸ்ரீதர் காரைக்கால், எரவாஞ்செரி ஷாகுல் ஹமீத், அன்னப்பன்பேட்டை ஜோதி, குத்தாலம் சங்கீதா, எரவாஞ்செரி கலாவதி ராஜமோகன், கனார்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், பிரதமராமபுரம் கவியரசன், சேப்பு விஜயராகவன் மேலஓடுதுறை, ரேக்கி ராமதாஸ் மங்கைநல்லூர், மலேசியாவில் இருந்து இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், சேத்தூர் சீதா கலியபெருமாள், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், சிங்காரவேல், கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, பேரலம் சிவன்யா சரவண பிரியா, அடுத்ததாக கல்லாத்தூர் பரமசிவன், காரைக்கால் நளினி, கொடிக்கால்பாளையம் ஜான் ஹஜா நஜமுதீன், சுகுமார், ஜெயங்கொண்டம் மெர்சி, அப்துல் ராஜா, குமரன், நிசான் ஹலீம், ராதாகிருஷ்ணன், சோமசுந்தரம், விஷால், வீரதுரை, வனஜா சத்யமூர்த்தி, கலைவாணி, நிரவி கஜேந்திரன், புஷ்பபாரதி, கணேசன் கதிராமங்கலம், வலதாமங்கலம் சம்பந்தம், கபிலன் பாரி, கம்பர் மன்சூர் அலி ஆக்கூர், செல்லராஜா ஆக்கூர், அமுதா சேகர் மேமாத்தூர். இந்த நேயர்கள்லாம் விடையை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நேயர் கேட்ட அந்த பாடல்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட்.

0: 100% கடலெண்ணை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, யார் எங்க நடிக்கிறீங்க?
2: மேமத்திலிருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் அமுதாம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து கொன்னி நெறி பாக்கணும்.

0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளங்கனித நல்வாழ்த்துக்கள்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
3: இன்னும்
2: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
9: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
10: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
11: மேலக்கா சகுடி வடிவேல்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல் சார்?
11: கோட்பர்த்திலிருந்து மட்டும் தான்.
1: நன்றி.
11: நன்றி.

0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸின் உளங்கனித நல்வாழ்த்துக்கள்.
1: இது நம்ம ஊரு கடங்க, இது நம்ம கடங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சிக்காக இணையவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: தஞ்சாவூர் மாவட்டம் கசேரில இருந்து சின்னதுரை பேசுறேன் மேடம்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல் சார்?
2: நெற்றிக்கண் படத்துல இருந்து இதுவும் கடந்து போ.
1: நன்றி.
2: நன்றி.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோவில் தெருவில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சிக்காக இணைவரும் நிறைவான நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் வேதாரண்ய வட்டம் எத்திரிப்புறத்திலிருந்து பாக்யராஜ் பேர மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: வாரிசு படத்திலிருந்து சங்கீதம். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்வோம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி, காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
6: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
7: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
9: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
10: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கரகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
9: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
11: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
12: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
11: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
12: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
13: என்னமா அங்க சத்தம்?
12: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
14: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
15: நம்ம மயிலாடுதுறை மீனூஸ் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D மற்றும் 4D வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன். மீனூஸ் கேன்ஸ், மாயூரநாதர் மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-233-9923.
16: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
17: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் ஜெயில் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயில் ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
18: காரைக்கால் GL மருத்துவமனை,
19: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
18: GL மருத்துவமனை,
19: காரைக்கால்.
1: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில், காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க. அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
2: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
6: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
2: அருண் என்டர்பிரைசஸ், LIMN கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
6: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
3: நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்குது அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்திருக்கும். அது வந்து அதுக்கப்புறம் அந்த டெலிவரிக்கு அப்புறமா அவங்களுக்கு சரியாக இருப்பாங்க. ஆனால் அடுத்த ப்ரெக்னன்சி இப்போ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் அவங்க வந்து டெஸ்ட் எடுத்து கண்டிப்பாக ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும்.
8: ஒரு ப்ரெக்னன்சியில் சுகர் வந்துருச்சு.

0: ஆனால் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் வரதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லை, மொதல் ப்ரெக்னென்சியில் ஒரு வேளை 8 மாதத்தில் தான் வந்திருக்கும் சுகர், ரெண்டாவது ப்ரெக்னென்சியில் நீங்கள் ஆரம்பத்திலே சுகர் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அது முன்னாடியே நம்ம செக் பண்ணிடணும். இப்போ அது அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது, அது பிளான் பண்ணிட்டு ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடியே நீங்கள் செக் பண்ணுங்கள். கடைசி ஒரு 3 மந்த்ஸ் நல்லா கண்ட்ரோலாக வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிடுங்க.
1: சரிங்க டாக்டர், இப்போ வந்து சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டர்?
0: பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ், ஸ்டில் பர்த், ஒருவேளை குழந்தை பிறந்த உடனே இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. நுரையீரல் சரியாக வளர்ச்சி இல்லாமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சின்ட்ரோம் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்ன வந்து மஞ்சக்காமாலை மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சான்ஸ் ஜாஸ்தி.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர், நுரையீரல் வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது அந்த குழந்தைக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை நீங்கள் கொடுக்குறீங்க டாக்டர்?
0: டயபெட்டிக் பேஷண்ட்டுன்னு தெரிஞ்சிட்டனாலே நம்ம ஒரு 28-34 weeks ஆஃப் ப்ரெக்னென்சியில், ஆனால் இவங்களுக்கு வந்து ஒருவேளை டெலிவரி எல்லாம் சீக்கிரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டேர்ம் ஆகாமையும் டெலிவரி ஆகலாம், குழந்தையோட நுரையீரல் வளர்ச்சி பிரச்சனை ஆகலாம். இதுக்கெல்லாம் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேஷண்ட்ஸும் அதுவும் பயப்படுவாங்க, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாமே, ஏற்கனவே சுகர் இருக்கே, சுகரில் ஸ்டீராய்டு போட்டால் இன்னும் சுகர் அதிகமாகுமே, அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஆனால் அட்மிஷன் போட்டு நம்ம சுகர் மானிட்டர் பண்ணி சுகருக்கு தோணுற மாதிரி இன்சுலின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அது வந்து நுரையீரல் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும், அது கண்டிப்பாக போட்டுக்கணும்.
1: சர்க்கரை நோய் வருது அப்படின்னாலே கூடவே சேர்ந்து எப்போவுமே வந்து ரத்த அழுத்தமும் வந்துடும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி கர்ப்ப காலத்திலையும் சர்க்கரை அதிகமாகும் போது ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
0: உண்டு மேம், சுகர் இருக்குன்னா எப்போதுமே அந்த ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அது ரெண்டுமே சேர்ந்து இருக்குன்னா நார்மல் டெலிவரிக்கும் கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஒருவேளை சிசேரியனும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரெண்டும் சைட் பை சைடா வந்துடலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வராங்க, அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்ப கால சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வேற என்னென்ன பரிசோதனைகள்லாம் செய்வீங்க?
0: எப்போதுமே நம்ம வந்து சுகர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம வந்து கிட்னி பிரச்சனை இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்காக யூரின் டெஸ்ட் பண்ணுவோம், பிளட் டெஸ்ட் பண்ணுவோம், கிட்னிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா, கண் மதித்துறை காமிச்சு கண்ணுக்கு ரெட்டினோபதின்னு சொல்லுவோம்,
1: அதில் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு,
0: அதுவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஏற்கனவே ஓவர்டிஎம் சொல்லு, அதாவது ஏற்கனவே சுகர் இருக்கு அப்படி இருக்கிறவருக்கு தான் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்சியில் இப்போ தான் ஆரம்பிச்சுன்னு இருக்காது. இருந்தாலும் நம்ம சுகர் இருக்குன்னு தெரிஞ்சிடனா இதெல்லாம் செக் பண்ணுறது நல்லது. நம்ம ஒரு இசிஜி எடுத்துடணும், எக்கோ எடுத்துடணும். அது நியர் டெலிவரி டைமில் ஏதாவது போனாலும் இசிஜி எக்கோவில் எடுத்துகிட்டு ஹார்ட் ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், கண்ணுக்கு பார்க்கணும், கிட்னிக்கு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் ருட்டீனாக.
1: ருட்டீனாக செக் பண்ணணும்னா எவ்வளோ கால இடைவெளிக்கு நடுவில் இதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் டாக்டர்?
0: இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம டயபெட்டிக்னு தெரிஞ்சிட்டுனா உடனே நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சுட்டு இன்னொரு ரொட்டி வேணும்னா ரீஅசஸ் பண்ணிக்கலாம், ஏதோ பிரச்சனை இருக்கா என்னன்னு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமைபாடு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். புலிகள் கற்றுத்தரும் ஒரு குணம். ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினத்தில் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
1: இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களே, இன்னைக்கு சர்வதேச புலிகள் தினம். இந்த புலிகள் தினத்தில் இந்த புலிகள்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு குணம் என்ன அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக நம்ம நேர்கள் முகநூலில் எழுதலாம். காரைக்கால் பண்பலை அப்படின்னு டைப் செய்தால் தமிழில் தட்டச்சு செய்தால் வரக்கூடிய முகநூலில் இதற்கான போஸ்டர் கீழே கமெண்ட் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை எழுதலாம். புலிகள் கற்றுத்தரும் குணம் என்ன? முதல்ல சொல்லியிருக்கிறாங்க கடலூர் துறைமுகம் சுரேஷ், புலிகள் நமக்கு வீரத்தை கற்றுத்தருகிறது, தனித்து இயங்கக்கூடிய தன்மை, சுய ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி, தன் தேவைகளுக்காக மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் தன் தேவைகளை தன் சொந்த உழைப்பில் நிறைவேற்றும் குணத்தையும் தனித்து நின்று போராடும் துணிச்சல் தன்னம்பிக்கை குணத்தையும் கற்றுக் கொடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்து கலாவதி ராஜமோகன், ஒவ்வொரு புள்ளிகளின் வரிகளும் தனித்துவம் வாய்ந்தது, அதை போலவே நாமும் நமது சொந்த திறமை நம்பி வாழ வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க.
7: அடுத்ததாக புலிகள் நமக்கு கற்றுத்தரும் மிக முக்கியமான குணம் மன உறுதி மற்றும் தன்னம்பிக்கை. எந்த சூழ்நிலையிலும் தன் இலக்கில் கவனமாக இருப்பதும் எதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் புலியின் சிறப்பம்சங்கள் அப்படின்னு குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க.
6: சரியான நேரம் வரும் வரை அமைதியாக காத்திருந்து வாய்ப்பு வந்தால் முழு திறமையுடன் செயல்படுவது, அதுதான் புலிகிட்டேந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா.
7: அடுத்ததா நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் என்ன சொல்லியிருக்காங்க, தனியாக இருந்தாலும் விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் கடின முயற்சி செய்தால் வெற்றி நம் வசம் என்பதை உணர்த்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: உங்கள் காரைக்கால் பண்பலையின் உறுப்புள்ளி மூன்றில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்பாடு. செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சுலமுதர். நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் பிகே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். பிகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமர்ஷியல் ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 to 20 மட்டுமே.
0: புலிகள் கற்றுத்தரும் ஒரு குணம் பற்றி நம்ம நேயர்கள்ட்ட கேட்டிருக்கிறோம். முகநூலில் நிறைய நேயர்கள் என்ன கற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டுருக்காங்க. அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், புலிகள் வேட்டையாடித்தான் உணவு உண்ணும், உழைத்தால்தான் உணவு என்பதை நமக்கு சொல்லாமல் அது சொல்கிறது அப்படிங்கிறாங்க.
10: அடுத்ததாக காட்டுமன்னார் கோயிலிருந்து குலஞ்சியப்பன், புலி என்பது தனித்து வாழ்தல், மறைந்திருந்து வேட்டையாடுதல், நீச்சல் அடித்தலில் ஆர்வம் காட்டுதல் போன்ற பல தனித்துவமான இயல்பு குணங்களை கொண்ட ஒரு வலிமையான விலங்கு. தனி வாழ்க்கை, முறை தனிந்து வாழ்தல், புலிகள் கூட்டமாக இராமல் பெரும்பாலும் தனியாகவே வாழும், வேட்டையாடவும் விரும்பும், எல்லை வகுத்தல், ஒவ்வொரு புலியும் தனக்கென்று ஒரு குறிப்பிட்ட எல்லையை வகுத்து அதில் வேறு புலிகள் நுழைவதை அனுமதிக்காமல் வாழும், வேட்டை திறன்கள், பதுங்கி தாக்குதல், நேருக்கு நேர் துரத்துவதை விட புல் மற்றும் மரங்களுக்கு பதுங்கி சென்று திடீரென பாய்ந்து இரையை பிடிக்கும், அமைதியான நடனம், கால்களில் உள்ள மெத்தைகள் போன்ற அமைப்பால் சத்தமே இல்லாமல் காட்டில் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: தனித்து வாழும் தன்னம்பிக்கை, புலிகள் கூட்டமாக வாழாது அப்படிங்கிறத ஜோதி அண்ணப்பன் பட்டேலன் சொல்லியிருக்காங்க.
10: ஒவ்வொரு விலங்கிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். நாயிடமிருந்து நாம் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காகத்திடமிருந்து பகிர்ந்து உணர்ந்து அதே போலவே புலிகளிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், காலம் அறிந்து செயலாற்ற வேண்டும் என்பதுதான் அப்படின்னு சொல்லி செம்பனார் கோவில் என் குணசேகர் சொல்லியிருக்காங்க.
0: அஞ்சாமை அன்று அப்புறம் தனித்து நின்று போராடும் குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுத்துறை செல்வகுமார்.
10: புலிகள் கற்றுத்தரும் ஒரு குணம் கம்பீரம், வீரம் அப்படின்னு காரைக்கால் நிறவி NMP நச்சுப்பிள்ளை குடும்பம் சொல்லியிருக்காங்க.
0: நன்னிலம் சுப்பிரமணியன், பொறுமையாக காத்திருங்கள், சரியான வாய்ப்பு வந்தால் உங்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்துங்கள்னு சொல்லியிருக்காங்க.
10: பொறுமை, தனித்து வாழும் தைரியம், வாய்ப்பு கிடைக்கும் போது முழு திறமையுடன் செயல்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் NP ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க.
0: குட்டியை சுமக்கும் விலங்குகளை வேட்டையாடுவதில்லை அப்படின்னு ராமதாஸ் மங்கைநல்லூர்லேருந்து சொல்லியிருக்காங்க.
10: நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், பொறுமை என்பது பலவீனம் அல்ல, வெற்றியை நோக்கி செல்லும் மிகப்பெரிய பலம், அது புலிகளிடம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட்டியோடு இருக்கக்கூடிய எந்த விலங்கையுமே அது போய் வேட்டையாடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புலிகள் கற்றுத்தரும் குணம் பொறுமை, எதிலும் அவசரப்படாமல் நின்று நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய பொறுமை அப்படின்னு நளினி சங்கர் டிஆர் பட்டணத்துலேருந்து சொல்லியிருக்காங்க.
10: வேட்டையாடும் போது புலியின் பார்வை தன் இலக்கின் மீது மட்டுமே இருக்கும், சுற்றியுள்ள எதற்கும் அது கவனத்தை திருப்பாது, நாமும் நம் லட்சியத்தில் இப்படி ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்தை கொண்டிருக்க வேண்டும், கவனம் சிதறாமை. குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களை, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:30.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: தேதியும் செய்தியும். இன்று ஜூலை மாதம் 29 தேதி.
0: காலத்தின் பேரிட்டில் இந்த நாள் இன்று 1958 ஜூலை 29 உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா உருவாக்கப்பட்டது. விண்வெளி ஆய்வில் மனிதகுலம் புதிய பாதையை நோக்கி முன்னேறிய முக்கியமான நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது.
2: ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 29 தேதியான இன்று உலக புலிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வாழ்விட இழப்பு, வேட்டை, பருவநிலை மாற்றம் போன்ற பல காரணங்களால் அழிவின் விளிம்பில் இருக்கும் புலிகள் காக்கப்பட வேண்டும். 2010 ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் புலிகள் வாழும் 13 நாடுகளில் இந்த தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது.
0: 1957 ஜூலை 29 சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஐஏஇஏ நிறுவப்பட்டது. அணுசக்தியை அமைதியான மனித நலனுக்கான பயன்பாடுகளுக்காக உலக நாடுகள் இணைந்து செயல்பட இந்த அமைப்பு முக்கிய பங்காற்றி வருகிறது.
2: புகழ்பெற்ற தமிழ் சமஸ்கிருத அறிஞரான பி சா சுப்பிரமணிய சாஸ்திரியின் பிறந்த நாள் இன்று. 1890 ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இதே தேதியில் பிறந்தார். இவர் தொல்காப்பியத்தை முதன் முதலில்

0: ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர். உரையாசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் பல நூல்கள் எழுதிய இவருக்கு தமிழ்துறை ஆய்வில் முதல் முனைவர் பட்டம் பெற்றவர் என்ற பெருமையும் உள்ளது.
1: 1904 இந்த ஆண்டில் இதே தேதியில் பிறந்தவர் ஜேஆர்டி டாட்டா. இந்திய விமான போக்குவரத்தின் முன்னோடிகளில் ஒருவராகவும் இந்திய தொழில்துறையின் சிறந்த தலைவராகவும் இவர் போற்றப்படுகிறார். 1959 ஜூலை 29 சஞ்சய் தத் இந்திய திரைப்பட உலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்த சஞ்சய் தத் அவர்களின் பிறந்த நாள் இன்று.
0: தமிழ் இலக்கியவாதி, கவிஞர், தமிழகத்தின் தலை சிறந்த படைப்பாளிகளுள் ஒருவரும், இருமுறை சாகித்ய அகாடமி விருது வென்றவருமான சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த நாள் இன்று. கோவை ஆத்துப்பொள்ளாச்சியில் 1936 இதே தேதியில் பிறந்தார். மொழிபெயர்ப்புக்காகவும் படைப்பு இலக்கியத்துக்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றார்.
1: 1953 ஜூலை 29 இந்த நாளில்தான் அகில இந்திய வானொலியில் ஆங்கில மொழியிலான தேசிய உரைகள் திட்டம் நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் டாக்ஸ் முறைப்படி தொடங்கியது. மக்கள் மனதில் அறிவு சுடரேற்றும் வானொலியின் பயணம் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.
0: நவீன இந்தியாவில் சீர்திருத்தத்தை முன்னெடுத்த மகத்தான தலைவர்களில் ஒருவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். மூட நம்பிக்கைகள் அதிகம் கொண்ட அந்த காலத்தில் கணவரை இழந்தோருக்கான மறுமண சட்டத்தை கொண்டு வந்தது இவரின் வரலாற்று சாதனை. அவரின் நினைவு நாள் இன்று. 1891 இதே தேதியில் தான் மறைந்தார்.
1: 1876 ஜூலை 29 கொல்கத்தாவில் இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகம் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் ஐஏசிஎஸ் டாக்டர் மகேந்திரலால் சர்க்காரால் தொடங்கப்பட்டது. பின்னாளில் சர் சி வி ராமன் அவர்கள் தனது நோபல் பரிசு பெற்ற ராமன் விளைவை கண்டுபிடித்தது இந்த ஆய்வகத்தில் தான். அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சியே நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளம் என்பதை இந்த நாள் நினைவுபடுத்துகிறது. 1996 இதே நாளில் மறைந்தார் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை அருணா ஆசப் அலி. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மும்பையின் கோவாலியா டேங் மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி விடுதலை போராட்டத்திற்கு புதிய உத்வேகத்தை அளித்தவர் இவர். இவரது அச்சமற்ற துணிச்சலும் நாட்டுப்பற்றும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்படும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களை. தினம் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: நேரிலே காரைக்காலின் கோலாகல திருவிழா காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா 2026 இன்று நிறைவு பெறுகிறது. புனிதவதியாரும் பரமதத்த செட்டியாரும் முத்துசிவிகையில் திருவீதி உலா வரும் காட்சி மற்றும் அம்மையார் முக்தி அடையும் கைலாய காட்சி நிகழ்வுகள் இன்று நடைபெற இருக்கிறது.
1: கோபால் வீ டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வீ டூத்பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத்பேஸ்ட்
3: நேயர்களுக்கு கோபால் பல்பொடியின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
3: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
3: நேயர்களுக்கு உலங்கணித நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை.
6: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
7: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
8: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: புலிகள் கற்றுத்தரும் ஒரு குணம்.
0: புலிகள் நமக்கு கற்றுத்தர மிக முக்கியமான

0: மனகுணம், மன உறுதி, தன்னம்பிக்கை, எந்த சூழ்நிலையிலும் தன் இலக்கில் கவனமாக இருப்பது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன். புலிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது கம்பீரம், வீரம், தனித்துவமான துணிவு, சுய ஒழுக்கம் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ஒவ்வொரு விலங்கிடமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான பாடங்கள் இருக்கிறது. அதில் வந்து புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான் அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க குணசேகரன் செமினார் கோவில்.
1: அடுத்ததாக கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல். புலிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒற்றுமை மற்றும் பொறுமை சொல்லியிருக்காங்க.
0: இலக்கிலிருந்து கவனம் சிதறாமல் இருப்பதுன்னு திருபுவனம் நந்தினி சுரேஷ் எழுதியிருக்காங்க.
1: அடுத்ததாக பொறவச்சேரி பிரியா கண்ணன். புலியின் குணம் பொறுமையாக எதையும் சிந்தித்து சிறப்பாக நாம் வேட்டையாட இருக்கின்ற மிருகங்களை தனிமைப்படுத்தி அதற்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்தி பிறகுதான் வேட்டையாடும். புலியின் குணம் பார்ப்பதற்கு பயந்தது போல் இருக்குமானால் பாய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இதுதான் புலியின் அற்புத குணம் சொல்லியிருக்காங்க.
0: புலியின் பார்வை தன் இலக்கின் மீது மட்டுமே இருக்கும். சுற்றியுள்ள எதற்கும் அது கவனத்தை திருப்பி விடாது. நாமும் நம்முடைய லட்சியத்தில் இப்படிப்பட்ட ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்தோடு இருப்போம் அப்படின்னு குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் எழுதியிருக்காங்க.
1: கும்பகோணம் குமரன். பசித்தாலும் புல்லை உண்ணாத குணம்தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: நம்பிக்கை மற்றும் தனியாக திட்டமிட்டு செயல்படும் தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானி கோட்டகம் தெற்கிலிருந்து ரவிக்குமரன்.
1: குடந்தை குரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன். புலி அதிக பலன் இருந்தும் தேவைப்படும் போது அதன் பலத்தை வெளிப்படுத்தும் சக்தி வாய்ந்த ஒரு மிருகம்னு சொல்லியிருக்காங்க.
0: விடாமுயற்சி திட்டமிடுதல்னு சொல்லியிருக்காங்க. அரசடி குப்பம் சரவணன்.
2: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். புலிகள் கற்றுத்தரும் ஒரு குணம். ஒரு இரையை வேட்டையாட புலி பல மணி நேரம் காத்திருக்கும். சரியான தருணம் வரும் வரை அமைதியாக இருந்து பின்னர் முழு வேகத்துடன் இலக்கை தாக்கும். வாழ்வில் வெற்றி பெற திட்டமிடுதலும் பொறுமையும் அவசியம் என்பதை இது காட்டுகிறது அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க.
1: புலிகள் கற்றுத்தரும் கம்பீரமான குணம், அது வேட்டையாடும் போது பதுங்கிதான் வேட்டையாடும், அமைதியாக இருக்கும் அப்படின்னு கோவில்பட்டி உதயகுமார் எழுதியிருக்காங்க.
0: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெத்திலேருந்து செல்வி சொல்லியிருக்காங்க, அதனுடைய சுறுசுறுப்பான பார்வை, துருதுரு பார்வை அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க.
1: நான் பார்த்த எல்லா புலிகளும் மனிதர்கள் அனைவரையும் மிரட்டுவதைத்தான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல் சொல்லியிருக்காங்க.
0: புலி கூர்மையான பார்வை, வீரம், திறமையான பார்வை, நிறைய குணங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். பணக்காட்டங்கூடிய அனுஷியா சங்கர் சொல்லியிருக்காங்க,
1: பசி வந்தால் வேட்டையாடும், ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் பொறுமையாக உட்கார்ந்திருக்கும், இறை தேடும் போது ஒரு உருவத்தை கண்டுவிட்டால் பதுங்கி பதுங்கி மெல்லச் சென்று திடீரென்று பாய்ந்து கவ்விவிடும் அப்படின்னு மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் எழுதியிருக்காங்க.
0: அவரிக்காடு வித்யா வீரமணி, புலிகள் தன்னம்பிக்கை, தனித்து நின்று போராடும் குணம், தனக்கு பசித்தால் மட்டுமே இறையை தேடும் குணம், புலி பதுங்குவது பாயத்தான், தனக்கான நேரம் வரும் வரை காத்திருத்தல், இவை எல்லாமே புலிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: புலி பதுங்குவதற்கு காரணமே தனது இலக்கை நோக்கி பாய்வதற்கு சரியான தருணத்தை எதிர்பார்த்துத்தான், அது எனக்கு பிடித்த குணம்னு பூம்புகார் மேலையூர் செம்பியன் எழுதியிருக்காங்க.
0: நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ், புலி கற்றுத்தரும் குணம் புலியின் குணம், தனியாக இருந்து சிந்தித்து நாம் வேட்டையாடும் மிருகத்தை தனிமைப்படுத்தி அதை வேட்டையாடி உண்பதுதான் புலியின் குணம். எக்காரணத்தை கொண்டும் புலி புல்லை திங்காது. அதேபோல் மனிதர்களும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் தன் குணத்தை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் புலி தன்னுடைய குணத்தையும் உணவு பழக்கத்தையும் எந்த காலத்திலும் மாற்றாது. வேகமாக ஓடக்கூடிய திறன் படைத்த ஞானம் கொண்டது புலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: புலிகள் யாரையும் நம்பாமல் தனியாகத்தான் வேட்டையாடும், மறைந்திருந்து நைசாக பிற விலங்குகளை தாவி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லம்பல் ஷேக் அலாவுதீன்.
0: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, புலியின் குணம் தன் பார்வை, தன் இலக்கை அடைவது போலவே நாமும் இப்போ இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தன் பார்வை இலக்கை அடைவது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: தனித்துவம் நிறைந்த செயல்பாடு, யாரையும் எதிர்பார்த்து வாழாது, தனக்கான தேடலை தொடர்ந்து சாதிப்பது, தன் மீதான நம்பிக்கை வளர்த்து கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன்.
0: அடுத்ததான் மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பது புலிகள் கற்றுத்தரும் மிக முக்கியமான குணம். அதாவது எந்த சூழலிலும் தன் அடிப்படை கொள்கையோ இயற்கையான தன்மையோ மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க.
1: கண்ணாரபாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், புலி பதுங்கி பாயும், அதனுடைய வேகம், அந்த குணத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததாக வலங்கை மாநிலந்து ஆட்டதுறை, பசித்தால் மட்டுமே வேட்டையாடும் குணமே அதன் தனித்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: புலி வந்து மற்ற சிறிய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும் பழக்கம் உடையது, இதை மனிதர்கள் பின்பற்றக்கூடாது அப்படின்னு சிவபுரி சோமசுந்தரம் எழுதியிருக்காங்க.

சர்வதேச புலிகள் தினத்தில் புலிகளிடம் உங்களுக்கு பிடித்த, உங்களை கவர்ந்த, புலிகள் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு குணத்தை பற்றி கேட்டிருந்தோம். நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பெறுகிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்போது 10 மணி. சிந்தனை அரங்கம் தொடக்கமாக.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி யாரை பத்தி பார்க்க போறோம்னா, திடீர் பயில்வான்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ யார் அந்த திடீர் பயில்வான்கள் அப்படின்னா, இந்த சடனாக இன்றைக்கி ஒரு பேஷண்ட் எப்படின்னா, கை காலெலாம் தூக்க முடியல சார், என்னால் கையெல்லாம் அப்படியே தசையெல்லாம் பிடிச்சிக்கிச்சு, என்னால் எந்த வேலையும் பண்ண முடியல, ரெண்டு நாளாக படுத்து மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஏன்ப்பா அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டால், நேற்று தான் ரெண்டு மணி மட்டும் தான் சார் ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு போனேன். ஜிம்முக்கு போனோடனே நான் எல்லாத்தையும் பார்த்து சுற்றி ஏற்றி பார்த்தேன், எல்லாம் நிறைய வெயிட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி வெயிட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன வெயிட் எடுத்து பண்ணேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கும் இன்னொரு வெயிட் சேர்த்தாரு, நானும் இன்னொரு வெயிட் சேர்த்து நானும் போட்டு பண்ணேன். பண்ணும் போதெல்லாம் நல்லா தான் சேர்ந்தது. பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கி தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சக்கப்புறம் கையும் தூக்க முடில, காலையும் தூக்க முடில. இங்கே எனக்கு வரத்துக்கே 2 நாள் ஆச்சு சார், அந்தளவுக்கு வலி எனக்கு. வீட்டிலே மாத்திரை சாப்பிட்டுருந்தேன். ஸோ மெயின் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ண விரும்பினா, ஸோ சடனாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜிம்முக்கு சில பேர்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஜிம்முக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு காசு மட்டும் கட்டுறதுக்காக சில பேர் நம்ம போவோம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவோம்னா, ரெகுலராக அவங்க ப்ராப்பராக அந்த எக்ஸசைஸ் இந்த இதில் இருப்பாங்க. ஸோ சில இதெல்லாம் ட்ரெயினர் வச்சு பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறது சடனாக ஒரு நாளில் மட்டும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இது ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ இனிஷியலாக நம்ம போகிறோம் அப்படின்னா, அங்கே எல்லா ஜிம்லேயும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபிசிக்கல் ட்ரைனர் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணணும், யூஸ்வலாக அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் அண்ட் டோனிங் எக்ஸசைஸ்லாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ மசிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பழக்கப்படுத்தணும், எக்ஸசைஸோ வெயிட்டு கொடுத்துக்கோ பழக்கப்படுத்தணும். திடீர்னு பார்த்தோம்னா நம்ம அதிகமாக ஓட மாட்டோம். திடீர்னு ஓடும்போது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்தோம் தசையெல்லாம் பிடிச்சிக்கும், இல்லை அதிகமாக வெயிட் தூக்கணும்னா கையெல்லாம் பிடிச்சிக்கும். அது என்ன காரணம்னா, உள்ளார வந்து தசை கொஞ்சம் ஓரம் விரியும் போது அந்த இடம் வந்து தசை கிட்டத்தட்ட கிளியும். ஸோ அந்த இடத்துல கிளியும் போது என்ன ஆகுனா ரத்தம் கோக்கும். ஸோ அந்த மாதிரி சில ஜிம்மெலாம் நல்லா வெயிட் போட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெயின் இருக்கும். பட் அந்த பெயினை வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அது என்னென்னா, அந்த பாடி பில்டர்ஸ் இருக்க யூஸ்வலாக நடக்கிற விஷயம் அது. நம்ம யூஸ்வலாக டே டு டே காமன் மேன் பாடி பில்டர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங்கோ டோனிங்கோ பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரென்தனிங் ஆரம்பிக்கணும். ஸ்ட்ரென்தனிங்கும் எடுத்தோன்னே போய் நம்ம 100 கிலோ இப்படிலாம் போட முடியாது. ஸோ அவங்க ட்ரெயினர் என்ன சொல்கிறாங்க, 5 கிலோவில் ஆரம்பிங்க, 3 செட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அந்த இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி தான் திடீர் பயில்வான் மாதிரி திடீர்னு அப்படியே படுத்தே இருக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஜிம்முக்கு இந்த மாதிரி ஏதாவது போகிறீங்கன்னா, என்னோடய அட்வைஸ் என்னென்னா, ப்ராப்பராக ஃபிசிக்கல் ட்ரெயினரை கேட்டு அவங்களோட அட்வைஸ் படி பண்ணுங்கள். சடனாக எல்லாத்தையுமே ஓவர் வெயிட் பண்ணி இது பண்ணுறதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். பட் எக்ஸசைஸுங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். யோகா சில இதில் யோகா பண்ணுவாங்க, சில இதில் ஜாகிங் பண்ணுறாங்க, சில இதில் வாக்கிங் பண்ணுறாங்க. அது எந்த விதமாக வேணாலும் எக்ஸசைஸாக இருக்கும். டெய்லியும் இதுக்காக நீங்கள் 1 மணி நேரம் காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஸோ இந்த இன்னொரு அட்வைஸ் முக்கியமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஜிம் ட்ரைனிங் சடனாக என்ன ஆகுனா, டிராஸ்டிக்காக எனக்கு வந்து மசில் வரணும், டிராஸ்டிக்காக இது வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நார்மல் ப்ரோட்டீன் எடுக்கலாம், தப்பு இல்லை. அதுலேயும் ஸ்டீராய்டு இல்லாத ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இப்போ எக்கச்சக்கமான ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டீராய்டு மிக்ஸ் பண்ணி வருது. அந்த மாதிரி எடுக்கும்போது கிட்னி லிவர் பாதிக்கும். சில பேர் இந்த கிரியாட்டின் சொல்லிட்டு நிறைய ஓவராக எடுத்துக்குவாங்க. ஸோ நார்மலாக எடுக்கிறதோட அவங்க ஓவராக எடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது யூஸ்வலாக கிரியாட்டின் வந்து எங்கே வெளியே தள்ளும்னா கிட்னி தான் வெளில தள்ளும். கிட்னியில் வந்து வெளியில் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை வந்து கம்மியாயிரும். ஸோ கிட்னி சீக்கிரம் பாதிச்சிடும். ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறதுனால வெறும் கிட்னி மட்டும் இல்லை, எல்லா உறுப்புகளுமே நமக்கு பாதிச்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எடுக்கிறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கங்க. ப்ரோட்டீன் நிறைய எடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, எக் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜாஸ்தி எடுத்திங்கனாலே போதும். ஒரு நாளைக்கு ஜிம் பண்ண

0: அப்படின்னா 5-6 எக் ஒயிட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஜிம் ஒன்று பண்ணுறது விஷயத்தை பொறுத்து இருக்குது. ஸோ எல்லாமே நேச்சுரல் ஃபுட்ஸ்லேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்கள்.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். சிந்தனை அரங்கம், நேயர்களின் சிந்தனைக்கு களம் அமைக்கும் நிகழ்ச்சி. நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறை. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368 என்ற முன் இணைப்பெண்ணோடு 231-231 மற்றொரு எண் 299-480 இன்னொரு எண் 299-580 அலைபேசி எண்ணில் அழைக்க 9566-42-7231. காரைக்கால் பண்பலை முகநூல் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறை. நம்முடைய மூதாதையர்களுடைய வாழ்க்கை முறையில் இன்னும் பல விஷயங்கள் நமக்கு வழிகாட்டுவதாக இருக்கிறது. அப்படி வழிகாட்டக்கூடிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பல விஷயங்கள் சார்ந்திருக்கலாம். உடல் ஆரோக்கியம், மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, சமுதாய பொறுப்புணர்வு, சூழல் பாதுகாப்பு இப்படின்னு பல விஷயங்களில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்துக்களை மட்டும் சுருக்கமாக சுவையாக பண்பலை நேர்கள் இன்று காரைக்கால் பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளலாம். குறிப்பாக உங்களுடைய மூதாதையர், நீங்கள் பார்த்த உங்களுடைய கொள்ளு தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி அவங்க சொல்லி கொடுத்த, அவங்கள்ட்டேருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான பழக்கம் அல்லது ஒரு முக்கியமான உணவு அல்லது மிக முக்கியமாக அவர்கள் வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்த ஒரு நல்ல பழக்கம், அதில் நீங்கள் ஏதாவது பழக்கத்தை பின்பற்றி வருகிறீர்களா? இன்றைய காலகட்டத்துக்கும் உதவக்கூடிய மிக முக்கியமான நம் முன்னோருடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி வரக்கூடிய நேயர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ளலாம் சுருக்கமாக சுவையாக. நிறைய நேயர்கள் தொலைபேசி இணைப்பில் வந்துகிட்டே இருக்கிறாங்க, கேட்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எது முக்கியமாக
1: கற்றுக்கிட்டீங்க? இயற்கை வைத்தியமே பார்த்துட்டு இருக்காங்க அவங்களாம். போனதே கிடையாது.

0: என்ன வியாதிக்கு என்னென்ன மருந்து அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க.
1: சரி.
0: என்னமா, ஏன்னா அப்ப அந்த காலத்துல வந்து எதுவுமே நம்ம முன்னாள் வந்து டாக்டர் கிட்ட சென்றது இல்லை. இயற்கை வைத்தியம், நலகானியம், உணவு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு உடம்ப நல்லா சீரா வச்சிருந்தாங்க. ஆனா அந்த காலம் இப்ப இப்ப வந்து எல்லாத்துக்குமே சொத்தத்தை எல்லாம் மருந்து மாத்திரை எதுக்கெடுத்தாலும் டாக்டர் நைட்டு ஓடுற மாதிரி.
1: நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து அவர்கள் பயன்படுத்திய அந்த எளிமையான மருத்துவ முறைகள். சரியா? சரி, நன்றிங்க. நன்றி.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.

0: நேர்லே காரைக்கால் பண்பலையில் நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை, அதில் நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் அடுத்த நேர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: தஞ்சை மாவட்டம் தூக்குலிலேருந்து ஓம் பிரகாஷ்.
0: சொல்லுங்கள் பிரகாஷ்.
1: அதாவது அப்போலாம் வந்து இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழணும் ஐயா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேளை சாப்பிடலனாலும் சரி, ஒரு வேளை சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை.
0: அப்ப நீங்க வந்து அந்த ஒரு வேளை சாப்பிட்டாலும் சந்தோஷமா இருந்தாங்க, அதை நீங்க எடுத்துக்கிறீங்க.
1: சரி, இருப்பதை கொண்டு நம்ம உறுதி செய்யணும்.
0: சரி, நீங்க எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு விஷயத்தை பத்தி சொன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு உள்ளதோட ஒப்பிட்டு பேசுவதை விட்டுவிட்டு நாம அன்னைக்கு இருந்து அதை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா கரெக்டா இருக்கும். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் சார். கும்பகோணம் டிஎஸ் பாலு.
0: ஆ சொல்லுங்க.
2: அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து சொன்னதை கடைபிடிக்கணும்னாக்கா அந்த அதிகாலையில இந்த சூரிய உதயத்துக்கு மட்டும் குளிச்சுட்டு காலை கடனை முடிக்கிறது தான்.
0: அருமை, அருமைங்க.
2: ஏன்னா நம்ம வந்து இந்த நம்ம திருச்சியிலேருந்து நம்ம சோழ மன்னர்கள் இந்த நம்ம காரைக்கால் எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். அப்ப வந்து அவங்க கோலம் தான் கட்டி வச்சாங்க. இப்ப நீங்க ஷவர் பாத்திர சூழ்நிலை, அவங்க பனி வீட்டுல வாளியில குளிக்கிறது ஷவர் பாத்திரிட்டு. ஆனா அதை விட இந்த ஆறுகள்ல இந்த குளங்கள்ல நம்ம குளிக்கிறப்ப என்னதான் குளிர இருந்தாலும் ஒரு அது ஊந்துட்டோம்னாக்கா அந்த உடம்பு சூடே போயிடும். அதனால இந்த குளங்கள்லாம் வந்து கொஞ்சம் பராமரிக்கணும். இப்ப திருநள்ளாறு குளத்துலாம் பார்த்தோம்னா கூட அப்பப்போ துணி எடுத்துறாங்க. அந்த இந்த நெகிரி இந்த எண்ணெய் பை இந்த சீக்கிரம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நாங்க இங்க ஒரு சிக்கல்ல ஒரு குளம் இருக்கு சார்.
0: சரிங்க.
2: அதை எப்படி நாங்க பராமரிக்கிறோம்னா யார் குளிக்க வர முடியுமா? ரெகுலரா நல்லா ஒரு ஆறு ஏழு மாசமா குளிச்சுட்டு இருக்கேன்னாக்கா அவங்க அவங்க முடிஞ்ச படிப்பறை ஒன்று சுத்தம் பண்ணிக்கிறது நாங்களே. இது ஒரு உழவார பணி மாரி பாத்தீங்கன்னாக்கா எந்த கோயில் துருவார குளத்தை கூட பச்சை பச்சைன்னு இருக்கும். ஆனா இங்க வந்து நல்லா தூய்மையா இருக்கும். தண்ணியோட அருமையை எடுத்து சொன்ன நெடுங்காடு பிரபாகரனுக்கு நன்றி.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: பேசுறேங்க. வாழக்கூடிய வாழ்க்கை நடைமுறையில வந்து அவங்க நடைமுறையிலேயே எனக்கு சுத்தி நடைமுறையிலேயே அவங்க நடத்தி கட்டினாங்க வந்து அதன்படி அவங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன் வந்து.
0: சரி.
3: ஏன்னா அவங்க ஒரு முன்னோர்கள் எனக்கு வந்து இருந்து பெரிய சந்தோஷமா இருக்கு வந்து எல்லாருமே நான் மதிக்கக்கூடிய அளவுக்கு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. காசு பணம் இல்லைன்னா கூட மற்ற வகையில் என்னை மதிக்கிற அளவுக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் வந்து. அவங்களோட நடைமுறை தான் அது.
0: அப்படி என்ன ஒரு குறிப்பிட்ட நடைமுறை சொல்லுங்களேன்.
3: குறிப்பிட்ட நடைமுறை சொன்னா யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கிறணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறணும்.
0: முக்கியமா சொன்னா அணுகுமுறை.
3: அணுகுமுறை. ஆமா.
0: சரிங்க. நன்றிங்க. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
4: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்க அண்ணா.
0: சொல்லுங்க.
4: எளிமையான வாழ்க்கைய சொல்லி கொடுத்தாங்க அண்ணா. ரொம்ப எந்த பொருளையுமே ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு தான் எதையும் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரணும். அப்புறம் கட்டுற துணிமணியில ரொம்ப அதிகமா துணிமணி எல்லாம் எடுத்து குவிக்க கூடாது. எளிமையான உடை கைத்தறி உடைகள் தான் உடுத்தணும்.
0: அதை நீங்க இப்ப பின்பற்றுறீங்களா? இப்ப
4: இல்ல பின்பற்றுறேங்க அண்ணா. எனக்கு கைத்தறி உடைனா ரொம்ப பிடிக்கும். அண்ணன் தம்பிய தீபாவளிக்கு எடுத்து கொடுக்கல கூட சொல்லுவேன், தயவு செய்து எனக்கு ஒரு பருத்தி சேலை மட்டும் வாங்கிட்டாங்க, வேற ஏதோ கச கசன்னு வாங்கி தராது, என்ன வேஸ்டா தான் போகும், பருத்தி சேலையோ பருத்தி வேட்டியோ வாங்கிட்டாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி மறந்தும் கூட யாருக்கும் கெடுதல் நினைச்சிட கூடாதுன்னு சொல்லி
0: கொடுத்தாங்க.
4: ஏன்னா அந்த கெடுதல் நினைக்கிறது வட்டியோட சேர்த்து நம்மளுக்கு வரும்னு எங்க பெற்றவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அதனால மறந்தும் கூட நாங்க யாருக்கும் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் இழைச்சது இல்லை, நெட்டுக்கணக்கு கூட கிடையாது.

0: அவர் ஒரு ஜீவகாரண்ய வாழ்க்கை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நாங்க முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துறோங்க அண்ணா. அதேபடி பின்பற்றி வாழ்றோம்.
1: நன்றி. அருமையா சொன்னீங்க. கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாடிலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன் ஐயா.
1: சொல்லுங்க.
2: முன்னோர்கள் வாழ்வியல் முறை பாத்தீங்கன்னா, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுங்க, மாலை கறந்து நடந்தே போவாங்க. கம்புச்சோறு, சோளச்சோறு, கேழ்வரை களி, கோதுமை களி, அந்த அந்த பொறி, அந்த நெய் இருக்குல்ல, நெய் அந்த பொறி போட்டு கொடுப்பாங்க பாருங்க, என்ன சுவையா இருக்குங்க. அந்த நெய்ய ஒரிஜினல் நெய்யா இருக்கு, அப்படியே அந்த கலந்து கொடுங்க, மிச்சமா நெய்யை வந்து கலந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த வாழ்வு நீ வரவே வராதுங்க, அப்படியாதுங்க. நம்ம நிறைய சொல்லலாங்க.
1: நன்றிங்க, நன்றி, சிறப்பா சொன்னீங்க, நன்றி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் பாட. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.

0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
6: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

நேரில் இன்னைக்கு புதன்கிழமை, ஊரும் உணவும். இன்று மாலை 4 மணிக்கு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோவில் தெருவிலிருந்து நேயர்கள் மதியில் நேரலையாக அறுசுவையுடன் ஒளிபரப்பாக இருக்கிறது. இன்று பிற்பகல் 2:05 வரும் அச்சாணி நிகழ்ச்சியில் ஆரி தொழில் செய்து வரும் சந்திரபாடி ஜே பிரேமிகா அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. காரைக்கால் பண்பலையில் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறை, அதில் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி பேசலாம். தொடர்ந்து அடுத்து இணையும் நம் நேயர்

0: வணக்கம்.
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் மாமதிக்பா
0: பேசுங்க.
1: நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறை, அந்த காலத்துல இயற்கையோடையே இணைந்து வாழ்ந்தாங்க. ஆனா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் செயற்கையா போயிடுச்சு. உதாரணமா நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இயற்கையா இருந்துச்சு அந்த காலத்துல. இப்ப வந்து பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே போய் எல்லாம் செயற்கையா போயிடுச்சு. அதே மாதிரி தமிழ்லயும் அந்த காலத்துல எல்லாம் இயற்கை முறையில எல்லாம் செஞ்சாங்க. இப்ப எல்லாம் மிஷினரியா போயிடுச்சுங்க.
0: நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்க உங்க முன்னோர்கள்ட்ட இருந்து?
1: பாட்டி வந்து ஒரு 90 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாமே இருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி சத்துள்ள பொருளா சாப்பிடறாங்க. ஆனா இந்த காலத்துல இந்த சத்துள்ள பொருள் கிடைக்கவே மாட்டேங்க, எல்லாமே கலப்பா போயிடுதுங்க. அதனால அந்த அளவுக்கு ஒன்னும் நம்மளால முடியலைங்க. இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்த முறையெல்லாம் பின்பற்றிட்டு இருக்குங்க.
0: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஏனுங்க வணக்கம்ங்க.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்திலிருந்து கணேசன் பேசுறேங்க.
0: ஆ பேசுங்க.
2: அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, பறவையா இருந்தா பறந்து போகலாம், உடல் நல்லா சரியிருந்தா உலகத்தையே சுத்தி வரலாம் அப்படிம்பாங்க.
0: நலத்தோட இருந்தா,
2: ஆமா நலத்தோட இருந்தா தான் உலகத்தையே சுத்தி வர முடியும். நம்ம உழைக்கிறத கூட சாப்பிடணும்னா உடம்பு சரியா இருந்தா சாப்பிட முடியாது கூட.
0: சரிங்க,
2: அதைத்தாங்க நான் பயன்படுத்தி வரேன். நன்றி வணக்கம்ங்க.
0: அருமை அருமை, நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
3: அதனால உறவுகளோட நல்ல இணைப்பு இணக்கமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்போ நம்ம எல்லாம் விலகி விலகி இருப்பதாக தெரிகிறது.
0: நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்க உங்க முன்னோர்கள்ட்ட இருந்து? நீங்க எதை எந்த விஷயத்த உங்க முன்னோர்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க?
3: ஆமா, அதாவது தோப்பாக எல்லாரும் இணைந்து வந்து கொண்டிருந்தோம். இப்ப தொற்கரியா வந்துட்டு இருக்கோம். எல்லோரும் நாம் முன்னோர்களுடைய வழியை பின்பற்றணும்.
0: நன்றிங்க, நன்றி. வணக்கம் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார்.
4: அதாவது அந்த நம் முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இந்த கீரை இருக்குல்ல, கீரை முருங்கைக்கீரை, அந்த முருங்கைக்கீரையே ஒருவேளை உணவா சாப்பிட்டு அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அதை வந்து இப்ப முருங்கைக்கீரையோட இன்னும் ஒரு கொஞ்சம் ரைஸ போட்டு அதை போட்டு சமைச்சு அப்படியே ஒரு வேளை சாப்பிட்டாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இயற்கையிலேயே இந்த நம்ம இப்ப விதவிதமான டூத் பிரஷ் வாங்குறோம், பேஸ்ட் வாங்குறோம். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேப்பங்குச்சி ஆலங்குச்சி இதை போட்டு பல்லு விளக்கி அவங்க வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பல்லு வலி இல்ல, பல்லு ஆட்டம் இல்ல, ஆரோக்கியமா இருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மண் பாண்டங்களை அதிகமா பயன்படுத்தினாங்க. போர் ஆக்கறதுக்கும் சரி, குழம்பு வைக்கிறதுக்கும் சரி, தண்ணி தூக்கி வைக்கிறதுக்கும் மண்பாண்டங்களே அதிகமா பயன்படுத்தினாங்க. அதே போல நான் வந்து மண்பாண்டத்துல வச்சுதான் எங்கயா தண்ணி குடிச்சுக்கிட்டு
0: இருக்கேன்.
4: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: முன்னோர்கள்ட்ட இருந்து அந்த மண்பானை பயன்படுத்தக்கூடிய அந்த நல்ல பழக்கத்தை எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
5: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
5: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்.
0: சொல்லுங்க.
5: முன்னோர்கள் வாழ்க்கை முறை, நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான செயல்பாடுகளும் எண்ணிலையிலும் தன்னிலை மாறாது வாழ்ந்தாங்க.
0: சரி, நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க?
5: நான் வந்து நேர்மை.
0: நேர்மையா இருக்கீங்க.
5: அதாவது நான் ஒண்ணு சொல்றேங்க, அப்ப வந்து வாழ்ந்த மக்களுக்கு மன்னர்களும் முன்மாதிரியா வாழ்ந்தாங்க.
0: சரி,
5: நீங்க ஒரு சின்ன கதை தான் சொல்லிட்டுங்களா?
0: சரி, சுருக்கமா சொல்லுங்க.
5: அதாவது சேதுபதி மன்னன் வாழ்ந்தாருங்க. சேதுபதி மன்னர் ராமநாட்டை ஆண்டாரு. அவருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள், சிவகாமி நாச்சியார், ராஜலட்சுமி நாச்சியர். ரெண்டு பெண் பிள்ளைகள் தன்னுடைய அக்கா மகனுக்கே கட்டி கொடுத்தாரு, தண்டபாணி தேசிகருக்கு, தண்டபாணி தேவருக்கு. அவர் என்னன்னா, அவர்கிட்ட அந்த ராமேஸ்வரத்தை பாதுகாக்கிற ஆளுநர் பதவி ஒப்படைச்சாரு. அந்த ஆளுநர் பதவி ஒப்படைச்சதும் அந்த காலத்துல வந்து ஒரு துறவி அங்கேருந்து போய் மன்னர்கிட்ட முறையிட்டார், சேதுபதி கிட்ட. இது போல நான் காட்சியிலேருந்து வரேன், எனக்கு ஏது காசு போனா அங்கங்கயும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு கோயிலு கோயிலா வந்து இங்க நான் வந்து பணுகுல ஏறக்குள்ள என்ன 25 காசு கேட்டாங்க அப்படின்னாராம். உடனே யாரு இதுன்னா, உடனே அவரு தண்டபாணியா வரக்குன்னாரு மருமகனை. நான் உன்னுகிட்ட ஆர்டர் போட்ட, நான் காசு வசூல் பண்ண கிடையாது, மத்த எல்லாத்தையும் கேட்டேன், எதுவுமே இல்லை, நீ எப்படி வாங்கினு. உடனே நீ தேச துரோகம் பண்ணல, அதான் ஈஸ்வர துரோகம் பண்றேன் அப்படின்னு உடனே தலையை வெட்டி கொள்ள

0: கொல்ல சொல்லிட்டதும் இதை கேள்விப்பட்ட ரெண்டு மகள்களும் ரெண்டு பல்லாக்களை ஏறி வராங்களாம். ஏறி வர்றதுக்கு முன்னாடி அவங்க தலையை வெட்டி கொண்டுட்டாங்களாம். அந்த மருமகன் பார்க்காம கொண்டுட்டாரு. உடனே அந்த இடத்துல இறங்கி ரெண்டு பேரும் டீ குளிச்சு இறந்துட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து அக்கால் மடம் தங்கச்சி மடம்னு சொல்றாங்க. எப்படி சொல்றேன்னா, இந்த நேர்மை எந்த சூழலையும் யாருக்காகவும் விட்டு கூட நேர்மையா வாழ்ந்தாங்க. அதாங்க என்னுடைய.
1: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: உங்க
1: நீங்க பேசுறது தெளிவா கேக்கல. என்ன எடுத்துக்கிட்டீங்க உங்க முன்னோர்கள்ட்ட இருந்து? முன்னோர்கள் கற்றுத்தந்த ஒரு நல்ல வாழ்க்கை முறை. சரி,
2: அவருக்கு நிலம் தொழுதூரில் இருந்தது.
1: சரி,
2: அவர் நடவு போடும்போது அங்கிருந்து ஆளுநர் கேட்டு அழிச்சு வருவாங்க. அந்த வாங்கி வாங்கி வச்சு பார்ப்பாரு. இன்னும் பிடிக்கல, நாளைக்கு போடலாம் நடவு. எனக்கு அதை பண்ண நினைச்சு பார்த்தேன். அது வந்து உண்மை.
1: அருமை,
2: அதெல்லாம் நினைப்பு.
1: சரி, ரொம்ப சிறப்புங்க, நன்றி.

0: செய்ய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க salt sugar னு அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம் முன்னோர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் நாம் கற்றுக்கொண்ட அம்சங்கள், அதை பற்றி இன்றைக்கு சிந்தனை அரங்கத்தில் பேசிகிட்ருக்குறோம். இப்போ முகநூலில் நிறைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் காரைக்கால் நளினி சொல்கிறாங்க, முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் கம்பு, கேழ்வரகு, கூழ் எல்லாம் குடித்தாங்க. 108 வயது வரை வாழ்ந்தார்கள். அதை வந்து நாம் பார்த்து கற்றுக்கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க. முன்னோர்களுடைய வாழ்க்கை ஒரு வரலாறு மட்டுமல்ல, அதிலிருந்து நாம் இன்றைக்கான பாடத்தை எடுத்துக்கொள்வோம்னு திருவாரூர் கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க. திருபுவனம் நந்தினி சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இயற்கையோடு இணைந்த உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஆரோக்கியமான வாழ்வியல் முறை, மன அமைதி, எளிமையான வாழ்க்கை, கூட்டு குடும்பம், அவங்க சாப்பிட்ட கேழ்வரகு, திணை சாமை, இது எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, இயற்கையோடு உடல் உழைப்பு இணைந்த நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை. மண்பாண்டங்களில் உணவை சமைத்தது, பாரம்பரிய தானியங்களை உணவில் சேர்த்தது, கீரை வகைகள், நாட்டு மாட்டுப்பால், ரசாயனம் இல்லாத காய்கறிகள், அதிகாலையில் எழுதல், உடற்பயிற்சி செய்தல், நீர் மேலாண்மை, ஏரி குளங்களில் தண்ணீரை சேமிப்பது, தங்கள் வேலையை தாங்களே செய்து உடல் உறுதியை நிலைப்படுத்தியது, இப்படி நிறைய கருத்துக்கள் அழகாக பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், அதிகாலை விழித்தெழுந்து ஆலமர நிழலில் அமர்ந்து மண்வாசனை காற்றில் சுவாசித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்த நம் தாத்தா பாட்டிகள், பச்சை கிளியின் கொஞ்சல் கேட்டு பனிநீரில் முகம் கழுவி பழைய சோற்றை சுவைத்து பாசமாய் வாழ்ந்த நம்முடைய பாட்டி தாத்தா முன்னோர்கள், அவர்களுடைய மூச்சு என்பது விவசாயம், அவருடைய பேச்சு என்பது விருந்தோம்பல், அவர்களுடைய சொத்து என்பது ஒற்றுமை, உண்மை அவர்களது முதுகெலும்பு, அப்படின்னு அழகாக ஒரு தொகுப்பாக எழுதி தந்திருக்கிறார் திருமூலத்தோணம் வீரசுந்தரி. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து, நாம் என்ன கற்றுக்கணும்னா, நல்ல பழக்க வழக்கம், நல்ல உணவு முறை, தன்னம்பிக்கை, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஈகை பண்பு, விடியற்காலை எழுந்து உழைத்து நஞ்சில்லாத உணவை உண்டு கூட்டு குடும்பமாய் வாழ்ந்து விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடு பழகிய முதியோரிடமிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள

கொள்வோம் அப்படின்னு இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்காங்க. அதே போல் முன்னோர்கள் வந்து வீட்டு வாசலில் சுத்தமாக வைத்து கோலம் போட்டதை சொல்லியிருக்காங்க முள்ளிக்காடு பாபு. காட்டுமன்னர் கோயில் மீனாட்சி, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, கடின உழைப்பு, கூட்டுறவு பண்பு. அடுத்து நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி, அம்மிக்கல் உரல் விறகடுப்பு, இது போன்ற பயன்பாடுகளால் ஆரோக்கியம், அதை நாம் கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலவாணியூர் ஃபாத்திமா, மண்பார்னை சோறு அம்மியில் அரைத்த அந்த சமையல் முறை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, உணவுகள் விஷயத்தில் அவர்கள் கடைபிடித்த நல்ல விஷயங்கள், பழையது சாப்பிட்டது, நோயற்ற வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, 100 ஆண்டு வாழ்ந்தார்கள்.

0: அரைத்த அந்த சமையல் முறை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, உணவுகள் விஷயத்தில் அவர்கள் கடைபிடித்த நல்ல விஷயங்கள், பழையது சாப்பிட்டது, நோயற்ற வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, 100 ஆண்டு வாழ்ந்தார்கள். அதுக்கு காரணம் சத்தான உணவுகள், அதை நாம் கடைபிடிக்க முயற்சி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. சேத்தூர்லேருந்து சீதா கலைபெருமாள், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நன்னறி ஒற்றுமை அதன் உயர்ந்த தரங்கள், இதுபோல் சொல்லிக்கிட்டே போகலாம். பெரியோரை மதித்தால் நாம் பூமியை ஆளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியவர்கள் சொல்வதை மதிப்பது, கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப தேவையான விஷயம். நம்ம முன்னோர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு உள்ளவர்களாக இருந்தார்கள். காடு கழனியில் உழைத்து வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படின்னு அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் எழுதியிருக்காங்க. உறவுகளை மதிப்பது, அந்த கருத்தை நான் எடுத்துக்கொண்டேன்னு கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன். நம்முடைய முன்னோர்களின் ஒரு அமைதியான வாழ்க்கை முறை, அதுதான் என்னை வியக்க வைக்கிறது அப்படின்னு டிஆர் பட்டணம் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க. அந்த நல்ல பழக்கங்களை நாமும் கற்றுக்கொள்வோம். அது வந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, கேஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் சமைக்கிறதில்ல, அடுப்பில் தான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுஷா சங்கர் பனங்காட்டாங்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. இயற்கையோடு இணைந்த வாழ்வு, உடல் உழைப்பு நிறைந்த வாழ்வு, எளிமையான உணவு பழக்கம் கொண்ட வாழ்வு, அவர்கள் கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக நோயற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தானியங்களை கையால் அரைத்தார்கள், உரலில் இடித்து சாப்பிட்டார்கள் அப்படின்னு அந்த குறிப்புகளை நமக்கு எழுதியிருக்கிறாங்க ஜோதி அண்ணப்பன் பேட்டை.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல் பொடி,
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
9: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை முறையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? தொடர்ந்து தொலைபேசி வழியில் நம்ம நேயர்கள் இணைகிறார்கள், அவர்களை சந்திக்கலாம். வணக்கம்
1: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க
1: ஐயா. வணக்கங்கிறது மணக்குடி ராஜேந்திரன்.
0: ஆ, சொல்லுங்க
1: ஐயா. முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது கூட்டு குடும்ப வாழ்க்கை. இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது. ஒரு பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை அனுசரித்து அந்த குடும்பம் வந்து ஒரு தோப்பா இருக்கும். அப்ப தோப்பா, ஒரு குடும்பம் தோப்பா இருந்தா அந்த ஊர், அந்த தெருவும் ஒரு ஒற்றுமையா இருக்கும். அப்ப அந்த ஊரும் ஒரு ஒற்றுமையா இருக்கும். இது முன்னோர்கள் நமக்கு சொத்து சொல்லிக் கொடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு குடும்பம். அதே மாதிரி இயற்கையான உணவு முறை, இயற்கையான ஒரு நம் விளையில் விளைச்சல் நிலைந்த நெல்லை நாமே அதை கொண்டு அவிச்சு அதுல இருந்து அரிசி எடுத்து நமது வீட்டு கொள்ளையில இருக்கிற முருங்கைக்காய், முருங்கைக்கீரை எடுத்து அதை எடுத்து சாப்பிடுவது. பெரும்பாலும் மண்பாண்டங்களை பயன்படுத்தினது.
0: சரி,
1: அந்த இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை, இந்த உணவு முறைகளும் விருந்தோம்பல். அதன் போது விருந்தோம்பல் எடுத்துக்கிட்டீங்க சார், யாரு வந்தாலும் முதல்ல கொண்டு வந்து ஒரு சொம்பு மோர் கொடுப்பாங்க. மோர் கொடுத்துட்டு நீங்க சாமி எதுக்கு வந்திருக்கீங்க, எங்க வந்திருக்கீங்க. அதே உணவு டைமா இருந்தா ஐயா உட்காருங்க, உடனே கொடையில போய் ஒரு இலையை தந்து அவங்களை சாப்பிட வச்சுதான் அனுப்புவாங்க. அதான் நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு பயப்படுறோம், இன்னைக்கு சிடி கேமரா வச்சிருக்கோம் வாசல்ல. அந்த நிலைமைக்கு நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம கட்டுக் கொடுத்தது ஒண்ணு இரண்டு இல்லை. இன்னைக்கு சுற்றுச்சூழல் பாடுபட்டு நிக்கிது பண்ணு பாத்தீங்கன்னா, குளம் குட்டைகள் அத்தனை நீர்வுனைகளையும் பெரியோர்கள் காத்து வச்சுட்டு போனாங்க ஐயா. எல்லா பேரும் தாமரை குளம், இன்னைக்கு தாமரை பாக்குறமா, அள்ளி எங்கேயாவது பாக்குறமா, இல்லையுமே. இத்தனை நமக்கு செஞ்சு வச்சுட்டு போனாங்க. ஆனா நாம் இடைப்பட்ட காலத்துல நாம் பாழ்படுத்தி விட்டோம். இனி அந்த முன்னோர்கள் சொன்ன வார்த்தை தீமுக்கு நமக்கு வருமானங்கள் தான். அதாவது நெல்லிக்காய் வந்து முன்னாடி கசக்கும், ஆனா பின்னாடி இனிக்கும். அதே மாதிரிதான் முன்னோர்களுடைய ஒவ்வொருடைய செயல்பாடும் முதல்ல கசக்கும், அப்புறம் இனிக்கும். அதை இன்னைக்கு உணர்ந்து பாக்குறேன். என்ன இந்த எட்டு வருஷம் எந்த நெல்ல போறது, என்ன இப்ப அக்னி வந்து மே மாசம் மாதிரி இருக்குது. இந்த முன்னோர்கள் சொன்ன வார்த்தையை நம்ம கேட்கலையே அப்படிங்கிற ஒரு மனசு வந்து என் மனதிலும் இருக்கு. நான் என் தாய்தன் பெற்றோர் இருக்கு, என் பாட்டு முப்பாட்டன் கேட்டது. இப்ப இருக்கிற தலைமுறையாவது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கு என்பது என்னுடைய கருத்து ஐயா.
0: நன்றிங்க, நன்றி. அந்த கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நாம முயற்சி செய்வோம், கடைபிடிப்போம். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. பேசுங்கம்மா.
2: அப்ப அந்த நாளையில முன்னோர்கள் ஐயா ஒரு குரோதங்கள் இருக்காது, பழி வாங்குதல் இருக்காது. நம்ம குடும்பம்ங்கிற பொறுப்புகள் இருக்கும். பெரிய குடும்பமா இருக்கும், சிறிய சம்பாத்தியத்திலேயே அனைவருக்கும் உணவு போட்டு அனைவரையும் பராமரித்து பாதுகாத்து உறவுகள் உற்றார்களை பேணி வாழ்ந்தாங்க. இன்னும் ஒண்ணு உங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து நம்ம சுறுசுறுப்பை கத்துக்கிறோம் ஐயா. காலையில எழுந்திருச்சாங்கன்னா அப்ப உள்ள நீண்ட காலங்கள் இப்ப குறுகிய காலங்களா இருக்கு. நீண்ட காலங்கள்லயே அவங்க நேரத்துக்கு 8 மணிக்கெல்லாம் சிமிலி விளக்குல வாழ்க்கையை ஓட்டினவங்கதான். இப்ப எல்ஐடி விளக்கு இருக்கு, நமக்கு வந்து நேரங்காலங்கள் சீக்கிரமா வேலைகள் முடிய மாட்டேது. இதுல வந்து சுறுசுறுப்ப முதல் நாங்க கத்துக்கிட்டது முன்னோர்கள்ட்ட இருந்து நடுநீச்சி தொலைக்கு எழுந்திருச்சிருவாங்க. எங்க அப்பா இரவு வந்து அங்க போய் தொழுதுட்டு போய் எங்க அப்பா தொழுது கடை திறப்பாங்க. அதை எனக்கு வந்து சுறுசுறுப்ப வந்து இறைவன் அவங்கள்ட்ட நான் கத்துக்கிற வச்சாங்க ஐயா.
0: சிறப்புமா, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.

0: சொல்லுங்க மகேந்திரன்.
1: சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை, அதாவது முன்னாடிலாம் வந்து ஒற்றுமை உபசரிப்பு, இப்பெல்லாம் ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒருத்தவங்க செல்ல பாக்குறாங்க, ஒருத்தவங்க டிவியை பாக்குறாங்க, ஏன் வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களுடைய பார்வை எல்லாமே.
0: நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்க? உங்க முன்னோர்கள்ட்ட இருந்து நீங்க எதை முக்கியமா எடுத்துக்கிட்டீங்க?
1: சார் நான் எதை முக்கியமா பாக்குறேன்னா உபசரிப்பு சார். வந்த உடனே வாங்கன்னு கூப்பிடுற அழகான உபசரிப்பு இல்ல இதுலயே வரும் சொல்லி நம்புவோம். நன்றி.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளது நாகூரிலிருந்து அலோன்ஸ் ராஜியா.
0: சொல்லுங்க.
2: அதாவது முன்னோர்களின் வாழ்க்கை முறை,
0: அதுல நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான அம்சம்.
2: காலகட்டத்துல நம்ம வேலையை நம்மளால செய்ய முடியல, நம்ம வேலை தேட வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு நமது முன்னோர்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னீங்களாம்,
0: சரி,
2: ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்கன்னா குடும்ப சூழ்நிலைகள் உறவினர்களை பத்தி விசாரிப்பாங்க. ஆனா இன்றைய காலத்துல,
0: அன்றைய காலத்துல என்ன சிறப்பா இருந்தது என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க.
2: அதத்தான் சரையா, அதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சேங்க, உங்களுக்கு சுகர் எவ்வளவு இருக்கு, இறக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு குறைச்சலா இருந்துச்சுன்னா கூட இருந்துச்சா நம்ம ஒரு ஆறுதல் அடைஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அன்னைக்கு பொதுநாள் இருந்துச்சியா,
0: சரி,
2: வாசல்ல திண்ண வச்சு கட்டினாங்க, எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டேன்னு,
0: சரிங்க,
2: இப்ப அந்த இடத்துல ரூம் அடைச்சு நம்ம இருக்கிறோமா? இதுதான் முன்னோர்கள்ட்ட இப்ப கத்துக்க வேண்டிய பாடங்கள்.
0: நன்றிங்க, நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. திண்ணை வைத்த வீடு. அடுத்த நேரம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: ஆ சொல்லுங்க.
3: நான் சிதம்பரத்துல இருந்து காந்திவாய் பேசுறேன் சார்.
0: ஆ சொல்லுங்கம்மா.
3: எங்க தாத்தா வந்து அந்த காலத்துல பெரிய நிலக்கீழா இருந்தாரு. தாத்தா வந்து ரேடியோ வச்சு கேப்பாங்க,
0: சரி,
3: புலவர்கள் ஏழரை மணிக்கு கேப்பாங்க, ராத்திரி 8 மணிக்கு மண்ணை எல்லாம் பொன்மொழிக்க செய்திருவோம்னு அந்த வாசகம் எல்லாம் வரும் சார். நானும் சின்ன பிள்ளைங்க கவனிப்பேன். அந்த மாதிரி நானும் இப்பயும் அதே இந்த கிசான் வாணி எல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தாங்க சார் இருக்கேன். அப்புறம் எங்க தாத்தா எல்லாம் நேர்மையா வாழ்ந்தாங்க சார், அது மாதிரி நானும் நேர்மையா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கூட்டு குடும்பமா இருந்தாங்க அப்பெல்லாம். இப்ப வந்து கூட்டு குடும்பம் இல்லைங்க சார், அதனால ரொம்ப கஷ்டத்தை தாங்க சார்
0: அனுபவிக்கிறேன்.
3: நேர்மையா தான் இருக்கேன், தாத்தா வழிகாட்டி தான் இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து ரேடியோ, காரைக்கால் ரேடியோ தான் எங்க தாத்தா பாட்டியா எனக்கு வந்து வழிகாட்டிட்டு இருக்காங்க சார்.
0: அருமை, அருமை, நன்றிங்க. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: ஆ பேசுங்க.
4: அதாவது முன்னோர்கள் வந்து வாழ்ந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அவங்க வந்து நம்ம ஒரு காசு கேட்கறோம், ஒருத்தவங்க பெரியவங்கள்ட்ட போய் ஒரு காசு கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த முந்தானையில அந்த காசை முடிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாம் கொண்ட பீரோல வைப்போம், நம்ம பெட்டியில வைப்போம், ஆனா அவங்க வந்து அவங்க உடம்புல வச்சிருப்பாங்க. எப்ப போய் எது கேட்டாலும் அவங்க எடுத்து கொடுப்பாங்க, அந்த மாதிரிதான் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு சிறந்த மருத்துவர், அவங்க எந்த இது கேட்டாலும் சரி அவங்கள்ட்ட போய் ஒரு அவங்கள்ட்ட போய் கேட்டுவா அப்படின்னு சொன்னாங்கன்னா போதும், அந்த வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டா அவங்க உடனே இதுக்கு இதை சாப்பிடுங்க அப்படின்னு, இந்த பச்சாலையை சாப்பிடுங்க, இந்த இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து உடனே அதை செஞ்சியும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து கஞ்சி, கஞ்சி வைக்கிறதுலயே பலவிதமான கஞ்செல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி எப்படி காலையில ஏந்துட்டு அந்த மூத்தவர்கள்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில நீராகாரம் குடிச்சிட்டு தான் வயல் வரப்புக்கே போவாங்க, அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. எந்த விதமான ஒரு இது இல்லாம, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சத தெரிஞ்ச விஷயங்களை உடனே சொல்லி கொடுப்பாங்க, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒன்னு ஒண்ணு பார்த்து பார்த்து செய்யறதுல முன்னோர்கள் மாதிரி நம்மளுக்கு இனிமே கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்கிறது என்னோட கருத்து. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. மகன் உள்ள வலங்கைமான் ஆட்டோதுறை. வந்தோரை வாசல் வரை வந்து வரவேற்பது, வயிறார உபசரிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதம்பார் ராமன். இயற்கையோடும் சமூகத்தோடும் இணைந்த எளிய ஆரோக்கியமான வாழ்க்கை. நன்னிலம் சுப்பிரமணியன், நேர்மை நாணயம் விருந்தோம்பன் சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன் ஷோபா, ஒற்றுமை மற்றும் எளிய வாழ்க்கை முறைன்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், என்னோடய பாட்டி, அம்மா, மாமியார் இவங்கள்லாம் ஒரு நாளைக்கு 10 ரூபா தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே குடும்பம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிக்கனத்தை எளிய வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம்.

ஆச்சியா மன்சூர். நல்ல உணவு முறை, சேமிக்கக்கூடிய பழக்கம், அடுத்து திட்டமிட்ட ஒரு உணவு முறை, திட்டமிட்ட உறக்கம், உழைப்புக்கான சரியான நேரத்தை ஒதுக்கி உழைத்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரவிக்குமரன், தானி கோட்டகம் தெற்கு. பேராசையற்ற சிக்கனமான வாழ்க்கை, மன நிறைவு, எளிமையான வாழ்க்கை முறைகள், மரத்தடியில் கூடி பேசி ஒருவருக்கொருவர் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்தது, மண்பாண்டை சமையல், அதிகாலை துயில் எழுதல், ஏர்கலப்பை வயலுக்கு கொண்டு சென்று கால்நடைகளோடு விவசாயம் செய்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. எங்கள் முன்னோர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டது, கடைசி பஸ்ஸு போகும்போது சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றி வைக்கணும், மேய்ந்து போன அந்த சோத்தில் தண்ணியை ஊற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் இன்னமும் கடைபிடிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு புவனகிரி சுமதி சொல்லியிருக்காங்க. நெய்விலக்கு தூயமணி, கூட்டு குடும்ப முறை, கோவி இளவரசன், வாக்கு தவறாமை, நேர்மை, அப்புறம் அவரிக்காடு வித்யா வீரமணி, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, கடின உழைப்பு, அரசடிக்குப்பம் சரவணன், கிராமத்து வாழ்க்கை, விவசாயம், இயற்கையான உணவு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மடல்மேடு காலிலேருந்து பிளஸன் பாலா, அப்புறம் செல்வகுமார், அமுதாசேகர், இவர்களும் தங்களுடைய கருத்துக்களை முகநூலில் பதிவு செய்திருக்கிறாங்க. நேர்களே, நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பல விஷயங்கள், அவர்களோடு அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொண்ட பல விஷயங்கள் நாம் என்றைக்கும் பின்பற்ற தகுந்ததாக இருக்கிறது. அந்த வாழ்க்கை முறையில் நம்ம நேயர்கள் பகிர்ந்து கொண்ட, நாம் நேரடியாக கண்ட அந்த முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்வோம். நிறைவு பெறுகிறது சிந்தனை அரங்கம் வரும் பாடலோடு.

நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் திருவாரூர் YTP கிரீன்வேஸ் சோலார் நிறுவனம் வழங்கும் அசத்தல் சந்திப்பு.

0: நிகழ்ச்சியில் இணைகிறார் இஞ்சிக்குடி கிரிஜா புரட்சிக்கணி.
1: வணக்கம் நேயர்களே. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், அப்புறம் பரவாயில்லன்னு தோணும், கடைசியில பழகிடும். அதுதாங்க பழகிடுச்சு. இந்த வார்த்தை தான் நடுத்தர மக்களோட மந்திர சொல் மாதிரி இருக்கு இல்லையா, நம்மளோட மந்திர சொல் மாதிரி இருக்கு இல்லையா. அப்படிதாங்க பவர் கட்டும் நமக்கு பழகிடுச்சு, பரவாயில்ல பழகிட்டுது அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கும்பொழுது சோலார் பேனல் வைங்க அப்படின்னு கவர்மெண்டே சொல்றாங்க. அதுக்கு சலுகையும் கொடுக்குறாங்களா, அதோட கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் வந்து இந்த பயனாளிகள் வந்து இந்த சோலார் பேனலை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இது, அவங்களுக்கும் பவர் கட்டு பழகி இருக்கும் தானே. ஆனாலும் தடையில்லா மின்சாரத்தையும் தாண்டி ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதுனாலதான் அந்த புதிய மாற்றத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க இல்லையா. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும்போது நாமளும் கொஞ்சம் மாறிக்கிறது நல்லது தானே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லை தானே.

ஆமாங்க, அப்படி என்னதான் இந்த சோலார் பேனல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது, எப்படி அமைக்கிறது, நமக்கு என்ன நல்லது, இந்த உலகத்துக்கு என்ன நல்லது, அவங்க அப்படி சொன்னாங்களே, இவங்க இப்படி சொன்னாங்களே, இது சரியா வருமா, இப்படி பல சந்தேகங்களுக்கு விளக்கம் தேடிதான் நானும் இந்த நிகழ்ச்சிக்காக இங்க வந்திருக்கிறேன். எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திருவாரூர்ல நாகை பைபாஸ் சாலையில இருக்கிற ஒய்டிபி கிரீன் வேஸ், அதாவது மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற சோலார் நிறுவனமான ஒய்டிபி கிரீன் வேஸ் ஆபீஸ்ல நம்ம இப்ப நான் அஸ்தல் சந்தீப் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்காக நமக்குள்ள சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக சிவாஜி த பாஸ் நிகழ்ச்சியில பேசுறது தயாராகிறாரு. ஆனா ஒரு பாட்டுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. ஆமாங்க, சூரிய ஒளியை சேமிப்போம், மின்சார தேவையை நிறைவேற்றுவோம், பசுமையான எதிர்காலம் படைப்போம். ஒய்டிபி கிரீன்வேஸ், நாகை பைபாஸ் சாலை, திருவாரூர், 9500888917.

0: ஒய்டிபி கிரீன்வேஸ் நர்சல் சம்பந்த நிகழ்ச்சிக்காக நம்ம திருவாரூர் நாகை பைபாஸ் சாலையில இருக்கிற ஒய்டிபி கிரீன்வேஸ் ஆபீஸ்ல நம்ம இப்ப இருக்கிறோம். சுவாதி வந்து நம்ம பேசுறதுக்கு தயாரிக்கிறாரு. ஆமாங்க, நம்ம வந்து சோலார் பேனல் அமைக்கிறது அப்படின்னாலே வந்து பவர் கட்டுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டே இருக்கோம் இல்லையா. அதெல்லாம் இல்லைங்க, உலகளாவிய ஒரு ப்ராஜெக்ட் இது. அதை முன்னெடுத்து இந்த சோலார் பேனல் அமைக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து இதை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சொல்ல வர்றாரு. அவங்க போன வாரம் வந்து இந்த சோலார் பேனல் எதுக்கு அமைக்கணும், இதனால என்ன நன்மைகள் நிறைய நம்ம சொன்னோம் இல்லையா சிவாஜி. ஆனா போன வாட்டி நிகழ்ச்சி கேட்காதுன்னு இந்த வாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது முன்கதை சுருக்க மாதிரி கொஞ்சம் சிம்பிளா சொல்லிடுங்களா, எதுக்காக இந்த சோலார் பேனல் அமைக்கணும் அப்படின்னு.
1: கண்டிப்பா, இப்போ அனைத்து காரைக்கால் வானொலி நேயர்களுக்கும் ஒய்டிபி கிரீன்வேஸ் நிறுவனத்தின் அன்பான வணக்கங்கள். முழுக்க முழுக்க இந்த விஷயம் என்ன அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா, உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணி இப்ப கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரினியூபிள் எனர்ஜி சம்பந்தப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் இந்தியாவில இப்ப நிறைய உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமானது ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா சோலார். சோ இப்ப சோலார் தகுதி நம்ம அமைக்கிறதுனால மிகப்பெரிய அளவுல கார்பன் எமிஷனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது உங்க வீட்டுல ஒரு 3 கிலோவாட் சோலார் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90-100 பெரிய மரங்கள் வளர்க்கறதுக்கு சமம் அது. சோ அதனாலதான் கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய அளவுல இதுக்கு மானியம் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து நம்ம சோலார் பேனல் அமைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. சோ மக்கள் மானியத்தோட சோலார் அமைப்பதற்கான சரியான நேரமும் இதுதான். சோ கண்டிப்பா மக்கள் வந்து சோலார் பேனல் அமைச்சுக்கணுங்கிறத எங்க நிறுவனத்தின் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம்.
0: சரி, இப்பதானே நிறைய பேர் அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்க இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு இதை பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இல்ல இல்ல, இப்போ உங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா சோலார் பேனல் அமைக்கணும் அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசோட மானியம் இதுல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2027 March 31 அந்த மானியம் முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எங்களோட கருத்து கணிப்புப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடியே முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய அளவுல பெரிய அவேர்னஸ்ல இந்த சோலார் வந்து எல்லா இடங்களிலும் அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு.
0: இப்ப சொல்லிட்டு இருந்தீங்களா இது வந்து ஒரு உலகளாவிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எதை நோக்கி இதை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க.
1: ஓகே, இப்போ உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே தீவிரமா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு உலக நாடுகள்லாம் சேர்ந்து எப்படியாவது இந்த புவி வெப்பமயமாதலை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல ஆலோசனைகள் பண்றாங்க. ஸோ அதுல இந்தியா 2021 நடந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ்ல இந்தியா சில விஷயங்களை வந்து உலக மக்களுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தமா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி 2030 இந்தியாவின் ஒட்டுமொத்த மின் தேவையில 50% அவங்க வந்து பாத்தீங்கன்னா

0: ரினியூபிள் எனர்ஜி மூலியமா கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அதுக்காக தான் இன்னைக்கு தேதியில மிகப்பெரிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இந்திய கவர்மெண்ட் அடுத்தடுத்து அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இப்ப இந்த உள்ள வரும்போது மக்களும் இதுக்கு புதிய சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக மானியம் உடனடி வங்கி கடன் சோ இந்த மாதிரி விஷயங்களை அதிகமா கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக கொடுக்குறாங்க.
1: மானியம் பத்தி போன வாரமே நம்ம பேசணும். இப்ப என்னன்னாக்க மானியம் வந்து கெப்பாசிட்டியை பொறுத்து மாறுமா? முன்னாடி சொன்னீங்க ஒரு கிலோ வாட் அமைக்கலாம், இரண்டு கிலோ வாட் அவர் அவருக்கு தேவையை பொறுத்து நம்ம வந்து கிலோ வாட் கெப்பாசிட்டி அமைக்கலாம் சொன்னீங்க சொல்லத்தானால் மானியமா அவங்க அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து மாறுமா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் மாறியும் ஒரே மாதிரி
0: இல்ல இல்ல. இப்ப வந்து நீங்க சொல்ல மாதிரிதான் கெப்பாசிட்டியை பொறுத்து மானியம் மாறுது. ஒரு கிலோவாட் சோலார் அமைப்பதற்கு 30,000 மானியம். இரண்டு கிலோவாட்
1: ஒரு கிலோவாட் அமைக்க எவ்வளவு செலவு எவ்வளவு மானியம்?
0: ஓகே, ஒரு கிலோவாட் சோலார் அமைக்க குறைஞ்சபட்சம் ஒரு 75,000 செலவாகும். சோ இதுக்கு மானியம் 30,000 கொடுக்குறாங்க.
1: இப்ப வந்து நாங்க வந்து இப்ப 75,000 நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நாங்க மாசம் மாசம் நாங்க வந்து ஒரு அமௌண்ட் நம்ம கரண்ட் பில் கட்டிட்டு தான் இருக்கிறோம். அது ஒண்ணு பெரிய சுமையா தெரியல பழகிடுச்சு அப்படின்றது போய் இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்களே, இல்ல என்ன நன்மை இருக்கு எங்களுக்கு?
0: ஸோ நீங்க அடுத்த ஒரு 5 வருடங்களுக்கு கட்ட போற ஒரு இபி பில்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு தேதியில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ அதை நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு சோலார் மானியத்தோட உங்க வீட்டுல நீங்க அமைச்சிக்க முடியும். அடுத்த 25-30 வருடங்களுக்கு உங்களோட கரண்ட் பில்லுங்கிறது 90% சேவாகும். ஸோ அதனால கிட்டத்தட்ட உங்களோட எதிர்காலத்துல நீங்க ஒரு 3 கிலோ சோலார் போறீங்க அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல கட்ட போற இபி பில்ல ஒரு 10-15 லட்சம் ரூபாய் நீங்க சேவ் பண்றதுக்கு சமம். ஸோ இன்னைக்கு தேதியில ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி ஒரு 1.5 லாக்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க பண்ண போற ஒரு 25-15 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சேவாகும்.
1: அதை வந்து இப்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப வந்து நம்ம நிகழ்ச்சி காரைக்கால் வானொலியில கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க திருவாரூர்ல இன்ஸ்டியூட் இருக்கு, இப்ப காரைக்கால் வானொலியில கேட்கிற ஒரு சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற ஒரு வாடிக்கையாளர் வந்து உங்க நம்ம போன் நம்பர் சொல்லிக்கிட்டே இருப்போம், 9500888917 சொல்லிட்டே இருப்போம். இந்த நம்பருக்கு போன் பண்ணி எங்களுக்கு அமைக்கணும் நீங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க இருந்து சிதம்பரம் நீங்க போவீங்களா, பண்ணி கொடுப்பீங்களா?
0: கண்டிப்பா மேம், நம்ம தமிழகத்துல நம்ம பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோலார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்கு இதுல ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதுல தொழில் வாய்ப்பு வேணுங்கிறவங்களும் எங்களுக்கு நீங்க டைரக்டா இந்த 9500888917 இந்த நம்பருக்கு கால் பண்றாங்க அப்படின்னா இதுல இருக்க தொழில் வாய்ப்பு என்ன அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம். கம்பல்சரி அவங்கள்ட்ட ஒரு 10க்கு 10 அலுவலகமாவது கண்டிப்பா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு இதுல ஒரு தொழில் வாய்ப்பும் இருக்கு. நம்ம எந்த பகுதியில வேணாலும் நம்ம சோலார் அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நம்ம கம்பெனி நிறுவனத்துல
1: உண்டு. எனக்கு இப்போ சந்தேகம் வருது, 2027 வரைக்கும் தான் அரசு மானியம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, தொழில் வாய்ப்புன்னு சொல்லிருக்கீங்க,
0: 2027
1: அதுக்கப்புறம் தொழில் வாய்ப்பு என்ன ஆகும்?

0: பூமியின் புன்னகை நம்ம கையிலாங்க. ஆமாங்க, குளோபல் வார்மிங் தடுக்கிறதுக்கு நம்ம சோலார் பேனல் அமைப்போம் அப்படின்னு இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம மத்திய அரசு முன்னே எடுத்துருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா புதுச்சேரி பிரதேச மக்களுக்கு டபுள் தமாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மாநில அரசு பிளஸ் மத்திய அரசு சேர்ந்து மானியம் கொடுக்குறாங்க இந்த சோலார் பேனல் அமைக்க. தமிழக மக்களுக்கு மத்திய அரசின் மானியம் வந்து கிடைக்குது. இது இப்படி வந்து மானியத்தை வந்து நம்ம வந்து கெபாசிட்டியை பொறுத்துதான் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிற நேரத்துல அத டிஸ்ட்ரிக்டும் உள்ள மக்கள் கேட்டீங்கன்னா நீங்க போன் பண்ணீங்கன்னா அங்க உள்ள டீலர் மூலமா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. தொழில் வாய்ப்பு கூட இங்க இருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப வந்து இது வந்து தடையில்லா மின்சாரம், இதை வந்து நம்பி தடையில்லா மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி நம்ம வந்து சோலார் பண்ணலாம்.
1: இதுலதான் மேம், சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் மூணு விதமான விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வந்து ஆன்கிரிட் சோலார், ஆஃப்கிரிட் சோலார், ஹைபிரிட் சோலார்னு மூணு விதங்கள் இருக்கு. இதுல ஆன்கிரிட் சோலார் அமைக்கும் போது நமக்கு ஈபியில பவர் கட் ஆனிச்சு அப்படின்னா நமக்கும் இங்கே பவர் கட் ஆகும். ஆஃப்கிரிட் அப்படிங்கிறது நம்ம பேட்டரி மூலியமா சேமிச்சு நம்மளே வந்து சோலார்ல பயன்படுத்திக்கிறது, ஸோ அதுக்கு ஈபி கனெக்ஷன் தேவை கிடையாது. அடுத்து ஹைபிரிட் சோலார் அப்படிங்கிறது ஈபியும் இருக்கும், நம்ம தனியா பேட்டரி வச்சும் அதுல சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதுல ஆன்கிரிட் சோலாருக்கும் ஹைபிரிட் சோலாருக்கும் மானியம் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்க ஹைபிரிட் சோலர் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வீட்டுல 24 மணி நேரம் பவர் இருக்கும்.
0: ஆன்கிரிட் வச்சுட்டா கிடைக்காது?
1: இல்ல மேம், ஆக்சுவலா ஆன்கிரிட் சோலார் அப்ப பவர் கட் ஆகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நம்ம வீட்லயும் பவர் கட் ஆகும். நம்ம வீட்டுல யூபிஎஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஆன்கிரிட் நோக்கியே பண்ணிக்கலாம். ஏன்னா காஸ்ட் வைஸ் ஆன்கிரிட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும், ஹைபிரிட்ங்கிறது ஆன்கிரிடோட கம்பேர் பண்ணும் போது காஸ்ட் வைஸ் அதிகமா இருக்கும்.
0: நீங்க போன வாரம் சொன்னீங்க நாங்க வந்து மத்திய அரசு மானியம் மட்டும் இல்லாம நாங்க வங்கி கடன் வங்கி கொடுக்கவும் நாங்க உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க, அதை பத்தி
1: சொன்னீங்க. வங்கி கடன் அப்படிங்கும் போது ஒரு கஸ்டமர் அவர் 2 லட்சம் ரூபாய்க்குள்ள லோன் அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட 90% வங்கி கடன் நம்ம வந்து வாங்கி தர முடியும். இதுக்கு ஒரு மிக சாதாரணமான இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே அவங்க கொடுத்தாலே போதும், ஒரு ஆதார் கார்டு, பான் கார்டு, வங்கி புத்தகம், இது போக நாங்க கொடுக்குற சில டாக்குமெண்ட்ஸை மட்டும் கொடுத்து அவங்க பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கலாம்.
0: ஷூரிட்டிலாம்
1: இல்ல மேம், இது 2 லட்சம் ரூபாய்க்குள்ள பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு அடிஷனல் இதுவும் தேவைப்படாது. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அவங்க லோன் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எதுவும் கேட்பாங்க.
0: நம்ம போன வாரமே கேட்டோம் ஷெட்டு போட்ட வீட்டுலாம் வந்து எப்படி நீங்க சோலார் பேனல் அமைச்சு தருவீங்க அப்படின்னு.
1: மேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேற்கூரை சோலார் தான் இந்த கான்செப்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடுகள்ல ரூப் டாப்ல நம்ம சோலார் அமைக்க முடியும். இதுவே ஷெட்டு போட்டிருக்காங்க அந்த மாதிரி பகுதியிலன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, அது மூலியமா நம்ம வந்து சோலார் அமைச்சு கொடுக்க முடியும்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சூரிய கதிர் தரும் சக்தி சுற்றுச்சூழல் காக்கும் நித்திய YTP கிரீன்வேஸ் நாகை பைபாஸ் சாலை திருவாரூர் 9500888917.

0: 1888-9917 இந்த நம்பருக்கு, அதாவது நமக்கு இருக்கிற சந்தேகம் இவங்க கேட்கலையே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் புதுசா சந்தேகம் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா 9500-888-917 அதாவது 9500-888-917 இந்த நம்பருக்கு போன் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் அந்த ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அதோட உங்களுக்கு வந்து இப்ப உடனே சோலார் அமைக்கணும் அப்படின்னு தேவை இருந்ததுன்னா கண்டிப்பா நாங்க வந்து பண்ணித்தரோம். இப்ப கையில உங்களுக்கு பணம் வேணும்னாலும் உங்களுக்கு நாங்கள் லோன் போட்டு கொடுக்க ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமாங்க, பிஎம் சூரியகர் ப்ராஜெக்ட்ல 2030 மக்கள் அந்த சோலார் பேனல் அமைக்கணும் அப்படிங்கிற இந்த திட்டத்தின்படி இது ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ வந்து 2027 மார்ச் 31 வரைக்கும் தான் இந்த மானியம் மத்திய அரசு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு பாதி வந்துச்சு, அதாவது இலக்கை அடைகிறதுக்கு பாதி தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த மானியம் ஸ்கீம் வந்து முடிகிறதுக்கு நேரம் இன்னும் 1 வருஷம் கூட இல்லை இல்லையா. இது வந்து நீங்க இப்ப இந்த இருக்கிற நாட்கள நீங்க பயன்படுத்திக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்டிபி கிரீன்வேஸ் ஆபீஸ்ல இருந்து சொல்லிட்டே இருக்காங்க. திரும்ப சிவாஜி நம்ம நிகழ்ச்சிக்காக பேசுறாரு, சொல்லுங்க சிவாஜி, இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க?
1: இப்போ மானியம் முடியுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது மெயினான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 40-50% மானியமே நமக்கு வர்றதுனால மிகப்பெரிய அளவுல நமக்கான சேவிங்ஸ் நம்ம உற்பத்தி பண்ணிக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல 70% அரசோட மானியமும், பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் மக்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசோட மானியமே இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி பகுதியிலேருந்து இந்த விதை கேட்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,05,000 வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட்டில் மானியம் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக இதை நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பயன்படுத்திக்கணும்னு நாங்கள் நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்.
0: ஓகே, இப்போ நீங்கள் வந்து டீலருக்கு சொன்னீங்க ஒரு அலுவலகம் தேவை, அதுக்கு நாங்கள் டீலர் வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோலார் பேனல் அமைக்க வர இந்த வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை? சோலார் பேனல் அமைக்கணும்னா அவங்களுக்கு என்ன தேவை, என்ன வந்து முன்னாடி அவங்க ஏற்பாடு பண்ணி வைக்கணும் அதை சொல்லுங்க.
1: ஸோ உங்களுக்கு மானியத்தோட சோலார் அமைக்க வேணும் அப்படின்னா நீங்க சொந்த வீட்டில் இருக்கும் நபருக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் உங்களுக்கு சோலார் பொருத்த முடியும். ஸோ இது அவங்களுக்கு கம்பல்சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 டாக்குமெண்ட்ல அவங்களோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா பெயர் திருத்தம் இல்லாம கரெக்டா இருக்கணும். அதாவது அவங்களுடைய இபி நம்பர் அதோட லிங்காக இருக்கிற அவங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும். இபி பில்லு அவரோட பேரும், ஆதார் கார்டு மற்றும் வங்கி புத்தகம், இது மூணுத்திலையும் அவரோட பெயர் வந்து சரியாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம அவங்களுக்கு மானியம் கிடைச்சிடும்.
0: இப்ப வந்து சோலார் பேனல் அமைச்சாலும் நாங்க வந்து இபி கனெக்ஷன் இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
1: கம்பல்சரி மேம், கம்பல்சரி. மானியத்தோட சோலார் அமைக்கணும்னா நீங்க கரண்ட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நீங்க இபிக்கு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மானியம் கிடைக்கும்.
0: இப்ப இந்த ரூஃப்ல வந்து இந்த சோலார் பேனல் அமைச்சா மட்டும்தான் மானியம் என்ன போன வர சொன்னீங்க அப்படியா?
1: கண்டிப்பா மேம், இது வந்து ரூப் டாப் சோலார் தான் இந்த ஸ்கீமே. ஸோ ரூப் டாப்ல சோலார் அமைக்கும் போது மட்டும்தான் மானியம் உண்டு. இல்ல நீங்க எனக்கு ஒரு காலி இடம் இருக்கு அங்க நீங்க சோலார் போடணும் அப்படின்னா அந்த இடங்களுக்கு மானியம் கிடையாது. ஸோ வீடுகளுக்கு சோலார்னாலே ரூப் டாப் சோலார் மட்டும்தான்.
0: இப்ப சில பேர் கூற வீடே இருக்கும் ஆனா சுத்தி நிறைய இடம் இருக்குது, நாங்க சோலார் வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது.
1: சோலார் அமைச்சிக்க முடியும் ஆனா மானியத்தோட அமைக்க முடியாது.
0: ரூப்ல அமைக்கிறவங்க மட்டும்தான் இது வந்து மானியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, இப்ப வந்து மழைக்காலங்கள் இப்ப மழையை நோக்கி நம்ம எதிர்த்து போயிட்டு நேரத்துல வந்து இந்த சோலார் பேனல் அமைக்கும் போதே நிறைய வதந்திகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோலார் பேனல் அமைச்சிங்கனாக்க மழை நாட்கள் உங்களுக்கு வந்து மின்சாரம் வந்து கிடைக்காது, கெபாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க?
1: அதாவது மேம், இப்போ 1 கிலோவாட் பேனல் நம்ம வீட்டில் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது 1 நாளைக்கு 4.5 யூனிட் மின்சாரத்தை ஜென்ரேட் பண்ணும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது கோடை காலங்களில் 5-6 யூனிட்டும், மழைக்காலங்களில் 2-3 யூனிட் அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணோம். 12 மந்த் ஆவரேஜ் 4.5 யூனிட். ஸோ அப்படி இருக்கும்போது வெயில் காலத்தில் நீங்கள் கூடுதலாக உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை மழைக்காலங்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கிறனால சோலார் அமைக்கிறதுனால அவங்களோட கரண்ட் பில்லை கம்பல்சரி அவங்களால 90-95% சேவ் பண்ண முடியும்.
0: ஆமாங்க, தொடர்ந்து இணைந்திருப்போம் நேரிலே. சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றுவோம், பசுமையான பூமியை ஒன்றிணைந்து காப்போம். ஒய்டிபி கிரீன்வேஸ், நாகை பைபாஸ் சாலை, திருவாரூர், 9500-888-917.

0: ஒய்டிபி கிரீன்வேஸ் சோலார் நிறுவனத்தின் அசல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து நிறைவான நேரத்துல நம்ம இருக்கிறோம். நிறைவான நேரத்துல வந்து இந்த ஆபீஸ்ல இருந்து என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு கேட்போம்.
1: கட்டாயமா மேம், ஆக்சுவலா இந்த சோலார் நீங்க அமைக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களோட கரண்ட் பில்ல நீங்க 90-95% நீங்க சேமிக்க முடியும் அடுத்த 30 வருடங்களுக்கு. ஸோ இது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு சேவிங்ஸை நீங்க உருவாக்கிக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மானியத்தோட இது கிடைக்கிறதுனால ஸோ உங்களோட இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40-50% இதுல குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வங்கி கடனோட உங்களுக்கு சோலார் அமைக்கிறதுனால நீங்க கம்பல்சரி நீங்க சோலார் போட்டுக்கும் போது உங்களுக்கு இதுல எந்த ஒரு லாஸும் வராது. உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்த 5 வருடங்களுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா 9500888917 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கூடுதல் விவரங்கள் எல்லாமே நாங்க சொல்லிடுறோம். உங்களோட இபி நம்பர் மற்றும் உங்களோட மொபைல் அதுல லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பர் மட்டும் நீங்க சொன்னாலே போதும். உங்க வீட்டுக்கு எத்தனை கிலோவாட் சோலார் போடணும், எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு விவரம் கொடுத்துறோம். ஸோ இதில் சம்மந்தப்பட்ட கூடுதல் பிஸ்னஸ் வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு, அது சம்மந்தமாகவும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ 9500888917 இந்த நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.
0: ஆமேரிலே சூரிய ஒளியை மின்சக்தியாக மாற்றுவோம், சோலார் அமைத்து பசுமை உலகை காப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு உதவி பண்ண எழில் மதிப்பு நன்றி சொல்லிட்டு நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிற நேயர்களே, உங்களை அடுத்த சகோதரி கிரிஜா புரிச்சு கண்டி மீண்டும் இணைய தருணத்தில் சந்திப்போம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வே சோலார் நிறுவனம் வழங்கிய அசத்தல் சந்திப்பு. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்தார் இஞ்சிக்குடி கிரிஜா புரட்சிக்கணி.

வணக்கம் நேர்களே, நேரம் 11:30 ஆகுது. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம இணைகிறோம். தோழிகளே, ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் என்ன தலைப்புன்னு தெரியுமா? திருவிழாவிற்காக காத்திருந்து நீங்கள் வாங்கிய பொருள் என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்கோம். திருவிழா அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லையா? அதுலேயும் குறிப்பாக அங்கே விற்கப்படுற பொருள்கள், திருவிழாவில் வாங்கினதுன்னு சொல்லிட்டு நம்ம பல வருஷத்துக்கு சொல்லிகிட்டு இருப்போம். அது வந்து ஒரு சந்தோஷம் இல்லையா? என்னதான் அதை வந்து நம்ம எத்தனை பொருள் நம்ம வீட்டிலேயே அது இருந்தாலுமே அதில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி சில பொருளாக வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கும், இல்லை இல்லாமலும் இருக்கும். அந்த திருவிழாவுக்காகவே காத்திருப்போம், இந்த திருவிழா வந்த பிறகு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வாங்கி சேர்க்குற பொருள் உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறது தான் எங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. ரெடியாக இருங்க நேயர்களே. நீங்கள் என்ன நம்பருக்கு அழைக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 043-368 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 231-231 அல்லது 233 அல்லது 299-9840 அல்லது 299-5800 இந்த எண்களில் வாங்க.

0: நேர்களே, இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் திருவிழாவிற்காக காத்திருந்து நீங்கள் வாங்கின பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணைய போகிற முதல் தோழி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் பார்த்துக்கோங்க.
0: ஆ, சரிங்க. நீங்கள் சொல்லுங்கள், திருவிழாவிற்காக என்ன காத்திருந்து வாங்கியிருக்கீங்க?
1: திருவிழாக்காக எத்தனை பொருள் இருந்தாலும் இடம் இந்த குட்டி குட்டியா இருக்கிற வானல் அலுமினிய வானல் அதெல்லாம் இந்த திருவிழா கடை எப்ப வரும்னு பார்த்து அவ்வளவுதான் அதெல்லாம் வாங்குவோம் இடம்.
0: ஆஹா, சரிங்க. என்ன திருவிழா வரும் உங்க பகுதிகளில்?
1: எங்க ஊர்ல இப்பதான் ஒரு கோயில்ல முடிஞ்சது. வர சனிக்கிழமை அன்னைக்கு எங்க துர்க்கையம்மன் கோயில்ல திருவிழா வருது, 21ஆம் தேதி. அதுக்கு அடுத்தது 21ஆம் தேதி மாரியம்மன் கோயில்ல வருது. ஆடி மாசம்னாலே எங்க ஊர்ல அப்படியே திருவிழா கலக்கட்டும்.
0: அப்ப நிறைய பொருள் வாங்குவீங்க. ஒரு ஒரு திருவிழாக்கும் ஒரு பொருளா தான் வாங்கிடணும். சரிங்க. உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு
0: சரிங்க. நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.

0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய

0: இதில் உள்ள
1: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் திருவிழாவிற்காக காத்திருந்து நீங்கள் வாங்கிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணைய போகிற தோழி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலாமா? வணக்கம்.
5: முற்பகல் வணக்கம் சித்ரா, மணக்குடி.
4: ஆ சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: கேட்டுட்டு இருக்கேம்மா.
4: ஆ சொல்லுங்க.
5: படம் சிப்பி திரும்பிச்சு பாடல் சொல்லி சொல்லி நீ பாடமா சீதை எங்கே கண்ணீர் விட்டால் தாங்காதம்மா அந்த பாடல் திரும்ப.
4: சரிங்கம்மா, பாடல் கேட்டுட்டீங்க. திருவிழாவில் நீங்கள் என்ன பொருள்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க? காத்திருந்து என்ன பொருள் வாங்குறீங்க?
5: திருவிழாக்கில் நான் வாங்கும் பொருட்கள் உலக்கம் வாங்குவேம்மா, சல்லடை வாங்குவேன், உரம் வாங்குவேன், விசிறி வாங்குவேன், கூடையெல்லாம் வாங்குவோம்மா. வீட்டுக்கு தேவையான சிறிய போகிற உர எல்லாம் வாங்குவோம்மா, வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்குவோம்மா.
4: அப்ப வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து இந்த திருவிழால வாங்கிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருவீங்க?
5: ஆமா ஆமா, எல்லாம் வாங்கிக்கலாம். இருந்தாலும் ஒண்ணுக்கு ரெண்டா தேவைப்படும், வாங்கி வச்சுக்கோமா அந்த பொருட்கள்.
4: சரிங்க, நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் வருது.

0: விளம்பரத்துல என்ன ஃபேமஸ்?
1: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
0: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
1: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
0: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் திருவிழாவில் நீங்கள் காத்திருந்து வாங்கிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கங்க மேடம்.
4: வணக்கங்க, எங்கேருந்து கூப்பிட்டு இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன?
5: பிள்ளையாடியிலேருந்து சந்தாமரை பேசுகிறேங்க மேடம்.
4: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: கேட்டுக்கிட்டு இருக்கேங்க மேடம்.
4: ம், சொல்லுங்கள், என்ன பொருள் வாங்கியிருக்கீங்க?
5: என்னங்க மேடம்?
4: என்ன பொருள் வாங்குவீங்க? திருவிழா வரட்டும், வாங்கணும் அப்படின்னு
5: சொல்லிட்டு. திருவிழா வரும்போது வருஷம் வருஷம் வாங்குவாங்க மேடம். ஏதாவது பொருள், இந்த இது மாவு
4: தள்ளாடை, வீட்டுக்கு தேவையான பொருள்லாம்.
5: ஆமாங்க மேடம், அது ஆமாங்க மேடம், வருஷம் வருஷம் வாங்குவோம் மேடம்.
4: சரிங்க, என்ன திருவிழா வரும் உங்க வீட்டுக்கிட்ட?
5: எங்க வீட்டுக்கிட்ட ஒழுகை மங்கலம் திருவிழா வரும். இங்க எங்க ஊர்ல நிறைய கோயில் எல்லாம் தில்லையடியில இருக்கு, தீமேரி அது இதெல்லாம் வரும், சட்டிப்பானை இதெல்லாம் வாங்குவாங்க மேடம்.
4: சரிங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
5: பாடல் யூத் படத்துல இருந்து சந்தோஷம் சந்தோஷம் போடுங்க மேடம்.
4: சரிங்க, நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட பாடல் வருது.
5: நன்றிங்க மேடம்.
4: சரிங்க.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்டைல்ஸ் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடகலூர் எண்ணெய்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் வசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சொல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலை.

0: விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: பொருள் இதெல்லாம் வாங்கிப்பீங்க திருவிழால?
1: இதெல்லாம்
0: சரிங்க, நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
1: நன்றி மேடம்.

0: நேயர்களுக்கு உளம் கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் கோபால் பல்பொடி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நிறைவு பெற்றது இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சி.

நேரம் 12 மணி. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. எஃப்எம் எக்ஸ்பிரஸ்.

பனிரெண்டு பத்துக்கு மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் எஸ் சாய் ஹரிஷ். 12:55 பன்னிசை மின்னுமா என தொடங்கும் பன்னிசை. 1:00 மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சானி ஆரி தொழில் செய்து வரும் சந்திரபாடி ஜே பிரேமிகா அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

0: மூன்று மணிக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். மூன்று முப்பதுக்கு கோபால் பல்பொடியின் LSC லைக் ஷேர் கமெண்ட். நான்கு மணிக்கு ஊரும் உணவும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோவில் தெருவிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். 5:15 திரை இசை. 5:30 மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை மத யானை என தொடங்கும் பாடல். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் வழங்கும் இசை தூரிகை அறிவியல் நேரம். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் இயற்கை விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் இருப்பு ஜே கஸ்தூரி அவர்களுடனான நேர்முகம். 8:00 காற்றில் வருங்கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 வானொலி நாடக விழா 2026 மௌன விரதம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அமைப்பு எஸ் விஜயகுமார் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 கோபால் பல்பொடியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது. 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. FM எக்ஸ்பிரஸ் தொடர்கிறது. ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Both the Houses of Parliament have been adjourned till 12 noon following opposition uproar over alleged police action during students' protest over NEET issue. Lok Sabha Speaker Om Birla alleged that some opposition members are deliberately disrupting the question hour, which is not appropriate. He added that obstructing the proceedings of the House in a planned manner is not in accordance with parliamentary traditions. The Rajya Sabha was also adjourned till 12 noon over the same issue. When the House assembled at 11 a.m, several union ministers laid the paper on the table of the House. Meanwhile, Parliamentary Affairs Minister Kiran Rijiju today alleged that Congress members did not speak on the provisions of the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 during the debate and raised unrelated political issues.
2: Rahul Gandhi is using all kind of undemocratic languages which is not in the setting for correct discourse in parliamentary democracy. One must use civilized and soft language. We may differ with each other, but the way Rahul ji is using this demeaning kind of languages which is not good for democracy, which is not good for our country.
1: The proceedings of the Lok Sabha has resumed now and Rajya Sabha is adjourned till 2 p.m. Prime Minister Narendra Modi chaired the second high-level meeting with secretaries to the government at his residence. During the meeting, the Prime Minister reviewed the future action agenda of ministries and departments dealing with finance and economy, commerce and industry, and technology sectors. The meeting focused on accelerating progress towards the goals of Viksit Bharat. During the meeting, Mr. Modi called for a strong focus on team building across ministries and departments, urging officers to work with a shared sense of purpose. He emphasized

0: செய்ய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: நேயர்கள் இணைவருக்கும் இந்நிகழ்ச்சி பண்பலை 100.3 மனதில் நின்றவை. கடித வழி விருப்ப கானத்தில் தொடக்கமாக வித்யாசாகர் இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடியிருக்கிறார்கள் அன்பு படத்திற்காக. விரும்பும் நேயர்கள் பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியர் நகர், நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை, அருணகிரி, கீதா

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன் விருப்பத்திற்கிணங்க சங்கமம் திரைப்படத்திற்காக நித்யஸ்ரீ பாடியிருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

0: கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.
2: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை.
2: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனையில் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
2: காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் மனதில் இன்றைய நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி இணைந்து பாடியிருக்கிறார்கள் ஆனந்தம் படத்திற்காக. விரும்பும் நேயர்கள் சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி இவர்களோடு, வெண்கரம்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை, விருத்தாச்சலம் விருத்தகிரி, பெண்ணாடம் சுமதி.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோவில் தெருவிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக இனி வித்யாசாகர் இசையில் ஸ்வர்ணலதா பாடியிருக்கிறார் பூவெல்லாம் உன்வாசம் படத்திற்காக. விரும்பும் நேயர்கள் நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், சாந்தி, சுகுமார்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

கடலூர் துறைமுகம் சுரேஷ், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடி, பத்மாவதி ஸ்ரீதர், முகமது நாசர், மன்சூர் அலி ஆக்கூர், புதுத்துறை சித்ராதேவி, பவித்ரமாணிக்கம் ரகுபதி, ரகுபதி பவித்ரமாணிக்கம் இவர்கள் அனைவரும் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது என்று முகநூலில் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். நிறைவு பெற்றது மனதில் நின்றவை. சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2 இன்றும் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த மசோதா குறித்து உரையாற்றி வருகின்றனர். மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற ஹர்ஜேந்தர் கவுர், குல்வீர் சிங் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை அவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா குறித்து விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிலக்கரி சுரங்க

0: பதக்கங்களை வென்ற ஹர்ஜேந்தர் கவுர், குல்வீர் சிங் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை அவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா குறித்து விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிலக்கரி, சுரங்கம், எஃகு அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் இணைந்து வாழ்வது நமது கலாச்சார பாரம்பரியம் என்று அவர் கூறியுள்ளார். அறிவியல் அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், வன ஆர்வலர்களின் பங்களிப்பிற்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள பதிவில் புலிகளை பாதுகாப்பதில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள 58 சரணாலயங்களில் 3682 புலிகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு புலிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் நாட்டின் சாதனையை பாராட்டுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். உலக அளவில் புலிகளை பாதுகாக்கும் வகையில் கடந்த 2010 ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின்போது ஆண்டுதோறும் ஜூலை 29 புலிகள் தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 2010 உலக அளவில் 3200 புலிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 5711 அதிகரித்துள்ளது. இதனிடையே புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழகத்தின் கோவை மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: புலிகள்ங்கிறது வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான உயிரினம். அந்த அனிமல் பாதுகாக்கப்படும் பட்சத்துல அதை சார்ந்திருக்கிற மற்ற அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். ரொம்ப சொல்ல போனா உலகத்துல 70% வயல்ல இருக்கிற டைகர் எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3700 டைகர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 டைகர் ரிசர்வ் இருக்கு. 50 டைகர் ரிசர்வ்ல முதுமலை புலிகள் காப்பகங்கிறதுங்கிறது இது ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் இருக்கிறது இந்த இடத்துல. காரணம் என்னன்னா இங்கே ஒரு 3 ஸ்டேட் வந்து கனெக்டடா இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த புலிகள் காப்பகத்தில் இருக்கிற பழங்குடி மக்கள் அந்த உயிரினங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. அவங்க தான் பாதுகாத்துருக்காங்க. அதுக்காக இந்த வருஷம் குளோபல் டைகர் டேக்கு தீம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் நாங்கள் சென்சஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லாமல் கேமரா ட்ராப் மாடலில் பண்ணுறோம். ஒவ்வொரு தனித்துவமான புலிகளை கண்டுபிடிச்சு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம்.
0: குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் மக்களுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குருவும் ஞானத்தை மட்டுமின்றி நேர்மறை எண்ணங்களையும் அளித்து வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது கலாச்சாரத்தில் குரு முக்கியமான இடத்தை வகிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் நமது நாட்டின் கலாச்சாரம், நேர்மை, மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருந்த குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.

0: பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாஹே கல்வி வளாகம் அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்பட உள்ளதாக அதன் துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாஹேயின் சலாக்காராவில் 3 ஏக்கர் நிலம் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான அரசாணை கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த கல்வி வளாகத்தின் மூலம் மாஹே, கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் திரு குணசேகரன், முனைவர் ராஜேஷ் விஸ்வநாதன், துணை பதிவாளர் திரு மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக திரு பிரகாஷ் பாபு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கேரளம் மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில், ஹூப்ளியிலிருந்து சேலம், ஈரோடு, போத்தனூர் வழியாக கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹூப்ளியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாலை மணி 6:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மாலை மணி 4:40 கோட்டயம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் கோட்டயத்திலிருந்து 10:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் 8:00 ஹூப்ளி சென்றடையும். இதேபோல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி ஹூப்ளியிலிருந்து கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஹூப்ளியிலிருந்து காலை மணி 6:50 புறப்படும் இந்த ரயில் ஹோசூர், சேலம், திருச்சி, சிவகங்கை வழியாக மறுநாள் காலை மணி 5:20 ராமேஸ்வரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமை 8:00 புறப்படும் ரயில் மறுநாள் 7:40 ஹூப்ளி சென்றடையும். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. தென்மேற்கு ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டின் பிரதமர் திருமதி சனி தகாய்ச்சி தெரிவித்துள்ளார். 40,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இப்பகுதிகளின் ஷின்காசன் புல்லட் ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் கூறுகையில், அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மினோரு கொஹாவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார், யுன்னட்டி ஹூடா, தன்வி சர்மா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. கனடாவில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் அணி 2-1 என்ற கணக்கில் குவைத்தை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் அணி 3-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம், ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
4: இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் கண்மணி சிகப்பு நிறத்துல இருக்கிற பலூனை வாங்கினாலாம் விளையாடுறதுக்கு. அப்போ பக்கத்துல இருந்த தாத்தா கண்மணி கிட்ட, இந்த பலூன் ஏன் சிகப்பு நிறத்துல வாங்கின, இந்த சிகப்பு நிறம் தான் மேல பறக்க வைக்கிறதா அப்படின்னு கண்மணி கிட்ட கேட்டாராம். அதுக்கு கண்மணி ஆமா தாத்தான்னு சொன்னாலாம். அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டு, இல்ல பாப்பா, அது உள்ளார இருக்கிற காற்றுதான் அதை உயர பறக்க வைக்குதுன்னு சொன்னாங்களாம். அது போல மனிதனை உயர்த்துவது வெளிப்புற அழகு அல்ல, நல்ல குணங்கள் தான் அப்படின்னு அந்த தாத்தா கண்மணிக்கு அறிவுரையும் சொன்னாங்களாம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நல்ல குணமே மனிதனின் உண்மையான உயரம் என்று.
3: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் தம்பி.
6: வணக்கம் அக்கா.
5: உங்க பேர் என்ன?
6: லசா ஹரிஷ்.
5: எந்த ஊர்ல இருந்து வரீங்க தம்பி?
6: அகனில இருந்து.
5: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
6: ஊராட்சி தொடக்க பள்ளி அகனியில் படிக்கின்றேன்.
5: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: பழமொழி
5: எங்க சொல்லுங்களேன்.
6: கனி இந்த மரம் தான், மணியோட யார் பல்லாண்டு வாழ்வா, தாமே வழிக்கு வழி அடக்க மம்மளும். கனி இந்த மரம் தான், அதாவது அறிவும் பண்ணவர்கள் எப்போதும் தாய்மையாக இருப்பார்கள். இவர்கள் இருந்தாலும் அவர்களின் பணிவு பல்லாண்டு வாழும். தாய்மை பண்பு உயர்வுக்கு வழி. இவர்களை தேவர்கள் மத்தியில் வாழ்வார்கள். யானை வரும் பின்னே, மணியோசை வரும் முன்னே, இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் 2 சொல்லுக்குருதி, காற்றுள்ளே போது தூற்றிக்கோள், யானை கடி சறுக்கும், விளையும் பயிர் முனையிலே தெரியும், 5 விளையாது 50 விளையாது, ஆத்திரைக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆழம் தெரியாமல் காயை விடாது, அளவுக்கு மீள அமிர்தம் நஞ்சு, குற்றம் பார்க்கின் சுற்றும் இல்லை, கட்டூருக்கு சென்ற மிளம் இல்ல சிறப்பு, பதறாத காயம் சிதறாது, சிறுதுளி பெருவெள்ளம்.
5: சுப்ரோச நீங்க தம்பி, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியவரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: IAS ஆகணும்னு ஆசைப்படுறோம்.
5: சரிங்கப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் பன்னிசை மின்னுமா எனத் தொடங்கும் பாடல்.

நேர்களே, காரைக்கால் நகராட்சி விடுத்துள்ள அறிவிப்பு இது. காரைக்கால் நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வியாபாரம் செய்து வரும் அனைத்து தெருவோர வியாபாரிகளும் காரைக்கால் நகராட்சியின் அனுமதி பெற்ற பின்னரே வியாபாரம் செய்ய வேண்டும் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் அனைத்து தெருவோர வியாபாரிகளும் உணவு பாதுகாப்பு FSSAI உரிமம் பெற்ற பின்னரே வியாபாரம் செய்ய வேண்டும். அவ்வாறு உணவு பாதுகாப்பு உரிமம் இல்லாமல் வியாபாரம் செய்யும் பட்சத்தில் அவர்களது தள்ளுவண்டி கடைகள் நகராட்சியின் மூலம் பறிமுதல் செய்யப்படும் எனவும் அவர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் விற்பனை சான்றிதழ் வழங்க இயலாது எனவும் அறிவிக்கப்படுகிறது. மேலும் தள்ளுவண்டிகளில் வியாபாரம் செய்யும் அனைத்து தெருவோர வியாபாரிகளும் நிரந்தர கூரை அல்லது ஷெட் போன்ற எந்த ஒரு கட்டமைப்புகளையும் அமைக்கக்கூடாது எனவும் பயன்பாட்டில் இல்லாத தள்ளுவண்டி கடைகளை அப்புறப்படுத்துமாறும் சம்பந்தப்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு பலமுறை அறிவுறுத்தப்பட்டும் இதுவரை அப்புறப்படுத்தாமல் இருப்பதாக தெரிய வருகிறது. அவ்வாறு உள்ள கடைகள் அகற்றப்படாமல் இருக்கும் பட்சத்தில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி காரைக்கால் நகராட்சியின் மூலம் உடனடியாக அகற்றப்படும் என இறுதியாக அறிவிக்கப்படுகிறது. காரைக்கால் நகராட்சி விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டோம்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 1 மணி. சிந்தனை துளி. மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. வான் அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
3: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
2: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
3: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
2: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் முரட்டுக்காலை படத்திலிருந்து.

0: பழைய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பகலில் ஒரு இரவு படத்திலிருந்து.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தூரல் நின்னு போச்சு படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க, ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
1: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
3: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
2: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
3: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
2: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் காதல் ஓவியம் படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோயில் தெருவில் இருந்து நேரலையாக உலாவரும். காத்திருங்கள் நேர்களே,

தேன்மொழி நிகழ்ச்சிக்கான போஸ்டர் வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருந்தோம், காரைக்கால் பண்பலை 100.3. அதுக்காக வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நிகழ்ச்சி நல்லா இருக்குது அந்த மாதிரி. கடலூர் துறைமுகம் சுரேஷ், அன்னப்பன்பேட்டை ஜோதி, அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், புதுத்துறை செல்வகுமார், மதுரை சண்முக சுந்தரம், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அமுதா சேகர், காட்டுமன்னார் கோயில் வேல்முருகன், ஐங்கரன், அசோக்ராஜ், முருகன் பெருமாள், பரமசிவம், ரகுபதி, சாரு, நாகை குமரன். நேர்களை, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள தளங்கள், அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் சேனல் உருவாகியிருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேர்களை, இன்றைய உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்கார நெருப்பு ஜே கஸ்தூரி அவர்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாபிகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பளுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று இரண்டாவது நாளாக மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த விவாதத்தின் மீது பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இளைஞர்களின் உணர்வுகளுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் மதிப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மாணாக்கரின் போராட்டத்தில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அது குறித்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமிதம் கொள்ள வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய ஜனதாதள் உறுப்பினர் திரு திலேஸ்வர் பேசுகையில், நாட்டின் கல்வி முறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து மாணாக்கரின் பிரகாசமான எதிர்காலத்தை இம்மசோதா உறுதி செய்வதாக கூறினார். இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய RSP கட்சியைச் சேர்ந்த திரு என் கே பிரேமச்சந்திரன், எந்த நோக்கத்திற்காக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதோ அதற்கான அம்சங்கள் இதில் இல்லை என்று குறை கூறினார். முன்னதாக நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது

0: காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை இக்குழுவின் தலைவரும் பிஜேபி உறுப்பினருமான திரு பி பி சௌத்ரி மக்களவையில் கொண்டு வந்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் நிறைவேறியது. மாநிலங்களவையில் நிலக்கரி கனிமம் எஃகு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா 2026 இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இதனை அறிமுகம் செய்தார். 1969 பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. பிறப்பையும் இறப்பையும் தாமதமாக பதிவு செய்வதை தடுத்து உரிய நேரங்களில் பதிவு செய்வதை ஊக்குவிக்க இம்மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பேசாமல் அரசியல் பிரச்சினைகளை பேசியதாக குறை கூறினார். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வன உயிரின ஆர்வலர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக அளவில் புலிகள் எண்ணிக்கையில் 70% நம் நாட்டில் இருப்பதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் வன அலுவலர்கள் விஞ்ஞானிகள் பாதுகாப்பாளர்களின் முயற்சியை பிரதமர் பாராட்டினார். இந்நாளையொட்டி மாபெரும் கதை சொல்லும் போட்டி நெல்லையில் நடைபெற்றது. பள்ளி கல்லூரி மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் மாவட்ட அறிவியல் மையம் ஆகியவை இணைந்து மாபெரும் கதை சொல்லும் போட்டி நடைபெற்றது. ஒரு புலியின் பார்வையில் இயற்கை, மனிதன் மற்றும் எதிர்காலம் என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் புலியை மையமாக கொண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் மனிதன் விலங்கு இணக்க வாழ்வு ஆகிய கருத்துக்களை மையமாக வைத்தே கதைகளை கூறினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது.
0: தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறை மரணங்கள் தடுப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. கிராமப்புற மக்களுக்கு கட்டணமில்லா ஆலோசனை வழங்கும் ஆலோசகர்களுக்கு கௌரவ நிதி வழங்குவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. சிறைகளில் செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகள், நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் உள்ளூர் நீதிமன்றம் அமைப்பது, மாவட்ட அளவில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் குறித்தும் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், சிறைத்துறை காவல்துறை தலைவர் திரு சந்தீப் பிராய் ரத்தோர், துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக TNPSC தொகுதி 1 பணிகளுக்கு தேர்வான 78 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். அதேபோல் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வான 48 பேருக்கும் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் முதல் நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்கிறார். சென்னை கத்திப்பாராவில் நடைபெறும் மெட்ரோ கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். சென்னையில் பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி ஏரிகளை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த அவர் ஆகாய தாமரை, மிதவை தாவரங்கள் மற்றும் மிதவை பொருட்களை அகற்றும் பணிகளை பார்வையிட்டார். நீர்வளத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து மேற்கொள்ளும் இப்பணிகளால் சென்னை பெருநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் குறையும் என்று அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை தற்போதைய தாவைக்கா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி

0: அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் அதை செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வழக்கில் அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், நியாயம் நம் பக்கம் இருந்தும் நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை எடுத்து வைக்காமல் சரணடைந்து விட்டதாக குறை கூறினார். அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வின் இரண்டாம் சுற்று நடைபெறுவதற்கு முன்னரே மாநில கலந்தாய்வை அவசரமாக நடத்தி 151 இடங்கள் காலியாக உள்ளதாக அறிவித்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை இழந்திருப்பது குறித்து தாவேக்கா அரசு உரிய விளக்கத்தை நம் மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளிப்பதன் அவசியத்தை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அம்மாநில சட்ட நிபுணர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் வழங்குவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழக அரசு பணிகளுக்கான TNPSC தொகுதி 1 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. துணை ஆட்சியர், வணிக வரித்துறை உதவி ஆணையர் உட்பட 26 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இத்தேர்வு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக கோவை குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று தற்காலிக தடை விதித்துள்ளதாக வனத்துறையை மேற்கோள் காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோவையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கோவை குற்றாலம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை குற்றாலம் அருவியில் குளிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இன்று அதிகாலை முதல் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்படுவதாகவும் நீர்வரத்து சீரான பின்பு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமி தேரோட்ட விழா இன்று கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. முன்னதாக அதிகாலையில் கோவிலில் இருந்து கள்ளழகர் தனது பரிவாரங்களுடன் புறப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளியதை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட தேரை வடம்பிடித்து இழுக்க திருத்தேர் கோலாகலமாக வளம் வந்து நிறைவு பெற்றது. விழாவின் தொடர்ச்சியாக இன்று மாலை கோவில் வளாகத்தில் 18 படி கருப்பசாமி கோவிலில் கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜையும் தீபாராதனையும் சந்தனம் சாத்துதல் நிகழ்வும் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் 7வது நாளான இன்று பதக்கம் வெல்லும் முனைப்புடன் இந்திய தடகள வீரர்கள் களமிறங்குகின்றனர். நீளம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் முரளி ஸ்ரீசங்கரும், 3000 மீட்டர் தடைத்தாண்டும் போட்டியின் மகளிர் பிரிவில் பருள் சௌத்ரியும், மகளிர் பழுத்தூக்கும் 77 கிலோ எடைப்பிரிவில் சஞ்சனாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாவேக்கா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பழுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:56. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2:01. லஞ்ச் பிரேக். சிந்தனை துளி. காசு கொடுத்து தண்ணீர் வாங்கும் முன் சிக்கனத்தின் மதிப்பை உணர்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். லஞ்ச் பிரேக்கில் தொடக்கமாக
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை

0: சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். ஒரு பேஷண்ட்டை இன்றைக்கி பார்த்தேன். அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் முன்னாடி நானே அவங்கள பார்த்துருக்கேன். எண்டோஸ்கோபி பண்ணி இந்த மாதிரி வயிற்று பகுதியில் புற்றுநோய் இருக்குன்றதை கண்டுபிடிச்சோம். ஆரம்ப நிலையில் இருந்ததுனால நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோம். நான் சொன்ன மாதிரி எல்லோரும் பயந்துக்கிறாங்க, ஆப்ரேஷன்னா ஐயோ உயிர் பிழைக்குமா, உயிர் சேதாரம் அடைஞ்சிருவோம், ஏதோ கஷ்டம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேஷண்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. ஒரு வருஷம் கழித்து நான் பார்க்குறேன். ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது ஆளே அடையாளம் தெரில. 80 கிலோ இருந்தவர் இப்போ 30 கிலோவுக்கு வந்துட்டார். எலும்பு துண்டுமாக இருக்கார். என்னங்க பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் அப்படியே ஒரு மருந்து கொடுத்து, ஒரு கெமிக்கல் கொடுத்து அதை நான் வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார் சார். நல்லா இருந்தார் சார். ஒரு 5 மாதம் வரைக்கும் நல்லா இருந்தார் சார். ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் திடீர் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவரால் சாப்பிட முடியல, வெயிட் குறைய ஆரம்பிச்சிச்சு. இந்த 3 மாதம் அளவில் ஒரு 60 கிலோவிலேருந்து 30 கிலோவுக்கு வந்துட்டார் சார்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தப்படுற விஷயம் அது. இவ்வளோ இணையதளம் இருக்குது, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, இவ்வளோ கிரெடிபிளான நியூஸ் எல்லாம் மீடியா இருக்குது. நல்ல இடத்துல வந்துட்டு போய் டாக்டர்கிட்ட வரீங்க, அவரும் நம்பிக்கையாக ஏதாவது சொல்கிறோம், நாங்களும் யாருமே உங்களுக்கு சேதாரம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இஷ்டமே கிடையாது. டெஃபினட்டாக நீங்கள் இப்போ பாருங்கள், செகண்ட் ஒப்பீனியன், ரெண்டாவது பரிசீலனை வந்துட்டு பண்ணுறது தவறே கிடையாது. நாங்கள் ஏதாவது சொல்கிறோம், அதை உடனே நம்பாமல் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் இது கரெக்டாக இல்லையான்னு கேட்குறது தப்பே கிடையாது. பெரும்பாலும் 95% அடுத்த டாக்டரும் அதே தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் நம்பாமல் இந்த மாதிரி உங்கள் ஆரம்ப நிலையில் வந்த பேஷண்ட்டு ஈஸியாக அந்த பேஷண்ட்டு நேரம் குணமடைஞ்சிருக்கலாம், மீதி ஆயுஸில் இந்த வியாதி பற்றி யோசிக்காத அளவுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கலாம். அதை விட்டுட்டு மூட நம்பிக்கையில் போய் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. ஏதாவது விஷயம் வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். எல்லா கேன்சரையும் எங்களால் குணப்படுத்த முடியாது, ஏன்னா மேக்ஸிமம் எல்லோரும் லாஸ்ட் ஸ்டேஜில் வராங்க. ஆனால் ஆரம்ப நிலையில் ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி வழி தவறி போய் கஷ்டப்படுறது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. தயவுசெய்து இப்படி பண்ண வேண்டாம். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: லஞ்ச் பிரேக்கில் அடுத்ததாக அச்சானி. ஆரி தொழில் செய்து வரும் சந்திரபாடி ஜே பிரேமிகா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இது. நேயர்களே, ஒரு பெண்ணின் கைகளில் இருக்கும் திறமை அவளது வாழ்க்கையை மட்டுமல்ல அவளை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி கொண்டது.

0: அந்த வகையில் கலைநயத்தையும் படைப்பாற்றலையும் உழைப்பையும் ஒன்றிணைத்து ஆரி வேலைப்பாடுகளை தொழிலாக செய்து வரும் ஒரு திறமையான பெண்ணை இன்று நமது நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். ஆடைகளுக்கு அழகு சேர்க்கும் ஆரி வேலைப்பாடு இன்று பெண்களின் சுயதொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக திகழ்கிறது. இந்த தொழிலில் அவர் சந்தித்த சவால்கள், பெற்ற அனுபவங்கள், கற்றுக்கொண்ட நுணுக்கங்கள், வெற்றி பயணம் என பல சுவாரஸ்யமான விஷயங்களை அவரிடமே கேட்டறியலாம். நிலையத்திற்கு வருகை தந்திருக்கும் ஜே பிரேமிகா அவர்களை வரவேற்று விடலாம். வணக்கம் தோழி.
1: காரை பன்மலை நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரேமிகா, சந்திரபல்ல இருந்து வந்திருக்கேன். ஆரி மற்றும் டைலரிங் பத்தி பேச வந்திருக்கேன்.
0: கண்டிப்பாமா, சொல்லுங்கம்மா. ஆரி டைலரிங் அப்படின்னா என்ன? டைலரிங்னா என்ன, ஆரினா என்ன, ஒரு வித்தியாசம் சொல்லுங்க.
1: வித்தியாசம் சொல்லணும்னா டைலரிங் ஆரி ரெண்டும் கொஞ்சம் வேற தான். டைலரிங் தெரிஞ்சவங்க ஆரி கத்துக்க முடியாது அப்படின்றது ஒன்றும் கிடையாது. டைலரிங் தெரியாதவங்களும் ஆரி கத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது.
0: அதாவது எனக்கு தையல் தைக்க தெரியல, ஆனா எனக்கு ஆரி பிளவுஸ் வந்து போடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நாங்க வந்து ஆரி வந்து கத்துக்கலாம்.
1: கண்டிப்பா.
0: சொல்லுங்கம்மா, நீங்க வந்து எவ்வளவோ வேலைப்பாடு இருக்கு இந்த நவ நாகரிகத்துல, ஆரி வேலைப்பாட்டை வந்து தொழிலாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம், எதனால இந்த தொழில் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க செலக்ட் பண்ணீங்க?
1: ஆரி ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது டைலரிங், அதுல இருந்து வந்ததுதான் இந்த ஆரி. எனக்கு டைலரிங் ஒரு 8 வருஷமா நான் கத்துட்டு இருக்கேன். ஆரி வந்து ஒரு 4 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து சும்மா செல்ல பார்த்து யூடியூப் பார்த்து அந்த மாதிரி கற்றுக்கிட்ட ஆரம்பித்தது. பட் அதை நம்ம அதுவே எனக்கு ரொம்ப பொருளாதார ரீதியாக நிறையா கொஞ்சம் வருமானம் வந்தது. சரி, இதை நம்ம கொஞ்சம் பெருசாக அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றதுனால நான் அதை மறுபடி வெளியில் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் கொஞ்சம் பெருசாகவே டெவலப் பண்ணியிருக்கேன். பிளவுசஸ்லாம் நிறைய வருது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி டக்குன்னு சொல்ல தெரியல, ஆனால் ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப பிடிச்சி பண்ணுற ஒரு விஷயம் எப்போதுமே சிறப்பாக அமையும் நமக்கு. அதனால எனக்கு ஆரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: அதாவது நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட்டு, அதாவது இது வேலையை வேலையாக பார்க்காம என்னோட பிடிச்ச விஷயம், எனக்கு பேஷனாக நான் பார்க்குறேன், அதனால வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கம்மா. அதாவது ஒரு சர்டிஃபைடு ஆரி ட்ரைனரை வந்து இன்றைக்கி நம்ம வந்து நேரலையில் சந்திச்சிட்ருக்கோம். நேர்களே, இந்த ஆரி வந்து எங்கே வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க?
1: ஆரி ஒர்க் வந்து நான் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து தைக்கிற இடத்துல மெம்பராக இருக்கேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்கள், தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த யூனிஃபார்ம் ஆஃபீஸில் ஒரு மெம்பராக இருக்கேன். அங்கே தான் வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நாகப்பட்டினம் வந்து ஹோப் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, எனக்கு அங்கே தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்கே தான் நான் போய் கற்றுக்கிட்டேன்.
0: அங்கே போய் கற்றுக்கிட்டீங்க. அப்போ வந்து ஆரம்ப நிலைகளில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி சிரமங்கள்லாம் இருந்துச்சு இந்த ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்கும்போது?
1: ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு எவ்வளோ ஆர்வம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதோட ஈடுபாடு அதிகமாக போகிறப்போ நமக்கு பார்க்குற வேலைகள்லாம் சிரமம் தெரியாது, நம்மளுக்கு ஈஸியாக வரும் அது நமக்கு. அதனால எனக்கு அந்த அளவுக்கு, உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த அளவுக்கு சிரமமாகவே இல்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது. அதனால என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு சிரமம் இல்லை. பட் அது ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ஆரி ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கும். அந்த ஊசி விட்டு கோக்குறது, செயின் ஸ்டிச் எல்லாம் போடுறப்போ சில பேருக்கு தலைவலிக்கும். ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் ட்ராப் பண்ணியிருக்காங்க, என் கூட கிளாஸ் வந்தவங்கலாம் கூட ட்ராப் பண்ணியிருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே சிரமமாக இருக்காது. ஆரி அண்ட் டைலரிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விருப்பம், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கலாம், நம்மளால் முடியும் அது.
0: அதனால் வந்து உங்களுக்கு ஆரி வந்து எத்தனையோ பேர் வந்து என் கூட படித்தவங்க வந்து ட்ராப் அவுட் ஆனாலும் என்னோட இன்ட்ரெஸ்டின் காரணமாக தான் இதில் வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறோம், நாங்கள் இப்போ ஆரி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம், நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் ஆரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டோன்னா?
1: நான் ஆரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டப்போ ஃபஸ்ட்டு நான் யூடியூப் பார்த்தான் கற்றுக்க ட்ரை பண்ணேன். அது நானே வந்து அதுக்கான மெட்டீரியலை நானே வாங்கிக்கிட்டேன். உதாரணத்துக்கு ஆரி ஸ்டாண்டு வேணும், ஆரி ஃப்ரேம் வேணும், ஆரி நீடில், அப்புறம் அந்த செயின் ஸ்டிச்சுக்கான த்ரெட்டு, இந்த ஸ்டோன், சின்ன சின்ன விஷயங்கள். அது பெரிய ப்ரைஸ் எல்லாம் கிடையாது, மார்க்கெட்டில் 10 ரூபா பாக்கெட்லேயே கிடைக்குது அது எல்லாமே. நான் ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் அப்படி தான் பண்ணேன். அதுலேயே ஒரு 2-3 பிளவுஸ்லாம்

0: போட்டு ஓரளவுக்கு எனக்கு வருமானம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி இதை இதுவே நமக்கு நல்லா ஒரு வருமானம் வருது, இதை கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சதுனால எனக்கு அந்த நேரத்தில் தான் அந்த வாய்ப்பும் எனக்கு வந்தது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. ஆரியன் டைலரிங் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு.
1: ஓகேம்மா, இப்போ வந்து ஆரிக்கு வந்து நீங்கள் கையில் தான் பண்ணுறீங்களா இல்லை அதுக்குன்னு தனியாக பிரத்யேகமான மிஷின்ஸ்லாம் இப்போ வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா?
0: மிஷின்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் தான் நான் ஆரி போட்டுக்கிட்டு இருப்பேன்.
1: ஒரு பிளவுஸ் வந்து எடுக்கிறதுக்கு எடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மேரேஜ்க்கு ஒரு பிளவுஸ் ஒன்று கொண்டு வந்து தராங்க, அதை எடுத்து செய்யறதுக்கு எவ்வளோ நேரமா பிடிக்கும்?
0: டிசைன்ஸ் பொறுத்து இருக்கு, நம்ம போடுற வேகம்னு ஒன்று இருக்கு, நம்ம போடுற ஸ்பீடு ஒன்று இருக்கு, ரெண்டும் வச்சுதான் நம்ம அதுங்க முடியும். ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப டிசைன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும், கொடுக்குற டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டைம்ல நம்மளோட எஃபர்ட் நிறைய போடணும், டைமிங்கே நிறைய போடணும். அதுக்கான நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றப்போ சில கஸ்டமர்ஸ் ஒத்துப்பாங்க, ஓகேமான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுலேயும் பேரம் பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆரியில் ஒரு ரொம்ப பெரிய மைனஸ்னா அந்த ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்.
1: அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது ஒரு ஆரி பிளவுஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எப்படின்னா ரொம்ப கண்களையும் சரி கழுத்து வலி வரும், கண்கள் வந்து ரொம்ப கூர்மையாக கவனித்து ஒரு மிஸ்டேக் அதை விட்டால் கூட அது வந்து அப்படியே பிரித்து பிரித்து எடுக்கிற மாதிரியான ஸ்டேஜுக்கெல்லாம் வந்துடும், அந்த டிசைனே மாறிடும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நாங்கள் போடுறோம், அதுக்கான விலையை வந்து நாங்கள் மதிப்பீடு வைக்கும் போது அதை வந்து பேரம் பேசுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. ஒரு பாடலுக்கு பிறகு அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமிகா இந்த பாடலை கேட்டாங்க. இந்த பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பிரேமிகாட்ட பேசலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் அமுது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
9: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5 மயிலாடுதுறை ARC நடேச சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். லஞ்ச் பிரேக்கில் அன்ஷானி. ஆரி தொழில் செய்து வரும் சந்திரபாடி ஜே பிரேமிகா அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. பிரேமிகா, உங்ககிட்ட ஆரி பிளவுஸ் பற்றின நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தீங்க. நான் இங்கெல்லாம் போய் கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரியான சிரமங்கள்லாம் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு பிளவுஸ் பிட், அதாவது சில்க் காட்டனில் வந்து ஒரு பிளவுஸ் பிட் எடுத்துகிட்டு வரோம் ஆரி ஒர்க்குக்காக. அதில் வந்து நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து ஆரி டிசைன் போட்டுருவீங்களா, இல்லை வந்து அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து கை வரணும், இங்கே வந்து நம்ம பிளவுஸ் எல்லாம் மார்க் பண்ணுவாங்க, அளவீடுகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பீங்களா, எது ஈஸியான வே?
10: இல்லை, ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம அளவு எடுத்து மார்க் பண்ணிட்டு தான் நம்ம ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு அளவு இல்லாமல் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எப்படி போட முடியும்? ஒரு நெக்குனா அதுக்குன்னு ஒரு டிசைன் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால நான் எப்படி போடுவேன்னா, லைனிங் வச்சு மார்க் பண்ணி

0: அதை ட்ரேஸ் எடுத்து தான் நான் போடுவேன். எனக்கு அப்படி பழகிடுச்சு, எனக்கு அது பிடிக்கும், அதனால நான் அப்படி போடுவேன்.
1: அதாவது லைனிங் கிளாத் எடுத்துட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் போட்டுருவீங்க, அளவீடுகள்லாம் போட்டுட்டு அதை அதை வச்சு வந்து நம்ம இதில் வந்து அதாவது மெயின் பிளவுஸில் வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மார்க் போட்டு நீங்கள் வந்து ஆரி பிளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சில்க் காட்டனில் போடுறது நமக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை வந்து சாரியில் வர பிளவுஸில் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா மேம்?
0: நம்மளுக்கு சில்க் காட்டன் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா சாரீ பிளவுஸ் வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கும், அதோட கிளாத்தோட இது தரம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஊசி விட்டு எடுக்கிறப்போ நூல் கூடவே, அந்த சாரியோட நூலுமே கூடவே வரும். அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து தான் நம்ம பண்ணணும். கொஞ்சம் அது கஷ்டம், இது கொஞ்சம் ஈஸியாக தெரியும் நமக்கு.
1: இப்போ சில்க் காட்டனில் வந்து அதே மாதிரி நூல்லாம் வெளியே வராதா?
0: இல்லை, அந்த அளவுக்கு வராது, ஏன்னா இது வந்து ஒரே மெட்டீரியலாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பழகிடுவோம். பட் சாரின்றப்ப காட்டன் சாரி இருக்கும், சில்க் சாரி இருக்கும், சில பேர் பூனம் சாரிலாம் கூட போட்டு கேட்குறாங்க இப்ப எல்லாம். அப்படி இருக்கப்போ அது கொஞ்சம் துணியோட தரம் தான் நமக்கு அந்த ஊசி விட்டு எடுக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நூல் சேர்ந்து வரும், நமக்கு ஸ்டிச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
1: அந்த மாதிரிதான். சரி, இப்போ ஒரு ஆரி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா தொடக்கமே வந்து ஒரு 2000 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எடுத்த உடனே அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஆரி பிளவுஸ் வந்து நம்ம போடுறோம், அதை துவைக்கவே முடியல மேம். அதை எப்படி நம்ம வந்து பராமரிக்கலாம்?
0: இதை துவைக்கலனாலும் ஆரி பிளவுஸை கண்டிப்பாக பராமரிக்கலாம். எப்படி சொல்றதுன்னா, அதை கண்டிப்பாக வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணால் அதில் அந்த ஸ்டோனு அந்த மணி ஒர்க்லாம் கொடுத்துருக்கப்போ அது கருத்துடும். அது வந்து எப்படி கேரி பண்ணுறதுன்னா, நம்ம அதை ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரேனாக்கா சும்மா அந்த கம்ஃபர்ட்டு, நம்ம துவைச்சி முடிச்சுட்டு கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதை ஒரு ஸ்ப்ரே மாதிரி பிளவுஸை பேக் சைடு எடுத்து போட்டு அதுலேயும் அந்த ஸ்ப்ரேலையும் வந்து ஸ்டோனில் படக்கூடாது, பேக் சைடு எடுத்து அதில் ஸ்ப்ரே பண்ணி சும்மா நிழலில் மட்டும் காய வைக்கணும். காய வச்சு இல்லைன்னா ஃபேன் காற்றுல காய வைக்கலாம், வெயில் படக்கூடாது, கண்டிப்பாக அதுவும் ஸ்டோன்லாம் கருக்க ஆரம்பிச்சிடும். அதை அப்படி காய வச்சு எடுத்துட்டு நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அதில் வச்சு நம்ம மடித்து வச்சோன்னா அந்த ஸ்டோன் வந்து மடித்து வைக்கிறப்பவும் அது ஒரு மாதிரி துணி கூடவே ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிட்டு அதுவும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நம்ம நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறப்ப அந்த இது வராது, கண்டிப்பாக லைஃப் லாங் வரும் அந்த பிளவுஸ்.
1: கண்டிப்பாம்மா. ஒரு ஆரி பிளவுஸோட விலை வந்து எப்படிம்மா நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க? அதாவது டிசைனுக்கு ஏற்ற மாதிரியா, இல்லை வந்து உங்களுக்கு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியா, இல்லை டைமுக்கு ஏற்ற மாதிரியா, எதை வச்சு நீங்கள் வந்து அதோட விலையை வந்து நிர்ணயம் செய்கிறீங்க?
0: இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே அதில் இருக்குது. இதில் ஒன்று இல்லாமல் ஒன்று நம்மளால் அதுங்க முடியாது, ஏன்னா டிசைன் நிறைய ஹெவியாக இருக்கும், அதுக்கான டைமிங்கும் இருக்குது. இதே ஒரு ஒரே நாளில் போடுற பிளவுஸும் இருக்குது, ஒரு வாரம் 15-20 அந்த மாதிரி இருக்குது, ஏன்னா ஒரு ஒரு டிசைன் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நெட் கிளாத் இருக்குது, ஜர்தோசி இருக்குது, கட்வொர்க் இருக்குது, இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப வேலை கொடுக்குற ஒரு இது, அதுக்கு ரொம்ப கண்டிப்பாக டைம் எடுக்கும். சும்மா ஸ்டோனு அந்த மணி மாதிரி வச்சு ஃபில் பண்ணுறது மேக்ஸிமம் ஒரு 1-2 அதுவும் டிசைனை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒர்க்கும் இருக்குது. எல்லாமே அவங்க என்ன மாதிரி டிசைன் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும்.
1: கண்டிப்பாம்மா. அதாவது மேக்ஸிமம் நீங்கள் வாங்கியிருக்கிற பிளவுஸில் வந்து இது நான் வந்து ஹையாக நான் விலை போணுச்சு எனக்கு அப்படின்னு சொன்னால் எதை நீங்கள் சொல்வீங்க? அதிகபட்ச விலைனா நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க?
0: அதிகபட்ச விலைன்றப்ப இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் இதுக்கான பதிலையும் நான் சொல்கிறேன்.
1: கண்டிப்பாக.
0: ஸ்டார்டிங்கில் ஆரி ஒர்க்குன்னு ஸ்டார்ட் ஆனப்போ குட்டியாக ஒரு 2 ஒரு ஸ்டோன் ஸ்டிச் அந்த மாதிரி போட்டு வச்சாலே 2000. இப்போ உள்ள நிலைமைக்கு எல்லாருமே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யூடியூப் பார்த்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கப்போ விலைகள் இப்போ எல்லாம் ரொம்ப கம்மியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆரி ஒர்க்குனாலே என்னம்மா நீ 4 வச்சு தைக்கிறதுக்கு இவ்வளோ காசு கேட்குறிய அப்படின்ற வார்த்தை தான் மேக்ஸிமம் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் புரிஞ்சிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ இப்போ 4 நான் அதுங்கினது 7000 ஒரு பிளவுஸ்
1: திருமண
0: நிகழ்ச்சிக்கு போட்டு கொடுத்தது. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டேன் நான், ஏன்னா டே நைட்டு நான் உட்காந்து போட்டேன் அது.
1: கண்டிப்பா,
0: ஏன்னா டைமிங் எனக்கு அதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. டே நைட் உட்காந்து போடுறப்ப நமக்கு பேக் பெயின் வர்றதை தாண்டி கண்ணு மறைக்க ஆரம்பிச்சிடும், ஊசி நூல் தெரியாது. ஊசி மட்டும் நம்ம எத்தனை வாட்டி உள்ள விட்டு எடுத்தாலும் நூல் மட்டும் வராது. நைட் டைம்ல மட்டும் இந்த ப்ராப்ளம் எல்லா ஆரி டிசைன் போடுற எல்லார்ட்டையும் இந்த பதில் கண்டிப்பா சொல்லுவாங்க.
1: அப்படி இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போடும்போது அந்த 7000 அப்படின்றத பார்க்கறத விட அதுக்கு பின்னாடி நான் பட்ட கஷ்டம்

0: அது வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டே அண்ட் நைட் நம்ம வந்து போகணும், அதான் ஷார்ட் டைமில் கொடுத்துட்றாங்க.
1: கண்டிப்பாக அதில் தூக்கம்னா தூக்கம் கண்டிப்பாக விட்டுருக்கேன் நான். பிளவுஸ் இப்போ ஆரி ஒர்க் கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு அப்படின்றப்போ நான் நிறைய நாள் தூங்காமையெல்லாம் நான் ஆரி ஒர்க் போட்டிருக்கேன். ரெண்டு நாள் மூணு நாளில் முடிக்கணும்னா நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு ஃபுல் டைம் நான் அதிலே உட்காந்துருவேன். எனக்கு அதில் பேக் பெயின், முக்கியமாக அந்த கண் கொஞ்சம் நைட் டைமில் மட்டும், ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம் நம்ம வேலை செய்கிற நேரம் தவிர்த்து ஒரு நாளில் பாதி நாளுக்கு மேலே நம்ம ஆரி ஒர்க்கில் அதில் உட்காடுறப்போ பேக் பெயின் ரொம்ப வரும்.
0: கண்டிப்பாக இப்போ நார்மலாக நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கும் போதே அந்த பேக் பெயின், கழுத்து வலி, கை வலியெல்லாம் வரும். அப்போ அந்த நுணுக்கமாக அந்த எம்மிங் பண்ணும்போதே நமக்கெல்லாம் சில நேரத்தில் வந்து ஒரு தீபாவளி டைமில் ஒரு 10 பிளவுஸ் சேர்ந்தாப்புல எம்மிங் பண்ணும்போதே நமக்கு கழுத்து வலி வரும்போது, அவ்வளோ பெரிய டிசைனில் வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து கழுத்து வலியெலாம் வரும். அந்த டைமில் வந்து நம்ம பேரம் பேசுறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முன்னவே சொன்னீங்க. நீங்கள் சொல்லும்போது அந்த ஒர்க்கோட கஷ்டம் வந்து எனக்கே புரியுது. அப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு மேரேஜ் பிளவுஸ் அப்படின்னா அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணு செலக்ட் பண்ணிட்டு வர்றதை நீங்கள் தச்சு தருவீங்களா, இல்லை நீங்களே வந்து இது நல்லா இருக்கும் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேம்மா இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் சஜஷன் கொடுப்பீங்களா?
1: இல்லை, எங்ககிட்ட கேட்குறவங்கள்ட்ட கண்டிப்பாக சஜஷன் சொல்லுவேன் நான். அவங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸடாக வர்றப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன் நான். அவங்க எங்கிட்ட ஐடியா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ நான் சஜஷன் சொல்லுவேன். மேக்ஸிமம் நான் அவங்க விருப்பத்துக்கு விட்டுடுவேன். என்கிட்ட கொடுத்தாங்கன்னா நான் அதையும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு ரெண்டு அனுபவமே இருக்குது இந்த தொழிலில்.
0: கண்டிப்பாம்மா, அதாவது நீங்கள் வந்து ஆரி மட்டும் போடாமல் ஆரி போட்டு நீங்கள் பிளவுஸை ஸ்டிச் பண்ணியும் தந்துடுவீங்க.
1: கண்டிப்பாக
0: சில பேர் வந்து ஆரி மட்டும் தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் பிளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா பிளவுஸ் மட்டுமே ஸ்டிச் பண்ணுறவங்க ஆரி போடுறவங்க கிட்ட ஆரி ஒர்க்கை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்களும் ஸ்டிச் பண்ணுவீங்க, ஆரி ஒர்க்கும் போடுவீங்க.
1: நான் எல்லாமே பண்ணுவேன்
0: கண்டிப்பாக.
1: ஆரியன் டைலரிங்கில் எது மாதிரி கேட்டாலும் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன்.
0: சூப்பர்மா, இப்போ வந்து புதிய புதுசு புதுசாக நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சுமா, எப்படி வந்து நீங்கள் புதிய வடிவமைப்புகளை வந்து உருவாக்குறீங்க? இப்போ எல்லாமே பழைய ட்ரெண்டிங்காக போயிடுச்சு, இந்த டிசைன்லாம் ஓல்டு மேம், 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போட்டேன், புதுசாக எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
1: ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டிசைன் போட்டாலும் டிராயிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேசிக் அதுதான், நம்ம அழகாக வரைஞ்சோம்னா கண்டிப்பாக அது. இப்போ வீட்டு வாசலில் ஒரு கோலம் போடுறோம், அப்படி இருக்கப்போ ஒரு துணியில் வராதா? அதுதான் பேசிக்.
0: அதாவது வீட்டு வாசலில் வந்து அழகாக கோலம் போட்டது மட்டும்தான் உங்களோட வந்து பேசிக் ட்ரைனிங்னே சொல்லலாம் இல்லைங்களா? அப்புறம் மெஹந்தி நல்லா போடுவீங்களோ, மெஹந்தியெல்லாம் போடுவீங்க, ஏன்னா மெஹந்தி டிசைன் தானே இப்போ மேக்ஸிமம் அந்த ஆரி பிளவுஸ்லலாம் போடுறாங்க, அதனால கேட்டேன் உங்ககிட்ட.
1: இல்லை, எனக்கு மெஹந்தியும் வரும்.
0: அந்த மாதிரி உங்களுக்கு அதாவது எப்படின்னா வரையிறது வந்து சுலபமாக வந்ததுனால அதே மாதிரி நீங்கள் வந்து ஆரி பிளவுஸில் வந்து ட்ரை பண்ணுறீங்க சொல்லலாமா? அப்படி
1: கண்டிப்பாக அப்படி தான்.
0: தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: அனைத்து
4: விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
3: விபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள், ஹார்ட் சுகர் பைன்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30

0: திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: லஞ்ச் பிரேக்கில் இன்று அச்சாணி. ஆரி தொழில் செய்து வரும் சந்திரபாடி ஜே பிரேமிகா அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே பிரேமிகா கிட்ட. இந்த தொழில் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட முக்கிய மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: முக்கிய மாற்றம் சொல்றது வந்து வருமானம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வருமானம் இருக்கிறப்போ நம்ம சுயமா எல்லாமே பண்ணலாம். இப்போ நான் இப்போ என்ன பண்ணியிருந்தேன், இப்போ பசங்களோட படிப்புல இருந்து வருமானம், ஃபேமிலியோட வருமானம் எல்லாமே என்னோட மொத்தமுமே இந்த டைலரிங் அண்ட் ஆரியிலேருந்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வீடோ வாடகைக்கு தான் இருக்கேன், கடை வச்சிருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6-7 மந்த் ஆகுது, அதுவுமே வாடகை தான். எல்லாமே நான் என்னோட ஆரியன் டைலரிங்ல தான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ரொம்ப சந்தோஷமா. அதாவது இந்த ஆரி டைலரிங்க வச்சுதான் உங்களுடைய குழந்தைங்களோட படிப்பு பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க குடும்ப வருமானம், வீடும் சொல்ல போனா வாடகை வீடு தான், கடையும் வாடகை கடை தான், எல்லாமே வந்து இந்த ஆரி பிளஸ் டைலரிங் இதை வச்சுதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து ரொம்பவே உற்சாகமா இருக்கு. இந்த தொழில் தொடங்குற பெண்களுக்கு நீங்க என்னமா ஆலோசனை சொல்வீங்க? இன்னைக்கு நாங்க உங்களை பார்த்து நாங்களும் ஒரு வருமானம் ஈட்டணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு நாங்க
2: அப்புறம் வீட்டுல உள்ளவங்களுக்கு, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஏன்னா எடுத்த உடனே கண்டிப்பா ரீச் கிடைக்காது. ஏன்னா என் லைஃப்லயுமே அதுதான் நடந்துட்டு இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்குமே வந்திருக்கேன். சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு சில நேரங்களில் பெரிய விஷயமா தெரியும். வருமானன்றது கண்டிப்பாக டைலரிங் ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம். படிக்கிற பெண்கள் வேலைக்கு போவாங்க, ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. பட் மேக்ஸிமம் படிக்காத பெண்கள் எல்லாம் ஒரு வருமானம் வேணும் அப்படின்னா டைலரிங் 100% ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 ரூபா காசா இருந்தாலும் அது நம்மளோட வருமானத்துல பண்றப்போ அதோட சந்தோஷம் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது வேற மாதிரி இருக்கும். தொழில்னா கண்டிப்பா டைலரிங் 100% சூப்பரா இருக்கும்.
0: இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அதாவது படிச்சவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப நீங்க என்னமா படிச்சிருக்கீங்க?
2: நான் 12th தான் முடிச்சிருக்கேன்.
0: அதாவது 12th முடிச்சு அதுக்கப்புறம் உங்களோட சொந்த ஆர்வத்தின் பேரில் தான் டைலரிங் கற்றுக்கிட்டீங்க. அதன் மூலமாக நம்ம ஆரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாமே, நம்ம அழகாக கோலம் போடுவேன், அழகாக ரங்கோலி போடுவேன், இதெல்லாம் பண்ணுறதை வச்சு என்னுடைய கலை நுணுக்கத்தை பயன்படுத்தி நான் ஆரிக்கு வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? அதாவது 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன், நான் வந்து வீட்டில் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு வந்து பிரேமிகா ஒரு உதாரணமாகவே இருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, எதிர்காலத்தில் வந்து நீங்கள் என்னென்ன இலக்கு வச்சுருக்கீங்க? நான் இந்த மாதிரி எதிர்காலம் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஒரு இலக்கு வச்சுருக்கீங்க?
2: இலக்குன்றதை பார்த்தா இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகணும். இப்போ நான் இருக்கிற இடத்துல என்னோட ஒரு அடையாளமாக சொல்லணும், பிரேமிகா டைலரிங் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி.
0: அந்த அளவுக்கு வந்து இப்போ சின்னதாக ஒரு கடை போட்டிருக்கேன், என்னோட கடை தான் லேண்ட்மார்க் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து நான் எதிர்காலத்தில் வந்து இதை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எது உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை அளிச்சுதுமா? இந்த தொழிலுக்கு வந்து நான் வந்தப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சி அளித்த ஒரு செயல், ஒரு சம்பவம்னா அது என்ன சொல்வீங்க?
2: எனக்கு அது எப்படி சொல்றதுல, எனக்கு ஆரி டைலரிங்னாலே அவ்வளோ பிடிக்கும். இதுக்கு தனியாக என்னால் விளக்கம் கொடுக்க முடியல, எல்லாமே எனக்கு அதில் பிடிக்கும். எப்படி சொல்றது?
0: சரி பரவாயில்ல. அதாவது ஆரி டைலரிங்னா எனக்கு பிடிச்சிருக்கு, இதை வந்து நீங்க தனியா நீங்க அனுபவம் நீங்க வந்து இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா
2: இல்ல, எல்லாமே ஏற்ற இறக்கம் எல்லாமே நான் அதை அக்செப்ட் பண்றேன். ஏற்ற இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷம், இறக்கம் இருந்தா அதுல நான் புதுசா கத்துக்கிறேன். அதனால அதை நம்ம அதை கஷ்டம்னு நினைச்சோம்னா அடுத்த படி போக முடியாது. அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அடி எவ்வளவு அடிபடுறோமோ அவ்வளவு தூரம் வாழ்க்கை பாடம். அது நம்ம மேல போடுறதுக்கு அது ஒரு வழியா இருக்கும். அதனால மாத்தி சொல்ல தெரியல, நான் ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணுவேன்.

0: கண்டிப்பா உங்களுக்கு கீழே வந்து யாராவது வேலை ஆட்கள் தான் இருக்காங்களா, இல்ல நீங்க ஒருத்தவங்க தான் எல்லா டிசைன்ஸும் போடுறீங்களா?
1: இல்ல இப்போதைக்கு நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஏன்னா இப்ப அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க போனோம்னா நமக்கு வந்து அது கட்டுப்படி ஆகாது. ஆனா ஃபியூச்சர்ல வந்து அந்த மாதிரியான ஒரு ஐடியாலாம் இருக்கு.
1: அதுக்குதான் இப்ப சொன்ன என் கடை ஒரு லேண்ட்மார்க்கா தெரியணும், அந்த அளவுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: கண்டிப்பாமா, உங்க வந்து சீக்கிரமாவே அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவீங்க. அப்பயும் நாங்க வந்து உங்களை வந்து நேர்முகம் காணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து எந்த டிசைன் அதிக வரவேற்பு

0: அப்பையும் நாங்கள் வந்து உங்களை வந்து நேர்முகம் காணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து எந்த டிசைன் அதிக வரவேற்பை பெற்றிருக்கு வாடிக்கையாளர்கள்கிட்ட? ஆரியில் வந்து இந்த டிசைன் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா எந்த டிசைன் நீங்கள் சொல்வீங்க?
1: நெட் கிளாத் அதிகமாக போகுது. நெட் கிளாத்லேயே இப்போ வந்து இப்போ ப்ரெக்னன்சிக்கெல்லாம் அம்மா கன்சீவாக இருக்க மாதிரி போடுறது, அந்த மாதிரி டிசைன் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது நிறையவே.
0: அந்த மாதிரிலாம் நீங்கள் போடுறீங்க?
1: கண்டிப்பாக.
0: அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட என் பையனோட இதை வந்து நான் போட்டிருக்கேன், போட்டு வந்து நான் காமிச்சேன், அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஓட்டர் டே அன்னைக்கு அப்படின்லாம் காமிச்சிங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
1: இல்லை, ஆரியில் வந்து மேக்ஸிமம் மக்களுக்கு வந்து பிளவுஸ் போடுறது அதுதான் அதிகமாக தெரியும். அது இல்லாமல் ஒரு பர்சனோட ஃபோட்டோவை கூட நம்ம ஆரியாக போடலாம். நான் அதை தான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சேன். அப்படியே தத்ரூபமாக இருக்கும். அது இல்லாமல் சின்ன சின்ன யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், அவங்க ஒரு டிசைன் ஃப்ரேம் இல்லாமல், ஐ மீன் ஒரு ஃபோட்டோ இல்லாமல் ஒரு டிசைனாக இருக்கட்டும், இதே பிளேயர் ஃபோட்டோ, முருகர் ஃபோட்டோ, இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் அது கூட நான் பண்ணுவேன். நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ எலெக்ஷன் அப்போ ரைட் டு ஓட்டுன்னு ஒரு விழிப்புணர்வுக்காக கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சாங்க. அதில் தான் அந்த ஃபோட்டோ நான் போட்டிருந்தது வந்து செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. கலெக்டர் கையால் சீல்டு வாங்கினது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ நடுவில் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கு இதுதான் பதில். என்னோட மொத்த உழைப்புக்கும் ஆரியில் நான் பண்ண பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த சீல்டு வாங்கினப்ப ரொம்ப, அது கலெக்டர் கையால், அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு.
0: ரொம்ப சந்தோஷமா நீங்கள் சொல்லும் போதே உங்கள் முகத்தில் வந்து நல்லா பூரிப்பு தெரியுது. தொடர்ந்து நான் பேசலாம் நேர்களே ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆரம்ப காலத்தை ஒப்பிடும்போது இப்போ நீங்கள் வந்து உங்கள் வளர்ச்சியை வந்து எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பத்தில் எவ்வளோ சிரமப்பட்டீங்க, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ஆரம்பத்தில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ப்ளவுஸ் வர்றது டைம், அதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம வெளியில் ரீச் ஆகணும். நம்மளோட ரீச் வெளியில் தெரிஞ்சாதான் நமக்கான வரவேற்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆரம்பத்தை விட இப்போ எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு,
0: நல்லாவே பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. இப்போ வந்து புதுசாக நாங்கள் வந்து வீட்டில் வந்து தொழில் தொடங்கணும், ஆரி தொழில் தொடங்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பெண்களோ இல்லை யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜென்ஸே கூட நினைக்கலாம், நேர்கள் கேட்டுட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து தொடங்கலாம்னு சொல்லுவீங்களா இல்லை என்ன சொல்லுவீங்க?
1: கண்டிப்பாக தொடங்கலாம். அதுக்கு வயசு வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் எதுவும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த துறையில் அவங்க கண்டிப்பாக பெருசாக வருவாங்க.
0: அதாவது படைப்பாற்றலை வெளிப்படுத்துகிற இந்த இந்த ஆரி தொழிலை வந்து எல்லாருமே கற்றுக்கலாமா?
1: கண்டிப்பாக கற்றுக்கலாம்.
0: கற்றுக்கிட்டு இதில் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஷைன் பண்ணான்னு சொல்கிறீங்க. இவ்வளோ நேரம் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து நேயர்களுக்கு கொடுக்கலாமா? உங்ககிட்ட வந்து மேற்கொண்டு நேயர்கள் வந்து சில டவுட்ஸ் கேட்டால் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுவீங்களா?
1: கண்டிப்பாக.
0: உங்களோட ஃபோன் நம்பர் அப்படி சொல்லிடுங்க.
1: 63 82 14 23 71
0: 63 82 14 23 71 இதுதான் ஆரி வேலைப்பாடுகள் ஜே பிரேமிகா அவங்களோட அவங்கள தொடர்பு கொள்றதுக்கான ஃபோன் நம்பர். எந்த டைமில் கால் பண்ணலாம் மேடம் உங்களுக்கு?
1: எனி டைம் கால் பண்ணலாம்.
0: தொடர்ந்து நம்ம பிரேமிகா கிட்ட பேசுனா இந்த நம்பரில் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். எதிர்காலத்தில் வந்து இந்த துறை வந்து எந்த அளவுக்கு வந்து மேன்மேலும் வளர்ச்சி அடையும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? எதிர்கால வளர்ச்சி ஆரி வந்து இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்னும் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நிறைய நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா?
1: கண்டிப்பாக. இப்போ டெக்னாலஜி ரொம்ப எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு, எல்லாமே இப்போ ஏஐ தான் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த லெவல் அதுவும் வரும்னு தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக
0: கண்டிப்பாம்மா. இவ்வளோ நேரம் இந்த ஒரு மணி நேரம் எங்கள் கூட பங்கு

நேர்களே, ஆரி தொழில் செய்து வரும் சந்திரபாடி ஜே பிரேமிகா அவர்கள் பங்கேற்ற நேரலை கேட்டோம். நிறைவு பெற்றது அச்சாணி. சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.

12:55 25 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி சோலையாறு 6 சென்டிமீட்டர், தேவாலா சின்கொனா பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் பால்பாறை வின்ட்வர்த் கூடலூர் பஜார் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மேல்கூடலூர் அவலாஞ்சி 4 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் பெரியாறு பார்வுட் 4 முக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், உட்பிரையர் நடுவட்டம் கிளன்மார்கன் தேனி மாவட்டம் தேக்கடி சிவலோகம் சிறுவாணி அடிவாரம் பேச்சுப்பாறை காக்காச்சி ஆழியாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை விமான நிலையம் கடலூர் ஈரோடு நாகப்பட்டினம் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் வேலூர் பகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு

அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தின் சில இடங்களில் இயல்புக்கு குறைந்தும் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான அளவில் மழை பொழியக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 31ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. முதல் தேதியன்று நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி நாளை மறுநாள் 31ஆம் தேதி வரை அதிகளவு வெப்பநிலையில் சற்று மாற்றம் இருக்கும். முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்றே குறைந்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தளவு 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். இன்று மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களே, இன்றைய லைக் ஷேர் கமெண்ட், அதான் எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். இதற்கெல்லாமா பயப்பட

விளைவிங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கோங்க. அதாவது பயம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான உணர்வு இல்லையா? எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயப்படுவோம். அப்படி பயப்படும்போது நமக்கே தெரியும் இது ஒரு சாதாரண விஷயந்தான், ஆனால் நம்ம இதுக்கு போய் இப்படி பயப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிருக்கீங்களா, அப்படி பயந்துருக்கீங்களா, அதை வந்து எங்கள் கூட கமெண்ட் பண்ணுங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 அப்படிங்கிற FB பேஜில் நிகழ்ச்சியில் துவக்கமாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இதற்கெல்லாமா பயப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம். இதுக்காக எஃபி பேஜில் வந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். அதுக்காக கமெண்ட்ஸ்லாம் என்ன வந்திருக்குன்னு சொல்லி படிக்கலாம். ராஜேந்திரன் மணக்குடி என்ன அமைச்சிருக்காங்கன்னா, பள்ளி நாட்களில் எனக்கு ஆங்கிலம் மற்றும் கணித பாடங்களுக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஆனால் ஆசிரியர்களின் உதவியாலும் தொடர்ந்து பயிற்சி செய்ததாலும் அந்த பயம் படிப்படியாக குறைந்தது. இப்போது எந்த பாடத்தையும் தன்னம்பிக்கையுடனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று

நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வளர்ந்ததுனால உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். சின்ன பசங்களில் எல்லாருமே பயந்துருப்போம். அடுத்து காட்டு மன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் டைலர், கஸ்டமர்கள் துணியை இன்றைக்கு தரேன் என்று சொல்வேன், சூழ்நிலை காரணமாக தர முடியாமல் போகும்போது மனசாட்சிக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்டாரவாடியிலிருந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் போனால் பயப்படுவாங்களாம். அடுத்து நல்ல பெருமாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி சதீஷ் அன்னப்பம்பேட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாம்பை பார்த்தால் ரொம்ப பயம் வந்துடும், அதிக காற்றுடன் மழை பெய்தால் பயந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்திக்கோட்டை மீனா பக்ரிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீனம் பக்ரிசாமி, இடி இடித்தால் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, சிறு வயதில் பயந்தோம் மேடம், இப்போ அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இதற்கெல்லாமா பயப்படுவீங்க அப்படின்னு நீங்கள் எது இதுக்கெல்லாம் பயப்படுவீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். கமெண்ட்ஸ் நிறைய போட்டுட்ருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 அப்படிங்கிற எஃபி பேஜில் முகமது ரிஸ்வான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பேய் பிசாசை பார்த்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரை பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? செல்வி. பூனைக்குட்டிக்கும் நாய்க்குட்டிக்கும் பயப்படுவேன், ஏன்னா கால்களால் பூறிவிடும், அதனால் தூக்க மாட்டேன். அப்புறம் பாம்புக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பந்தநல்லூர் ரபேக்கா, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது மேடம், யாராவது கேட்டால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன், இதுக்கெல்லாமா பயப்படுவீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, மனசாட்சிக்கு பயப்படுவேன், ரெண்டாவது உடல்நிலை சரியில்லைன்னா பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரசம் சோற்றை பார்த்தால் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புது வகையான பயமாக இருக்குது. அடுத்து நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோயில் தெருவிலிருந்து நேரலையாக உலாவரும். காத்திருங்கள் நேர்களே. நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இதற்கெல்லாமா பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், எதுக்கெல்லாம் பயப்படுவீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக ஃபேஸ்புக் பேஜில் போஸ்டர் போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கான கமெண்ட்ஸ் பார்க்கலாம். கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, 6 மணிக்கு ஆனாலே கொள்ளக்கதவு நான் திறக்க மாட்டேன், வீட்டில் யாராவது இருந்தால் தான் திறந்து வைப்பேன். அப்படி என்றால் என்னுடைய பயத்தை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாம்பு என்றால் பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்முகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரைக்கால் நளினி, நான் பாம்பை பார்த்தா கூட பயப்பட மாட்டேன், அது கூடவே போய் வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாம்பு படம் எடுக்கும், நீங்கள் வீடியோ எடுப்பீங்க. எல்லாமே செய்வேன், இந்த ரெட் கலர் மரவட்டை ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் அலர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாலை நேர வணக்கம்னு சொல்லிட்டாங்க. மனசாட்சிக்கு கட்டாயம் பயப்படுவேன், அடுத்தவருக்கு நம்மால் இன்னல்கள் சூழலை உருவாக்குனா நிச்சயம் பயந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முற்பகல் செய்தால் பிற்பகல் நமக்கு திரும்ப வரும், அதனால் மற்ற பெரிய பயமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன், பயங்கரமாக இடி இடித்து மின்னல் அடித்து மழை பெய்யும் போது என்ன ஆகுமோ அந்த பயம் தானாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் ஸ்ரீதர், செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காமேஸ்வரத்திலிருந்து மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, பாம்பு என்றால் படையே நடுங்கும் என்பார்கள், நானும் அதுக்கு தான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பெரியார் நகர் விநாயகர் கோயில் தெருவிலிருந்து நேரலையாக உலாவரம். காத்திருங்கள் நேர்களே. இன்றைய உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் நெருப்பு ஜே கஸ்தூரி அவர்களுடனான நேர்முகம்.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸின் LSE லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் கோபால் பல்பொடியின் LSE இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல்பொடி

ஏற்கனவே இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் என்ன கேட்டிருந்தோம்னா, இதற்கெல்லாமா பயப்படுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். இது இதுக்கெல்லாம் பயப்படுவீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதுக்காக எஃபி பேஜில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்காக கமெண்ட்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மன்சூர் அலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை பெய்தால் இடி மின்னல், இதுக்கு தான் பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, எனது பள்ளிக்காலத்தில் கணக்கு பாடம் என்றால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஆனால் பார்டர் மதிப்பெண் பெற்று எப்படியும் தேர்ச்சி பெற்றுவேன், அதான் ஒரு பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெருநாய்களை தவிர வேற எதற்கும் பயந்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வீட்டு நாய்க்கு பயப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமணத்திற்கு முன்பு இரவில் கொஞ்சம் பயமாக இருக்கும், இப்பொழுதெல்லாம் என எதற்கும் யாருக்கும் பயப்படுவதே இல்லைங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளை மீறி என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்து, பூச்சிகளை பார்த்தால் பயமாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி. திருபுவனம் சத்யபாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறு வயதில் ஊசியை பார்த்தால் பயம், இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக சத்தத்திற்கு பயப்படுவேன், பலூன் வெடித்தால் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மாயமரத்துல என்ன ஃபேமஸ்?
3: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
2: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
3: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
2: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நேர்களை, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இதற்கெல்லாம பயப்படுவீங்க அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம். அதுக்காக நேர்கள் எது எதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃபி பேஜில் போட்டிருக்க போஸ்டருக்கு கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரளம் இவங்க, இப்போது நான் எதை கண்டும் பயப்பட மாட்டேன், ஆனால் சிறு வயதில் தனியாக வீட்டில் போக பயப்படுவேன், துணை தேடுவேன். கல்லூரி காலங்களில் நான் தமிழ் மீடியம் படித்ததால் ஆங்கிலத்தில் பாடம் நடத்துவார்கள், எதுவும் புரியாது, அப்போது தேர்வை கண்டு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறுவயதில் எதை கண்டாலும் பயப்படுவேன், இப்பொழுது எதுக்குமே பயப்பட மாட்டேன், சண்டை என்றால் பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் பிஎஸ் அவங்களும் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் அக்ரவட்டம் உஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறுவயதிலிருந்தே சிவப்பு மரக்கட்டையை பார்த்தால் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருவறுப்பு கலர்ந்த பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், எனக்கு பொய் சொல்வதென்றால் பயம், உண்மையை தான் சொல்கிறேன், அதனால் என்னை சில பேர் பிழைக்க தெரியாதவர் என்று சொல்வார்கள், யார் என்ன சொன்னாலும் நான் என்றும் நேர் வழியில் செல்வேன், அதில் எவ்வித மாற்றமும் இல்லை, உண்மையை சொல்ல எனக்கு பயமே இல்லை, பொய் சொல்வது தான் எனக்கு பயம், அந்த பொய்யை சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொய் சொன்னால் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா என்ன பொய் சொல்கிறோன்னு ஞாபகத்தில் இருக்கணும், உண்மை சொன்னால் அப்படி பயப்பட தேவையில்ல. அதுமாரி குமார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பயப்படுவது எலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் நிறைய எலி இருக்குமோன்னு நினைக்கிறேன், சிறுவயதிலிருந்து இப்போது வரை வேறு எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாம்பு சொல்லியிருக்கீங்க, இடி மின்னல், அடுத்து எலி, சிவப்பு மரவகட்டை, இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டில் அங்கம் வகிக்கிறாங்க. அடுத்து எதிர்காலத்தை நினைத்து மட்டும்தான் அப்பப்போ கொஞ்சம் பயம், தவிர வேறு எதுக்கும் பயந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி அவங்க, நந்தினி சுரேஷ் இவங்க வந்து திருபுவனத்துலேருந்து, நான் பாம்பு பார்த்தாலும் எனக்கு வந்து பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் ஆடி வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
2: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசர் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கும். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களே, இன்றைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் எதுக்கெல்லாமா பயப்படுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நீங்கள் எது எதுக்கெல்லாம் பயப்படுவீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எஃபி பேஜில் இருக்கான கமெண்ட்ஸ் படிச்சிடலாம். திருப்பூண்டி சுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கோழி என்றால் பயம் அப்படி சொல்லியிருக்காங்க. பாம்பை கண்டா கூட துரத்தி விட்டுருவேன், கோழி ஆகாது, அது என் எனிமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கனும் சாப்பிட மாட்டாங்களாம். என்னடா இது, பாம்பை வந்து துரத்தி விட்டுருவாங்களாம், கோழியை பார்த்தா பயம்னு சொல்கிறாங்க. ஒரு வித்தியாசமான பயமாக தான் இருக்குது. ஒருத்தங்க ரசம் பார்த்தா பயமாக இருக்குன்னு சொன்னாங்க, அதுமாதிரி இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்து பேரளம் பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம்னு சொல்லிட்டு சத்தியம் பேசுறதுக்கு பயம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உண்மை பேசுறது பயமா, எனக்கு புரியல சரியா. அடுத்து பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு முன்பு சைக்கிள் ஓட்டுவது பயமாக இருந்தது, என் அப்பா என் பயத்தை நீக்கி சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சிறு வயதிலிருந்தே மழை பெய்யும் போது இடி இடித்தால் மிகவும் பயமாக இருக்கும், பக்கத்தில் இருப்பவர்களிடம் ஓடி ஒளிந்து கொள்வேன், இதற்கெல்லாம் பயப்படக்கூடாது என்று சொல்லி தைரியம் சொல்வார்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, கிருஷ்ணமூர்த்தி குத்தாலத்திலிருந்து. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் அமீத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேள்வியே எனக்கு பயமாக தான் இருக்குது, எதுக்கெல்லாம் பயப்படுவீங்கன்னு கேட்டிருக்கோம்ல, அதுக்கே வந்து அவங்க பயமாக இருக்காங்களாம். என்னுடைய கல்யாணத்துக்கு முன்பாக நான் எதற்கும் பயந்ததில்லை, ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மேடம், என்னத்தை சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பக்கத்தில் யார் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க உங்கள் வீட்டில். இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேத்தாக்குடி தெற்கு கலையரசன், எனக்கு என் பையனை கண்டால்தான் பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது கேட்டு தொல்லை பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்னாநல்லூர் வளர்மதி. திட்டச்சேரி ஆனந்த செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலர் என்னை பாராட்டும் போது பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பாராட்டும் போது பயப்படுறாங்களாம். அடுத்து நான் பயப்படவே மாட்டேன், அப்படியே நான் பயப்படுற ஒரே விஷயம் என்னென்னா, என் பசங்களை வெளியில் போயிட்டு வரும்போது வரை நான் எங்கள் பசங்க வெளியில் போயிட்டு வரும் வரை நான் பயந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக வரணும் அப்படின்னு இருப்பாங்களாம், பயந்துட்டு இருப்பாங்களாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, பனங்கட்டாங்குடி அனுஷ்யா சங்கர். இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி டிஆர்பட்டினம் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் பயந்தாங்களாம், இப்போ பயப்படலையாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாமா?

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடகலூர் எண்ணெய்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை

நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் லைக் ஷேர் கமெண்ட், இந்த நிகழ்ச்சிக்காக எதற்கெல்லாம் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உங்களோட பயத்தை நீங்களும் எஃபி பேஜில் அழகாக பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் அதம்பராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி நாட்களில் டெஸ்ட் என்றாலும் இன்ஸ்பெக்ஷன் என்றாலும் சின்ன பயம் இருக்கும், எப்படியோ பாஸ் மார்க் எடுத்து விடுவேன், அப்புறம் என்ன சின்ன ஆறுதல் தான் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, எனக்கு வெடி வெடிக்கும் போதும் ரோடு சைட் போக பயமாக இருக்கும், நைட் ஆனிச்சுன்னா இருட்டை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் நஸ்ரின், அயான் தாவூத், அதுக்கப்புறம் பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முல்லைக்காடுலேருந்து வணக்கம்னு சொல்லிட்டு மனசாட்சிக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருத்தாச்சலம் அரசக்குழி ஜான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சொல்லிட்டு சிறு வயதிலிருந்தே ஊசிக்கு பயப்படுவேன் இப்போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சொல்லிட்டு, இவங்க வந்து மேமாத்தூர், பலத்த காற்று அடிக்கும் போதும் இடி இடிக்கும் போது மின்னலுக்கு இதுக்கெல்லாம் வந்து பயப்படுவேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு முன்பெல்லாம் எதுக்குமே பயம் கிடையாது, திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே பயமாக தான் இருக்குது. ஏனென்றால் எனக்காக வாழ்க்கையில் என் மனைவி என் குழந்தைகளுக்கு வாழ்க்கை இது, அவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பட்டினம் என் கே

தேவா அப்படிங்கிறவங்க. அடுத்து முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடி மின்னல் காற்று மழையை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் சொல்லிட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வளத்தாமங்கலம் சம்பந்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனசாட்சிக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆசிஃப் வந்து ஒரு ஸ்மைலி போட்டிருக்காங்க. ஐங்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவாளப்புத்தூர் கடகம் ஐங்கரன் தரணி அவங்க, நான் பயப்படுவது என் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜார்ஜ் ஸ்டீஃபன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எதற்காகவும் பொய் சொல்லிவிட்டால் ஏன்னா நம்ம பொய் சொன்னோம் என்ற பயம் அடிக்கடி நினைத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கமெண்ட்ஸும் படிச்சிட்டோம். நேர்களே, உங்களோட பயத்தை அழகாக நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீங்க. நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்பவே உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து யார் போடுறாங்கன்னா, இடி மின்னல். முதல்ல பாம்பாக இருந்துச்சு, இப்போ நிறைய பேர் வந்து இடி மின்னலுக்கு தான் சொல்லியிருக்கீங்க. அதனால் இடி மின்னல், அடுத்து வந்து பாம்பு, அடுத்து சிவப்பு மரவக்கட்டை, அடுத்து ரோடு கிராஸ் பண்ண, அதுக்கப்புறம் மனசாட்சி. மனசாட்சி இவங்கெல்லாம் வந்து நிறைய இடம் பிடிச்சிருக்காங்க ஒரு ஒரு இடத்த. இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது கோபால் பல்பொடியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி

0: நேரம் 4 மணி. நேர்களே, நம்ம ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம காரைக்கால் பண்பலையோட அறிவிப்பாளர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே தேடி வந்து அங்கே இருக்கிற சமையல் முறைகளை கேட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம் இல்லையா, ஊரும் உணவும். அது வந்து இன்னைக்கு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோயில் தெருவிலிருந்து அரங்கேற போகுது. நம்ம நிலைய அறிவிப்பாளர் எம் கலியபெருமாள் அவங்க அங்கே காத்திருக்காங்க. வாங்க நேர்களே, நம்மளும் செல்லலாம் காட்டுமன்னார் கோயிலுக்கு.
1: இனிமையான மாலை வணக்கம் நேர்களே, இதமான வணக்கம் எழில்மதி உங்களுக்கும். நீங்க சொன்னது போலவே இப்ப நம்ம காட்டுமன்னார் கோயில் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இருக்கிறோம். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, பக்கத்திலேயே சென்னைக்கு குடிநீர் செல்லக்கூடிய வீராணம் ஏரி இருக்கக்கூடிய இந்த காட்டுமன்னார்களுடைய தொடக்கத்துலதான் அது ஆரம்பிக்குது. இங்கிருந்து சேத்தியாதோப்பு போற வரைக்கும் அந்த வீராணம் ஏரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஊர்லதான் நம்ம இருக்கிறோம். நிறைய கோயில்கள் நிறைந்த ஒரு பகுதி, ஒரு பேரூராட்சி பகுதி தான் இந்த காட்டுமன்னார் கோயில். ஏன்னா இந்த இடத்தையே வந்து நம்ம கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ளாரே எனக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நிறைய தெருக்கள், அதாவது நம்ம எப்படி டவுன்ல எப்படி நெருக்கமா வீடுகள் இருக்குமோ அதே போலதான் இந்த இது இந்த தெருவும் இருக்கு. நீங்க சொன்னது போலவே இந்த கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில்ல பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோயில் தெரு, அந்த இந்த தெரு அந்த பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருக்கு. இந்த தொடக்கப்பள்ளி தெரு, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தெரு அப்படின்னு சொன்னாலே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வழக்கம் போலவே ஊரும் உறவும் போலவே இன்னைக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக தான் இந்த ஊர் தேர்ந்தெடுத்து நம்ம வந்திருக்கிறோம். நம்ம காரைக்கால் பண்பலை நேர்கள் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். மனிதனுக்கு முக்கியம் என்ன அப்படின்னா, நிச்சயமா எது எனக்கு முக்கியம், எனக்கு வந்து அதுதான் முக்கியம், எனக்கு அது முக்கியம், எனக்கு இது முக்கியம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம், உடல் ஆரோக்கியமா பாத்துக்கணும் அப்படின்னா அது உணவு மட்டும்தான். கண்டிப்பா, ஏன்னா உணவு இருந்தாதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை நம்ம

0: செய்ய முடியும் இல்லையா. ஏன்னா சோறு தான் முக்கியம். ஏதோ ஒரு மீம்ஸ் கூட வந்தது இல்லையா, சோறு சோறு தானே முக்கியம், பசிக்கும் இல்ல அப்படிம்பாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம பசிக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லயும் விதவிதமான ரெசிபி செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படி இந்த காட்டுமன்னார் கோயில் பகுதியில என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் இருக்கு, என்ன வித்தியாசமா இவங்களா சமைச்சு சாப்பிடுறாங்க அப்படின்னு சாப்பிட போறீங்களான்னு கேக்குறீங்களா? இல்லைங்க, அவங்க சொல்றதை கேட்டு உங்கள்ட்ட நான் சொல்ல போறேன். நிகழ்ச்சியோட தொடக்கம் நிறைய பெண்கள் இருக்காங்க, முக்கியமா அவங்கள நம்ம சந்திக்கலாம். வந்துருங்க, வணக்கம், உங்க பேருங்க?
1: காட்டுமன்னார் கோயில இருந்து கம்பர் வேதி சுனந்தா நமச்சிவாயம் பேசுறேன். இன்னைக்கு சொல்ல போற டிப்ஸ் என்னன்னு பார்த்தா, சாம கிச்சடி பண்ணலாம்.
0: சாம கிச்சடியா? ஓ, இது புதுசா இருக்கு,
1: சொல்லுங்க. அது சிறுதானியத்துல சேர்ந்தது, சாம தினை அந்த மாதிரி. நம்ம சாம கிச்சடி பண்றதுக்கும் தினை சாம எல்லாமே சேம் மெத்தட் தான். ஒரு டம்ளர் சாம எடுத்துக்கிட்டு அதை வந்து வெறும் வாணல் வச்சு வறுத்துட்டு, அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு டம்ளர் சாமைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். குக்கர்ல வச்சு இந்த கிச்சடி பண்ணலாம். இதுக்கு வந்து பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி எப்போதும் சேர்க்கிற மாதிரி தான், பட்டை கிராம்பு சேர்த்து இது வதக்கிட்டு இந்த சாமியும் போட்டு வதக்கிட்டு அந்த ஒரு டம்ளர் சாமைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு சேர்த்து ஆட் பண்ணும்போது இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கூட கிடைக்கும். இது வந்து சாப்பிடும்போது நாம சாப்பிடுவோம்னா நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்களுமே சேர்த்து அதோட டேஸ்ட் பிடிச்சிட்டதால அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க.
0: அதாவது வந்து உண்மையிலேயே அந்த அசைவம் நம்ம வாங்குறதுக்கு டைம் ஆனால காசு இல்ல, அடுத்த வாரம் வாங்கலாம்னு முடிவு பண்ணினாலும் ஒரு எய்ம் இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் அப்படிதான் ஒரு நண்பர் சொன்னாரு, என்ன கேட்டாரு, எனக்கு நீ எல்லா எல்லா இடத்துலயுமே கேள்வி கேக்குறியே, உனக்கு இந்த கேள்வி பதில் சொல்லு அப்படின்னு சொன்னாரு. என்ன அப்படின்னா, மீன் ஆத்துல இருக்கு ஓகே, இல்ல குளத்துல இருக்கு, கடல்ல இருக்கு ஓகே, ஆனா கருவாடு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டாரு. என்னப்பா அது இவ்வளவு பெரிய குவஸ்டினா இருக்குது, ஒரு யாராலும் சிந்திக்க முடியாத குவஸ்டினா இருக்கு. நானும் தலையெல்லாம் போட்டு பிரிச்சுக்கிட்டு இப்ப கருவாட்டை யாரும் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நான் சும்மாச்சு நான் சொன்னேன், சரி கருவாட்டை யாரும் ஒழிச்சு வச்சாங்களோ அவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். நீ வேறப்பா அதெல்லாம் கிடையாது, யார்கிட்ட காசு இல்லாம இருந்ததோ அவங்க தான் கருவாட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க, மீன் வாங்க காசு இல்லாதவங்க தான் கருவாட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு கிண்டல் அடிச்சாரு. இதனால உண்மையில ஒரு ரெசிபி சொன்னீங்கம்மா, முக்கியமா அது பாத்தீங்கன்னா சாம தினையாது காலையில குளிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு பசங்களை ஸ்கூல்ல அனுப்பி விட்டுட்டு அப்படின்னு சொன்னாலும் லென்த்தா போகும்.
1: அப்படி வராது சார், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துதான் அடுப்பு பத்த வச்சுக்கணும், அதுல ஒரு வாணல் வைக்கணும், அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தணும். இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல சொல்லும் போதுதான் நாங்க ஒரு பத்து பேர் குறிப்பு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ப்ரோக்ராம் ரெண்டு மணி நேரம் தானே ஆகும். நான் அதை தான் மீன் பண்றேன், அன்னைக்கு காலையில ஆறு மணின்றது இல்ல வரவே வராது.
0: சரி, உண்மைதான். அதாவது வந்து உண்மையில முதல்ல நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், முதல்ல வந்து நோட்ஸ் வாங்கணும். ஏன்னா நம்ம படிக்கிறப்ப தனியா புத்தகம் தனியா இருக்கும், படப்பு தனியா நோட்ஸ் தனியா இருக்கும். முதல்ல வந்து நேரா நீங்க வந்து நோட்ஸுக்கு போயிட்டீங்க, நான் பாட புத்தகத்துல இருந்து வரேன்.
1: இல்ல நோட்ஸ்ல படிச்சாலுமே ஓரளவுக்கு நாமளாவே படிச்சு புரிஞ்சுக்க முடியுது இல்ல, அதனால உங்களுக்கு இது வேணும்னா அப்படின்னா நீங்க ஜென்ஸ் தான் சமைச்சு சாப்பிடணும் போது உங்களுக்கு இந்த இது மெத்தட் வந்து ஈஸியாவே புரிஞ்சிடும் உங்களுக்கு.
0: ஓகே, ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியை சொல்லிருக்கீங்கம்மா, சந்தோஷம். கண்டிப்பா நேர்களும் கேட்டிருப்பாங்க, குறிப்பு எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க, முக்கியமா இப்ப எழில்மதி ஸ்டுடியோல இருக்காங்க, குறிப்பு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த பண்ணிருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர்?
2: ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி சொல்லுங்கம்மா, என்ன பண்றீங்க? தோழிகளோட இருக்கும்போது நிறைய ரெசிபி எங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டோம் சொல்லிருப்பாங்க. இப்ப அப்படிப்பட்ட சொல்ல போறீங்களா நீங்க? நான் ஓனா ஓனா யோசிச்சிருங்க, நான் யார்ட்டையும் ஆட்டே போட்டதான் கிடையாது அப்படின்னு ஏதாவது சொல்ல போறீங்களா?
2: நானும் வந்து கீரை எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால அந்த கீரை பொடி முருங்கைக்கீரை பொடியா செஞ்சு கொடுத்துடலாம். தோசையிலயும் தூவிக்கலாம், இட்லி பொடிக்கு மாதிரிதான். அதுல கொஞ்சம் முருங்கைக்கீரை நிழல் காய்ச்சல் போட்டு அதை பொடி பண்ணி அதை கலந்து சாப்பிட்டேன். பசங்களுக்கு ஹெல்த், கீரை சாப்பிடாதவங்களுக்கு அது நல்லது தானே.
0: இப்ப வந்து முருங்கை இலையை வந்து நம்ம உதிர்த்து வெயில்ல தாராளமா வெயில காய வச்சுட்டு அதை வந்து பொடியாக்கி மேல தூவிடுறது.
2: தோசை பொடியோட இட்லி பொடியோட கூட கலந்து பண்ணிட்டா கருவேப்பிலை பொடி மாரி அவங்களுக்கு தெரியாது, சாப்பிடுவாங்க.
0: வித்தியாசமா இருக்கு. ஏன்னா என்னதான் கடைகள்ல போய் நம்ம மிச்சர் நிறைய காராசேவுன்னு பேக்கரியில வாங்கினாலும் கூட அவங்க மேல வரிசையா பாத்தீங்கன்னா அந்த வருத்த கருவேப்பிலையோட டிசைனா அடிக்க வச்சிருப்பாங்க. எனக்கு கண்ணாடியில பார்த்தோம்னா அதுதான் நம்மள கண்ணை கோரும், அது நம்மள்ட்ட வராது ஒன்னே ஒண்ணு. எப்போ நமக்கு அதிகமா வரும்னா கல்யாண பந்தியில உட்காந்து இருக்கும் போது, பொங்கல் சாப்பிடும் போது, யாருக்கெல்லாம் இருக்காது நமக்கு மட்டும்தான் மிளகு நிறைய வரும், அந்த மாதிரியான மிளகுதான் நல்லது. அதனால இது மாதிரி கொஞ்சம் பொடியாக்கி அதுக்கு ஏதாவது கலக்கணும்னா வெறும் பொடியாக்கினா மட்டும் போதுமா?
2: வெறும் பொடியாக்கினா மட்டும் போதும், அது தனியா பொடி

0: நுணுக்கி வச்சுட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இட்லி பொடியில. பசங்களுக்கு நல்லது
1: வித்தியாசமா நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா வீட்டுக்கு வீடு இன்னைக்கு முருங்கை மரம் இல்லாத வீடே இல்லை. வெறும் முருங்கைக்காயையும் முருங்கை குழம்பு முருங்கை அந்த கூட்டு மட்டும் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி பொடியாக்கி வித்தியாசமா செய்யறது
0: கூட ட்ரை பண்ணி இது பண்ணி வச்சுட்டா ரெடி பண்ணி வச்சுட்டா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ல.
1: கண்டிப்பா முருங்கைக்காய் நான் இப்படி வச்சுனா முருங்கைக்கீரை கிடைக்காதவங்க கூட பக்கத்து வீட்டு முருங்கை கொஞ்சம் கொடியில கொஞ்சம் ஒடிச்சாவது பொடி பண்ணி வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்களோன்னு பார்த்தேன். நன்றி ராஜேஸ்வரிமா. நிறைய பெண்கள் இருக்காங்க சந்திக்கலாம். அடுத்து இன்னைக்கு கரைக்கல் பண்பலையில இன்னைக்கு ஊரும் உணவு நிகழ்ச்சியில தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய பெண்கள் நிறைய இடங்கள்ல வந்து நம்ம பேசும்போது பெண்களை விட ஓரளவுக்கு ஆண்களும் ஈக்குவலா இருக்காங்க. இங்கேயும் அது மாதிரிதான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இன்னும் நம்ம காரைக்கால் வானொலியோட நேயர் அப்ப புவியர் மனதில் ஆகட்டும் இப்ப வணக்கம் தொழில் ஆகட்டும் வரக்கூடிய நேயர் அவங்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: என் பேர் கோமதி, காட்டுமன்னார் கோயில் கோமதி. நான் வந்து உளுந்து கஞ்சி சொல்ல போறேன். உடம்புக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும்
1: உளுந்து கஞ்சி.
2: ஒரு 100 கிராம் உளுந்து, 50 கிராம் பச்சரிசி, 2 ஏலக்காய், 50 கிராம் பொட்டுக்கல்ல, 50 கிராம் மல்லாட்டை பயிர், எல்லாத்தையும் நல்லா பொன் வரோலா வறுத்துட்டு மிக்சியில பவுடர் ஆக்கி கொஞ்சி வச்சு குடிச்சா உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும்.
1: ஹெல்த்தியா இருக்கும். முக்கியமா நீங்க மல்லாட்டை பவுடர் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம பகுதிகளில் ஓகே, பண்ருட்டி வரைக்கும் மல்லாட்டை பவுடர் தான். மல்லாட்டை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அது கடலை, நிலக்கடலை இல்லையா. இந்த நிறைய நேர்களை எப்படின்னா இதே நேரங்களில் நீங்க தரை வழியே ஒளிபரப்புலையும் சரி, இது மாதிரி டச் போன் அதாவது இணைய வழியிலேயே நிறைய பேர் வெளிநாடுகள்லையும் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் இதே நேரிலேயே கேட்டுட்டு இருப்பாங்க. அது ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் அதனால அவங்களுக்கு புரியணும் இல்லையா. அதனால
2: நிலக்கடலை நிலக்கடலை
1: கொஞ்சம் ஆரம்பிலேயும் சொல்லுங்களேன்.
2: 100 கிராம் வெள்ளை உளுந்து, 50 கிராம் பச்சரிசி, 50 கிராம் பொட்டுக்கடலை, நிலக்கடலை 50 கிராம், ஏலக்காய், எல்லாத்தையும் நல்லா பொன் வரோலா வறுத்துட்டு பவுடர்ல மிக்சியில பவுடர் ஆக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். வேணுங்கக்குள்ள காபி டீக்கு பதில் ஒரு ஸ்பூன் போட்டு கஞ்சி வச்சு குடிச்சா உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும். காபி டீக்கு பதில் குடிக்கலாம்.
1: குடிக்கலாம். யாருக்கெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பப்ப டீ காஃபி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்களா, வருஷத்துக்கும் நீங்க காஃபி டீ காஃபி சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒத்துக்காது. நிறைய பேர் அதை அப்படியே ஒரு பெரிய அடிட்டு ஆன மாதிரி அடி அதுக்கு ஒரு அடிமையான ஆன மாதிரி ஆயிடும். அதெல்லாம் உடலுக்கு தீங்கு. இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சும்மா அப்படி கின்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றீங்க.
2: ஆமா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் உடம்பு.
1: சரி ஓகே. ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஆட்டுக்கள் அம்மிக்கள் நிறைய வீடுகள்ல இருந்துச்சு. இன்னைக்கு எங்க அதை பார்க்க முடியுதுன்னா திருமண மண்டபங்கள்ல ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் அம்மி மிதிச்சு அப்படிங்கறது மாதிரி தான் பார்க்க முடியுது. இருந்தாலும் கூட அப்பா மறந்துட்டு இந்த மாதிரியான அந்த கஞ்சி வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கறது உங்களுடைய இதா இருக்கு. அடுத்து என்ன இருக்காங்க அம்மா? வணக்கம்மா, உங்க பேரு?
3: பேரு உஷா, காட்டுமன்னார் கோயில் விண்ணர்பாரி சீட்டு.
1: ஓகே, நிறைய தெருக்கள் இருக்கு போல இருக்கு. நானே வந்து அங்க மெயின்ல வந்துட்டு இங்க வந்து வர்றதுக்குள்ளார ஒரு காமன் நேரம் வேர்த்து விருவித்துச்சு. எல்லாமே பெரியார் நகர் தாங்க, எந்த பெரியார் நகர்ல எந்த பக்கம் போகணும் அப்படின்னு தான் கேட்டாங்க. கொஞ்சம் குழம்பி போய் அப்புறம் தான் நேரம் இங்க வந்துட்டேன்.
2: இட்லி சாப்பிடுறதுக்கு ரொம்ப இது பண்றாங்க. தோசை வந்து முருகலா ஊத்தி கொடுத்தா சாப்பிடுவாங்க. தோசை மாவு ஜவ்வரிசி கான்ஸ்பர் போட்டு கரைச்சி எண்ணெய்க்கு பதிலாக நெய்யை ஊத்தி நல்லா முருகலா ஊத்தி கொடுத்தா சாப்பிடுவாங்க சார்.
1: ஊத்தி கொடுத்தா சாப்பிடுவாங்க. நான் இப்ப வீட்டுல போய் செஞ்சு பாக்கணும். இப்ப லட்சக்கணக்கான நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க வெளியில, அது எப்படி செய்யணுங்கிற சொல்ல மாட்டீங்களா? அந்த ரகசியத்தை நான் மட்டும் சொன்னேன்னா நீங்க கத்துட்டு போய் நீங்க ஜம்பா இருந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லக்கூடாது. காப்பி ரைட் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா சொல்லுங்க. நம்ம மக்கள் எல்லாம் நல்லா அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க.
2: 1 கப் தோசை மாவு, 1/2 கப் ரவா, 1/2 கப் கான்ஃபிளவர் மாவு போட்டு கரைச்சி ஊத்தி கொண்டுதான் சார்.
1: ஊத்தி கொண்டு அப்பயும் பாதி தான் வருது.
2: நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எப்படி ஊத்தணுமோ அது மாதிரி முறையில மெலிசா ஊத்தினா நல்லா இருக்கும் சார்.
1: ஓகே, அது மாதிரி மெலிசா ஊத்தினா நல்லா இருக்கும். ரொம்ப
2: நெய் ஊத்திக்கணும்.
1: நான் ஹோட்டல்ல போயிட்டு ரோஸ்ட் கேட்டானா சந்தோஷமா கடகார முதலாளியும் கல்லவ நல்லா திறந்து வச்சிருப்பாரு. மாஸ்டரும் தான் சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா அதே கப்பு மாவு தான் கல் தோசைக்கும். கல் தோசை இப்ப 20 ரூபானா இது 40 ரூபா. அதனால அது மாதிரி சிம்பிளா பாதி தான் சொல்லுவோம். நீங்களா தான் புரிஞ்சுக்கணும். நீங்க பள்ளிக்கூடத்துல வந்து நீங்க பாடம் அது புத்தகம் வைக்கிற பேப்பர் ஸ்டோர்ல வந்து பாடமுமா நடத்துறாங்க. பாடம் சொல்லி கொடுக்கறது வேற ஆள் தானே. அதனால பாதிதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்களா. நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க. நிறைய பெண்கள் நிறைய நேர்கள் இருக்காங்க. காரைக்கால் பொங்கலுடைய ஒரு தீவிர நேர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா தான் இந்த காட்டுமன்னார் கோயில் பகுதி. இந்த பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோயில் தெரு, இந்த பள்ளிக்கூட தெருவில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசலாம்னு நிறைய ரெசிபி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனா காதை மட்டும் நல்லா தீட்டி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம காரைக்கால் பொங்கலுடைய நேர்கள் காட்டுமன்னார் கோயில் நேர்கள் என்னன்னா சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். மகிழ்ந்திருங்கள், இணைந்திருங்கள். இது நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இது ஊரும் உணவும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோயில் தெருவிலிருந்து நேரலையாக உலா வந்துட்டுருக்கு. நம்ம அறிவிப்பாளர் எம் எம் கலியபெருமாள் அவங்க அங்கே இருக்காங்க. வாங்க நேர்களே, நம்மளும் செல்லலாம்.
1: ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இந்த காட்டுமன்னார் கோயில் பகுதி நேர்கள். நிச்சயமா, ஏன்னா வந்து நம்மள காட்டுமன்னார் கோயில் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பேருந்து நிறுத்தம், ஆட்டோ ஸ்டாண்டு, அந்த மகா அந்த தெப்ப குளத்தேரு இப்படிதான் நம்ம பண்ணிருக்கிறோம். நம்ம மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு நம்ம உள்ள தெருக்களுக்கு வந்து இந்த பகுதியில வந்தது இல்லை அப்படிங்கிற ஒரு குறைய நீங்க தீர்த்திருக்கீங்க. எங்க தெருவுக்கே வந்து இங்க காட்டுமன்னார் கோயில் அவ்வளவு பெரிய டவுனா இருந்தாலும் எங்க தெருவுக்கே வந்து நீங்க பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த தெருவே ஒரு டவுனா தான் இருக்கு. இந்த பக்கம் திரும்புறதா, அந்த பக்கம் திரும்புறதா, லெப்ட்ல கால் எடுத்து வைக்க ரைட்ல வைக்கிறதா அப்படிங்கனே தெரியல. ரொம்ப நெருக்கடியான பகுதியால இருந்தாலும் கூட மக்களுடைய அந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய காரைக்கால் பண்புகளை நேசிக்கக்கூடிய அவ்வளவு பேர் இப்ப நான் பாக்கும்பொழுது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அடுத்து என்ன ரெசிபி சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பா நல்லா இருந்தாதான், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நிச்சயமா நல்ல சாப்பாடு வேணும் இல்லையா? அதை பத்தி தான் பேச போறோம். கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வந்து சிறுதானிய தோசை சொல்றேன்.
1: சொல்றது யாரு?
2: நான் வந்து பிரபாவதி.
1: பிரபாவதி, பிரபாவதி தான் சொல்றாங்க அப்படின்னு நேர்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க? எனக்கு கேள்வி கேட்கதானே வந்துருக்கீங்க. உங்க பேர் என்னன்னு நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றீங்களா?
2: என் பேர் பிரபாவதி, நான் காட்டுமனார் கோயில் தொடக்கப்பள்ளி தெருல இருந்து பேசுறேன். நான் சொல்ல போறது சிறுதானிய தோசை.
1: சிறுதானிய தோசை,
2: பருப்பு, எல்லா பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஒரு ஒரு டம்ளர் அளவு போட்டு, பசங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது தோசை டெய்லியும் சாப்பிட்றாங்க, தனியா சாப்பிட்றது இல்லை, அதனால கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு எல்லாத்தையும் கலந்து அரைச்சி தோசையை ஊத்தி கொடுத்தோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லா சத்தும் பிள்ளைங்களுக்கு இருக்கும். அதான்
1: இப்ப அந்த சிறுதானியத்தை வந்து நம்ம ஊற வைக்கணுமா, என்ன செய்யணும்?
2: ஊற வைக்கணும் சார், கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஊத்தி கொடுக்கணும் பசங்களுக்கு, தோசையா ஊத்தி கொடுக்கணும் சார். நம்ம இஷ்டம் தான் எந்தெந்த பருப்பு போடணும்னு. அதுதான் சார்.
1: இப்ப அந்த இது பாத்தீங்க அப்படின்னா அந்த சிறுதானிய தோசை வந்து வேற மாவுல மிக்ஸ் பண்ணுமா, அதுவே சேர்ந்தது
2: எல்லா பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே தோசை ஊத்துற அளவுக்கு மாவு வந்துடும். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு

0: உடனே கூட ஊட்டி அரைச்சு கொடுத்துடலாம் சார்.
1: இந்த ஐடியா நல்லா இருக்கு. ஏன்னா எங்க எங்க வீட்டை பாத்தீங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அரைச்சி வைக்கிற மாவு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா இருந்து சனிக்கிழமை தான் காலி ஆகும். இது அன்னன்னைக்கு செய்ய சொல்லிட்டா நம்மளுக்கு ஏன்னா அந்த புளிப்பு இல்லை, ஏன்னா புளிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னு வச்சிங்களேன், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் வச்சிருக்காங்க. அந்த புளிப்பு தெரியாம இருக்கிறது வேற ஏதோ ஒன்று போடுறாங்க, ஐஸ் கட்டி தூக்கி போட்டா புளிப்பு தெரியாது அப்படின்றாங்க. நல்லா இருக்கு இந்த ஐடியா, நல்லா இருக்கு. இல்லையா சிறுதானிய தோசை செய்ய சொல்லிடுவோம் வீட்டுல. ஓகே, அது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்களா?
0: விரும்பி சாப்பிடுவாங்க சார், முக்கியமா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிச்சிடும், ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா அடுத்த தடவை விரும்பி சாப்பிடுவாங்க சார். உடனேவும் ரெடி பண்ணிடலாம். நன்றி சார்,
1: ரொம்ப நன்றி. எல்லாமே டிப்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா இருந்தாலும் கூட ரொம்பவே பெரிய பெரிய பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா தான் இங்க இருக்கிற நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சிறுதானிய தோசை ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. ரொம்ப நன்றி. அடுத்து இன்னொரு பெண்மணி இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம், அவங்க பேரு
2: பெரியார் நகர் தொடர்புள்ளி தெரு. நவதானிய தோசை பயிர்கள் எல்லாம் சேர்ந்து
1: சிறுதானியம் நவதானியம் அப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கு. வித்தியாச வித்தியாசமா சொல்லுங்கம்மா, எப்படி செய்யலாம்?
2: கொண்டக்கடலை, பச்சை பயிர், பட்டாணி, பச்சை பட்டாணி, வேர்க்கடலை, அரிசி, புழுங்கல் அரிசி எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு உளுந்து எல்லாம் அரைச்சி கொஞ்சம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு ஊற்றும் போது கேரட்டு துருவி மேலே தோசையாக ஊற்றி கொடுத்தோம்னா மிளகு, அதில் மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சி ஊற்றி கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிடும். உடம்புக்கு நல்லது, சத்தாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாப்பிடாதுன்னா சுவாபம் இருக்கும்.
1: இல்லை உண்மையிலேயே எல்லாருமே வந்து ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம வந்து பெற்றோரை சார்ந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணா பிறந்தவர் வந்து மனைவியை சார்ந்து தான் இருக்க முடியும் இல்லையா? உண்மையில யார் எல்லாருமே சொல்றவங்க எல்லாருமே குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும், வீட்டுக்காரருக்கு பிடிக்கும்னு யாரும் சொல்லவே மாட்டீங்க. அது அவருக்கு எதை போட்டாலும் சாப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றேன். எங்க வீட்டம்மா அப்படியே சொல்லுவாங்க, அவர் எதை வேணாலும் சாப்பிடுவாரு, பசங்க நீங்க சாப்பிடுங்கப்பா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து அந்த நவதானிய தோசை இல்லையா, அது இப்ப அதுல நிறைய பயிர்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி இது பண்றதுனால அவங்களுக்கு டேஸ்டா இருக்குமா? அது
2: டேஸ்டா இருக்கும், உடனே செஞ்சு சாப்பிடலாம். ஒரு மணி நேரம் ஊற வச்சு உடனே அரைச்சி உடனே தோசை ஊற்றுச்சுன்னா இருக்கும். பருப்பு வகைகள் எல்லாமே
1: சேர்ந்தது. கலவாணி டூ படத்துல வந்து அவரு மயில்சாமி ஒரு கேரக்டர்ல வருவாரு. உன் பேர் என்னன்னு கேக்குறப்ப தோசை அப்படின்னு சொல்லுவாரு. தொட்டுக்கு என்ன சாப்பிடுவோம்னா இன்னொரு தோசை தொட்டு சாப்பிடுவேன் அப்படிம்பாரு. அதனால பேரே எனக்கு தோசைன்னு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இருக்கு. இப்ப அது இதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா நீங்க இந்த நவதானிய தோசை விட்டுனா அதுக்கு வேற ஏதாவது சைடு செய்தா சட்னி கிட்னி எதுவுமே தேவையில்லை.
2: எதுவும் தேவையில்லைங்க சார். தேங்காய் கூட துருவி அதுலயே போட்டுக்கலாம், டேஸ்டா இருக்கும். தேங்காய் கேரட் துருவி போட்டுக்கலாம்.
1: பரவாயில்ல, வித்தியாச வித்தியாசமா நிறைய. ஏன்னா சாதாரணமா இட்லி மீந்திருச்சு அப்படிங்கறத வர இது பண்ண சூரியவம்சம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இட்லி இட்லி உதுத்து போட்டு உப்மா பண்ண கதையாங்கிற மாதிரி எல்லாருமே உண்மையிலேயே நம்ம யோசிக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இது இதுவரைக்கும் முக்கியமா நம்ம நவதானியம் சிறுதானியத்தை போட்டு செய்யறதுங்கிறது இன்னைக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. ஏன்னா வந்து வீடுகள்ல அரிசி சாப்பாடு இருக்கிறத விட நம்ம இந்த பகுதிகளில் டெல்டா பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா டெல்டா பகுதி இந்த பக்கம் கடலூர் அரியலூர் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கம்மங்கூழ், கேவருக்கூழ் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா சின்ன பிள்ளைங்க எங்க வீட்டுல மூணு வேலையும் கேவருக்கூழ் கம்மங்கூழ் தான். ஏன்னா அப்பெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பத்துல. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அரிசி சம்பந்தமானதான் போயிடுச்சு. நம்மளுக்கு உடலுக்கு தெம்பாவும் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்கம்மா, எல்லாருமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பேர் சொன்னீங்க?
2: லதா.
1: லதாம்மா, லதாம்மா சூப்பரா சொன்னீங்க, நன்றி. இன்னொரு அம்மா இருக்காங்க, சந்திக்கலாம். அம்மா வணக்கம்மா, உங்க பேருங்க?
3: பழனி அம்மா, நான் முத்தமிழ் வீதுல இருந்து பேசுறேங்க.
1: பெரியார் நகர்ல இத்தனை வீதிகள் இருக்கா?
3: குழந்தைங்களுக்கு டிப்ஸ் சொல்றேங்க. கருப்பு உளுந்து ஒரு கப்பு, அரை கப்பு கருப்பு எள்ளு.
1: முதல்ல அதுக்கு பேர் வச்சிருவோமா? என்ன பேர் வச்சிருக்கீங்க அதுக்கு? லட்டு. லட்டு பத்தி சொல்ல வரீங்க அப்பா? கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்களா? அந்த மாதிரி சொல்லுங்க.
3: செஞ்சுட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு வெறுங்கடாயில ஃப்ரை பண்ணிட்டு அதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் ஆற விட்டு வெள்ளம் இருக்கு பாருங்க, கருப்பு வெள்ளம் இருந்தாலும் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டு நெய் ஊத்தி லட்டு புடிச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும்.
1: எனக்கு லட்டு கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து கோயிலுக்கு போய் தான் லட்டு வாங்கணும், இல்ல வந்து பேக்கரி போய் தான் லட்டு வாங்கி வந்து கொடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க ஒரு டிப்ஸ், அந்த மாதிரி பண்ணி பாருங்க, அப்படின்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. லட்டோட சைஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? உங்க வீட்டுல ஒரே மாதிரி தான் இருக்குமா?
3: சின்ன
1: சின்ன சின்னதா, குழந்தைங்களுக்கு சின்னது பெரியவங்களுக்கு பெருசா? சின்ன வயசுல நான் வந்து எல்லாருக்கும் டீ குடுத்துருக்கும் போது எங்க சித்தப்பா என்ன பண்ணாரா, சின்ன பையன் தானே, சின்ன டம்ளர்ல அதாவது பெரிய டம்ளர் கொடுத்தோடனே அதுல அரை கால் டம்ளர் தான் இருந்திருக்கு. உடனே அடம் முடிச்சு எழுதுனா உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, பக்கத்துல போய் சின்னூண்டு டம்ளர் எடுத்து அந்த கதை ஊத்தி அதுலயும் மிச்சமாயிடுச்சு பெரிய டம்ளர்ல, சந்தோஷமா குடிச்சனா. அந்த மாதிரி இருக்கு கதை. அடுமன்ட்டு இன்னொரு பெண்மணி இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேரு?
4: சுகன்யா. எம் சுகன்யா சார், பெரியார் நகர் முத்தமிழ் ஸ்ட்ரீட் தான். நானும் நான் வந்து ஹெல்தி லட்டு சொல்றேன் சார்.
1: ஹெல்தி லட்டு அங்க ரேடியோ இருக்கு, எக்கோ அடிக்கும். நீங்க சொல்றது யாருக்குமே தெரியாது, ரேடியோல கேக்கும். அதனால ஓகேவா?

0: ஹெல்த்தி லட்டு வந்து இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். அது வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, இந்த உலர்த்திராட்சை, பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில போட்டு ஒரு ஒரு டைம் ஊட்டிட்டு அது கூட நெய் போட்டு அப்படியே லட்டு லட்டா புடிச்சு வச்சிடலாம் சார். புடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் டைம்ல கொடுக்கலாம்.
1: பரவாயில்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாமே வேல்யூபிள் அந்த ஃபுட்டா தான் இருக்கு. ரொம்ப ஏன்னா யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உணவு வகையா தான் இருக்கு. சரி, இந்த இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க?
0: ஹெல்தி லட்டு.
1: ஹெல்தி லட்டு, லட்டு என்னங்க அவங்க சொல்றது, நான் சொல்றேன் பாருங்க, ஹெல்தி லட்டு அதெல்லாம் சும்மா லட்டுங்க, டூப்பு. அது கடையில ஏன்னா வெளியில போய் நம்ம பொம்மை வாங்குறதுக்கும் திருவிழாவில் பொம்மை வாங்குறது வித்தியாசம் இருக்கும். ஏன்னா திருவிழாவில் போய் வாங்கினாதான் பொம்மை சூப்பரா இருக்குன்னு பசங்களை ஆட முடிப்பாங்க. ஆனா அஞ்சு விசாவுக்கு புண்ணியம் இருக்காது, வீட்டுக்கு வர்றதுக்குள்ளாரே அத பொம்மையோட கால் தனி கை தனியா போயிடும். அந்த மாதிரி இல்லாம நான் சொல்றேன், அவங்க சொன்ன லட்டு எல்லாம் சும்மா ஜிஜுபி. நான் சொல்றதுதான் பெஸ்ட் லட்டு, ஹெல்த்தி லட்டு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரி, வீடுகள்ல இப்ப லட்டு இது மட்டும் இல்லாம சாதாரணமா டெய்லி என்னப்பா தோசை, தினமா தோசை என்ன போங்க, அந்த டெய்லி காலைல தோசை, மத்தியானம், நைட் ஆனா இட்லி, சப்பாத்தி இப்படியே இருக்கீங்களா? எனக்கு ஏதாவது வந்த உடனே, நாங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சூப்பரான ரெசிபி சாப்பிடணும்னா இந்த மாதிரி எதுவும் செஞ்சு வச்சு உங்களுக்கு கொடுத்துருவீங்க?
0: கண்டிப்பா சார்.
1: சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஆறு ஆறி போய்
0: கொஞ்சம் ஆறுனாதான் சார் நல்லா இருக்கும். சூடா இருந்தா அது கொட்டிடும், எல்லாமே உதிர்ந்து போயிடும். நம்ம சூடா அந்த நெய் ஊத்தி புடிச்சிட்டோம்னா நல்லா கெட்டியா புடிச்சுக்கும். ஒரு 1 week கூட வச்சுக்கலாம், பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். ஆமா, குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் கொடுத்து அனுப்பலாம்.
1: பாக்ஸ்ல வச்சுக்கலாம், ஆனா வீட்டுக்காரர் கணக்கு தெரியாம தூக்கிக்கு மேல பரணில வச்சிடணும். செல்வி செல்வி வச்சுட்டோம் அப்படின்னா பத்திரமா இருக்கும். இல்லைன்னா அப்பப்போ வரும்போது அவரு ருசிக்கு வந்து சாப்பாடு என்னமா என்ன குழம்பு வைக்கிற அப்படின்னு ஒரு லட்டா போட்டாருன்னா குறைஞ்சிரும். லட்டு என்னைக்கு எண்ணு மூழுதான் வீட்டுல பிரச்சனையும் வரும், அதனால தூக்கி பத்திரமா வச்சுக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய டிப்ஸ். ஓகேவா? ரொம்ப நன்றி. என்னிடல கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க. பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஊரும் அந்த உணவும் நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த காட்டுமன்னார் கோயில், பெரியார் நகர் வடக்கு, அந்த தொடக்கப்பள்ளி தெரு இல்லையா, விநாயகர் கோயில் தெரு, அந்த பக்கத்தில் தான் இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டீஸ் இருக்கிறாரு, அவங்க வீட்டுல என்ன செஞ்சு கொடுத்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தம்பி வணக்கம், உங்க பேர்
2: என்ன?
1: சாண்ட்ரோ ஜோஷ்வா. ஜோஷ்வா எப்படி கூப்பிடுவாங்க? கூப்பிடுவாங்க ஜோஷ்வான்னு
2: கூப்பிடுவாங்களா?
1: கூப்பிடுவாங்க. என்ன படிக்கிறீங்க தம்பி? அஞ்சாவது. இன்னைக்கு காலையில அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாங்க வீட்டுல?
2: அம்மா காலையில வந்து
1: என்ன வகை பிடிக்கும் தெரியாது. அம்மா கடல் மீன் வச்சு கொடுத்தா பிடிக்கும். ஓகே, என்ன மாதிரி இருந்தா அது கடல் மீன், உங்களை மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம ஏரி மீன் இல்லையா? கடல் மீன் ஒத்தையா தானே இருக்கும். சரி, ஓகே. அம்மா செய்யறதுல மீன் குழம்பு தான் ரொம்ப நல்லா இருக்குமா? காலைல செஞ்சது மாதிரி அவன் எப்போ வச்சாலும் இப்ப மீன் குழம்பு தான் வைப்பாங்களா, வேற ஏதாவது வைப்பாங்களா? வைப்பாங்க. ஆனா அதிகமா மீன் குழம்பு வச்சுதான் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே ஓகே ஓகே. நேரில் கேட்டுட்டு ரசிச்சிட்டீங்க. இன்னைக்கு ஊரும் உணவு நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டம் இந்த காட்டுமன்னார் கோயில், பெரியார் நகர் வடக்கு, அந்த விநாயகர் கோயில் வீதியில தான், அந்த தொடக்கப்பள்ளி தெருவில் தான் இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த நிறைய நேர்கள் இருக்காங்க, அவங்க நிறைய ரெசிபி சொல்றதுக்காக. கண்டிப்பா அதுக்கு முடிவு ஒரு சூப்பரான பாட்டு வருது, எழில் கொடுக்க போறாங்க. கேட்டுடே வாங்க நேர்களே, தொடர்ந்து நம்ம பேசுவோம். இது காரைக்கால 100.3 ஊரும் உணவும்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் கோபால் பல்பொடி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நேர்களை, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளிவரும்
5: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான்

0: சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரீன் நெட், ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.

நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படிங்கிற பேஜை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்கள், அப்புறம் வாட்ஸ்அப்பில் உள்ள சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சொன்னா சட்டி திம்போ, சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம்.
2: சொன்னா சட்டி திம்போ, சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். புடவைகளை பார்த்திருப்போம், புத்தி கட்டு போக மாட்டோம்.
1: ராத்திரிக்கு தூங்க மாட்டோம், விடிய காலம் முழிக்க மாட்டோம். இளவட்டம் இளவட்டம் தான்.

0: குளிப்பத பார்த்து ரசிப்போம், ஆற்று தண்ணியில நீச்சல் அடிப்போம், மஞ்சள் குளிப்பத பார்த்து ரசிப்போம்,
1: ஆலமரத்துல வந்து படுப்போம், அந்திம சங்கமும் எந்திரிப்போம்,
0: ஆலமரத்துல வந்து படுப்போம், அந்தி

0: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோயில் தெருவிலிருந்து நேரலையாக உலா வந்துட்டு இருக்கு. அங்கே நம்ம களத்தில் எம்எம் கலியபெருமாள் அறிவிப்பாளர் அவங்க இருக்காங்க. வாங்க நேர்களே, நம்மளும் சில காட்டுமன்னார் கோயிலுக்கு.
1: ஆமா, அழியல், உண்மையிலே களத்துல எப்படி வந்து களத்துல போர்க்களத்துல சண்டை போடுவாங்க அது மாதிரிதான் இங்க சாப்பாட்டுக்கு நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கு. அவ்வளவு டேஸ்டா, ஏன்னா இப்படி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அவங்கள்ட்ட நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சுருக்கமா முடிக்கிறது நமக்கும் ஒரு சில நேரத்துல குழப்பமா இருந்து இருந்தாலும் இது மட்டும்தான் நாங்க சொல்லுவோம். இதுக்கு மேல நீங்க சொன்னா நீங்க வீட்டுல போய் செஞ்சு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி, ஓகே, என்ன நிறைய நேர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம சந்திக்கலாம். நிறைய பெண்கள் பேசினாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க அதுக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தர் ஆண் வராரு, அவங்க என்னங்க செய்யறாங்க எங்க

0: வீட்டுல எங்க வீட்டு மாவுக்கு வாரத்துல ஒரு நாளாவது நான் செஞ்சு கொடுத்தாதான் அவங்களுக்கு சாப்பாடே இறங்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் இல்லைங்க, நான் இல்ல இதோ இருக்காரு அவர் சந்திக்கலாம். காரைக்கால் பண்புலியோட இவரு நேர்ல தொடர்ந்து இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டாரு, அது வெள்ள எடுத்து போயிட்டாரு என்னன்னு தெரியல. அவரையும் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் காட்டுமன்னா நான் சதாசிவம் பேசுறேன். ஓகே சார், இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா ஊரும் உணவு நிகழ்ச்சியில பன்னீரை பத்தி சொல்ல போறேன் சார்.
0: பன்னீர் ஃப்ரெண்ட், உங்க ஃப்ரெண்ட் பன்னீரா?
1: ஆமா சார். ஓகே சார். ஆமா சார், பால்ல இருந்து பிரிச்சு இருக்க ஒரு உணவு, ஒரு
0: பன்னீர், இந்த பன்னீர் பட்ட மசாலா சொல்லுங்க, அந்த மாதிரி
1: பன்னீர் ரைஸ், பன்னீர் நூடுல்ஸ், இதுமாதிரி சாப்பிடும் போது பன்னீர்ல வந்து வைட்டமின் டி இருக்கு சார். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால பன்னீர் கிடைச்சா வீட்லயும் தயார் பண்ணி சாப்பிடலாம், இல்ல கடையிலயும் ரெடிமேடா விக்குது, அதையும் வாங்கி பன்னீர் நெய்ல பொறிச்சு சாப்பிடலாம். உடம்புக்கு டி, வைட்டமின் டி இருக்கு, உடம்பு ரொம்ப ஹெல்த் சார். கேக்குறவங்க நல்லா வாங்கி பயனடைன்னு நல்லா கேக்குறேன் சார்.
0: ஓகே, அது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. காட்டுமன்னார் கோயில் இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நாங்க பாதி தான் சொல்லுவோம், மீதி வந்து டேக்ஸ் கொஸ்டின். நம்ம சின்ன கைஸ்ல கொஸ்டின் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு வரும் பாருங்களேன், அந்த மாதிரி வந்து சொல்றாரு. இப்ப நானும் அப்பெல்லாம் ஆங்கிலம் படிக்கும் போதுலாம் கொஸ்டின் வந்து ஹூ அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னா அதையும் கடைசியில வந்து இந்த கேள்விக்குறின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் எடுத்து அப்படியே எழுதி வச்சுட்டு வருவோம். அப்ப நம்ம படிச்ச இப்ப அந்த மாதிரி இருக்கு. இப்ப நீங்க கேட்டது அது என்னங்கறத புரிஞ்சுக்கணும்னா அது செய்யறவங்களுக்குதான் புரியும்.
1: ஆமா சார். பன்னீர் சார், இப்ப பொதுவா பசங்களுக்கு வந்து பன்னீரை வாங்கி பீஸ் பீஸா ஸ்லைஸா வெட்டி போடும் போட்டு நெய்யில பொறிச்சு மாலையில கொடுத்தா கூட ஒரு உணவா கொடுத்தா கொடுக்கலாம், உடம்பு ரொம்ப ஹெல்த் சார்.
0: இல்ல உணவாதான் கொடுக்கணும், வேற வழி இல்ல. வேற எப்படி கொடுக்கணும்?
1: உடம்பு ரொம்ப ஹெல்த் சார்.
0: ஹெல்த்.
1: ஆமா சார்.
0: ஓகே, இப்ப இது மட்டும் தான் நீங்க செய்வீங்களா இல்ல வீட்டு அம்மாவுக்கு வந்து அப்ப வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமையல்ல? சப்போஸ் வெங்காயம் இருக்கிறது வந்து, சப்போஸ் வந்து எங்க வீட்டு அம்மாலாம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை டைம்ல வந்து மட்டன் எல்லாம் எடுத்துட்டு வரோம்னு வச்சுங்களேன், டைம் ஆயிடும். கடை நின்று வாங்கி அவங்க இது பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மணி காலைல 9 மணி 10 மணி ஆயிடும். அவங்க செஞ்சிருக்க பசங்களும் பசி பசின்னு கத்தும் போது டக்குன்னு வந்து போட்டுருவாங்க என் பூண்டு வெங்காயத்தை, வேற வழி இல்ல.
1: நீ உங்க ஊர் நிலைமை சார், நானும் ஊற்றி தான் கொடுக்கணும், வெங்காயத்தை ஊற்றிக்கணும், பொங்க பூண்டை ஊற்றி கொடுக்கணும். நம்ம ஹெல்ப் பண்ணா சீக்கிரம் 3 மணிக்காச்சும் சாப்பிடலாம் சார்.
0: அப்படின்னா 3 மணிக்குள்ள உங்க நகத்தை கட்டுங்க, கை விரல பாருங்க, உங்களுக்கு நகை இருக்கு, என் விரல பாருங்க, நகமே கிடையாது. நாளை என்ன பூண்டு உரிக்கிறது, என்ன பாடுபடுவோன்னு பாருங்க. ஆனா இருந்தாலும் கூட பெண்கள் என்ன அதிகாலில இருந்து நம்ம வேணா எந்திரிச்சு வாக்கிங்னா என்ன போவோம், அதிகாலில நமக்கு பிற்பாடு எஞ்சாலும் சரி, நம்ம கூட எஞ்சாலும் சரி, காலையில எந்திரிச்சதுல இருந்து நம்மள அலுவலகத்துக்கு ஆபீஸுக்கு அனுப்புறதுல இருந்து பசங்களை ஸ்கூல்ல அனுப்புற வரைக்கும் அவங்களுக்கு ஓய்வே இல்லாம 10 மணிக்கு மேலதான் காலை சாப்பாடே சாப்பிடுறாங்க. கண்டிப்பா நம்ம அது அம்மாவா இருந்தாலும் நம்மளுடைய மனைவியா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு நம்ம உதவி செய்யணும்.
1: கண்டிப்பா. ஓகே சார், கண்டிப்பா செய்யணும்.
0: சரி, ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்து டிவி மெக்கானிக் நினைக்கிறேன். டிவி மெக்கானிக், அதாவது இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்னங்க வேலை அப்படின்னு கேட்பாங்கல்ல. இருந்தாலும் கூட எனக்கு ரெசிபி டிவி மெக்கானிக் நாங்க சமைக்க மாட்டோமா, சாப்பிட மாட்டோமா, என்னங்க அப்படி கேக்குறீங்க அப்படின்றாரு. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பேர் மோகன்.
0: மோகன்.
2: ஆமா,
0: டிவி மோகன்.
2: ஆமா,
0: எல்லாரும் மைக் மோகன் சொல்ல கேளுவாங்க. அப்ப மோகன் நடிக்கிற மைக் மோகன்னா எல்லாருக்குமே தெரியும், அப்ப ரொம்ப ஃபேமஸ். நம்மளாம் கல்லூரி பிடிக்கும் போது அப்பனா வயசு தெரிஞ்சிடும். வேணாம் வேணாம், நீங்க பிடிக்கும் போது சொல்லுங்க. என்ன சொல்ல புரியுங்க மோகன்?
2: நான் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன், அதான் தெரியும் எனக்கு.
0: செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் போறப்ப ரயில் ஏறதுக்கு போனா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிக்கிறார் ரயில் ஏறதுக்கு. எப்படிங்க ரயில் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்? இருந்தாலும் உங்க வீட்டு அம்மா வந்து செஞ்சு கொடுக்கறதுலயே ரொம்ப டேஸ்டா இருக்கிறது என்னவா இருக்கும்?
2: எல்லாமே நல்லா இருக்கும்.
0: வேற வழி இல்லைங்க, நல்லாவே இல்லன்னு, நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொன்னாதான் அடுத்த வேலை சோறு, இல்லன்னா பூவாவுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நன்றி, வணக்கம். உங்க பேருங்க?
3: கனிமொழி.
0: கனிமொழி சொல்லுங்க, அழகிய தமிழ் பெயர் சொல்லுங்க. மணி, என்ன ரெசிபி சொல்ல போறீங்க?
3: நான் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு.
0: வெயிட் லாஸ்? ஓகே, வெயிட் லாஸ்.

0: உடல் எடை குறைக்கிறதுக்கு
1: குறைக்கிறது
0: எப்படின்னு எனக்கு வேணாம் அது. இதுக்கு மேல நான் எலெக்ஷன் வச்சுக்கீங்க ஒரு நல்லாவே இருக்காது. மியூசியம்ல இருக்கிறது வந்து நிறைய அது வச்சிருப்பாங்க எலும்பு கூடு அதுதான் இருக்கு
1: என்னிட்ட.
0: என்ன எனக்கு வேணாங்க அந்த ரெசிபி குடமுண்டா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் இது. ஓகே
1: இருக்கு வேற ஒண்ணு இல்ல. இதுல மிளகு தூள் ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு, மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு சுண்ட வச்சு அதை லெமன் ஆஃப் எடுத்து புரிஞ்சு விட்டு காலைல வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா காலையில அப்படி எடுத்துனா எடுத்துக்கலாம். இல்லைன்னா நைட்டு தூங்குறப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை குடிச்சிட்டு அதை எக்ஸசைஸ் பண்ணோம்னா கரெக்டாக குறைஞ்சிரும்.
0: ஓகே அது பொதுவாக வந்து காலை நேரத்தில் நம்ம வந்து எது நிறைய வடை சம்சா இப்ப காரைக்கால் பகுதியில நம்ம பகுதியில சம்சா காரைக்கால் பகுதியில வந்து அது பூரியான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சம்சாவுக்கு நிறைய சம்சா இனிப்பு போண்டா கார போண்டா நிறைய அடிக்கிறது மணி பார்த்தா 4:30 தான் அது. என்னங்க இது இப்படி காலையில இவ்வளவு சுட்டு வச்சிருக்கீங்க யாரு இந்த நேரத்துல வரும் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டா காலையில வாக்கிங் வருவாங்க இல்லையா அவங்கதான் வாங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிற வாக்கிங் எதுக்கு போறேன்னு தெரியாம போயிடுச்சு.
1: என்ன ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா நம்ம ஏற்கனவே உடம்ப குறைச்சிட்டு டயட்ல
0: இருக்கலாம் உண்மையிலேயே. ஆமா உண்மைதான். ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலயும் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த நேரத்துல பயன்படுமா அப்படின்னு தெரியாது. ஆனா காலையில நீங்க எழுந்திரிச்சோன்னா சாதாரணமா ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதே நீங்க வந்து குறைஞ்சு போனச்சு காலத்துல இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும்.
1: அது கெட்ட கொழுப்பு நமக்கு வெளியேறினாலே ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். பாடியோட கெட்ட கொழுப்பு தானே நமக்கு ஹார்ட் அட்டாக் வேற வியாதி வரதுக்கு காரணமா இருக்கு. அப்படி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னாக்கா நம்ம உடம்பு ஆயிட்டு லைட் நம்ம பாரம்பரிய உணவுலயே குறைச்சிட்டு வந்தாக்கா கரெக்ட் ஆயிடும். நம்ம என்ன ஆயில் ஃபுட்டை எடுக்காம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது.
0: சரிங்களா ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப ஏன்னா உடல் எடை தான் வந்து பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு ஒரு அழகான டிப்ஸ் சொன்னீங்க நேர்களும் கேட்டிருப்பாங்க ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே நம்ம கடைக்கு போயிட்டு மட்டன் கடைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டன் எடுக்க போறோம் இல்லையா போன உடனே அந்த கறி போடுற ஒரு டக்குன்னு எடுத்து கொழுப்பெல்லாம் தூக்கி கொழுப்பெல்லாம் அள்ளி போட கொழுப்பு உமா வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல அங்க மட்டும் வேணாம் நம்ம உடம்புக்கு மட்டும் வேணுமா. அதனால குறைச்சிங்கப்பா உடம்பு குறைச்சிங்க நல்லா நடங்க ஓடுங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஃப்ரீயா இடம் இல்லைன்னா மாடியிலேயே ரவுண்ட் அடிங்க உடம்பு குறைங்க. இது மாதிரி இவங்க சொன்ன மாதிரி உங்க பேர் என்ன சொன்னீங்க கனிமொழி கனிமொழி அம்மா சொன்ன மாதிரி அந்த மாதிரி நல்லா இது பண்ணுங்க உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து எனக்கு இல்லை இந்த ரெசிபி வந்து எனக்கு இல்லை. ஏன்னா இதுக்கு மேல இழைச்சேன்னா நான் வீட்டுக்கு போனா யாரு நிப்பா நீ என்ன ஒரு தம்பி அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகே இன்னொரு குட்டீஸ் இருக்காங்க சந்திக்கலாம். பாப்பா வணக்கம் உங்க பேர் என்ன? அகல்யாஸ்ரீ. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? சரி ஓகே இங்க வாங்க கீழே விழுந்துருவீங்க நம்ம ஓரமா நிப்போம். ஏன்னா வேன்லாம் நிறைய வருது இல்லையா. சரி காலையில அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு போறப்ப?
2: தயிர் சாதம்.
0: தயிர் சாதம் ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுத்தாங்களா? தயிர் சாதம் நல்ல தயிர் சாதம் செஞ்சு கொடுத்தாங்களா?
2: நல்ல தயிர் சாதம்.
0: சரி நீங்க உங்களுக்கு சமைக்க தெரியுமா? என்ன சமைப்பீங்க?
2: இட்லி ஊத்தி சட்னி.
0: இட்லி ஊத்தி சட்னி அரைப்பீங்களா? சரி அப்பா என்னைக்காவது சொல்லிருக்காங்களா அது மாதிரி வந்து உங்க அம்மா செய்யறத விட நீ செய்யறதா சூப்பரா இருக்கு சட்னி நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? சொல்லிருக்காங்களா? என்ன சட்னி வைப்பீங்க? கார சட்னி? என்ன சட்னி? கார சட்னியா? வெறும் மிளகா மட்டும் வைப்பீங்களா? என்னென்ன வைப்பீங்க அதுல?
2: வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு
0: போட்டு வந்து வதக்கணுமா? என்ன செய்யணும்?
2: அது அப்படியே ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுல வந்து கடுகு எல்லாம் போட்டு
0: தாளிக்கணும். ஓகே தாளிக்கணும். ஆனா தாளிக்காம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஓகே பரவாயில்ல. என்ன வயசு ஆகுதுப்பா உங்களுக்கு? 12 வயது. 12 வயதுல கார சட்னி எங்க அப்பா நான் வைக்கிற கார சட்னி தான் எங்க அப்பா டேஸ்டா இன்னும் 4 இட்லி 4 சாப்பிடுவாரு அப்படின்னா 16 இட்லி உள்ள போவோம். எங்க அம்மா சமைச்சாங்கன்னா 8 இட்லி தான் உள்ள போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பர்ப்பா ரொம்ப நன்றி. தம்பி வணக்கம் உங்க பேர் என்ன?
3: கார்த்திகேயன்.
0: அண்ணா என்ன படிக்கிறீங்க? 7th. வீட்டுல அம்மா வந்து வீக்கெண்ட்ல அல்லது இப்ப நீங்க முடிச்சு ஸ்கூல் முடிச்சுட்டு போறீங்களே சரி இந்த நேரத்துக்கு வச்சுக்கோ போன உடனே வீட்டுல ஸ்நாக்ஸ் வந்து கடையில வாங்கி வச்சிருக்கிறத வச்சிருப்பாங்களா? வீட்டுல ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்களா? செஞ்சு வச்சிருப்பாங்களா? என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க? விடுமுறை நாட்கள் நீங்க வீட்டுல இருக்கும் போது அம்மா வந்து சாப்பாடு இட்லி தோசை இதெல்லாம் தவிர்த்து வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது அப்பப்ப செஞ்சு கொடுப்பாங்களா? என்ன செஞ்சு கொடுப்பாங்க?

0: பிரெஞ்சு பிரைஸா, பிரெஞ்சு நாட்டுக்கு போகாம காட்டு மன்னர் கோயில் வரலாமா பிரெஞ்சு பிரைஸ் சாப்பிடுறதுக்கு? அது என்னென்ன செய்வாங்கன்னு தெரியுமா?
1: அதுல வந்து உருளைக்கிழங்கு செய்வாங்க.
0: சரி,
1: மாமா பேரு
0: என்ன? சுரேஷ். என்ன ஊர் அவரு?
1: ஆஸ்திரேலியா.
0: ஆஸ்திரேலியா.

0: மாமாச்சாரா? அப்பா அம்மாவுக்கு அந்த வாய்ப்பு குடுக்கலையா? ஓகே. மாமா பேர் என்ன?
1: சுரேஷ்.
0: சுரேஷ் என்ன ஊர் அவரு?
1: ஆஸ்திரேலியா.
0: ஆஸ்திரேலியா இருக்காங்களா? இப்ப ஆஸ்திரேலியா சொந்த ஊரா அப்படின்னு எனக்கு பக்குன் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஆஸ்திரேலியால சுரேஷ் இருக்காரு. ஓகே, ஆஸ்திரேலியாவில இப்ப நீங்க நியூஸான யார் ஆப்ல கூட நீங்க பேசுறத அவர் கேட்டுட்டு இருக்கலாம். சரி, ரொம்ப நன்றி. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க. நீங்க ஊரும் உணவு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் இருக்கக்கூடிய அந்த பெரியார் நகர் வடக்கு அந்த விநாயகர் கோயில் தெரு அந்த தொடக்கப்பள்ளி தெருல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் ஒரு சில நேர்கள் இருக்காங்க, நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு வருது, பாட்டை கேட்டு நம்ம மீண்டும் இணையலாம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உணவும்.
2: கம் கம் கை நாட்டு என்னங்க யஜமா திட்டுங்க, தூக்கி பாரு தூக்கு சட்டிய. அட அதான் நான் பார்த்தேன், தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபுடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கோணும்,
3: தெரிஞ்சு போச்சுன்னா

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
2: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
1: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
2: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம் கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோயில் தெருவிலிருந்து நேரலையா உலாந்துட்டு இருக்கு. களத்தில் அங்க நம்ம எம்எம் கலியபெருமாள் அறிவிப்பாளர் அவங்க காத்துட்டு இருக்காங்க. வாங்க, நம்மளும் செல்லாம் காட்டுமன்னார் கோயிலுக்கு.
1: ஆமா, இடையில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 51 நிமிடங்களை நம்ம நிறைய செஞ்சிருக்கிறோம். இன்னும் 9 நிமிடங்கள் தான் இருக்கு. இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இப்ப டைம் 10 நாங்க டிப்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்றாங்க. யார் கையிலயும் ஒரு சின்ன பிட்டு பேப்பர் கூட கிடையாது. கண்டிப்பா அது எல்லாருமே ரொம்ப ரசிச்சு அந்த நாங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாம நம்ம நேர்களும் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இங்க இருக்கிற காட்டுமன்னார் கோயில் இருக்கிற நேர்களுடைய விருப்பமா இருக்கு. இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்களை சந்திக்கலாம். ஆனா அவங்க மேல எனக்கு கொஞ்சம் கோபமா இருந்தது.
2: ரேடியோவில் குரல் கேட்கறதுக்கு ஆளை பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குது அப்படின்னாங்க.
1: அதனால அவங்க கிட்ட பேசலாம், அவங்க சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேருங்க?
3: ராணி.
1: ராணி சொல்லுங்க. காட்டுமன்னார் கோயிலுக்கு ராணி நீங்க?
3: காந்தியா தெருவுக்கு.
1: காந்தியா தெருவுக்கு ராணி. ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா. நீங்க என்ன ரெசிபி ரேடியோ எல்லாம் தொடர்ந்து கேப்பன்னு பேசிட்டு இருந்தீங்க. ஓகே, சின்ன பிள்ளையில இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, எல்லா நிகழ்ச்சிகளும் அப்படி அத்துப்படி உங்களுக்கு. ரேடியோல கேட்டுட்டு நம்ம போலாமா வேணாமா, போலாமா வேணாமான்னு 2 மணி நேரம் டிஸ்கஷன் நடந்ததா? திடீர்னு எல்லாரும் பேசுறத கேட்டுட்டு நம்ம குரல் ரேடியோல ஒலிக்க போதே, அப்படி அந்த உலகம் முழுக்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்க போறாங்களே, இந்த சந்தர்ப்பத்தை நம்ம ஏன் விடணும் அப்படின்னு வந்துட்டீங்க. நீங்க என்ன ரெசிபி சொல்ல போறீங்க?
3: நான் பாக்குறது டைலரிங் ஒர்க், அதனால நான் வந்து ரேடியோ வந்து கண்டினியூஸா கேட்கற வாய்ப்பு எனக்கு நிறைய உண்டு. ரெசிபின்னு சொன்னா பார்த்தா, பிரண்டை வந்து காஞ்சி போனாலும் சரி, நமக்கு கிடைக்காத நேரத்துல அந்த பிரண்டை கிடைச்சாலும் சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காய வச்சு நம்ம கொஞ்சோண்டு அதை பொடியாக்கி கொஞ்சம் வறுத்துட்டு பொடியாக்கி வச்சிருந்தோம்னா, நம்ம தேவைப்படுற நேரத்துல வந்து பிரண்டை சாதத்துல கலரி கொடுத்தா குழந்தைங்களுக்கும் நல்லது, கை கால் பெரியவங்களுக்கும் நல்லது.
1: பொதுவா வந்து முன்னாடியே
3: காஞ்சி போச்சு, நம்ம செய்ய முடியல, கிடைச்சிற நேரத்துல எடுத்துட்டு வந்துட்டோம், பச்சையா செஞ்சாதான் அதோட பவர். ஆனா இல்லைனாலும் காஞ்சனாலும் கொஞ்சம் அந்த கொஞ்சமாவது கிடைக்கும்ல,
1: காஞ்ச மிளகாய் வந்து நம்ம குழம்புல போட்டா அது ஈரப்பதத்தோட தானே இருக்கு.
3: பச்சை மிளகாயில இருக்கிற அந்த மாதிரி ஈரப்பதத்துக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு.
1: நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா அதுதான் பதில், அப்படிதான் நீங்க செஞ்சு சாப்பிடணும் அப்படின்றீங்க. சரிம்மா, ஓகேம்மா, சந்தோஷம். இப்ப இந்த பிரண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல முன்னாடி எல்லாம் அந்த வந்து கள்ளின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கள்ளி நிறைய இதுல தங்கர்பச்சன படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல காமிப்பாரு. இப்ப கள்ளி அந்த காட்டாமணிங்கிறது எதுவுமே இல்லாம, எல்லாமே கம்பி வெளியே விட்டதுனால அந்த கள்ளி எல்லாம் எதுவுமே இல்லாம போச்சு. இப்ப அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது மேல எல்லாம் அந்த பிரண்டை நிறைய காய்ச்சிருக்கும்.

0: கிடைச்சது. இப்ப கிராமப்புறங்கள்லயும் சரி நகர்ப்புறங்களையும் பார்க்க முடியல, எல்லாருமே வீடு மாடி தோட்டத்துல எல்லா பயிரை செய்யற மாதிரி அதை பிறண்ட மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சாதான் உண்டு. இப்ப நம்ம கண்டு முன்னாடி கூட அது பிறண்ட இருக்குன்னு நினைக்கிறேன், அது பிறண்ட தானே அது,
1: சந்தானம்
0: நடிச்ச படம் படத்தோட பேர் எனக்கு தெரியல. இந்த முருங்கை இப்ப பாருங்க, எல்லாரும் வீட்டு முருங்கையும் வீட்டு ஓரத்துல இருந்தாலும் கூட வெளியே எதுவுமே இல்ல, வீட்டுக்காரங்க உள்பக்கம் உருவனதை விட ரோட்ல பக்கம் போனவங்க உருவனதுதான் அதிகமா இருக்கு. அந்த சந்தான படத்துல வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கையில துப்பாக்கி வச்சிருக்கீங்க கேக்கும்பொழுது ஒரு சண்டை பிரச்சனையை காமிப்பாங்க. அதாவது வந்து காமெடியான சீன் தான் அது. எதுக்கு சொன்னீங்க அப்படின்னா, எங்க வீட்டு காம்பவுண்ட்ல ஏறி ஒரு முருங்கைக்கீரை பச்சை, அதனாலதான் நான் சுட்டேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இருக்கு முருங்கைக்கீரையும் சரி, நம்ம எந்த ஒரு பொருளையும் கொஞ்சம் பிச்சுட்டு மிச்சம் வச்சிருப்போங்க, ஆனா அது எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டு போயிடாதீங்க, எங்களுக்கு அடுத்தடுத்து வேணும் அப்படிங்கறது.
1: அவங்க வீட்டுக்குள்ள போய் நம்ம பறிக்கவும் முடியாது, வேற எடுத்துட்டு போனாலும்
0: காம்பவுண்ட் அவசரமா இருக்கு, இல்லைன்னா பறிச்சிருவீங்க. சரி ஓகே, காம்பவுண்ட் சின்னதா இருக்கிற ஊடா பார்த்து பறிச்சிட்டு போயிடுங்க. நல்லா இருக்கு ஐடியா. சரி ஓகே ராணிமா, ரொம்ப சந்தோஷம் சந்திச்சது.
1: கொஞ்சம் தேங்காயில வந்து வீணா போறதுக்கு தேங்காய் எண்ணெய் தடவி ஃப்ரீசர்ல கொஞ்சம் நேரம் வச்சாக்கா வீணா போகாது. ஒரு வாரத்துக்கு
0: ஓகே ஓகே.
1: எலுமிச்சை பழத்தை தண்ணியில போட்டு அதுலயே ஃப்ரீசர்ல வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்.
0: ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை அரைச்ச இட்லி மாவு சனிக்கிழமை வரைக்கும் ஊருது வீடு, எல்லா வீடுகள்லயும் இதுல நீங்க வேற சொல்லிட்டீங்களா, நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னா ஓகே வச்சுக்கலாம். ஓகே ரொம்ப நன்றிமா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா
1: இன்ஸ்டண்டா ஒரு குழந்தைங்களுக்கு சத்தான உணவு தக்காளி பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நீங்க சொன்னீங்கல்ல காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் கலந்த மாதிரி ஒரு மிளகா சொன்னீங்களா, அந்த மிளகாய தூக்கி போட்டு அரைச்சி அதை வந்து நல்லா மிக்சியில விட்டு அடைச்சி எண்ணெயை வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா கிண்ட கிண்ட கிண்ட கிண்ட என்ன நேரத்துக்கு வந்துடும்.
0: அதாவது இப்ப நான் கருப்புன்னு சொல்ல முடியாது, வெள்ளன்னு சொல்ல முடியாது, என்னைய தான் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி
1: ஏன் நேரத்துக்கு வந்துடும். அதுக்கு விற்பாடு அதை நம்ம நல்ல வெள்ளையா இருக்கிற சோத்துல போட்டு அதை செஞ்சோம்னா மறுபடியும் இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மெனு எல்லாம் வேண்டாம், அதுவே சாப்பாடு ஃபுல்ஃபில் ஆயிடும்.
0: அந்த இது சொன்னீங்கல்ல முன்னாடி, அதுக்குதான் இடையில வந்தேன். ஏன்னா நம்ம வந்து வெளியூர்லாம் ஏதாவது போனோம், திருப்பதி இந்த மாதிரியான வேற ஊர்களுக்கு நம்ம போனோம் அப்படின்னா, இல்ல நான் பேரதுக்காக சொல்ல வரேன், எதுக்குன்னா அந்த மாதிரி போற வேற விசேஷ இடங்களுக்கு போகும்போது என்ன ஏசி இருக்கிற ரூமா வந்து நம்ம ரூம் எடுப்போம், கடைசியில புக் பண்ணுவோம். எங்க கூட ஃப்ரெண்டு ஒருத்த ஃப்ரெண்ட் நண்பர்களோட போகும்போது என்னடா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் ரூம் புக் பண்றோம், ஒரு ஏசி இல்லைன்றாரு. எங்கன்னா கொடைக்கானல்ல அந்த மாதிரி இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜ் சொல்லும்போது ஞாபகம் வந்தது. ரொம்ப நன்றிமா, நிறைவு பகுதியில் இருக்கும் இரவு நேர நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுக்கறதுக்காக சக அறிவிப்பாளரும்.
1: இந்த வயசு கிடைச்சது ரொம்ப நன்றி, உங்களை பாத்துட்டு நீங்க இத்தனை நாளா நீங்க தான் பேசுறீங்களான்னு சந்தோஷப்படுறது.
0: ஆளை பாரு, ஆளுக்கும் குரலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நல்ல வேலை அப்படி சொல்லல, ரொம்ப நாளா உங்களை ரேடியோல கேட்டுருக்காங்க, ஆளுக்கும் குரலுக்கும் சம்பந்தமே இல்லைங்க அப்படின்றாங்க. நல்லதுதான் சொல்லிருக்காங்க, நான் ஒண்ணு தப்பா எடுத்துக்கல. ஓகே, ஏன்னா அடுத்த இரவு நேர நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுக்கறதுக்காக சக அறிவிப்பாளரும் அங்க எழுமதி பின்னாடி ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு எந்திரிங்கப்பா, நான் ப்ரோக்ராம் அடுத்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைவா நம்ம காரைக்கால் பண்பலோட வெறும் நேயர் தான், அப்புறம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம், சர்வராஜன் பேட்டை ஜீனா ரமேஷ்.
0: நான் சொல்லுங்க, அருகில்தான் இருக்கு இல்லையா சர்வராஜன் பேட்டை?
2: ஆமா சார்.
0: ஓகே சொல்லுங்க, நீங்க என்ன ரெசிபி சொல்ல போறீங்க?
2: சுவையான மீன் குழம்பு செய்வது எப்படி?
0: அப்ப எல்லார வீடுகளிலும் சுவை இல்லாமையா செய்யறாங்க?
2: அதை விட கொஞ்சம் ஸ்பெஷல்.
0: வீட்டுல ரேடியோ ஓடிட்டு இருக்குமா?
2: ஓடிட்டு இருக்கு சார்.
0: சரி ஓகே சொல்லுங்க
2: சார். ஒரு 1/2 கிலோ சொல்ற சார், சின்ன வெங்காயம் ஒரு 10, தக்காளி ஒரு 2, புளி கொஞ்சம், ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், நல்லெண்ணெய் 4 ஸ்பூனு, கடுகு வெந்தயம் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான நமக்கு தேவையானது, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சேம் முறை எப்படி செய்யணும் கேட்டீங்கன்னா, ஸ்டவ் பத்த வைக்கணும் சார்.
0: உஷார் ஆயிட்டாரு.
2: வானல்ல வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு.
0: வானொலி இல்லையா?
2: வானல் வானல்
0: வானல் இல்லையா? காசு போட்டு ரேடியோ வாங்க முடியாது.
2: கடுகு வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த நறுக்கிய சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமா வதக்கணும் சார். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். அதுக்கு பிறகு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து லேசா கிண்டணும்னு வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுள்ள புளி கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் அதுல. அதுக்கு பிறகு நம்ம மீன் சுத்தம் பண்ணி வச்சுக்கோ பாருங்க, அதை போட்டு ஒரு கொஞ்சம் பிறகு போட்டு ஒரு 5 நிமிஷத்துல எடுத்துட்டோம்னா சுவையான மீன் குழம்பு ரெடி. நம்ம தேவையான சாப்பாடை போட்டு மாங்காய் போட்டுக்கலாம், தேவையான சாப்பாடை போட்டு மீன் குழம்பு போட்டு ரசிச்சு ருசிச்சு
0: சாப்பிடலாம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டீங்க, நம்ம என்ன அப்படின்னா இந்த நம்ம இங்க வச்சு அந்த மீன் குழம்பு நல்ல சுவையான மீன் குழம்பு சொன்னீங்க.

0: நீங்க வச்ச அந்த மீன் குழம்பு பக்கத்து வீடுகளுக்கு வாட அடிக்காம எப்படி இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் கிடையாது, நான் ரெடியா சொல்ல வந்திருக்கோம். ஏன்னா அடுத்த வீட்டுல வந்து என்ன குழம்பு வச்சா நம்ம வீட்டுக்கு வாட வரும் இல்லையா, வாசனை வரும், வாட கிடையாது, வாசனை வரும். சரி ஓகே, நிறைய பகுதியில் இருக்கும். ரொம்ப நன்றி ரமேஷ் ஐயா, ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே காரைக்கால் பண்ணுடைய நேர்களை எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருந்த நேர்களுக்கும் இங்க இருக்கிற கடுமார் கோயில் பகுதி நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, இதே மாதிரி உங்க ஊருக்கும் நிகழ்ச்சிகள் வேணும் அப்படின்னா நிச்சயமா நிலை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் எழுதுங்க. இது மாதிரி எங்க ஊர்லயே நிறைய ஃபுட் எல்லாம் நிறைய செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, நாங்க சொல்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடிதம் எழுதுங்க. உங்களுடைய மறக்காம உங்களுடைய செல்போன் தொலைபேசி எண்ண குறிப்பிட்டு, நிலை இயக்குனர் ஊரும் உணவும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், நேரு நகர், காரைக்கால், 609-605 புதுச்சேரி மாநிலம் அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய விருப்பத்தை நீங்க எழுதுங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும்போது உங்க ஊருக்கும் வருவோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இதே நேரங்களில் நீங்க இப்ப கூட ஒரு பையன் அவங்க மாமா வெளிநாட்டுல ஆஸ்திரேலியாவில் கேட்டுட்டு இருக்காரு பாருங்க. அது மாதிரி அன்னியூஸ் ஆப்ல நிறைய பேர் ஆன்லைன்ல வெளியூர்ல வெளிநாடுகள்ல கேட்டுட்டு இருப்பீங்க, அங்க வாங்கன்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா என்றெல்லாம் பாஸ்போர்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரைக்கால சுத்தி உள்ள மாவட்டங்கள் இருந்து கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்யலாம். இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒளிபரப்பு கூடத்துல இருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ராஜே எழில்மதி அவர்களோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் சேவனப்புத்தூர் ஆர்ஜே எம் எம் கலைபெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உணவும்.

0: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி. சிந்தனை துளி. நிழல் தரும் மரங்களை வெட்டாதீர், நிதமும் வெயிலில் வாடாதீர்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: குப்பத்து ராஜா சிறுகதை.
1: எண்ணமும் எழுத்தும்
2: மயிலாடுதுறை வல்லப நடராசன்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்,
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு மயிலாடுதுறை வல்லப நடராஜன் எழுதிய குப்பத்து ராஜா சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வள வரப்போற ராஜா, மங்கை, மோகனசுந்தரம், முனியம்மா இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வள வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்தை சொல்ல போறாங்க கேட்க அவளா இருக்கீங்களா? வாங்க கதையை கட்டி தெரிஞ்சுக்கும்.
7: அது ஒரு மார்கழி மாதத்தின் முன்பணி காலம். அந்த பகுதியே குளிரினால் முடங்கி கிடந்தது. பொழுது விடிந்து விட்டது என்பதை அறிவித்தது சேவற்கோழி. அடித்து பிடித்து போர்வைக்குள் இருந்து வெளியே வந்து சுவர் கடிகாரத்தை பார்த்தான் ராஜா. கடிகார முட்கள் மணி 5 என காட்டியது. அவனுடைய வயதான அம்மா முனியம்மா முக்கி முனகிக் கொண்டு மூளையில் சுருண்டு படுத்திருந்தாள். முதல் நாள் டாக்டர் எழுதி கொடுத்த இருமல் காய்ச்சலுக்கான மருந்தை வாங்க கூட அன்று ராஜாவின் கையில் பணம் இல்லை. பணம் என்ன மரத்திலையா காய்ச்சி தொங்குது ஏறி பறிக்கிறதுக்கு? யாரா இருந்தாலும் உழைக்கணும், அதுலயும் நேர்மையோட உழைக்கணும். உழைச்சாதானே சாப்பாட்டுக்கு வழி கிடைக்கும்
8: என்று எண்ணியபடியே கோணி சாக்கி தூக்கி முதுகில் சுமந்தபடியே குடிசையை விட்டு வெளியே வந்த ராஜா பக்கத்தில் உள்ள நகரம் நோக்கி தனது பழைய மிதிவண்டியில் புறப்பட்டான். பெயர்தான் ராஜா. ஆனால் ராஜா போல் வாழ வசதி இல்லை. அவனின் வேலை நகரில் உள்ள வீடுகளில் வெளியே கொட்டும் குப்பைகளை பொறுக்குவதுதான்.

0: அவனை எல்லோரும் குப்பை ராஜா என்று பட்டப்பேர் வைத்து கூப்பிட்டார்கள். குப்பைகளில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று இனம் பிரித்து எடுப்பான். காய்கறிகளின் தோல், முட்டை ஓடுகள், பழத்தோள்கள் இவைகளை ஒரு பையிலும், பாலித்தீன் பைகள், மக்கிய காகித குப்பைகள், தண்ணீர் புட்டிகள் என்று ஒரு பையிலும் பொறுக்கி செயற்கை உரங்கள் தயாரிக்கும் கம்பெனியில் ஒரு மூட்டையையும் மற்றவைகளை ஒரு கடையிலும் கொடுப்பான். அவனுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். இதுதான் அவனுடைய வாழ்வாதாரம். குப்பைகளை பொறுக்கிவிருக்கும் ராஜாவின் சேவை அருகில் வளர்ந்து வரும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த நகர்ப்பகுதியின் சுற்றுச்சூழல் சுகாதாரமாக இருக்கவும், குப்பை கூலமின்றி அழகாகவும், ஆரோக்கிய வாழ்வு வாழவும் ராஜா உதவுகிறான். குப்பை ராஜா, குப்பை ராஜா என்ற பெயர் மருவி குப்பு ராஜா என்று குழந்தைகள் கூப்பிடும் அளவிற்கு அந்த நகர்ப்புற வாசிகளோடு நெருங்கிவிட்டான் ராஜா. குப்பு ராஜா சாக்கு பையோடு அந்த குடிசை பகுதியின் கோடி வீட்டை தாண்டி கொண்டிருந்தான். பொழுது நன்கு விடிந்து விட்டது. அங்கு ஒரு திண்ணையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் கோபால். ராஜாவை விட இளையவன் தான். அவனை எழுப்பினான் ராஜா. டே கோபாலு, எழுந்திரி, இன்னைக்கு ரொம்பவே பொழுது விடிஞ்சிட்டு என்றான் ராஜா.
1: என்ன, எனக்கு தூக்கம் தூக்கமா வருது
0: என்று குளறியபடியே மீண்டும் தூங்க ஆரம்பித்தான் கோபால். அவனை பார்த்த ராஜாவின் மனதில், இப்படி தூங்கினா எப்படி உழைச்சி முன்னேறது என்று

0: கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல் எம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கைராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: கோபாலும் ராஜாவும் இந்த குப்பை பொறுக்கும் தொழிலில் நண்பர்கள். தொழிலில் தான் நண்பர்கள், ஆனால் வாழ்க்கையில் எதிர் எதிர் துருவங்கள். ராஜா ரொம்ப ரொம்ப நல்லவன், கோபால் நிறையவே வாழ்த்தனம் கொண்டவன். நிறைய பேசுவான், குறுக்கு கேள்விகள் கேட்பான், அடிக்கடி மது அருந்திவிட்டு மயக்கத்தில் உளறுவான்.
5: என்ன நாம இப்படி கஷ்டப்படுறோம், எதுக்கெல்லாம் விடுவி காலமே கிடையாதா, நாமெல்லாம் நேர் வழியில தானே போறோம்.
4: இது கோபாலின் குறுக்கு கேள்வி. கோபாலு, இந்த காலம் இப்படியே போயிடாது, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நேர்மைக்கும் நல்ல காலம் வரும், நம்பிக்கையோட வாழணும், அதுதான் மனுஷத்தனம் என்று சொல்லிய ராஜாவை பார்த்து, என்னமோ அண்ணே, நாம தான் குப்பைகளை பொறுக்கிக்கிட்டு கஷ்டப்படுறோம் என்றார் கோபால். சரி சரி, உச்சி வெயில் மண்டைய பழக்குது, இன்னைக்கு வேலையை தொட நிறுத்திக்குவோம் என்று சொல்லியபடியே தோளில் சுமந்த சாக்கு முட்டைகளை அவரவர் மிதிவண்டியின் பின்புறம் உள்ள தாங்கியில் வைத்து கட்டியபடியே அருகில் உள்ள உரக்கிடங்கிற்கு போனார்கள் குப்புராஜாவும் கோபாலும். கிடங்கு முதலாளி மோகன சுந்தரம் கொடுத்த பணத்தை வாங்கிக் கொண்டு முதல் நாள் மருத்துவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டில் உள்ளபடி அருகில் இருந்த மருந்து கடையில் அம்மாவின் இருமல் ஜுரத்திற்கான மருந்து மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு மிதிவண்டியில் வீடு நோக்கி புறப்பட்டான் ராஜா. தனது குடிசை வீட்டின் மூலையில் முக்கி முனகிக் கொண்டே படுத்திருந்த வயதான முனியம்மா,
6: இடே ராஜா, காலையிலே புறப்பட்டு போயிட்ட, பானையில கஞ்சி வச்சிருக்க, எடுத்து குடிப்பா
4: என்றால் முனியம்மாள். உலகில் தன்னை பற்றி கவலைப்படாமல் பிள்ளைக்காக கவலைப்படும் ஒரே உறவு தாய்தான். என்ன பத்தியே கவலைப்படுறிய, உன்னை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா, இந்தா இந்த மாத்திரையோட இந்த இருமல் மருந்தையும் சேர்த்து குடி என்று கூறியபடி அம்மாவை படுக்கையிலிருந்து கை தாங்களாக எழுப்பி கஞ்சியை கொடுத்து பிறகு மருந்து மாத்திரைகளை கொடுத்தான் ராஜா. பின்பு தானும் 2 டம்ளர் கஞ்சியை குடித்துவிட்டு வெளியே வந்தான். பால் போல் நிலவு. கிடங்கு முதலாளியை நினைத்துக் கொண்டான்,
6: எவ்வளவு பெரிய பணக்காரர், எத்தனை எளிமையா இருக்கிறாரு, இத்தனை பெரிய உலகத்துல யாரு முதலாளி யாரு தொழிலாளி
4: என்று எண்ணியபடி அவனின் மனம் சிறகடித்து பறந்தது.

0: மறுநாள் காலையில் ராஜாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது.
1: ராஜாவுக்கு வரப்போகும் அதிர்ச்சி என்ன?
2: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண்நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
0: குப்பத்து ராஜா சிறுகதையின் முதல் பகுதி.
1: எண்ணமும் எழுத்தும்
0: மயிலாடுதுறை வல்லப நடராசன்.
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சதையும் கவனமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:15. பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் திரை இசை.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 700 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: திரை இசையில் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது பூவெல்லாம் உன்வாசம் படத்திற்காக KJ யேசுதாஸ் மற்றும் சாதன சர்க்கம் பாடிய பாடல்.

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: சீக்காமற்றி ஜுவல்ஸ் பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை.
1: நாளை பிற்பகல் 2-5 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை, காரைக்கால். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 துவக்க விழா, சலுகை July 16-20 வரை மட்டுமே.
1: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி, திருவாரூர் சீமாட்டி சில்ஸ், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
6: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: காரைப்பண்மலை 100.3 திரையிசை நிகழ்ச்சிக்காக நிறைவாக ஒலிக்க வருகிறது தூள் படத்திற்காக சுஜாதா மற்றும் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல்.

காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது திரை இசை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:30.

0: பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் விளக்கீட்டும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 to 4 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
6: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.

இறை சிந்தையில் மனம் லயிக்கும் இனிய வேளை காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடை அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: ஐந்து மணி 40 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் உன்னிமேனன் பாடிய பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: காரைக்கல் பண்பலை 100.3 விலக்கேற்றும் வேளையில் தொடர்ந்து ஒலிக்க வருகிறது நூர் முகமது பாடிய பாடல்.

0: தள்ளுபடி முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: விளக்கேற்றும் வேளையில் இனி கேட்கலாம் எஸ் அன்வர் அலி பாதுஷா பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: இனி கேட்கலாம் பன்னிசை.

0: ended over 1% higher today. The Sensex surged 889 points to close at 77,655. The Nifty gained 265 points to settle at 24,250. At the ongoing Commonwealth Games in Glasgow, Indian boxer Sakshi Chaudhary confirmed another medal for the country on day 6. Sakshi defeated Caitlin Friars of Northern Ireland by a unanimous decision 5-0 to storm into the semi-finals of the women's 51-kilogram division. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரபூர்வமாக தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட் மால்ட் ஊட்டச்சத்து கலவைப்பால் வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் நண்பகல் 12 மணிக்கு அவை மீண்டும் கூடிய போது இம்மசோதா மீது விவாதங்கள் தொடர்ந்து இடம்பெற்றன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் நீட் பிரச்சினை தொடர்பான மாணவர் போராட்டம் இளையோர் ஆழ்மன உணர்வின் பிரதிபலிப்பை தவிர வெறுப்போ வன்முறையோ அல்ல என்றும் இளையோர் உணர்வை அனைத்து அரசியல் கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். விவாதங்களின் போது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறித்து திரு ராகுல்காந்தி வெளியிட்ட சில கருத்துக்களை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு ஆட்சேபித்தார். திரு ராகுல்காந்தி அவையில் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இப்பிரச்சினை தொடர்பாக அமளி ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவை பிற்பகல் 2:30 வரையிலும் பின்னர் 3 வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. 3 பின்னர் பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மக்களவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. இம்மசோதா குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்ட பொதுத் தேர்வுகள் மசோதாவில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளை அன்றாட அடிப்படையில் விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க ஏதுவாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதும் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான காவல்துறையின் புலன் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற விசாரணைகளை காலக்கெடு அடிப்படையில் பூர்த்தி செய்வதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வுகள் மற்றும் ஆள் சேர்ப்பு பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு நடைமுறைகளில் நேர்மை மற்றும் வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்துவதன் மூலம் இத்தகைய தேர்வுகள் குறித்த மக்களின் நம்பிக்கையை மேம்படுத்தவும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் வலுவான சட்ட கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கவும் புதிய மசோதா உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. வந்தே மாதரம் தேசபக்தி பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பு அளிக்கவும் வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை வேண்டுமென்றே அவமதித்தால் 3 வரை சிறை தண்டனை அபராதம் அல்லது இரண்டையும் சேர்த்து விதிக்கவும் இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா மீது அவையில் இடம்பெற்ற விவாதங்களுக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் பதிலளிக்கையில் நாட்டின் கலாச்சார மரபுகள் மற்றும் விடுதலை போராட்ட உணர்வுகளை மதிப்பதில் மக்களின் ஒருங்கிணைந்த உறுதிப்பாட்டை இம்மசோதா பிரதிபலிப்பதாக கூறினார். சுதந்திர இந்தியாவின் முதல் நாளான 1947 ஆகஸ்ட் 15 காலை 6:30 வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை அகில இந்திய வானொலியில் முழுமையாக ஒளிபரப்பு செய்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். உள்ளிருப்பு கலைஞர்கள் திட்டத்தின் கீழ் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குறிப்பிட்ட காலம் தங்கியிருந்து கலை படைப்புகளை உருவாக்கும் இந்திய பாரம்பரிய கலைஞர்களை இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலை படைப்புகளை பார்வையிட்டார். பனாரஸ் மற்றும் கேரள சுவர் ஓவியங்களும் மைசூர் சுர்பூர் கலை படைப்புகளும் இதில் அடங்கும். இன்று உலக புலிகள் தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகிலேயே அதிக அளவில் புலிகள் உள்ள நாடு இந்தியா என்றும், புலிகளின் வாழ்விடத்தை பாதுகாக்கவும் புலிகள் வேட்டையாடப்படுவதை தடுக்கவும் வனத்துறையினர், விஞ்ஞானிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஒருங்கிணைந்து

0: மேற்கொண்ட முயற்சிகளே இதற்கு காரணம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் 70% இந்தியாவில் இருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். புலிகள் இனத்தை பாதுகாக்க இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு முயற்சிகளுக்கு இயற்கையுடன் ஒருங்கிணைந்து வாழ்வதான நாட்டின் தொன்மை கலாச்சாரமே அடிப்படை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மனிதர்களுக்கும் வன விலங்குகளுக்கும் இடையிலான பிணக்குகளை குறைக்கவும் உள்ளூர் சமூகத்தினரின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்தவும் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற உலக புலிகள் தின விழாவில் பேசுகையில், புலிகள் பாதுகாப்பு என்பது நாட்டின் ஒட்டுமொத்த பல்லுயிர் சூழலை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டதே தவிர புலிகள் இனத்துடன் மட்டுமே தொடர்புடையது அல்ல என்று கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து புலிகள் சரணாலயங்கள் குறித்து அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் சேகரித்து வழங்கும் வகையில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் உருவாக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் சுற்றுலா இணையதளத்தையும் அமைச்சர் இந்நிகழ்ச்சியின் போது தொடக்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. முன்னேறிய இந்தியாவிற்கான விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரபூர்வமாக தொடக்கி வைக்கிறார். தொடக்க விழாவில் 1 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்க உள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் இயக்கம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: மக்களின் நேரடி பங்கேற்புடன் நாடு முழுவதும் 100 வாரங்களுக்கு நடைபெறவுள்ள விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் இயக்கத்தின் போது போதைப் பொருட்களை முற்றிலுமாக தவிர்க்க இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கப்படும். இயக்கத்தின் ஒரு பகுதியாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இளைஞர்கள் தலைமையிலான விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் சமூக பேரணிகள் மற்றும் உறுதியேற்பு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும். மை பாரத் தொண்டர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளி கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களும், அரசு சாரா அமைப்புகள், தொழில்துறை நிறுவனங்கள் மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் இந்த இயக்கத்தில் பங்கேற்று போதையில்லா இந்தியா என்னும் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்வார்கள் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த இயக்கத்தில் இணைய விரும்புவோர் மை பாரத் இணையதளம் மூலமாக பெயர் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், தொடர்ச்சியான முறையில் பங்கேற்கும் அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் இயக்கத்தின் 50, 75 மற்றும் 100வது வாரத்தில் கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: புதுச்சேரியில் மணவெளி தொகுதிக்கு உள்பட்ட சின்னவீராம்பட்டினத்தில் பள்ளிக் கல்வி இயக்ககம் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு தொடக்கப்பள்ளி கட்டடத்தை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு, பள்ளிக் கல்வி இயக்குநர் திரு மோகன்குமார் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட், மால்ட், ஊட்டச்சத்து, கலவைப்பால் வழங்கும் பணிகளையும் முதலமைச்சர் இவ்விழாவின் போது தொடக்கி வைத்தார். மாணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் உடல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி அரசுக்கும் சத்யசாய் அன்னபூர்ணா அறக்கட்டளை அமைப்பிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. புதுச்சேரி காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5வது வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இத்திட்டத்தினால் பயனடைவர். புதுச்சேரியில் நகரத்தந்தை எதுவார் குபேர் பிறந்தநாள் அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. பாரதி பூங்காவில் உள்ள குபேர் சிலைக்கு அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணன்குமார், திரு ஐயப்பன் என்கிற முத்தையப்பன், திரு நாராயணசாமி என்கிற நித்யானந்தம், திரு விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் சாலையில் சுற்றித் தெரியும் மாடுகள் நகராட்சி ஊழியர்களால் பிடிக்கப்பட்டால் உரிமையாளர்கள் மீது காவல்துறையில் புகார் அளித்து அதிகபட்ச அபராதம் விதிப்பதுடன் இனி மாடுகள் திருப்பித் தரப்பட மாட்டாது என உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாடுகளின் உரிமையாளர்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் வைத்து சுகாதார முறையில் மாடுகளை வளர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகில் இருந்து மீன்களை இறக்கும் பணியின் போது கழிவு மீன் சேமிப்பு அறையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவினால் மீனவர் ஒருவர் உயிர் இழந்தார். மேலும் 3 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நிரவி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்று

0: எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தால் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரபூர்வமாக தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட் மால்ட் ஊட்டச்சத்து கலவைப்பால் வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேரம் 6:20. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
7: வணக்கம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற தொடரை புறநானூற்றிலும் மணிமேகலையிலும் நாம் காண்கிறோம். உணவே மருந்து என்று சொல்வோமேயானால் உணவை ஈட்டித்தரும் உழவன் மருத்துவராக போற்றப்படக்கூடியவன். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடச் சொன்ன ஔவையார்தான் உழவின் வழியே நாடு உயரும் என்றும் சொல்கிறார். வேளாளர் என்பவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் என்பது ஞானசம்பந்தர் வாக்கு. உழவர்களை வேளாளர்கள் என்றும் உழவை வேளாண்மை என்றும் சொல்கிறது நம் தமிழ் இலக்கியம். சீரை தேடின் ஏரை தேடு என்ற பழமொழிப்படி தன் குடி உயர விரும்புபவர்கள் அன்று ஏர் பிடித்து உழவு செய்தவர்களே. பழந்தமிழ் இலக்கண முறையில் ஐந்தினை பாகுபாட்டில் எல்லா வளமும் மிக்க பகுதியாக மருதநிலம் விளங்கிற்று. மன்னனை வாழ்த்த வந்த ஓரம் பொகியார் நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க என்று நெல்லின் பின்னே பொன் பெருக வாழ்த்துகிறார். அவ்வையும் வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடியுயரும், குடியுயர கோள் உயரும், கோளுயர கோண் உயர்வான் என்கிறார். இறைவனின் உள்ளத்தை மகிழ்வித்த விவசாயி ஒருவரின் கதை ஒன்று உண்டு. ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். தன் வயலை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தார். செய்யும் தொழிலே தெய்வம் என்று நிலத்தையே நம்பி வணங்கி வந்தார். கோயில்களுக்கோ பூஜைகளுக்கோ அவர் செல்வதில்லை. ஆனால் எந்த செயலை செய்யும் முன்னும் இறைவனை ஒரு நொடி வணங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் நாரதர் பகவான் நாராயணனிடம் உங்கள் பக்தர்களிலேயே மிகச்சிறந்த பக்தர் யார் என்று கேட்டார். அதற்கு நாராயணன் வா காட்டுகிறேன் என்று அந்த விவசாயியின் வீட்டுக்கு நாரதரை அழைத்து வந்தார். தன்னைத்தான் சிறந்த பக்தர் என்று பகவான் சொல்வார் என்று நம்பியிருந்த நாரதருக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. இருவரும் மாறு வேடத்தில் வழிபோக்கர்கள் போல வந்து இன்று இரவு நாங்கள் இங்கு தங்கிக் கொள்ளலாமா என்று விவசாயியிடம் கேட்டனர். உடனே விவசாயி, நாராயண நாராயண, தங்கள் விருப்பப்படி எத்தனை காலமானாலும் தாங்கள் இங்கு தங்கலாம் என்று கூறிவிட்டு அந்த வறுமையான நிலையிலும் அவர்களை சிறப்பாக உபசரித்தார். இரவு தூங்கப் போகும் முன் விவசாயியினிடம் அவருடைய தொழில் பற்றி இறைவன் வினவினார். விவசாயத்தில் பெரிய லாபமெல்லாம் வருவதில்லை, ஆனாலும் நான் என் நாராயணனை நம்புகிறேன். இதுவரை பசியற்ற வாழ்வை நாராயணன் எனக்கு

0: வழங்கி வருகிறான் என்று சொல்லிவிட்டு, நாராயண நாராயண, நீங்கள் நன்றாக உறங்குங்கள் என்று சொல்லி விடை பெற்று சென்றார். மறுநாள் விடிந்ததும் நாராயண நாமம் சொல்லியபடியே எழுந்து பகவானிடமும் நாரதரிடமும் விடை பெற்றுக் கொண்டு தன் நிலத்தை பார்க்க போனார். நாரதர் பகவானிடம் கேட்டார், ஒரு நாளில் எப்போதாவது நாராயண மந்திரம் சொல்லும் இவர் என்னை விட மேலானவரா என்று. அதற்கு பகவான் சிரித்துக் கொண்டே, எந்தவித கடமையும் இல்லாமல் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீ என்னை நினைத்து பார்ப்பதிலோ என் பெயரை உச்சரிப்பதிலோ வியப்பில்லை. ஆனால் ஓர் ஏழை விவசாயியாக இருந்து தன் கடமைகளை எல்லாம் முறையாக கவனித்துக் கொண்டு எல்லா செயல்களிலும் என்னை ஒருமுறையாவது நினைத்துக் கொள்ளும் அவனுடைய பக்தி சிறந்ததல்லவா என்றார். உழுவாரை உலகத்திற்கு அச்சாணி என்பதோடு உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களும் உழவர்களையே நம்பி வாழ்கின்றனர். யாரிடமும் எந்த உதவியும் நாடாமல் உதவி என்று வருவோருக்கெல்லாம் உதவி வாழும் பெருமை கொண்டவர்கள் உழவர்களே என்கிறார் வள்ளுவர். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: நேரம் 6:26, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
10: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
9: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
10: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
11: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: லைட் ஹவுஸ் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இயற்கை விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்கார நெருப்பு ஜே கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 வானொலி நாடக விழா 2026 இதில் மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்கையில் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 கோபால் பல்பொடியின் இசை ஊஞ்சல். 9:55 காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். 11:00 இன்றைய மாலை ஒலிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள். 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05

0: நிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால். சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர் வழங்கும்.
1: தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பீ ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலந்தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 1,20,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவிக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவிக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவிக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை

0: விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு விவசாயிகளின் வருவாயும் அதிகரிப்பதாக சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் விஜய் சங்கர். நான் 10 இயர்ஸ் முன்னாடி யூஎஸ்ல கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்டர் ஆகிட்டேன். அண்ட் இப்போ வந்திருக்க எத்தனால் ட்ரெண்டும் நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ எத்தனால் கான்சென்ட்ரேஷன் நம்ம பெட்ரோலில் வரதுனால நம்மளோட டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் இம்போர்ட்ஸும் குறையும். ஸோ 20% ஆஃப் க்ரூட் ஆயில் இம்போர்ட் நமக்கு குறையிறப்போ அதுவே பில்லியன்ஸ் லெவலில் நமக்கு எக்கனாமி இம்பாக்ட் பண்ணும். அண்ட் அதையும் தாண்டி எத்தனால் வந்து ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது எரிக்கிறப்போ அது ரொம்ப கிளீனாக எரியும். நம்மளோட சுற்றுச்சூழல், நம்ம என்வாயன்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும்.
2: என் பெயர் சரவணன், வேலூர்லேருந்து பேசுகிறேன். எத்தனால் பெட்ரோல் வந்து கரும்பு சோளத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற ஒரு பொருளாக இன்றைக்கி இருக்குது. நச்சு வாயு வெளியே வராமல் இருக்குது. அதை பயன்படுத்துறதுனால இன்ஜின் எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகிறதில்ல. எத்தனால் வந்து கரும்பு சோளத்தில் தயாரிக்கிறதுனால விவசாயிகள் பலனடைகிறாங்க. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய மத்திய அரசுக்கு நன்றி.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் நாளை தொடங்கி வரும் சனிக்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை முதல் August 1 வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வீரணம்பாளையத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பயனாளிகளிடம் வழங்கினார். கோவை மாவட்டம் ஆழியாறு பகுதியில் புலிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் அடவி நயினார் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த கடைகளை அதிகாரிகள் இன்று அகற்றினர். கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் காரக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மத்திய அரசின் கள விளம்பரத்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை அருகே 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷி சௌத்ரியும் 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ்ராம், இங்கிலாந்தின் ஜோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் வென்ஷி சூவை வென்றார். இப்போட்டியின் இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தருண் மண்ணைப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோரும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டு போட்டிகளின் ஹாக்கி

0: பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி செப்டம்பர் 19 தொடங்கி அக்டோபர் 4 வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: உங்கள் கடை காரைக்கால்.
9: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
11: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
11: தொடர்புக்கு 8925936936.
12: நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். டாக்டர், நேற்றைய நிகழ்ச்சியில சொன்னீங்க இந்த டயாலிசிஸ் அப்படின்றது சிறுநீரகம் செயல்படாத போது ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்காக பண்ற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு. இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிறத தவிர்த்து நம்ம உடல்ல வேற என்னென்ன வேலைகள்லாம் சிறுநீரகம் செய்யுது டாக்டர்?
13: கிட்னி இருந்தால் அதுவே பிபியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பிபியை கண்ட்ரோல் பண்ற மாத்திரைகள் கொடுக்குறோம். ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் எல்லாம் வந்து சீரான நிலையில இருக்காது. அதை சரி பண்றதுக்கும் மருந்து மாத்திரைகள். அதனாலதான் ஒரு கிட்னி டயாலிசிஸ்
12: அவங்களுடைய உணவு முறைகள் எப்படி இருக்கணும் டாக்டர்?
13: கிட்னி பேஷண்ட்டுன்னு பார்த்தோன்னா டயாலிசஸ்க்குள்ளே இருக்கிறவங்க, டயாலிசிஸில் இல்லாதவங்க, அதாவது கிரியாட்டினோட அளவு 3க்கு மேலே இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். இது ஒரு ரஃப்பான ஒரு நம்பர் தான். 3க்கு கீழே இருக்கிறவங்க ஓகே ஓரளவுக்கு. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் உப்பு, அதான் எதிரி. உப்பு, ஊறுகாய், அப்பளம், சிப்ஸு,
12: கிட்னி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்கள் சொல்கிறது.
13: ஆ, அதாவது ஒரு சில, அதாவது ஒரு 10% கிட்னி பிரச்சனை பேஷண்ட்டுக்கு மட்டும் நம்ம உப்பு நார்மலாக எடுக்க சொல்லுவோம். அது டாக்டர் அட்வைஸ் படி. எல்லா உணவு முறையுமே தானாக செயல்படுத்துறது கிடையாது, டாக்டரின் வழிமுறைப்படி தான். ஸோ ஒரு 10% மட்டும் நார்மல் உப்பு சாப்பிட்டா தான் அவங்களால சர்வை பண்ண முடியும். மற்ற 90% பேஷண்ட் வந்து உப்பு கம்மி. மெயினாக ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரெடிமேட் மசாலா, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ன்ற பேரில் ஏதோ ஒரு உப்பு ஆட் ஆகுது. இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். அதை தவிர வந்து பொட்டாசியம் சத்து வந்து கிட்னியை விட்டு வெளியேறாகாமல் ரத்தத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது கிட்னி பேஷண்ட்டுக்கு. அதனால் நம்ம சாப்பாட்டில் பொட்டாசியம் குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பொட்டாசியம் அதிகம் உள்ள பழங்களை ஜூஸாக எடுக்கக்கூடாது. ஜூஸ் எடுத்தால் முழு பழம் உள்ள போயிடும், லெவல் அதிகமாகிடும். மெயினாக இந்த மா, பலா, வாழை, இளநி இதெல்லாம் வந்து மெயினாக தவிர்க்கணும். தேங்காய் தண்ணி குடிக்கக்கூடாது. பழங்களில் ஆப்பிள், பப்பாளி, அன்னாச்சி, கொய்யா இது போன்ற முக்கிய இந்த 4 பழங்கள்

எல்லாருக்கும் கிடையாது, இது கடைசி கட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான். இந்த நாலு பழங்களை மட்டும் எடுத்துக்கலாம், அதையும் ஜூஸாக சாப்பிடக்கூடாது. காய்கறிகள் எல்லாமே எடுக்கலாம். மெயினாக இந்த முருங்கைக்கீரையும் அவித்துக்கீரையும் கொஞ்சம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால தவிர்க்க சொல்லுவோம். மித்த கீரைகள் டெய்லி எடுக்காமல் வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு கீரை சாப்பிடலாம். தோலில் தான் அதிகமாக பொட்டாசியம் இருக்கும், அதனால் தோலோடு சமைக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறம் அந்த காயை எடுத்து சமைக்க சொல்லுவோம். இது மூலமாக பொட்டாசியம் தவிர்க்கலாம். இது இல்லாமல் பாஸ்பரஸ் என்னக்கூடிய தாதும் கிட்னி பேஷண்ட்டுக்கு அதிகமாகும். அதை எப்படி குறைக்கலாம்னா மெயினாக பாதாம், பிஸ்தா,

0: அமைக்க சொல்லுவோம். இது மூலயமா பொட்டாசியம் தவிர்க்கலாம். இது இல்லாமல் பாஸ்பரஸ் எனக்கூடிய தாதுவும் கிட்னி பேஷண்ட்டுக்கு அதிகமாகும். அதை எப்படி குறைக்கலாம்னா, மெயினாக பாதாம், பிஸ்தா, முந்திரி, நட்ஸு, சாக்லேட், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. அந்த 3 கிரேடினைன்குள்ளே இருக்கிறவங்க அளவாக சாப்பிட்டுக்கலாம். அதிக அளவில் சாக்கோ கொக்கோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிட் லாஸ் லீனாக இருக்காங்கன்னா மட்டன் எடுக்கலாம், இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் மட்டன் அவாய்ட் பண்ணணும். வீட்டில் சமைக்கக்கூடிய சிக்கன் 15 நாளைக்கு ஒருக்கா, குழம்புல போட்ட மீன் வாரம் ஒரு முறை. முட்டையை பொறுத்த வரைக்கும் வெள்ளை சாப்பிடலாம், மஞ்சள் சாப்பிடக்கூடாது. மஞ்சள் தான் அந்த பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும். டயாலிசிஸில் இருக்கிறவங்க 2 கூட எடுத்துக்கலாம், 2 அல்லது 3. மற்ற பேஷண்ட் வந்து டெய்லி 1 சாப்பிட்டா போதும். மற்றபடி சாதம், சாம்பார், ரசம், தயிர் இதெல்லாம் சாதாரணமாக சாப்பிடலாம், ஆனால் அதெல்லாமே யோசிப்பாங்க. தயிர் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரெடிமேட் தயிர் வேண்டான்னு சொல்லுவேன். வீட்டில் பொற ஊத்தின தயிர் தான் நல்லது, ஏன்னா அந்த தயிரெலாம் ஷேப் மாறாமல் எப்படி 1 மந்த் 1 வீக் இருக்குன்னே தெரியல. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
2: இசைத்துறையில் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது டியூட் படத்திலிருந்து பாடல்.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க salt sugar னு அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை விழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
6: முக்கியமாய் வாட தஞ்சை விழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
8: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இன்றைக்கு இசைத்துறிகை நிகழ்ச்சியில் நாம இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபரும் நாட்டின் வான்வழி போக்குவரத்து முன்னோடியுமான ஜஹாங்கீர் ரத்தன்ஜி

தாதாபாய் டாட்டா, அதாவது ஜேஆர்டி டாட்டா அப்படின்னு அழைக்கப்படுற இந்தியாவின் முதல் விமான ஓட்டுநர் உரிமம் பெற்றவர் என்ற சிறப்புக்குரியவர். ஏர் இந்தியாவை உருவாக்கியவர். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக டாடா குழுமத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்திய ஜேஆர்டி டாட்டா அவர்களுடைய சாதனைகள் பற்றி நம்ம நிகழ்ச்சியில் இடையிடையே தெரிந்து கொள்ளலாம் நேயர்களே.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள்.

0: மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இன்றைக்கு ஜூலை 29, JRT டாடா அவர்களோட பிறந்த தினம்ன்றதுனால அவங்கள பற்றின சில செய்திகளை வந்து நம்ம இசைத்துறை நிகழ்ச்சியில் தெரிஞ்சுட்டே வரோம். முதல் பைலட், அதாவது 1929 இந்தியாவின் விமானம் ஓட்டுவதற்கான முதல் உரிமத்தை பெற்றவர் என்ற சிறப்பை கொண்டவர் டாடா ஏர்லைன்ஸ். 1932 கராச்சியிலிருந்து மும்பைக்கு முதல் வணிக விமானத்தை இயக்கி டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார். இதுவே பின்னர் வந்து ஏர் இந்தியா நிறுவனம் அப்படின்ற பெயரில் வந்து அழைக்கப்பட்டது. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்துறை.

7:05 காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்தூரிகை. இன்றைக்கு இசைத்தூரிகை நிகழ்ச்சியில் ஜேஆர்டி டாட்டா அவங்கள பற்றின சில தகவல்களை நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். சர்வதேச சேவை, அதாவது 1948 ஏர் இந்தியா இன்டர்நேஷனல் நிறுவனத்தை இந்தியாவின் முதல் சர்வதேச விமான சேவையாக இவர் தொடங்கினார். தொழில்துறை மற்றும் நிறுவனங்களில் டாடா சன்ஸ் தலைவராக இவர் 52 ஆண்டுகள் பதவி வகித்த காலத்தில் டாடா குழும நிறுவனங்களின் எண்ணிக்கை 14 கிட்டத்தட்ட 95 இவர் உயர்த்தியவர். 1945 பொறியியல் மற்றும் வாகன உற்பத்தி நிறுவனமான டாடா மோட்டார்ஸை இவர் நிறுவினார். 1968 இந்தியாவின் முதல் தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான டாடா கன்சல்டி சர்வீஸ் நிறுவனத்தை தொடங்கினார். மற்றும் டைட்டன் நிறுவனத்தை 1987 தொடங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் விருதுகள். 1936 டாடா சமூக அறிவியல் நிறுவனத்தையும், 1941 டாடா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையையும் இவர் உருவாக்கினார். நாட்டின் உயரிய குடிமகன் விருதான பத்ம விபூஷன் மற்றும் பாரத ரத்னா விருதுகளும் இவர் பெற்றுள்ளார்.

காரைக்கால் நகராட்சியிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. காரைக்கால் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வியாபாரம் செய்து வரும் அனைத்து தெருவோர வியாபாரிகளும் காரைக்கால் நகராட்சியின் அனுமதி பெற்ற பின்னரே வியாபாரம் செய்ய வேண்டும் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகின்றது. உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் அனைத்து தெருவோர வியாபாரிகளும் உணவு பாதுகாப்பு FSSAI உரிமம் பெற்ற பின்னரே வியாபாரம் செய்ய வேண்டும். அவ்வாறு உணவு பாதுகாப்பு உரிமம் இல்லாமல் வியாபாரம் செய்யும் பட்சத்தில் அவர்களது தள்ளுவண்டி கடைகள் நகராட்சி மூலம் பறிமுதல் செய்யப்படும் எனவும், அவர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் விற்பனை சான்றிதழ் வழங்க இயலாது எனவும் அறிவிக்கப்படுகின்றது. மேலும் தள்ளுவண்டிகளில் வியாபாரம் செய்யும் அனைத்து தெருவோர வியாபாரிகளும் நிரந்தர கூரை அல்லது ஷெட் போன்ற எந்த ஒரு கட்டமைப்புகளையும் அமைக்கக்கூடாது எனவும், பயன்பாட்டில் இல்லாத தள்ளுவண்டி கடைகளை அப்புறப்படுத்துமாறும் சம்பந்தப்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு பலமுறை அறிவுறுத்தப்பட்டும் இதுவரை அப்புறப்படுத்தப்படாமல் இருப்பதால் தெரிய வருகிறது. அவ்வாறு உள்ள கடைகள் அகற்றப்படாமல் இருக்கும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி காரைக்கால் நகராட்சி மூலம் உடனடியாக அகற்றப்படும் என இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. புதுச்சேரி அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியரின் ஆணைப்படி ஆதார் குறை தீர்ப்பு சேவை தொடர்பான கூட்டம் எதிர்வரும் 31/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு ஆதார் தொடர்பான குறைகள் மற்றும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்தூரிகை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரில் இருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. 1971 தேசிய கௌரவ அடையாளங்கள் மீதான அவமதிப்பை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் தற்போது திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதா வந்தே மாதரம் பாடலுக்கு அவமதிப்பை ஏற்படுத்துவோருக்கு தற்போதுள்ள சட்டத்தின்படி 3 ஆண்டுகால சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த் ராய், தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்திருத்த மசோதா சட்டப்பூர்வமான மாற்றத்திற்கு மட்டுமல்ல என்றும் நாட்டின் ஆன்மாவையும் கலாச்சார கௌரவத்தையும் சுதந்திர போராட்ட அடையாள சின்னமாக திகழ்ந்த வந்தே மாதரம் பாடலுக்கு உரிய மதிப்பை அளிப்பதற்கும் வகை செய்வதாக தெரிவித்தார். 1875 பங்கிங் சந்திர சட்டோபாத்யாயா இயற்றிய இந்த பாடல் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். 1935 காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்தே மாதரம் பாடலை 2 சரணங்களாக சுருக்கியதாக அவர் தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் பெற்ற நாளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகாஷ்வாணியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப நடவடிக்கை எடுத்ததாகவும் திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த சட்டத்திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராதா மோகன்தாஸ் அகர்வால், நாட்டின் சுதந்திர போராட்ட காலத்தில் வந்தே மாதரம் பாடல் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்தியதாக கூறினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் திரு பாபுராவ் பேசும்போது, நாட்டின் தேசிய பாடலுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற உணர்வை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங், பகுஜன் ஜனதாதள கட்சியின் திரு சுலேதா தியோ ஆகியோரும் இம்மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடு தொடர்பான குற்றங்களுக்கான தண்டனையை கடுமையாக்கவும் விரைந்து நீதி கிடைக்கவும் இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசு தொழில்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் விளைவாக மின்னணு தொழில்நுட்பத்துறையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என மத்திய மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மின்னணு பொருட்களை உருவாக்குவதிலும் உற்பத்தியிலும் உலகின் மையமாக இந்தியா முன்னேறி வருகிறது என குறிப்பிட்டார். மின்னணு மேம்பாட்டிற்கான தனி நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் மின்னணு பொருட்கள் கண்டுபிடிப்பிலும் உற்பத்தியிலும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு தேவையான உதவிகள் இந்த நிதியத்தின் மூலம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புத்தாக்க தொழில் முனைவோர் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் நிறுவனங்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கென இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு நிதி திரட்டப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: போதைப்பொருள் இல்லாத வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் தலைமையேற்று நடத்தும் 100 வார கால உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். மை பாரத் இணையதளத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்பதற்கு இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளன. நாடு முழுவதும் மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டுநலப் பணியினர், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் 125 ஆன்மீக அமைப்புகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னின்று நடத்துகிறது. நாட்டின் பாரம்பரிய ஓவியக் கலைஞர்கள் குழுவினர் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பாரம்பரிய ஓவியர்கள் தங்களது படைப்புகளை குடியரசுத் தலைவரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். பனாரஸ் மற்றும் கேரள ஓவியங்கள், தாங்கா, நயாகா, சர்பூர், மைசூர் ஆகியவற்றின் பாரம்பரிய ஓவிய சின்னங்களை குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். நாட்டின் பாரம்பரிய கலாச்சார உயிரோவிய சின்னங்களை எதிர்கால சந்ததியினருக்கும் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் தடய அறிவியல் கட்டமைப்புகளை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், நிர்பயா நிதி உட்பட 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை தடய அறிவியல் துறையை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மரபணு சோதனை மற்றும் ஆராய்ச்சி பணிகளை மேம்படுத்த சண்டிகரில் மத்திய தடய அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்களில் நவீன கருவிகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு தடய அறிவியல் கட்டமைப்புகளும் மத்திய ஆய்வகங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமர்நாத் புனித யாத்திரையின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குரு பௌர்ணமி தினமான இன்று ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் எடுத்துச் செல்லப்பட்டது. மகன் தீபேந்திரகிரி தலைமையில் அமர்நாத் புனித யாத்திரையின் பாரம்பரிய வழித்தடமான பஹல்காம் சேஷ்நாக் வழியாக சாரி முபாரக் கொண்டு செல்லப்படுகிறது. ரக்ஷாபந்தன் தினமான ஸ்ரவண பௌர்ணமி தினத்தன்று இந்த செங்கோல் அமர்நாத் கோவிலை சென்றடையும். அன்றைய தினம் சாரி முபாரக்கு பூஜை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஜ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஜ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தேஜீந்திரபால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நோவிசாதில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மிஃபெல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாந்தா பூனாச்சா இக்வெடாரின் கொனால்சோ இஸ்கோப்டார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இங்கிலாந்தின் ஜியோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானி ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தாய்பேயின் வீங் சி ஹியூவை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு

0: 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
8: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
9: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
10: உழவர்களுக்கு
11: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
12: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
13: வணக்கம் நேர்களே. இப்போ இந்திய வானிலை துறை புதுதில்லியிலேருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா, அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில் வறண்ட வானிலை தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல லேசான தூறல் மட்டும் இருக்கும், மற்றபடி மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. பகல் நேர வெப்பநிலை 38 டிகிரி 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். அதனால் வெப்பமோட தாக்கம் இதே அளவு தான் போயிட்டுருக்கோம். காற்றின் ஈரப்பதம் கிட்டத்தட்ட 40-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் 80%, பகல் நேரத்தில் 40% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு கொஞ்சம் கூடுதலாக 16-18 கிலோமீட்டர் அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் அடுத்த 5 நாளைக்கு பொம்முள்ள வறண்ட வானிலை தான் நிலவும். இப்போ நிறைய இடங்களில் இந்த எல்னினோ எஃபெக்ட்னு, அதை பற்றி கொஞ்சம் அதிக பேச்சு அடிபட்டிருக்கு. இந்த எல்னினோ எஃபெக்ட்னால நமக்கு என்னன்னாக்கா, வர வேண்டிய பருவமழை குறையுது. பருவமழை குறையனால வெப்பம் அதிகமாகுது. இல்லைன்னா சாதாரணமாக இந்த டைமில் கோடைக்காலம் முடிஞ்சிருக்கனால தென்மேற்கு பருவமழை வந்து அந்த குளிர்ச்சி இருக்கணும், மழை பெய்யாட்டியும் வெப்பம் இந்த அளவுக்கு தாக்கம் இல்லாமல் இருக்கும். எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட கோடைக்காலம் மாரி வெப்பம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதனால் இப்போ வெளியிலே வந்து நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு குறைந்து போய் அதிக வெப்பம் தாக்குதம் இருக்கிறதுனால கால்நடைகளும் பயிர்களும் அதிகமாக வந்து வெப்பத்தினால சேதமடைஞ்சு வருது. முக்கியமாக இந்த குறு பயிர் வந்து அதிக வெப்பத்தினால பதறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கனால வெளி மேய்ச்சலை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறையினால கால்நடைகளை பால் உற்பத்தி, கோழி உற்பத்தி, முட்டை உற்பத்தி எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போதுமான அளவு தண்ணீர் இல்லைன்னா கால்நடைகளில் பால் உற்பத்தி குறையும், கோழி முட்டையிடுற உற்பத்தியும் குறையும். பிராய்லர் கோழியோட எடை வந்து குறைஞ்சி ரொம்ப பாதிக்கப்பட்டு இறகெல்லாம் கொட்டிப்போம். இறகு கொட்டிக்கிறப்ப அந்த மற்ற நோயும் அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கோழி கொட்டையெல்லாம் கொஞ்சம் ஈரத்தன்மை வர்ற மாதிரி சாக்கு கட்டி தொங்க விட்டு தண்ணீர் பாய்ச்சி ஈரம் வச்சுக்கிட்டனாக்க கொஞ்சம் அந்த கோடை வெயில் தாக்கம் வந்து கொட்டாயக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. பருத்தி மற்றும் இதர பயிர்களில் தண்ணீர் பாய்ச்சி தான் வெப்பத்தை குறைக்கணும், வேறு வழி இல்லை.

0: தண்ணீர் பாய்ச்சினா கொஞ்சம் வெப்பம் முதல்ல அதிகமாகவும் பின்னாடி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூ உதிர்தலும் இருக்கும். அதுக்காக எண்ணெயை தெளிக்கலாம். பானோபிக்ஸ், அதை வந்து நாப்தலின் ஆஸ்டிக் ஆசிட் ஒரு டேங்க்ல வந்து 10 லிட்டர் எடுத்துக்கிட்டு 8 மில்லி அளவுக்கு கலந்துட்டு காலையில் மாலை வேலையில் தெளிக்கலாம். இல்லைன்னா வந்து கைத்தெளிப்பானிலே 10 லிட்டர் தண்ணியில் 5 மில்லி என்ற அளவு கூட போதுமாக வெப்பம் அதிகரிக்கிறதுனால இது போதுமானது. இதை பயன்படுத்தி பூ உதிர்தலை தவிர்க்கலாம். மற்றபடி வந்து மழையே இல்லாதனால கோடையோடவும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு சில தூரல் இருந்தனா ஏதாச்சும் உழவு செஞ்சு சம்பா பயிருக்கு நிலங்களை வந்து ரெடி பண்ணி வைக்கலாம். கூடுதலாக கொஞ்சம் நீர் பாச வசதி இருந்ததுன்னா பசுந்தால் உரங்கள் போட்டு அதை மடக்கி விடலாம். பொதுமக்களும் இப்போ இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அதுக்கு தந்தபல பணிகளை மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் A.L. நாராயணன் அவர்கள்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: காரைக்கால் பண்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை இருக்கும்மா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
3: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுத்தது.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: செல்வி அக்கா, ஆடிப்பட்டம் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? இன்னுமா காய்கறி விதை விதைக்காம இருக்கீங்க?
5: பூங்கொடி, ஆடிப்பட்டம் ஆரம்பிச்சிட்டுன்னு எனக்கும் தெரியும். கொஞ்சம் விதை கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிட்டே. இப்ப ஆடி பெருக்கு வருதுல்ல, அன்னைக்கு விதைச்சிடலான்னு இருக்கும் பூங்கொடி.
4: சரி, இயற்கை முறையில காய்கறி சாகுபடி பண்ண போறீங்களா இல்ல ரசாயன முறையில காய்கறி சாகுபடி பண்ண போறீங்களா?
5: இந்த இயற்கை முறையில காய்கறி சாகுபடி பண்றதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது பூங்கொடி. அதனால நான் செயற்கை முறைய பயன்படுத்தி தான் காய்கறி எல்லாம் சாகுபடி பண்ணுவேன்.
4: என்ன செல்வி அக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அதுவும் ராமசாமி தாத்தா பொண்ணு வேற, நீங்க நெல்லுல மட்டும் இயற்கை முறையில விவசாயம் பண்றீங்க, காய்கறி சாகுபடியில பண்ண தெரியாதுன்றீங்க.
5: அப்படி நினைக்காத பூங்கொடி, இயற்கை முறையில தான் காய்கறி சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
4: அதுக்குதான் நம்ம பண்பலையில விவசாய நிகழ்ச்சி இருக்குல்லக்கா.
5: ஆமாம் பூங்கொடி, அது சரி. இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில யாரு எதை பத்தி பேச போறாங்க?
4: சொல்ல போனா உங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு இயற்கை விவசாயம் பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் இருப்பு ஜே கஸ்

0: துரி அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
1: அப்ப ரேடியோவை வை பூங்கொடி நிகழ்ச்சியை ரெண்டு பேரும் உக்காந்து கேட்போம்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சிக்காக இயற்கை விவசாயம் செய்யற ஒரு மகளிர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான விவசாய முறைகளை கடைபிடிக்கிறாங்க, எப்படி இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்தாங்க, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் அம்மா.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து வரீங்க?
3: வேட்டைக்காரன் இடத்துல இருந்து வரேன். என் பேரு கஸ்தூரி ஜீவானந்தம். சதயங்காடு வடக்கு, எங்க பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம்.
2: சரிங்க, எப்பல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: எனக்கு தெரிஞ்சதுல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 7-8 வயசுல இருந்து நான் வந்து சவுக்க போட்டு எங்க அப்பா வீட்டுலயே தண்ணி பிடிச்சி இது பண்ணிட்டு இருந்தோம். எங்க அப்பா வீட்டுல எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க, நெல் விளையிற நிலமும் இருந்தது, இயற்கையா சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப எல்லாம். அது மூலமா நான் இங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
2: அப்போ எத்தனை வருஷம் விவசாய அனுபவம் சொல்லலாமா உங்களுக்கு?
3: எனக்கு ஒரு 50 வருஷம் காலம் இருக்கும்.
2: விவசாய அனுபவமே 50 வருஷம்.
3: அப்பல இருந்து சாகுபடி பண்ணிட்டு இருப்பேன். இப்போ இங்க வந்ததுக்கு பிறகு ஒரு 40-42 வருஷம் ஆகுது. நான் இங்க வந்து இங்க இருந்து நான் வந்து சாகுபடி தான்.
2: அப்பா ஊர் என்ன ஊரு?
3: அதே ஊர் தான், வேட்டைக்காரன் நெருப்பு தான். எங்க வீட்டுக்காரவங்க வீதம் வேட்டைக்காரன் நெருப்பு தான். ஏரியா தான் வந்து தள்ளி வரும். நான் வந்து சாகுபடி பண்ணுவேன். எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எங்க மாமனார் வீட்டுல எல்லாருமே விவசாயம் பண்ணுவாங்க. எப்படின்னா காய்கறி, பூக்கள்லாம் இது மாதிரி வைக்கிறது. அப்ப நானும் வந்து அதை வந்து நானும் பராமரிக்க ஆரம்பிச்சேன்.
2: உங்க பகுதிகளில் வந்து காய்கறி இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா வளரும் இல்லையா?
3: ஆமா, அப்ப வந்து ரொம்ப வாழ்வாதாரம் வந்து கம்மியா இருந்தது. அதனால எல்லாருமே பூக்கள்ல வச்சு இந்த மலை செவந்தி பூ, அந்த செவந்தி பூ தான் நிறைய பண்ணுவாங்க. செண்டு பூவும் அந்த பொங்க செவந்தியும் அது வந்து பயிர் பண்ணிட்டு இருந்தோம். அது பயிர் பண்ணிட்டு அப்ப ஆடு வளர்ப்பு இது மாதிரி இருக்கும்ல, அந்த பூ அறுக்கிறது விக்கிறது அப்ப எல்லாம் வந்து கிலோ 5 ரூபா தான். அப்ப வந்து எண்ணிக்கையிலையும் போவோம். அப்ப எண்ணிக்கையில போக்கல அந்த 5 ரூபா 4 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க.
2: வேட்டைக்காரன் இருப்புல இருந்து நீங்க சாகுபடி செய்யற அந்த விலை பொருள்கள்லாம் எங்க போய் விற்பனை செய்யுங்க?
3: பூ தொடுத்து விக்கிறாங்கல்ல, அதே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்ப எல்லாம் வாங்கிட்டு போனாங்க.
2: இல்ல உங்களுக்கு பக்கத்துல சந்தைனா எந்த சந்தை?
3: சந்தை வந்து அதுக்கு முன்ன இருந்தது. எழுந்தம்மாவடியில ஒரு சந்தை இருந்தது, வேட்டைக்காரன் இருப்புல ஒரு சந்தை, கோயில்பத்துல ஒரு சந்தை. எழுந்தம்மாவடியில இருந்தது வெள்ளிக்கிழமை செய்வாங்க, வேட்டைக்காரன் இருப்புல இருந்து செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கோயில்பத்து சந்தை. அப்ப வந்து அந்த மாதிரி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கல எங்க வீட்டு தேங்காய் மாங்காய் எல்லாமே சந்தைக்கு நான் கொண்டுட்டு போவேன். தலையில சம்மந்து கொண்டுட்டு போய் அங்க வந்து தேங்காய் எல்லாம் 3 ரூபா 5 ரூபா அப்படி விற்கும். அப்படி வித்து நிறைய இது பண்ணினேன். அப்புறமா மாடு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். மாடு வளர்த்துக்குள்ள மிளகாய் எல்லாம் போட்டு நிறைய சாகுபடி போட்டு நாங்க அப்படியே சேல்ஸ் பண்ணிக்கிறது. எப்படின்னா சந்தைக்கு போக்குள்ள அதெல்லாம் எடுத்துட்டு போவேன், இதோட சேர்த்து அதையும் எடுத்துட்டு போய் அது மார்க்கெட்டிங் பண்றது. அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே நாளடைவில் வந்து அது இடைப்பட்ட இதுல மரம் எல்லாம் நடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். எங்க வீட்டால வந்து எல்லாமே வெறும் கடலா தான் இருந்தது. கடலை சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். பாட்டி கட்டி அந்த பாட்டியில வந்து குருவகல்ல குருவன்னு சொல்லுவாங்க அந்த கல்லை, அதை வாங்கி போட்டு சித்தம் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இந்த பாத்தியில எப்படின்னா தண்ணி விடுவோம், தண்ணி விட்டுதான் அதுல எல்லாம் நிரப்பிட்டு அந்த மாதிரி இது பண்றது. இப்பதான் ஓஸ் வச்சு பிடிக்கிறோம். தண்ணியை வாய்க்கால மட்டும் மாறி விடுவோம். எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு வாய்க்கால் இருக்கு 6 மாதிரி, அதுல இருந்து தண்ணி வந்து மோட்டர் போட்டு நாங்க அதுல பாய்ச்சி அது மாதிரி வாய்க்கால மாறி விடுவோம். அது நல்லா தான் விளைஞ்சுது.
2: நீங்க பேசுவாக்கலயே சொல்றதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பூ சாகுபடி சொல்லிருக்கீங்க, சவுக்கு போடுவேன் சொல்லிருக்கீங்க, வாழை சாகுபடி செய்யறவேன்னு சொல்லிருக்கீங்க, மரங்கள் நட்டுருக்கேன்னு சொல்லிருக்கீங்க, கடலை சாகுபடி செய்வேன் சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்றத பார்த்தா நிறைய சாகுபடி செஞ்சிருக்கீங்க போலயே.
3: அப்பையில இருந்து செஞ்சுட்டு வரோம், தொடர்ச்சியா மாறி மாறி செஞ்சுட்டு வர்றோம். நம்ம கால நம்ம ஒரு நாளைக்கு நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து டைலரிங்க்கு போனேன். ஆனா அந்த டைலரிங் போகல, இதை வந்து இடையிலேயே என்ன செய்வேன்னா மரக்கண்ணு வைப்பேன். எங்க வீட்டால எல்லாம் தடையெல்லாம் இருந்தது, கடலை சாகுபடி போட்டுட்டு இருந்ததுனால அது தடல் வேஸ்டாவே இருந்ததா சரின்னுட்டு நானே குழி வெட்டி நல்லா 2x2 குழி வெட்டி அதுல குப்பை ஆட்டு சாணி இது மாதிரி எல்லாம் கொட்டி ஊற வச்சு அதுக்கப்புறம் மண்ணு தள்ளி அதுக்கு பிறகு மாங்கண்ணு போட்டு இப்ப நல்லா காய்க்குது. எனக்கு மாங்காய்க்கு எனக்கு வந்து பஞ்சமே இல்ல.
2: இப்ப உங்க வியாபாரத்துக்கு கூட மாங்காவும் எடுத்துட்டு போறீங்களா?
3: அப்பப்ப வந்து மரத்துக்கு வந்து வாங்கிக்குவாங்க.
2: எத்தனை மரங்கள் இருக்கு இப்ப?
3: இப்ப ஒரு 10-15 மரம் வச்சிருக்கேன். அதுல வந்து நல்லா காய்க்குது. செந்துரா இருக்கு, ரொமேனியா இருக்கு, சீடுன்னு ஒண்ணு காய் இருக்கு, நான் பங்கனாமல்லி போட்டிருக்கேன், இது மாதிரி ஒன்னு ஒண்ணு போட்டிருக்கோம்ல நல்லா காய்ப்பு. ஒரு மரம் நாட்டுக்காய், அது வந்து வருஷத்துக்கு 3 போகம் காய்க்கும்ல, ஒரு நடைக்கு 5 மூட்டை 6 மூட்டை காய்க்கும். இந்த நடை என்னன்னா 10 மூட்டை காய் காய்ச்சி வலுசம் கொட்டி அடிஞ்சிட்டு
2: ருமேனியா
4: நாட்டுக்கார். அந்த தாய் அவ்வளவு பழுத்த கொட்டிட்டு நான் வந்து என்ன செஞ்சேன்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும்

0: பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டு, ஏன்னா அது வந்து நமக்கு வேஸ்டா போறது இதுல இதுல. ஒரு நாலு மூட்டைக்காய் வேஸ்டா போயிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டா, அதனால அந்த நாலு மூட்டைக்காயும் வேஸ்டா போட்டு அள்ளி புதைச்சிட்டோம். அது மாதிரி சாகுபடி பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப வந்து இயற்கை விவசாயங்கள்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, போன ட்ரிப் வரக்குள்ள நான் தைப்பட்டம் சாகுபடி பண்ணிருந்தேன், பொடல இதெல்லாம். இப்பயும் அதே மாதிரி ஆடிப்பட்டம், இப்ப வந்து ஆடி அமாசைக்கு அதுக்கு முன்னாடியே ஆணி மாசத்திலேயே என்ன செஞ்சேன்னா, குழி வெட்டி வச்சிருந்தேன். குழி வெட்டி அந்த குழிய வந்து ஆற போட்டு அதுல சருகு குப்பை சாணி எல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சிருந்தேன். இப்ப பொடலை பீக்க இது மாதிரி எல்லாம் போட்டிருக்கேன், கொத்தரை போட்டிருக்கேன், அவரை போட்டிருக்கேன், இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்ப இந்த வருஷத்துக்கு தை மாசம் வந்துட்டு போனதுக்கு பிறகு பூச்செடி வச்சுட்டேன். பூச்செடி ஒரு 25 குத்தடி வச்சிருக்கேன்.
1: என்னென்ன
0: பூச்செடி? வருஷம் அந்த குண்டு முல்லை, தஞ்சாவூர் முல்லை, அப்புறம் இதுல வெடி முல்லைன்னு ஒண்ணு நல்ல பெரும்பெரும்பூவா இருக்கும், அந்த மாதிரி மல்லிகை இது மாதிரி வச்சிருக்கேன். காக்கரட்டை இருக்கு, இதெல்லாம் வச்சு இப்ப நல்லா பூக்குது. ஒரு ஒரு நடைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 50 கிராம் பூக்கு வந்துட்டு இருக்கு. இப்பதான் வச்சது கடைசா.
1: மல்லிகை பூச்செடி நல்லா பூக்கணும் அப்படின்னா என்ன நல்லா கவனிக்கணும் சொல்லுங்களேன். பராமரிப்பு
0: வந்து அந்த பூச்செடிக்கு வந்து மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்கணும்னா நம்ம இதெல்லாம் கேட்டோம்னா குடுப்பாங்க. அதை அடிக்காமையே நம்ம என்ன செய்யலாம்னா, பப்பாளி இலை இருக்குல்ல, பப்பாளி இலையும் பூண்டையும் அரைச்சி நம்ம தெளிச்சோம்னால அந்த பூச்சி வந்து போயிடும். அப்படி இல்லைன்னா வேப்ப இலை, வேப்ப கொழுந்து இந்த மாதிரி வச்சு அந்த பப்பாளி இலையோட வச்சு அரைச்சி தெளிச்சோம்னா அது வந்து நல்லா தெளிஞ்சும் போயிடுது. அது நல்லா பலனை கொடுக்குது. பூக்குற இதுல பூத்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தான் பூக்குது, இருந்தாலும் பரவாயில்ல.
1: உரமா என்ன கொடுப்பீங்க? எருதான்.
0: எரு மட்டும் இல்ல, ஆர்கானிக் ஃபார்ம். இப்ப ஆர்கானிக் உரம் வாங்கி போட்டுருக்கோம். இப்ப வந்து என்ன செஞ்சிருக்கிறோம்னா, ஒரு தொண்டு நிறுவனம், ஒரு அறக்கட்டளை, அது வந்து பேர் போனது எல்லாருக்கும் தெரியும். அந்த அறக்கட்டளை மூலமா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 15 பேர் சேருங்க, சேர்த்து ஒரு குழு அமைப்பா சேருங்க. குழு அமைச்சிங்கன்னா உங்களுக்கு விவசாயத்துக்கு எல்லா இதையும் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு குழு அமைச்சு சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கு பிறகு அவங்க விதை கொடுத்தாங்க, ஆர்கானிக் உரம் கொடுத்தாங்க, 2 மூட்டை உரம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கி இப்ப அது சாவடி பண்ணிட்டு இருக்கோம்.
1: உங்களை மாதிரியே 15
0: இயற்கை விவசாய உற்பத்தி பண்ணிட்டு
1: பெண்கள்,
0: பெண்கள் எல்லாருமே பெண்கள் அந்த மாதிரி. சேர்த்தது பிறகு நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை வச்சு நாங்க முதல்ல மொத குரூப் அப்பாம் பண்ணிட்டோம்.
1: சரிங்க. இப்ப ஆடி பட்டத்துல என்ன நல்லா போட்டிருக்கீங்க?
0: உடலை போட்டுருக்கோம், பீக்க போட்டிருக்கிறோம், இப்ப அவரை போட்டிருக்கிறோம். இது மூணையும் இப்ப சாவடி பண்ணிருக்கிறேன். இப்ப வந்து அந்த ரெடி பண்ணிருக்கிறேன், பரங்கி பாவை எல்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு இடையில நான் ஒண்ணு பண்ணனா, மல்லி, மல்லியும் மிளகாயும் ஒருத்தவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க. எங்க உள்ளது? மதுரையில உள்ளது.
1: மல்லினா எந்த மல்லி? குண்டு மல்லியா?
0: நம்ம குழம்பு வைப்போம்ல
1: மல்லிகை ஜாமத்துல உள்ள மல்லி,
0: அது வந்து பச்சை மல்லின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு சமைக்கிறதுக்காக. குழம்பு 2 கிலோவுக்கு கொடுத்தாங்க. அதை அள்ளி நான் போட்டு பார்த்தேன், இது முளைக்குதான்னு. சூப்பரா முளைச்சிருக்கு.
1: அதுதானே அந்த கொத்தமல்லி?
0: ஆமா, கொத்தமல்லிக்கு தழை சூப்பரா முளைச்சிருக்கு. இப்ப வந்து அதுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரே எல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கேன். உரம் எல்லாம் அது பண்ணி அந்த எண்ணெய் பஞ்சு இருக்குல்ல,
1: தேங்காய் நார் கழுவி பண்ணலாம்னு
0: எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
1: எப்படி அது சமைக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்தது? அது நல்ல வீரியத்தோட வளருதா?
0: அது வந்து அவிக்காத மல்லி, மேலுக்கு வர்றது அவிச்ச மல்லி, அவங்க பச்சையா உள்ள மல்லி.
1: அதுவும் நேரம் அதே மாதிரி தானே இருக்கும்?
0: அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா இது வந்து ஒரு வாடையா இருக்கும், அது ஒரு வாடையா இருக்கும். அது மாதிரி போட்டிருக்கிறேன். இப்ப அது நல்ல சாகுபடி நல்லா முளைச்சிருக்கு, நல்லா நிறைய பயிர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கு.
1: இப்ப ஆடிப்பட்டத்துல காய்கறி எல்லாம் போட்டிருக்கீங்களே, இது எப்படி? வீட்டு தேவைக்காகயா இல்ல விற்பனைக்காகயா?
0: நமக்கு மிஞ்சிதான் அடுத்தவங்களுக்கு. அது மாதிரி இப்ப வந்து நான் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன், ஒரு நிறைய எல்லாம் போடல.
1: எவ்வளவு பரப்புல போட்டிருக்கீங்க?
0: ஒரு 50 குஜி நேரத்துல போட்டிருக்கிறேன். எல்லா சாகுபடியுமே பண்ணணும்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு மிஞ்சுதோ மிஞ்சினுத்தான் நம்ம வந்து பறவைக்கு வரைய போவோங்க. எங்க ஊர்ல இருந்து எங்க பக்கத்துல இருந்து போறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருவேன், அவங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு இடையில வல்லார வந்து ஒரு ட்ரிப்புக்கு ஒரு நிறைய இருக்கு, நாங்க வந்து குடுத்து போக சொல்லலாம். ஒரு பாக்கெட்டு 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க.
1: அது எப்படி? நீங்க பயிர் பண்ணதா தானா வளர்றதா?
0: இல்ல நாங்க பயிர் வச்சோம்.
1: அது எப்படி? அது விதையாவா?
0: கொடியா? கொண்டாந்து புதைச்சு வச்சேன். எல்லாரும் வீட்லயும் இருக்கேன், நம்மளும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்ச உடனே நிறைய மண்டிட்டு எங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் செடியை புடுங்கி புடுங்கி குடுத்துட்டேன். இன்னமும் கிடக்கு. அது வந்து கொண்டுட்டு வந்து நிறைய வச்சு இப்ப நிறைய பயிராகி அது வந்து காலத்துக்கும் எங்களுக்கு வந்து வருமானத்தை குடுத்துட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு 2 நாளைக்கு கொடுப்பேன். பாக்கெட் 10 ரூபான்னாலும் 10 பாக்கெட் கொடுத்தோம்னா 100 ரூபா கொடுத்துருவாங்க. அவங்க கொண்டு எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்களோ தெரியாது, ஆனா நிறைய கொடுப்பேன். பறவை இல்ல நம்ம கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பரவாயில்ல, எப்படினாலும்

0: வந்து சேல்ஸ் பண்றது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு.
1: உங்க மண்ணு ரொம்ப நல்லா வளமா இருக்கும்.
0: ஆமா,
1: மல்லி போட்டதுக்கும் நல்லா வளருது.
0: எங்க ஏரியா இப்ப கடற்கரை ஏரியா இல்ல, கடற்கரையில இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேற்க இருக்கு. அதனால வந்து எங்க மழை பெஞ்சதுன்னா அது வந்து இதுவாயிடும். 1.5 கிலோமீட்டருக்கு இந்தாண்ட இருக்கிறதுனால எங்களுக்கு புழுதியா இருக்கும் மண்ணு, எதை போட்டாலும் நல்லா வரும். அதுக்கான உரத்தை கொடுத்து அதுக்கான தண்ணியை கொடுத்தோம்னா வரும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி

0: ONGCயை பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGCயில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: நிகழ்ச்சியை கேட்டுட்டு வரியா பூங்கொடி? இயற்கை விவசாயம் பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் இருப்பு விவசாயி ஜே கஸ்தூரிங்கிறவங்க 50 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வராங்களாம். அதுவும் இயற்கை விவசாயத்துல நிறைய காய்கறி சாகுபடி பண்றாங்களாம். மற்ற சாகுபடியுமே இவங்க இயற்கையிலேயே செய்யறதா சொல்றாங்க. அதை கேட்டியா
3: செல்வியக்கா? நானும் கேட்டுட்டு தானே இருக்கேன். இவங்க பண்ணிட்டு வர மலர்கள் சாகுபடியில 25 ரகங்கள் வச்சிருக்காங்கலாம். இந்த பூச்செடிக்கெல்லாம் நோய் வந்துச்சுன்னா பப்பாளி இலையும் பூண்டையும் அரைச்சு தெளிச்சா பூச்சை கட்டுப்படுத்தலாமா?
2: சரி வா பூங்கொடி, இன்னும் நிறைய செய்திகளை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வா அடுத்த பகுதியை நம்ம கேட்போம்.
4: நீங்க சாகுபடி செய்யற பகுதியில இருந்து கடல் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்கு.
5: ஆமா, 1 கிலோமீட்டருக்கு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். அங்க விட எங்க ஏரியால நல்லா சாகுபடி இருப்போம். அது மாதிரி கிழக்க எல்லாம் வந்து என்னன்னா சாகுபடி பண்றாங்க, தண்ணி வந்து இருவ அடையா இருக்கு, கொஞ்சம் உப்பும் இதுமா இருக்கு. ஆனா வந்து இயற்கையா சாகுபடி பண்றது கொஞ்சம் பொழைக்குது, பொழைச்சாலும் அது வந்து நல்ல சுதாரிப்பா இருக்க
4: மாட்டேங்குது.
5: எங்களுக்கு வந்து பக்கத்துல வாய்க்கா மழை நீர், அந்த வாய்க்கால நான் வந்து ஓசு போட்டு மோட்டர் வச்சிருக்கேன். அதுல இருந்து தண்ணி புடிச்சுக்குவேன், புடிச்சு அது தண்ணி அரைச்சுக்குவேன். அதே மாதிரி இப்ப வந்து எங்க பார்த்தாலுமே நீர் சிக்கணும் அப்படின்னு, நீர் மேலாண்மை அப்படிங்கறத பத்தி இது பண்ணி இருக்கிறாங்க. அப்படிங்கல்ல எங்களுக்கு வந்து நீர் சிக்கணும் அப்படிங்கல்ல. நான் எப்படி சிக்கனம் பண்ணி சாகுபடி பண்றேன்னா, முதல்ல குழி வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோமா, அதை விதை போட்டுறோமா, விதையை ஊற வச்சு போட்டுறது. ஊற வச்சு போட்டுருந்தோம்னா ரொம்ப அழிமானம் கிடையாது, டக்குன்னு முளைச்சிரும். முளைச்சிரும்ல ஒரு 10 நாளைக்கு, ஒரு நாளைக்கு போடுறோம்னா அன்னைக்கு கொஞ்சோண்டு ஊத்துறோம்னா காலையில கொஞ்சம் தண்ணி ஊத்துறோமா, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அப்படி ஊத்திக்கிறது. அது வந்து மோட்டர் போட்டோ இல்ல இதுவோ இல்ல குடத்தாலேயோ இல்ல இதாலேயோ வாங்கி கொண்டு விட்டு வந்து கொஞ்சம் ஊத்துறோம். அப்புறம் அது முளைச்சி வந்ததுக்கு பிறகும் ஒரு 10 நாளைக்கு குடத்தாலேயே ஊத்துறோம். அது எப்படின்னா குழியா இருக்கும்.
4: நீங்க சொல்றது புரியுது. அதாவது வந்து மற்ற இடங்கள்ல தேவையில்லாம தண்ணி பாயாம செடிக்கு மட்டுமே எடுத்துட்டு போய் மேனுவலா நீங்க ஊத்துறீங்க. நீங்க ஏன் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: அதெல்லாம் இருக்கு. இப்ப எங்களுக்கு அந்த தெளிப்பு நீர் பாசனத்துக்கு எங்களுக்கு நாங்க ஓசு வாங்கி அந்த பம்பெல்லாம் வாங்கிருக்கிறோம். அது வந்து கடலை போடல அந்த மாதிரி போடல வைப்போம். அதே சமயத்துல வந்து மரங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அது வந்து அந்த சுத்தி அடிக்கும்ல அந்த மாதிரி பம்பு போட்டு அந்த மோட்டர்ல ஓசை போட்டு நாங்க இது பண்ணிடுவோம், ஜாயின் பண்ணி அதை வச்சு தெளிக்கிறதுக்கு வைப்போம். ஏன்னா அந்த மழை இல்லாம வெயில் ரொம்ப கூட வெயிலா இருக்குன்னா அந்த மாதிரி வைப்போம். அந்த மாதிரி சாவடி கொள்ளையிலும் வைப்போம். போன வருஷத்துக்கு மொத வருஷம் என்ன செஞ்சோம்னா அந்த மாதிரி வச்சுதான் பரங்கி பாவை பொடல எல்லாமே அங்க கொள்ளையில போட்டிருந்தோம். போட்டிருந்தோம்னா அவ்வளவுலயே அந்த மாதிரி வச்சுதான் ஃபர்ஸ்ட் புடிச்சிட்டு இருந்தோம். அது இல்லாம இப்போதைக்கு நான் சாவடி பண்ணி இருக்கிற மெத்தட் வந்து குழியில எல்லாம் போட்டு அந்த மாதிரி விதைய போட்டு அந்த 10 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அது முளைச்சு நல்லா வரும்ல, அப்புறம் அந்த குழியாவே வச்சுக்கிட்டு அதுல ஒரு ஒரு குடம் தண்ணி ஊத்துறது. அது நல்லா பயிரா வரும்ல, அது பயிரா வரக்குள்ள அது தண்ணி ஊத்துறோம். தண்ணி ஊத்தலே என்ன செய்யறனா அந்த குழி கீழே இருக்குல்ல செடி, செடிக்கு கீழே 2 சருவு போட்டாரு.
4: அது ஈரப்பதம் காயாத அளவுக்கு,
5: காயாத அளவுக்கு சருவ போட்டு புடிச்சிடற போட்டுறோமா, தண்ணி ஊத்திடுறோமா. இன்னைக்கு ஊத்துனோம்னா நம்ம தொடர்ந்து ஊத்த வேண்டாம்,
4: இலை மக்குகளை அதுல போட்டுருவீங்க.
5: ஆமா, ஒரு நாள் ஊத்து ஒரு நாள் ஊத்துறோம். அதுல என்ன பயன் அப்படின்னா இலைய போடுறதுல வந்து உரம் கிடைக்குது, அதே சமயத்துல தண்ணி வந்து கம்மியா ஊத்துறோம். ஒரு நாள் ஊட்டு ஒரு நாள் தான் ஊத்துறோம். இது தண்ணியும் நம்மளுக்கு சிக்கனம் ஆயிடுது,
4: நீர் ஆவியாகாம அதுல கொஞ்சம் ஈரப்பதமாவே இருக்கிற மாதிரி
5: இருக்கிற மாதிரி தண்ணியும் சிக்கனம் ஆயிடுது, நம்மளுக்கு உரத்துக்கு உரமும் ஆயிடுது. இப்ப இது மாதிரி சாகுபடி பண்ணி பண்ணிட்டு இருக்கிறேன்.
4: இதெல்லாம் வந்து காய்கறி செடிகளுக்கு,
5: காய்கறி செடிகளுக்கு இது மாதிரி வெண்டி போட்டு அதே மாதிரி இலையெல்லாம் பரப்பி அதே மாதிரி தண்ணி பிடிச்சி அப்படிதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது நல்லா ஈரப்பதமாவே இருந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து சோர்வடையில சோர்வடையாம இருக்குது, அதனால எனக்கு வந்து தண்ணி சிக்கனமா போயிடுது. நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா இப்ப பழைய காலத்துல வந்து எல்லா கொள்ளையிலயுமே குளம் வெட்டி இருப்பாங்க, ஒவ்வொரு இடைக்கும் பண்ணை குட்டைன்னு இல்ல குட்டை
4: நீர் தேவைக்காக
5: மழை நீர் சேகரிப்பு. அதே மாதிரி இப்ப நாங்களும் அது மாதிரி குளம் வச்சிருக்கோம். குளம் வச்சிருக்கிறோமா அதுல தண்ணி எங்களுக்கு

0: சேமிப்பாயிடுது. தண்ணி சேமிப்பானோன்னா அந்த தண்ணிய வந்து வச்சு சாகுபடி பண்றது.
1: இப்ப தண்ணி இருக்கா குட்டையில?
0: இருக்கு தண்ணி வந்து எங்களுக்கு சேமிப்பா இருக்கமோ எங்களுக்கு அதை வச்சு நாங்க சாவடி பண்ணிக்கிறோம். எங்களுக்கு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. தண்ணி வந்து எங்களுக்கு எவ்வளவு வெயில் காலமா இருந்தாலும் தண்ணி இருக்குங்கறது கவலைப்பட வேண்டியல. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்ளையிலயும் நிலம் உள்ளவங்க அவங்க கொள்ளையிலயும் ஒவ்வொரு குட்டை வச்சிருந்தாங்கன்னா மழை நீரை சேமிச்சு வச்சு அதனோட பயனை வந்து அடையலாம்.
1: நிலத்தடி நீர்மட்டமும் உயரும்.
0: நிலத்தடி நீர்மட்டமும் போவாது. எவ்வளவு வெயில் காலமா இருந்தாலும் அந்த தண்ணியில இருந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். அதுலயே வந்து அதுலயே சேர் எல்லாம் வருது இல்லையா, அது வந்து உரமாகி நமக்கு வந்து அந்த செடிகளுக்கு நல்லா இறக்க இறக்க நம்மளுக்கு வந்து நல்ல உரமாவும் ஆயிடும், நல்ல தெளிஞ்சும் இருக்கும்.
1: அதுல மீன் விட்டுருக்கீங்களா?
0: நாங்க மீன் விட்டுருக்கோம். மீன் விட்டுதான் போன ட்ரிப்பு பிடிச்சோம், இப்ப இன்னும் பிடிக்காம இருக்கு.
1: மீன் குஞ்சுகளும் அதுல நீங்களே விட்டுருவீங்க?
0: ஆமா, மீன் குட்டை வச்சிருக்கோம். அது ஒரு குட்டை பண்ண குட்டை வச்சிருக்கோம், ரெண்டு குட்டை சாதா குட்டையா இருக்கு. இன்னொரு குட்டை வந்து தென்னை மரத்து கொள்ளையில, அந்த தென்னை மரத்து கொள்ளையில அந்த குட்டை வந்து தென்னை மரத்துக்கு யூஸ் ஆகுது.
1: அதுல தென்னைக்கு எத்தனை நாளைக்கு ஒரு வண்டியை பாய்ச்சுவீங்க?
0: அது ஒரு மாசத்துக்கு ஒரு நிலவு பாய்ச்சுவோம். மாச கணக்கு தான், ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படி. வெயில் அதிகமா இருந்தா அந்த மாதிரி.
1: எத்தனை மரங்கள் இருக்கு
0: இங்க எங்களுக்கு? இப்போதைக்கு ஒரு ஏழு எட்டு மரம் தான் இருக்கு. எல்லாமே புயல்ல போயிட்டு, புயல்ல போனதுனால எங்களுக்கு கம்மியா போயிட்டு மரம் எல்லாம் இல்ல.
1: மரம் போன இடத்துல மறுபடியும் கண்ணு வைக்கலாம்.
0: கண்ணு வச்சோம், வச்சோம்னா இந்த வாடல் நோய் அது ஒரு பக்கம், அதே மாதிரி இந்த வண்டு காண்டாமிருக வண்டு, அந்த வண்டை கொண்டோம்னா இப்ப என்ன செய்யுதுன்னா செவப்பு வந்து வந்துட்டு, கூண் வந்து கூண் வந்து வந்தா அதுக்கு மோனோகிராட்டஸ் எல்லாம் ஊத்தி பாத்துட்டு பச்சைக்கட்டி வச்சு பார்த்தேன். எதுக்குமே நிக்கல்.
1: வேளாண் துறையில சொன்னீங்களா?
0: சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன செய்யறதுனா விறகு வச்சு அடுப்பெரிக்கணும். அந்த அடுப்புல உள்ள சாம்பலை கொண்டு போய் அந்த தென்னை மரத்து குருத்து வரைக்கும் நம்மளுக்கு எட்ட வரைக்கும் போடுறது. எட்டாத மரம் முடியல, எட்ட வரைக்கும் உள்ளத்துல போடுறோமா, அதனால அதுல ரொம்ப காணும். ஒரு அஞ்சாறு கண்ணு அந்த மாதிரி வச்சிருக்கேன், ஆனா காணும் வண்டை.
1: அதே மாதிரி உங்களுக்கு செய்ய சொன்னாங்களா பயிற்சி மாதிரிலாம்? நீங்க போனது
0: போயிருக்கிறங்க? போனாலும் அவங்க அந்த மோனோகிராட்டஸ் அதுதான் இது பண்ண சொல்றாங்க. அப்புறமா அந்த வேர்ல ஒரு மருந்து வச்சு அதை கட்ட சொல்றாங்க, அந்த மாதிரி கட்ட சொல்றாங்க. அந்த வேரில் வச்சு கட்ட சொல்றதே எனக்கு தெரியல, அது பண்ணல. ஆனா இந்த மோனோகிராட்டஸ் எல்லாம் ஊத்தி பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுட்டேன். திருப்பி இப்ப நானா என் ஐடியாவுக்கு சாம்பல் அள்ளி போட்டுருக்கேன். அதான் சாம்பல் அள்ளி போடுவதுக்கு வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து சாகுபடி பண்ணும்ல நசூனின்னு ஒரு பூச்சி வரும், அதுக்கு வந்து சாம்பல் அரைச்சின்னா அந்த நசூனி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவரைக்காயில எல்லாம் பாதிக்காது, அது மாதிரி சொல்லவும் எனக்கு அந்த மூடுதான். சரி, இதையும் நம்மளும் கண்டினியூ பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப காணும். அதே மாதிரி லைட் வந்து பாத்ரூம் கிட்ட லைட் போட்டு வச்சிருப்பேன். அந்த காண்டாமிருக வண்டெல்லாம் அதுல வந்துரும். எப்படின்னா தண்ணியும் வச்சிருப்பேன், அந்த வண்டு வரமா அந்த தண்ணியில ஊந்துரும், அதை பிடிச்சிடுறது. அந்த மாதிரி
1: பண்ணிட்டு
0: லைட் எரியும், அதனால அந்த வண்டெல்லாம் அதுக்குள்ள வந்துரும்ங்கறதுனால எனக்கு ஒண்ணும் இல்ல. அங்கதான் கொள்ளையிலதான் ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே எல்லா கண்ணுமே போயிட்டு, இப்ப போட்ட கண்ணு புயலுக்கு பிறகு போட்ட கண்ணு ஒரே ஒரு கண்ணு தான் நல்லா இருக்கு. பாக்கி எல்லாமே போயிட்டு பரங்கி எல்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது பண்ணணும். அதை பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அடுத்தது இப்ப வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா, அந்த செவ்வந்தி பொங்க செவ்வந்தி நிறைய வச்சு நிறைய இருக்கு, அது மாதிரி பண்ணிருக்கிறேன். அதெல்லாம் போடிட்டு இருக்குது. இப்ப வாழை வந்து
1: இப்ப அந்த செவ்வந்தி பூ எல்லாம் இப்படி விற்பனை தானே?
0: ஆமா.
1: அது எப்படி தினந்தோறும் விற்பனை பண்றீங்க?
0: தினந்தோறும் விற்பனைனா இப்ப என்ன பூக்கலையே, தை மாசம் தானே பூக்கும்.
1: அப்ப பொங்கலுக்கு
0: வந்து கடை வைக்கிறாங்கல்ல பூக்கடை, அவங்கள்ட்ட குடுத்துருவோம். நம்மளுக்கு தேவையில்லாததான் அப்புறமா அவங்கள்ட்ட தானே குடுக்கணும்.
1: மல்லிகை எல்லாம் சாகுபடி செய்வேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் என்ன பண்ண?
0: மல்லிகை எல்லாம் சாகுபடி பண்ணிருக்கிறேன், இன்னும் நிறைய விக்கல. விக்கிறதுக்கு வந்து நிறைய வரல, இப்பதானே வந்திருக்கு. இப்பதானே
1: இப்ப விடுங்க, முன்னாடியில பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. பொதுவா எப்படி பண்றீங்க பூவுக்கு விற்பனை என்ன பண்றீங்க?
0: நான் வந்து இந்த பூ கட்டுறவங்கள்ட்ட வித்துக்கிறேன்,
1: அவங்களே வந்து வாங்கிப்பாங்க.
0: அப்படி இல்லனா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தேவை வைக்க போறவங்க எனக்கு கொஞ்சம் கொடு உனக்கு கொஞ்சம் கொடுன்னு எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வச்சுக்குவோம்.
1: மாடு வச்சிருக்கீங்களா?
0: இப்போதைக்கு மாடெல்லாம் இல்ல, ஆடு ரெண்டு ஆடு வச்சிருக்கேன். இப்போதைக்கு இப்ப இங்க வந்துட்டு போனது பிறகு ரெண்டு ஆடு வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அது இல்லாம நல்லா இருக்க முடியல, அதனால வந்து வச்சிருக்கேன். அது நமக்கு வந்து உரத்துவம் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மதிப்பு குட்டும்புருள வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா, தேங்காய் பூரா நானே உடைச்சி எங்கிட்ட தேங்காய் எல்லாம் கொண்டுட்டு வந்து நானே உடைச்சி நானே எண்ணெய் ஆக்கி கொடுத்துருக்கேன். இப்ப இன்னைக்கும் தேங்காய் உடைச்சி கிடக்கு சரக்கு அது பண்ணிருக்கிறேன். அது மாதிரி இப்ப வந்து மாங்காய் எல்லாம் என்னன்னா நிறைய அழிஞ்சதுனால கொஞ்சம் வத்தல் போட்டு வச்சிருக்கேன். அது வந்து கார்த்திகை மாசத்துல கொடுத்தோம்னா பறவை வியாபாரிகள்ட்ட அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த

0: நம்மளுக்கு காசு கொடுத்துருவாங்க.
1: நிக்கல மாங்காய்
0: ருமேனியாவே 5 ரூபாய்தான் போகுது.
2: ருமேனியா வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை காய்க்கும்ல,
0: 2 ட்ரிப்பு காய்க்கும். ஒருத்தவங்க கொள்ளையில வந்து 3 ட்ரிப்பும் காய்க்குது, 4 ட்ரிப்பும் காய்க்குது.
2: எப்போ போனாலும் இருந்துகிட்டே இருக்கு.
0: அது எப்படின்னா எல்லாம் கெமிக்கல் லீவ் ஓடுது.
2: ஓ, ஆனா நீங்க உங்க மரங்களுக்கு எல்லாமே வந்து இயற்கையை தான் பயன்படுத்துறீங்க?
0: எங்க மரங்களுக்கோ எங்க செடிகளுக்கோ எல்லாமே இயற்கை தான். எங்க ஊர்ல மானம் பார்த்த பூமி தான். எங்களுக்கு வந்து இருபோக சாவடி எல்லாம் பண்ண முடியாது. தண்ணி, கல்லண தண்ணி எல்லாம் வராது, மேட்டூர் தண்ணி எல்லாம் வராது, எங்களுக்கு வராது. அதனால இந்த தண்ணியில இருந்து அங்க இறைச்சி அவங்க கொள்ளைய நடவு இது மாதிரி பண்ணிக்குவாங்க. அதனால அந்த இதுல வந்து அந்த ரெண்டு பக்கமும் வெறும் காடு. 100 நாள் வேலையில எல்லாம் பண்ணியாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு. மறுபடியும் அது மண்டிக்குது. மண்டிக்குதுங்களா, அதுல போய் போய் தங்கிக்குது இந்த பாம்பு எல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அதனால பயந்துகிட்டு தான் அந்த கோழி வடைக்கு வரும். அதனால அத வைக்கலாம், அதனால வேண்டாம் அப்படின்னுட்டேன். நம்மளுக்கு வளர்த்து இது பண்ண அப்படின்னு சொல்லி.
2: சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. நிலையத்துக்கு வந்து உங்களோட விவசாய அனுபவங்களை, அதுவும் இயற்கை முறையிலேயே பல சாகுபடிகள் செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களோட அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு. நேரம் குறைவா இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சிய இன்னொரு உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில கேட்கலாம். நன்றிங்கம்மா.
0: எனக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: அக்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் இருப்பு ஜே கஸ்தூரி அவங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயத்துல நீர் மேலாண்மை எவ்வளவு முக்கியன்றத தெளிவா சொல்லிருக்காங்க.
4: பூங்கொடி அதை மட்டுமா சொன்னாங்க, நீர் மேலாண்மை எப்படி செய்யறாங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியா தண்ணி விடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த செடிகள்ல இருந்து விழுற சருகுகளையே அதுக்கு உரமாவும் பயன்படுத்துவாங்களாம்.
3: செல்வி அக்கா, இவங்க நிலத்திலேயே பண்ணை குட்டையுமே வச்சிருக்காங்களாம். அந்த பண்ணை குட்டையில கூட மீன்கள்லாம் வளர்த்துட்டு வராங்களாம்.
4: பூங்கொடி, நிகழ்ச்சியை கேட்டோன்னதான் தெரியுது, ஒரு பெண் விவசாயியா இருந்துகிட்டு எப்படி இயற்கை விவசாயத்தின் மீது இவ்வளவு ஆர்வமா அவங்க செயல்படுறாங்க பத்தியா. நானும் இனிமே இந்த இயற்கை முறையை பயன்படுத்தி தான் காய்கறி சாகுபடி செய்யலான்னு இருக்கேன். பூங்கொடி
3: சொல்லாதீங்க செல்வி அக்கா, செஞ்சு காட்டுங்க.
5: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
2: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: ஏன் ரேவதியக்கா, நம்ம சரோஜாக்கா இந்த பக்கம் வந்துச்சு?
2: இல்லையே சுபா, என் கண்ணுலயே படலையே.
3: எதுக்கு சரோஜாக்காவ சுபாக்கா வலை போட்டு தேடுறாங்க? வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கா?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொங்கடி, நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேனா, அங்கதான் இத பத்தி சொன்னாங்க. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவை பத்தி. இந்த திட்டத்தை PMMSY-னு சொல்லுவாங்க.
3: இந்த திட்டத்தை யாருக்கா தொடங்கினது?
1: நம்ம இந்தியாவோட மீன்வளத்துறையை மேம்படுத்துறதுக்காக மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு அப்புறம் பால்வள அமைச்சகத்தால தொடங்கப்பட்டது பூங்கொடி.
3: அதெல்லாம் சரி சுபாக்கா, எதுக்காக?
1: நல்லா கேட்ட பூங்கொடி. மீனவர்களோட நலனுக்காக, மீன்வளத்துறையோட முழுமையான வளர்ச்சிக்காக 50,000 கோடி மொத்த முதலீட்டுல இந்தியாவோட மீன்வளத்துறையின் நிலையான அப்புறம் பொறுப்பான வளர்ச்சி மூலம் இந்த PMMSY, அதான் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, இது ஒரு நீல புரட்சின்னே சொல்லலாம். இந்த திட்டம் எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா யூனியன் பிரதேசத்திலயும் செயல்படுத்தப்படுது.
2: ஏன் சுபா, எனக்கு இதுல ஒரு சந்தேகம்.
1: எதிர்பார்த்தங்கா, கேளுங்க.
2: இந்த சில்லறை திட்டமா எதுவும் இருக்காதா சுபா?
1: இருக்குக்கா, துணை திட்டமா 6,000 கோடி முதலீடு பண்றதா அறிவிச்சிருக்காங்க.
3: இப்போ நான் ஒரு கேள்வி கேக்கட்டுமா உங்ககிட்ட?
1: நீ என்ன கேக்க போற?
3: ஏங்கா, முதலீடு பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, எதுக்கு பண்ணிருக்காங்க கொஞ்சம் தெளிவா சொல்லிருக்காங்களா?
1: பின்ன சொல்லாம, நிலம் மற்றும் நீரோட விரிவாக்கமும் அதை தீவிரப்படுத்துறதும் பல்வகைப்படுத்துறதுக்கும் உற்பத்தி பயன்பாடு மூலமா மீன் உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்கும் பூங்கொடி. இதையும் தாண்டி மீனவங்க அப்புறம் மீன் விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டி பாக்குறது, இவ்ளோ விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த திட்டத்தை. இன்னும் சொல்ல போனா, நம்ம ரேவதி அக்கா கேட்ட மாதிரி மீனவங்க மற்றும் மீன் விவசாயிகளுக்கு சமூக, உடல் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவோட நோக்கமே.

0: உங்கடி, இந்த சுபா உயிரை கொடுத்து எல்லா திட்டங்களையும் மனப்பாடம் பண்ணி நமக்கு சொல்லியிருக்குது. இந்த சரோஜாக்காவை எங்க பார்த்தாலும் இந்த விவரம் அத்தனையும் நம்ம சொல்லணும்.
1: அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் நேரடியா அழைச்சிட்டு வந்து சுபாக்கா கிட்டே கேட்க சொல்லணும்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:01.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹800 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
11: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
10: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
11: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17-August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: நேர்களே, காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க அழைக்கலாம். 4-3-6-8 முன்னிணைப்பு எண்ணை தொட்டு 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9-5-6-6-4-2-7-2-3-1 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம். நம்ம நிகழ்ச்சிக்காக முதல் நேயர் வந்திருக்காங்க, யார் அவங்க கேட்கலாம். வணக்கம்.
13: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
13: சேப்பர் மன்னலூர் சரணாகமேஷ்.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
13: சிவா படத்திலிருந்து என் வான்மதி.
2: பாட்டு வரும், கேட்கலாம். நன்றி.
13: நன்றிம்மா.
2: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
15: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது.
16: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
17: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
18: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
19: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரத்தர நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.

0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: வேதாரணை வட்டம் வெள்ளப்பள்ளம், காந்தி வெள்ளப்பள்ளம், கார்த்திக் பேசுறேன் மேடம்.
0: கார்த்திக் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: புது வருஷம் பாட்டுல இருந்து பாட்டு ஒண்ணு நான் போடுறேன்.
0: பாட்டு வரும், கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்பொடி

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
6: காரைக்கால் GL மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: GL மருத்துவமனை
7: காரைக்கால்.
5: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
8: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: VPN கண் மருத்துவமனையும்
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
5: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
12: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நாளை மாலை 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது.
13: வீட்டு உபயோகப் பொருட்கள்
14: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
15: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
16: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49th ஆண்டு துவக்க விழா, சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.

0: சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார்.
1: கோமதி, கோமதி
2: இங்க தானே இருக்கேன். நான் என்னவோ பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி ஏன் சத்தம் போட்டு ஊற கூட்டுறீங்க?
1: ஏன் கோமதி இப்படி கோபப்படுற?
2: கோபப்படாம என்ன பண்றது? மூணு மாசமா வீட்டு லோன் கட்டல, வண்டி லோன் கட்டல, டிவி லோன் கட்டல. எல்லாரும் போன் போட்டு என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எல்லா லோனையும் என் பேர்ல எல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க. உங்க பேர்ல வாங்கி இருந்தா அந்த டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும்.
1: அத தெரிஞ்சுதான் எல்லா லோனையும் உன் பேர்ல வாங்கி போட்டேன். இப்ப புரியுதா? அளவுக்கு அதிகமா லோன் வாங்கினா எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு. பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டிட்டான்னு நல்லா இருந்த நம்ம வீட்டை இடிச்சு லோன் போட்டு வீடு கட்ட சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் புது வண்டி வாங்கிட்டான்னு என்னையும் புது வண்டி வாங்க சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய டிவி வாங்கிட்டான்னு நீயும் பெரிய டிவியா லோன்ல வாங்கிட்ட. திடீர்னு உன் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இப்ப நீ வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க. உனக்கு வேலை இல்லைங்கிறது லோன் கொடுத்தவங்களுக்கு கவலை இல்ல. டியூ கட்ட சொல்லி உன்ன தொல்லை பண்றாங்க, நீ என்ன தொல்லை பண்ற? இப்ப புரிஞ்சிட்டியா?
2: ஆமா, என்ன இன்னைக்கு வேலையை விட்டு சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல இருக்கு.
1: கோமதி, வேலையவே விட்டுட்டு வந்துட்டேன்.
2: என்னங்க புதுசா ஒரு குண்ட போடுறீங்க? மீதி லோன் எல்லாம் உங்களை நம்பித்தானே இருக்கு.
1: கோமதி, நானும் எத்தனை மாசம்தான் சம்பளம் வாங்காம வேலை செய்யறது. எங்க முதலாளி ஏற்கனவே எனக்கு 5 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்காரு. வந்தது பார் கோவம். நான் கோமதி புருஷன், என்கிட்டவே உன் வேலையை காட்டுறியான்னு டிஃபன் கேரியர் தூக்கிட்டு உடனே வெளியே வந்துட்டேன்.
2: என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? தலைக்கு மேல எத்தனை சுமை இருக்கு? கொஞ்சமாவது அதை பத்தி நினைச்சு பாத்தீங்களா?
1: சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன், என்ன இலவசமா போய் வேலை செய்ய சொல்றியா?
2: சம்பளம் இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு ஒன்னா வந்துரும்ல. அப்படி சம்பளம் கிடைக்கலன்னா கடைய உங்க பேருக்கு எழுதி வாங்கிடலாம்.
1: என்னது, கடையை எழுதி வாங்குறோமா? கோமதி, இது உனக்கே நியாயமா தெரியுதா? லட்சக்கணக்கா பணம் போட்டு நடத்துற கடைய எங்க முதலாளி எப்படி எனக்கு எழுதி கொடுப்பாரு?
2: நம்ம பக்கத்து வீட்டு கோபால் இல்ல, கோபால். கோபால் எப்படி முதலாளி என்ன தெரியுமா? கோபாலுக்கும் அவங்க முதலாளி 2 வருஷமா சம்பள பாக்கி வச்சிருந்தாராம். கோபால் போய் அவங்க முதலாளி கிட்ட என் சம்பள பாக்கிய கொடுங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க முதலாளி, சம்பளம் எல்லாம் கொடுக்க பணம் இல்ல, இந்தா இந்த கடைய நீயே நடத்திக்கோன்னு எழுதி கொடுத்துட்டு படனிக்கு போயிட்டாராம்.
1: என்ன, பெக்கரா மாறிட்டாரா?
2: அவர் அதுக்கெல்லாம் போகலீங்க. பழனியில இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ கோபால் கடைய சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்க முதலாளியும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம போய் கடைய உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டா நாளைக்கு நீங்களும் ஒரு முதலாளி தானே. அதனால நீங்க பழைய மாதிரியே அங்கேயே வேலைக்கு போங்க.
1: கோமதி, உன் கற்பனைக்கு அளவே இல்லையா?
2: அதிர்ஷ்டம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கதவை தட்டும். அது இப்போ உங்களுக்கு சம்பள பாக்கி மூலமா தட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கும் பக்கத்துல இருக்கிற ஜோசியர் கிட்ட போய் ஜோசியம் கிட்டிட்டு வரலாம். புறப்படுறீங்களா?
1: என்ன கோமதி, நம்ம ஜாதகத்தை வாங்கிட்டு ஜோசியர் உள்ள போனார். ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளவே காணோம்.
2: அவரு ஜாதகத்தை பூஜையில வச்சு எடுத்துட்டு வர போல் இருக்குங்க.
1: சாம்பார் வாசனை கம கமனு வரத பார்த்தா அவர் சாப்பிட்டு இருக்கார் போல் இருக்கு. நாம என்னமோ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது.
2: கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஜோசியர் காதல விழுந்துட போகுது, அவர் சங்கடப்பட போறாருங்க. சரி சரி சரி, சாமி வந்துட்டாரு, அமைதியா இருக்கீங்களா?
3: உங்க பேரு அழகேசன், உங்க மனைவி பேரு கோமதி, ஜாதகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கே.
1: வர வழியில இப்பதான் சாமி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரோம்.
3: ஐயோ, அதை சொல்லலை. இந்த ஜாதகக்காரருக்கு இன்னும் 30 நாளில் ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏதாவது சந்தேகம்னு எங்கிட்ட கேளுங்க.
2: அது ஒன்றும் இல்லை சாமி. இவருக்கு சொந்தமாக தொழில் அமையுமா, இல்லை காலம் முழுக்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போவாரான்னு?
3: பார்த்துடலாம் பார்த்துடலாம். குரு 8ல் இருக்கிறான், அதனால் இவருக்கு திடீர் யோகமெல்லாம் வரும். ஆனால் நீங்கள் அதுக்கு சில பரிகாரங்களை செஞ்சால் அந்த யோகம் சீக்கிரமாக வந்து சேரும்.
1: அதுக்கு தானே உங்களை தேடி வந்தோம். என்ன பரிகாரம்னு சொல்லுங்கள், உடனே செஞ்சிடுறோம்.
3: வீட்டில் தினமும் ஒரு மண்டலத்துக்கு விளக்கேற்றணும்.
1: இவ்வளோதானா, பண்ணிட்டா போச்சு.

0: விளக்கு மட்டும் எதுனா பத்தாது,
1: கூட ஊதுபத்தியும் வைக்கணுங்களா?
0: சோ சொல்லி முடிக்கிற வரைக்கும் குறுக்க குறுக்க பேசாதீங்க. விளக்க பத்த வச்சுட்டு ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் நீங்க ரெண்டு பேரும் மௌன விரதம் இருக்கணும்.
1: அதாவது விளக்கேத்திட்டு 48 நாள் வெளியே யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா?
0: அப்படி இல்லைங்க, நீங்க ரெண்டு பேரும் யாருகிட்ட வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 48 நாள் பேசிக்கவே கூடாதுன்னு சொன்னேன்.
2: சாமி என்ன சொல்றீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் 48 நாள்
0: இப்படி பேசாம மௌன விரதம் இருந்தீங்கன்னா 48 நாளைக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும்.
1: ஐயோ சாமி, 48 செகண்ட் கூட என்னோட கோமதி கூட பேசாமல் இருக்க முடியாதே, வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க.
0: ஜாதகத்தையும் தலையெழுத்தையும் மாத்தி எழுத என்னால முடியாது.
2: 48 நாளுங்கிறத கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா சாமி, கொஞ்சம் டிஸ்கவுண்ட். ராத்திரி ஆனா கோமதிக்கு அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை என்கிட்ட சொன்னாதான் தூக்கமே வரும்.
2: முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அப்புறமா நம்ம சண்டையை வச்சுக்கலாம்.
0: சரி, ஒரே ஒரு வழிதான் இருக்குங்க. நீங்க ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு பதிலா 3 விளக்கு ஏத்திட்டு ஒரு அரை மண்டலம், அதாவது ஒரு 24 நாள் மௌன விரதம் இருந்தா கூட ஓரளவு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
2: ஓகே ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கு சாமி.
1: ஆமா கோமதி, இதுக்கு வேணா நான் சம்மதிக்கிறேன்.
0: 24 நாள் ஒரே வீட்டில் பேசாம ஒன்னா இருக்கலாம். வீட்டு ஹாலில் ஒரு பிளாக் போர்டை மாட்டி அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எழுதி தெரிஞ்சுக்குங்க. தப்பி தவறி கூட ரெண்டு பேரும் பேசிடக்கூடாது. அதே மாதிரி நீங்க என்ன காரணத்துக்காக மௌன விரதம் இருக்கீங்கன்னு யாருகிட்டையும் மூச்சு விடக்கூடாது. அப்படி யாருகிட்டயாவது சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது. மௌன விரதம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்தாங்க உங்க ஜாதகம்.
1: கோமதி, உடனே விரதத்தை ஆரம்பிச்சா நம்ம மகன் விமல் வந்து ஏன் ரெண்டு பேரும் பேச மாட்டீங்கன்னு கேட்பானே.
2: நம்ம விமலுக்கு ஒரு மாசம் பரீட்சை லீவு விட்டாச்சு. போன வாரமே அவன் தாத்தா பாட்டி கூட ஊருக்கு போயாச்சு. அவன் வரத்துக்குள்ள நம்ம விரதத்தை கச்சிதமா முடிச்சுக்கலாம், சரியா? இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம என்ன காரணத்துக்காக விரதம் இருக்கோம்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நீங்க கடைக்கு முதலாளியும் ஆக முடியாது, நான் முதலாளி பொண்டாட்டியாகவும் ஆக முடியாது. எங்க வீட்டுக்காரர் கூட பேசி 4 நாள் ஆச்சு, ஆனா 4 நாள் 40 வருஷம் ஆன மாதிரி தெரியுது. இன்னும் 20 நாள் இருக்கு, எப்படி சமாளிக்க போறேனோ. ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே லீவு நாள், அதுவுமா எங்க போய் தொலைஞ்சாரு இவரு? அவர் என் கூட பேசாட்ட கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்குமே. ஆ, மறந்துட்டேன், போர்டில் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பார்க்கலாமா? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஓ, மௌன விரதத்தை சாக்கா வச்சுக்கிட்டு ஊர் சுத்த போயிட்டீங்களா? பொறுத்துருங்க பொறுத்துருங்க, இன்னும் 20 நாள் தானே இருக்கு, மொத்தமா உங்களை பேசிக்கிறேன்.
3: கோமதி, அம்மா கோமதி.
2: இந்த நேரத்தில் இவங்க எதுக்காக வந்தாங்க?
4: என்ன கோமதி, திரு திருன்னு முழிக்கிற உங்க அப்பன மாதிரியே.
2: அம்மா வாங்கம்மா வாங்கப்பா, திடீர்னு வந்திருக்கீங்களா, நான் தான் ஷாக் ஆயிட்டேன்.
3: ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்து வீடு பீதாம்பரம் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு இந்த ஊரில் தான் கல்யாணம் வச்சுருக்காங்க.
2: ஓஹோ,
3: அதான் கல்யாணத்தையும் பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம்.
4: ஆமாம்மா, என்னம்மா நல்லா இருக்கியாம்மா?
3: மாப்பிள்ளை எங்கம்மா?
2: அதோ அங்கே பாருங்க.
3: என்னம்மா இது பிளாக் போர்டை காட்டுற?
4: பிளாக் போர்டில் என்னமோ எழுதி இருக்குது பாருங்க, அதை படிச்சு சொல்லுங்க.
3: ஓ, அதுவா சமாச்சாரம்? அப்படி என்ன எழுதி இருக்குது? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஏமா கோமதி, நான் சினிமாவுக்கு போறேன்னு உங்ககிட்ட நேர்லையோ இல்ல போன்லயோ சொல்ல வேண்டியதுதானே, ஏன் இப்படி பிளாக் போர்டில் எழுதி வச்சு போட்டு போயிருக்காரு?
4: ஏமா, திடீர்னு அவருக்கு வாய் ஏதாவது பேச முடியாம போயிடுச்சா என்ன?
2: ஏமா, நல்லா இருக்கிற மனுஷனை நோயாளி ஆக்குறீங்க, நான் அவரும் பேசிக்கிறது இல்ல.
3: என்னது, நீயும் மாப்பிளையும் பேசிக்கிறது இல்லையா?
4: நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த ஆள் முழியே சரியில்லைன்னு.

0: சொன்னேன். அவரை ஒரு தடவையாவது உத்து பார்த்தீங்களா நீங்க? இப்ப என் பொண்ணு வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போச்சு. மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எப்படி வேதனைப்பட்டு நிக்கிறா பாருங்க.
1: அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா?
2: நீ பெரிய தைரியசாலின்னு எனக்கு தெரியுமா, அதுக்காக நீ எதுக்கு பயந்துக்கவெல்லாம் வேண்டாம். உனக்கு நாங்க துணை இருக்கிறோம்.
0: ஆமா இருக்கோம் இருக்கோம்.
2: அடுத்தவங்களை பார்த்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பணத்தாசை போல இருக்குது. அதான் இன்னும் வரதட்சணை வாங்கிட்டு வான்னு உன்னை கொடுமைப்படுத்துறாரு போல இருக்குது. வருட்டு வருட்டு.
1: ஐயோ அப்பா அப்பா அப்பா, ஏன்பா இப்படி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க?
0: இந்த சின்ன வயசுல நான் தனியா விட்டுட்டு சினிமாவுக்கு போறதுக்கு மாப்பிளைக்கு எப்படிமா மனசு வந்துச்சு.
2: அதானே
1: மா மா மா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எங்க வீட்டுக்காரரு வந்துட்டாரு.
3: வாங்க மாமா. வாங்க அத்த, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
2: ஏதோ இருக்கிற.
3: என்ன மாமா, ஏதோ தொலைச்சிட்டு வந்து பேசுற மாதிரி பேசுறீங்க.
2: என்ன மாப்பிள பண்றது, உங்க வீட்டுக்கு வந்து எங்க நிம்மதியவே தொலைச்சிட்டோம் மாப்பிள.
1: சும்மா இருங்கப்பா,
2: எதையுமே நேர்ல பேசினா தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.
3: மாமா என்ன சொல்ல வரீங்க?
2: நீங்க என் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு பேசாம இப்படி பிளாக் போர்டுல எழுதி வச்சு போட்டு போறது ஒரு குடும்ப தலைவனுக்கு லட்சணமானு கேக்குற மாப்பிள.
0: ஆமா மாப்பிள, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணுனா ஏன் மாப்பிள அவ கூட பேசாம இப்படி நடந்துக்கிறீங்க?
3: அத்த அதை பத்தி இப்ப என்னால ஒன்னும் சொல்ல முடியாது, எல்லாம் உங்க பொண்ணுகிட்டயே பேசிக்கோங்க.
0: பாத்தீங்களா, நாம கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லாம டமார்னு கதவை சாத்துறாரு. நமக்கே இப்படின்னா நம்ம பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்?
1: அதானே. கொஞ்சம் சும்மா இருங்கம்மா, ஏம்மா நீங்க வேற எனக்கு டென்ஷன் பண்றீங்க.
2: கோமதி, பெத்த ஒண்ணே கண்கலங்கி நிக்கிறத பாத்துட்டு என்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாது. சம்பந்திய வர சொல்லி மாப்பிளைய கண்டிச்சு வைக்க சொல்றேன். நீ கவலைப்படாம இருமா, நாங்க இருக்கிறோம்.
4: அழகு அழகு.
5: கோமதி, அம்மா கோமதி.
1: வாங்க மாமா. வாங்க அத்த.
5: ஆ வர்றேன் அம்மா.
6: அம்மா நானும் வந்துட்டேன்.
1: ஹே விமல், வாடா ராஜா, வா வா வா வா வா.
6: அம்மா அப்பா எங்கம்மா?
1: அப்பா வேலைக்கு போயிட்டாருப்பா.
6: ஏம்மா உனக்கும் அப்பாவுக்கும் சண்டையாமே? பாட்டி தாத்தா சொன்னாங்க. ஏம்மா சின்ன பசங்க தானேம்மா சண்டை போட்டுக்குவாங்க, நீங்க எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க?
4: கேட்டியாமா, ஒரு சின்ன குழந்தை கேட்குறான், பதில் சொல்லு. உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு போய் பாருங்கன்னு சொன்னார். அதான் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தோம்.
1: ஷூ, இந்த பெருசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இல்லாத பிரச்சனைக்கு ஊதி ஊதி பெருசாக்கிடும் போல இருக்கே. எதுக்காக மௌன விரதம் இருக்கும்னு வெளியே சொன்னா அது பலிக்காதுன்னு ஜோசியர் வேற சொல்லியிருக்காரு.
4: என்னம்மா கோமதி, ஏதோ யோசனையிலே இருக்கியே.
1: அது ஒண்ணும் இல்லை மாமா, நீங்க எல்லாரும் திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க தானே, இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருக்க இருங்க, முதல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். விமல் வாடா, உனக்கு ஸ்நாக்ஸ் தரேன்.
6: ஆமாம்மா பசிக்குதுமா, வாமா போலாம்.
5: ஏங்க இங்க பாருங்க, உங்க சம்பந்தி சொன்னாரு பிளாக் போர்டு நடு வீட்டுல தொங்குது. நம்ம அழக என்ன எழுதிட்டு போயிருக்கான்னு படிங்க.
4: அப்பா அம்மா வருகிறார்கள், சுவையாக சாப்பாடு சமைத்து போடவும்.
5: அதுக்கு கோமதி என்ன எழுதியிருக்கா, அதை படிங்க.
4: எனக்கு உடல்நலம் இல்லை, அதனால் உங்க அப்பா அம்மாவுக்கு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் செய்து வாங்கி கொடுக்கவும்.
5: ஏங்க பாத்தீங்களா, என்னதான் நம்ம பையன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டாலும் பெத்தவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு ருசியா சாப்பாடு செஞ்சு போடுன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இந்த கோமதி குத்துக்கல்லாட்ட வீட்டுல இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய்ய வேற சொல்லிட்டு ஹோட்டல்ல வாங்கி கொடுக்க சொல்லி எழுதி வச்சிருக்கா. இப்பவே தெரிஞ்சுக்குங்க யார் மேல தப்பு இருக்கும்னு.
2: ஓ சம்பந்தி, வாங்க சம்பந்தி வாங்க. எப்ப வந்தீங்க?
4: அரை மணி நேரமாச்சு.
2: உங்க மகன், அதுதான் எங்க மருமகன், எழுதி வச்சத படிச்சு பாத்தீங்களா சம்பந்தி?
4: படிச்சோம் படிச்சோம். எனக்கு என்னவோ அழகு எழுதின விட உங்க மக கோமதி எழுதினதுதான் தப்பா தெரியுது.
2: கோமதி தப்பா எழுதியிருக்காளா? அப்படி என்ன எழுதியிருக்கான்?
4: எங்க பையன் பெத்தவங்களுக்கு சாப்பாடு செய்ய சொன்னா உங்க பொண்ணு ஹோட்டல்ல வாங்கி கொடுன்னு எழுதி வச்சிருக்கா. இதுதான் மாமனாரையும் மாமியாரையும் கவனிக்கிற விதமா?
2: அப்படியா?
0: ஏன் சம்பந்தி கோவப்படுறீங்க? கோமதி உடம்பு சரியில்லைன்னு தானே எழுதியிருக்கா, இதுல என்ன தப்பு இருக்குது?

0: அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோமதிக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: ஏன் சம்மந்தி அம்மா, எங்கள் பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா சொல்லுது? உடம்புன்னு இருந்தால் சரியில்லாமையும் போகும் தானே.
2: ஆ அத்தை, இந்தாங்க அத்தை, காப்பி எடுத்துக்கோங்க.
0: அம்மா தாயே, அந்த காப்பியை உங்கள் அம்மா அப்பாவுக்கே கொடு. மாமியாரையும் மாமனாரையும் நீ பார்த்துக்கிற விதந்தான். பிளாக் போர்டில் எழுதி வச்சிருக்கிறதுலையே தெரிஞ்சிட்டமே. என் மகன் உங்ககிட்ட சிக்கிட்டு என்ன பாடுபடுறானோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். முதல்ல அவன் வரட்டும், அப்புறம் அவங்கிட்ட பேசிட்டு உன் கையில் வாங்கி சாப்பிட்றோம்.
2: கடவுளே, நாங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பேசாமல் விரதம் இருக்கோம். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி பேசியே நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கிடுவாங்க போல இருக்கு. எப்படியாவது இவங்க கிட்டேந்து என்னை காப்பாற்றி விட்டுரு கடவுளே. ராத்திரி 11 மணி ஆச்சு, இவரை வேற காணல, பெருசுக வேற ஆந்த மாதிரி தூங்காம

0: பிளாக் போர்டில் எழுதி வச்சிருக்கிறதுலையே தெரிஞ்சிட்டமே. என் மகன் உங்ககிட்ட சிக்கிட்டு என்ன பாடுபடுறானோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். முதல்ல அவன் வரட்டும், அப்புறம் அவங்கிட்ட பேசிட்டு உன் கையில் வாங்கி சாப்பிட்றோம்.
1: கடவுளே, நாங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பேசாமல் விரதம் இருக்கோம். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி பேசியே நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கிடுவாங்க போல இருக்கு. எப்படியாவது இவங்க கிட்டேந்து என்னை காப்பாற்றி விட்டுரு கடவுளே. ராத்திரி 11 மணி ஆச்சு, இவரை வேற காணல. பெருசுக வேற ஆந்த மாதிரி தூங்காம குட்ட குட்ட முடிச்சுக்கிட்டே இருக்குங்க. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. முதல்ல இவங்கெல்லாம் வீட்டை விட்டு போகிற வரைக்கும் இந்த பிளாக் போர்டை எடுத்து மறைச்சி வைக்கணும். ஷூ, ஆ ஆ, கழட்டிட்டேன் கழட்டிட்டேன்.
2: ஓமதி, அதை ஏமா கழட்டுற?
3: வாங்கப்பா, எப்போ வந்தீங்க? என்ன ராத்திரி 11 மணிக்கு தூங்காமல் பஞ்சாயத்து?
2: ஏன்பா, வீடே பத்தி எரிஞ்சிட்ருக்கு. நீ என்னடனா இவ்வளோ நேரம் கழித்து ராத்திரி வர்ற? உனக்கும் கோமதிக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
3: பா, எங்களுக்குள்ள பிரச்சனையா? எங்களுக்குள்ள தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் போய் தூங்குங்க.
4: உங்களால தான் தூக்கத்தை தொலைச்சிட்டு எல்லாம் உட்காந்துருக்குறோம். கட்டின ஒண்டாட்டியை விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம்னு பிளாக் போர்டில் எழுதி வச்சுட்டு ஏன் போனீங்க மாப்பிள்ள?
3: அது அதெல்லாம் என் பர்சனல் விஷயம், அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை.
4: அப்படின்னா பொண்ணை கொடுத்த எங்களுக்கு இந்த வீட்டில் என்ன மதிப்புங்கிற?
5: மாப்பிள்ள, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க ஏன் கோமதியோட பேசாம பிளாக் போர்டில் எழுதிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லைன்னா எங்க கண்ணு முன்னாடியே நீங்க கோமதியோட பேசுங்க, அதை பார்த்துட்டு நாங்க சந்தோஷமா ஊர் போய் சேர்ந்துடுறோம்.
3: ஐயோ, நிலைமை புரிஞ்சுக்காம இப்படி உயிர் எடுக்கிறாங்களே. மட்டும் முடியட்டும், இந்த கோமதிய உண்டு இல்லைன்னு
4: என்ன மாப்பிள்ள? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம சும்மா பேந்த பேந்த முழிக்கிறீங்க.
3: இதோ பாருங்க, கோமதி ஏன் பொண்டாட்டி, அவ கூட எப்போ பேசணுமோ அப்போ பேசிக்கிறேன். தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக விடுறீங்களா?
5: நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசாமல் கீரியும் பாம்புமா இருக்கும்போது நாங்கள் எப்படி நிம்மதியாக ஊருக்கு போக முடியுமா?
1: பிள்ளைகளா, போவும் வாசமுமா இருக்கிற எங்களை இப்படி கீரியும் பாம்புமா ஆக்கி போட்டிங்களே.
2: கோமதி, ஆம்பளை தான் வீராப்பா இருப்பாங்க, நீயாவது உன் கோபத்தை தூக்கி வீசிட்டு அவங்ககிட்ட பேச வேண்டியது தானம்மா.
1: என்ன நடக்கும் தலையில எழுதிருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். அவங்க அவங்க அவங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இப்ப கிளம்புறீங்களா?
5: பாத்தீங்களா, என் பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டு பேசுறான்னு. என் மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு கதாநாயகனா வருவாருன்னு பார்த்தா இப்படி வில்லனா வந்து நிக்கிறாரே. என் பொண்ணு வாழ்க்கையே போச்சே.
1: அம்மா அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற?
0: ஆஹா, இத்தனை நாள் அவங்க பொண்ணை வச்சு காப்பாத்தினது என் பையன், அவன் அவங்களுக்கு இப்ப வில்லனா தெரியறானா? என் பையனுக்கு தான் அவங்க பொண்ணு வில்லியா தெரியறா, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க.
3: அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆள் ஆளுக்கு இப்படி வார்த்தையை வளர்த்துட்டே போறீங்க. அவங்க தான் அறிவு இல்லாம பேசுறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருப்பீங்க போல் இருக்கு.
4: பாத்தியாமா பாத்தியா, உன் புருஷே எங்களை அறிவு இல்லாதவங்கன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை இப்பத்திக்கு முடியாது போல் இருக்குது. பரிமளா, வெடிஞ்சது நம்ம பேரை விமலை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறோம். இவங்க முடிவை அவங்க முடிவு பண்ணுவாங்க. விமல், நீ இந்த சேர்லேயே உட்காந்துரு. தாத்தாவும் பாட்டியும் ரூமுக்குள்ளே போய் வக்கீலங்களை பார்த்துட்டு வந்துடுறோம், சரியா? வா பரிமளா, ரூமுக்குள்ளே போய் வக்கீலை பார்த்துட்டு வந்துடலாம்.
6: வாங்க சார், வாங்க மேடம், உட்காருங்க. என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க?
4: சார், டைவர்ஸ் வேணும், அதுக்காகத்தான் வந்திருக்கோம்.
6: என்ன சார் சொல்கிறீங்க, காலம் போன கடைசியில் இந்த வயசில் உங்களுக்கு எதுக்கு டைவர்ஸு?
4: சார், டைவர்ஸ் எனக்கு இல்லை சார், என் மகளுக்கு.
6: குழந்தை இருக்கா
4: சார்? ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தான் சார் டைவர்ஸ் கேட்குறோம்.
6: சார், குழந்தைக்கெல்லாம் எப்படி சார் டைவர்ஸ் வாங்க முடியும்?
4: சார், நான் குழந்தைன்னு சொன்னது என் பொண்ணை சார்.
6: சார் சார், நீங்கள் டைவர்ஸ் கேட்குறதா சொன்னீங்களே, உங்கள் குழந்தை, அந்த குழந்தைக்கு குழந்தை இருக்கான்னு கேட்குறேன்.
4: ஓ, அப்படி கேட்டிங்களா?

0: ஒரே ஒரு மகன் இருக்கான் சார்.
1: ஓ சரி சரி, அவன் இப்போ எங்கே இருக்கான்? அவனை கொஞ்சம் விசாரிக்கணுமே.
0: வெளியே தான் சார் உட்காந்துருக்கான், இதோ வர சொல்கிறேன். பரிமலா நீ போய் விமலை கூட்டிகிட்டு வா.
2: சரிங்க. டேய் விமல், வக்கீல் மாமா உங்ககிட்ட ஏதோ கேள்வி கேட்கணுமாமா சாமி.
3: சே, ஸ்கூலில் தான் மிஸ்ஸு கேள்வி மேலே கேள்வி கேட்டு உயிரை எடுக்கிறாங்கன்னா இங்கே வந்து விட மாட்டேங்கிறாங்களே.
0: சார் இவன் தான் என் பேரே விமல்.
1: விமல், உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா இல்லை உங்கள் அப்பா பிடிக்குமா?
3: உங்களுக்கு யாரை பிடிக்கும், உங்கள் அம்மாவையா அப்பாவையா?
1: எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும்.
3: அதே மாதிரி தான், எனக்கும் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும்.
1: யார் அதிகமாக பிடிக்கும், யாராவது ஒருத்தரை சொல்லுப்பா.
3: சார், அம்மாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே வாங்கி தரேன்னு அப்பா அடிப்பார். அப்பாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே செஞ்சு தரேன்னு அம்மா அடிப்பாங்க. எனக்கு எதுக்கு சார் இந்த வம்பு? ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும் சார், போதுமா?
1: சார் என்ன சார், உங்கள் பேரன் இப்படி பேசுகிறான்? ஓகே சரி, நான் பார்த்துக்கிறேன். தம்பி அடுத்த கேள்வி, வீட்டில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களா? அப்படி சண்டை போடுறத எப்போவது நீ நேரில் பார்த்துருக்கியா?
3: சார், என் பாட்டியும் தாத்தாவும் தான் அடிக்கடி சண்டை போடுவாங்க. நேற்று கூட தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இந்த பாட்டி தாத்தா மேலே பூரி கட்டை எடுத்து வீசிட்டாங்க.
1: சார் என்ன பையன் சொல்கிறத பார்த்தா டைவர்ஸு உங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தேவைப்படாது போல், அநேகமாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தான் தேவைப்படும் நினைக்கிறேன்.
0: பரிமலா பாத்தியா, இவனை வச்சுட்டு என் கூட சண்டை போடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். இப்போ பாரு, வெளியே சொல்லி என் மான மரியாதையெல்லாம் வாங்குறான்.
1: சார் உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து மொத்த குடும்பத்தையும் வச்சு பேசிக்கிறேன்.
0: வக்கீல் சார் வாங்க வாங்க, வீட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டீங்களே. முத முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இடது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க சார்.
1: எனது இடது காலவா? ஏன் சார், முத முதலாக வரவங்கள வலது காலை தானே எடுத்து வச்சு வர சொல்லுவாங்க, நீங்கள் என்னன்னா இடது காலை வச்சு வர சொல்கிறீங்க?
0: சார் ஒரு நல்ல காரியம் செய்யும் போது தான் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வர சொல்லுவாங்க. வாங்க சார் வாங்க, உள்ளே வாங்க. கோமதி, அம்மா கோமதி, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா.
4: என்னப்பா ப்ளம்பரை எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? நேத்துக்கே என் வீட்டுக்காரரு வேற ஒரு பிளம்பரை கூட்டிட்டு வந்து உடஞ்சு போன பைப்பை ரெடி பண்ணிட்டாரே.
5: நான் கூட அப்படித்தான் முதல்ல நினைச்சேன் கோமதி, இவரு பிளம்பர் இல்ல, நம்ம கேஸை எடுத்து நடத்த போற வக்கீல்.
4: என்ன கேஸா? என்னம்மா சொல்றீங்க?
5: ஆமா கோமதி, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வந்திருக்கிற வக்கீல்மா.
4: அப்பா அம்மா என்னப்பா சொல்றாங்க, புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா.
0: ஒன்றும் இல்லைம்மா, உனக்கும் வீட்டுக்காரருக்கு இப்போ ஒத்து வர்றதில்ல தானே, உங்களை பிரிக்க வந்த வக்கீல்னு சொல்ல வந்தேன். இந்த ஊர்லேயே டைவர்ஸ்க்குன்னு பேர் போன ஒரே வக்கீல் இவர் தாம்மா. இவருக்காக ஊருக்குள்ள எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்க காத்திருக்காங்க தெரியுமா?
4: என்ன விளையாடுறீங்களாப்பா நீங்கள், புருஷன் பொண்டாட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும் பெத்த பொண்ணை புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு பேசி முடிச்சு சேர்த்து வைக்கிற பெத்தவங்களை பார்த்துருக்கேன். நீங்க என்னடான்னா எங்களை பிரிச்சு விடுறதுலயே குறியா இருக்கீங்க.
0: அம்மா நீயும் உன் வீட்டுக்காரரும் பயங்கரமா சண்டை போட்டு பேசாம எதிரும்புதிரமா இப்படி நிம்மதி இல்லாம நீ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுமா.
4: இதை மட்டும் என் வீட்டுக்காரர் காதுல கேட்டாரு, உங்க அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ளேயே வராம பண்ணிடுவாரு.
1: சார் சார், என்ன மச மசம் நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? சீக்கிரம் ஒரு சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வாங்க, நான் என் டைவர்ஸ் விஷயமா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் சார்.
0: என்னது, நீங்களும் உங்க பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண போறீங்களா? என்ன சார் இது?
1: ஆமா சார், உங்க வீட்டு பிரச்சனையை விட எனக்கு 10 மடங்கு பிரச்சனை. சீக்கிரம் உங்க மருமகனை வர சொன்னீங்கன்னா மேற்கொண்டு என்ன பண்ணலாம் நான் சொல்லிட்டு கிளம்பிடுவேன்.
6: யாரும் கூப்பிட வேண்டாம், நாங்களே வந்துட்டோம்.
0: என்னது, நாம வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கோம், மாப்பிள்ள சாமியாரை கூட்டிட்டு வந்திருக்காரு, குடும்பம் ரெண்டா போறதுக்கு மந்திரங்கந்திரம் போடுவாரோ?
4: அப்பா அவர் சாமியார் இல்லப்பா, ஜோசியர்.
7: எல்லாருக்கும் வணக்கம்ங்க, நான் தான் ஜோசியர் ஜோதிலிங்கம். இந்த அழகான அழகு குடும்பத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம்.
0: என்னது புதுசா நீங்க வேற, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சாமி.
7: சொல்றேன், சொல்லத்தானே வந்திருக்கேன்.

0: உங்கள் மகளும் மருமகனும் எங்கிட்ட வந்து தொழில் சரியில்லை, நிறைய கடன் ஆயிடுச்சு, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, எங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நானும் இவங்களை வெளியே உட்கார வச்சுட்டு உள்ளே போய் நின்று இவங்க நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். வெளியே உட்காந்துருந்த இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் ஏதோ பேசி வார்த்தையால் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கோமதியோட அளவுக்கு அதிகமான ஆசையினால தான் இவங்க கடனாளி ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தால் இவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஒரு 24 நாள், அதாவது அரை மண்டலம், நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கும்னு ஒரு பொய்யை சொன்னேன். அழகு வந்து மௌன விரதம் இருந்த நாளிலிருந்து குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நான் நல்லதுக்காக சொல்ல போய் இப்படி கெடுதலில் போயிடுச்சேன்னு சங்கடப்பட்டு நடந்த உண்மை என்னான்னு உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்.
1: சம்மந்தி, என் மகன் அழகு என்னையும் லட்சுமியும் ஜோசியர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நடந்த விவரம் தெரிய வச்சிட்டான். சரி, எங்கிட்ட சொன்னது நீங்களே வந்து என் சம்மந்திக்கிட்ட சொல்லுங்கன்னு ஜோசியரை நான் தான் கையோட கூட்டிகிட்டு வந்தோம்.
2: ஆமாமா, ஒத்துமையாக இருந்த நம்ம பிள்ளைங்களை பற்றி புரிஞ்சுக்காம நாம தான் தப்பாக நடந்துக்கிட்டோம்.
3: அடப்பாமே, அப்படியா சமாச்சாரம்?
4: அப்பா, 24 நாள் முடிஞ்சதும் எல்லா விவரத்தையும் உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு தான் இருந்தோம். அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு பூகம்பத்தையே உண்டு பண்ணிட்டீங்களே.
5: ஏங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு எத்தனை கடன் இருந்தாலும் சரிங்க, அத்தனை கடனையும் நம்ம பணத்தை கொண்டு வந்து அடைச்சி விட்டுடுங்க.
3: ஆமாம் பரிமளா.
4: அம்மா, மாப்பிள்ள பேரில் தப்பு இல்லைம்மா, எல்லா கடனும் என் பேரில் தான் இருக்குது. நான் தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அதையும் இதையும் வாங்கி குடும்பத்தில் நிறைய கடன் பண்ணிட்டேன்ம்மா.
6: கோமதி, எதுவுமே நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருந்தா நாம் இப்படி நிம்மதி இல்லாமல் அலைய வேண்டியதில்லை.
4: சாமி, இப்போவாவது நான் என் வீட்டுக்காரர் கூட பேசலாமா?
0: உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேச நான் எதுக்கு இனி தடை போடணும்? தாராளமாக பேசிக்கிங்க.
4: எங்க, என்னோட ஆசையினால தான் நம்ம குடும்பத்தில் இத்தனை பிரச்சனை வந்திருக்கு. இனிமே தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட மாட்டேங்க.
6: கோமதி, உலகத்தில் ஆசை இல்லாத மனுஷன் யாரு? எல்லா மாதிரியும் தான் நீயும் ஆசைப்பட்ட. என்ன, கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்கள் முதலாளி கடையை எனக்கே எழுதி கொடுக்குறேன்னு ஃபோன் பண்ணிட்டாரு.
4: அப்படியா? ஐயோ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. எங்க, எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை இருக்குங்க.
6: சின்ன ஆசையா? நீ ஆசையினாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா, அது என்ன சின்ன ஆசை?
4: பொண்ணு இல்லைங்க, சொந்தமா ஒரு கார் வாங்கணுங்க.
7: வானொலி நாடக விழா 2026 நேயர்கள் இருவரை கேட்டது மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். இதில் நடித்தவர்கள் சி எஸ் சரவணகுமார், ஸ்ரீவித்யா வரதராஜன், ஜோதி பாலசுப்ரமணியம், தளவா எம் மனோகரன், கே பானுமதி, பாலகுரு முத்துசாமி, எஸ் அழகேசன், எஸ் இந்திராணி மற்றும் சிறுவன் கே ஜே சிவேஷ் ஆகியோர். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: சம்புவரையர் மாளிகையின் வாசலில் பழுவேட்டரையர் தன் படை பரிவாரங்கள் சூழ வந்து இறங்குகிறார். அரண்மனை வாயிலில் அலங்காரங்கள் ஏராளமாக மிக விமர்சையாக செய்யப்பட்டிருந்தன. கம்பீரமான யானை வந்து அரண்மனை வாசலில் நின்றது. அதன் மேலிருந்து பெரிய பழுவேட்டரையர் இறங்கினார். அவரை தொடர்ந்து பழுவூர் இளையராணியும் இறங்கினாள்.
1: இந்த தடவை இளையராணி மூடு பல்லக்கில் வரவில்லை, பகிரங்கமாக அழைத்து வந்திருக்கிறார்
0: என்றார் ஆழ்வார்க்கடியான். அதை தெரிந்து கொள்ளத்தான் நான் விரும்பினேன், இனி போகலாம் என்று வந்தியத்தேவன் பின்னால் சென்றான். ஆனால் இப்போது ஆழ்வார்க்கடியான் பின் செல்வதற்கு அவ்வளவு அவசரப்படவில்லை. மேலும் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். பழுவூர் இளையராணி நந்தினியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். தற்செயலாகவோ அல்லது அவனுடைய மனோசக்தியினால் இழுக்கப்பட்டுத்தானோ என்னவோ நந்தினி அந்த பக்கம் திரும்பி பார்த்தாள். ஆழ்வார்க்கடியானுடைய முகம் இருண்ட மரங்களின் மத்தியிலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்ததை கூர்ந்து கவனித்தாள். அவள் முகத்தில் உடனே பீதியின் சாயல் பரவிற்று. இளையராணியின் முகமாறுதலை பெரிய பழுவேட்டரையர் கவனித்தார். அவள் பார்த்த திசையை அவரும் ஒரு தடவை கூர்ந்து நோக்கினார். இரண்டு உருவங்கள் நெருங்கி வளர்ந்திருந்த மரங்களின் இருண்ட நிழலில் மறைந்து கொண்டிருந்தன. உடனே சம்புவரையரின் காதோடு ஏதோ சொன்னார். சம்புவரையர் தம்முடைய வீரர்களில் இருவருக்கு ஏதோ கட்டளையிட்டார். பழுவேட்டரையரும் இளையராணியும் அமோகமான வாத்திய கோஷங்களுக்கிடையில் அரண்மனை வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்தார்கள். அதே சமயத்தில் இரண்டு குதிரை வீரர்கள் அரண்மனை மதிலை சுற்றியிருந்த காட்டுக்குள் பிரவேசித்தார்கள். குதிரைகளை காட்டுக்குள் அவர்கள் கஷ்டத்துடன் செலுத்தி கொண்டு போனார்கள். வெகு தூரம் சென்று யாரும் இருப்பதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட காட்டை கடந்து அப்புறத்தில் சமவெளியாக இருந்த திறந்த மைதானத்தண்டை வந்துவிட்டார்கள். அண்ணே, காட்டில் ஒருத்தரும் இல்லை, கிழவரோட மனப்பிராந்தி தான் என்றான் அவர்களில் ஒருவன். அந்த சமயம் நாய் ஒன்று அவர்களுக்கு எதிரே ஊளையிட்டு கொண்டு வந்தது. தம்பி, நாய் எப்போ ஊளையிடும் தெரியுமா என்று மற்றவன் கேட்டான். யாராவது செத்துப்போனா ஊளையிடும் என்றான் முதலில் பேசியவன்.
2: பேய் பிசாசு வேதாளம் முதலியதெல்லாம் கண்டாலும் ஊளையிடும்
0: என்றான் இன்னொருவன்.
1: உன்னை பார்த்துத்தான் பிசாசுன்னு நினச்சிக்கிட்டு போச்சோ என்னம்மா?
2: இல்லை தம்பி, உன்னை வேதாளம்னு நினச்சிக்கிச்சு.
0: இந்த சமயத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலே பயங்கரமான பேய்ச்சிரிப்பை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தார்கள். இரண்டு பேரின் தலைக்கு மேலேயும் இரண்டு மரக்கிளைகளில் இரண்டு வேதாளங்கள் உட்கார்ந்திருந்தன. இரண்டு வேதாளங்களும் அந்த இரண்டு வீரர்களின் கன்னத்திலும் பளீர் என்று அறைந்து கழுத்தை பிடித்து நெட்டி கீழே தள்ளின. பிறகந்த பொல்லாத வேதாளங்கள் குதிரைகளின் மீது ஏறிக்கொண்டு காட்டை கடந்து மைதானத்தில் விரைந்து சென்றன. மணிமுத்தா நதி வெள்ளாற்றில் கலக்கும் வனப்பு வாய்ந்த இடத்தை தாண்டி ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் பரிவாரங்களும் வந்து கொண்டிருந்தார்கள். முதல் நாள் இரவு திருமுதுகுன்றத்தில் இளவரசருக்கு நடந்த உபச்சாரங்களைப் பற்றியும் அந்த க்ஷேத்திரத்தில் நடந்து கொண்டிருந்த ஆலய திருப்பணியை பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டு வந்தார்கள்.
3: திருமுதுகுன்றத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த காரியம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது
0: என்றான் பார்த்திவேந்திரன்.
3: எதை பற்றி சொல்லுகிறாய் என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான். கிழவியை பாடமாட்டேன் என்று சொன்னதைத்தான். அது என்ன எனக்கு தெரியாது, விவரமாகச் சொல்
0: என்றான் ஆதித்த கரிகாலன். சுந்தரமூர்த்தி நாயனார் க்ஷேத்திர யாத்திரை செய்து கொண்டு வந்த பொழுது திருமுதுகுன்றம் என்னும் விருத்தாச்சலத்துக்கு வந்தார். வழக்கம் போல அந்த ஊர் சிவாலயத்துக்கு சென்றார். பட்டர்கள் நாயனாருக்கு சுவாமி தரிசனம் பண்ணிவித்து எங்கள் ஊர் இறைவன் பேரிலும் பதிகம் பாடி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்.
4: பார்ப்போம், இந்த ஆலயத்தில் உள்ள சுவாமியின் பெயர் என்ன என்று சுந்தரர் கேட்டார்.
0: திருமுதுகுன்றம் என்ற பெயரை கொண்டு அந்த சிவாலயத்தில் உள்ள சுவாமிக்கு விருத்தகிரீஸ்வரர் என்று பெயர் சூட்டியிருந்தார்கள் பட்டர்கள். அந்த பெயரை சொன்னார்கள். நாயனாரின் முகம் சுருங்கிற்று. போயும் போயும் கிழவரையா பாட வேண்டும் என்று மனத்தில் எண்ணிக்கொண்டு, போகட்டும், அம்மன் பெயர் என்ன என்று வினவினார்.
3: விருத்தகிரீஸ்வரி என்றார்கள் கோவில் பட்டர்கள்.
4: சுவாமிக்குத்தான் கிழவர் என்று பட்டம் கட்டினீர்கள், அம்மனையும் கிழவியாக்கிவிட்டீர்களே, கிழவனையும் கிழவியையும் என்னால் பாட முடியாது, போங்கள்
0: என்று சொல்லிவிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கோபமாக கோவிலை விட்டு கிளம்பிவிட்டார்.
5: சுந்தரமூர்த்தி நாயனாரால் பதிகம் பாடப் பெறாவிட்டால் தங்கள் ஊர் ஆலயத்துக்கு மகிமை ஏற்பட

0: கூடாது என்று பட்டர்கள் கருதினார்கள். ஆகையால் ஆலயத்தில் இன்னொரு அம்மனை பிரதிஷ்டை செய்து பாலாம்பிகை என்று பெயர் சூட்டினார்கள். மறுபடியும் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்த இடத்துக்கு போய் அவரிடம் முன்னர் சொன்ன விவரத்தை சொல்லி திரும்பவும் திருமுதுகுன்றம் ஆலயத்துக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பெரிய மனது செய்து மீண்டும் அந்த ஊருக்கு சென்று பாலாம்பிகை சமேத விருத்தகிரீஸ்வரர் மீது பதிகம் பாடி துதித்தார். இந்த கதையை கேட்டுவிட்டு ஆதித்த கரிகாலன் உடல் குலுங்க குலுங்கச் சிரித்தான்.
1: பெரிய பழுவேட்டரையரிடம் வந்த கவிஞன் யாராவது ஒருவேளை சுந்தரமூர்த்தியைப் போலச் சொல்லியிருப்பான், கிழவனையும் கிழவியையும் பாடமாட்டேன் என்று கூறியிருப்பான், அதற்காகத்தான் அவர் நந்தினியை மணந்து கொண்டாரோ என்னமோ என்றான்.
0: இதை கேட்டு பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அப்படி அவர்கள் சிரித்த சிரிப்பில் குதிரை மேலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள் போல இருந்தது. சிரித்து ஓய்ந்த பிறகு பார்த்திபேந்திரன்,
1: கடவுள் முதுமை என்பதாக ஒன்றை எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறாரோ தெரியவில்லை. அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட வயது வரையில் ஒரே மாதிரி இருந்துவிட்டு சாவது என்று ஏற்படுத்தியிருக்க கூடாதோ என்றான்.
2: கடவுள் என்ன ஏற்படுத்தினால் என்ன, முதுமை அடைவதும் அடையாததும் தம்முடைய கைகளிலே தானே இருக்கிறது என்றான் கரிகாலன்.
0: அது எப்படி முடியும் என்று கந்தமாறன் கேட்டான்.
1: அபிமன்யுவையும் மரபானையும் கிழவர்கள் என்று நாம் எண்ணுவதுண்டா? மற்ற இருவரும் ஒன்றும் கூறாமல் மௌனமாயிருந்தார்கள்.
2: தஞ்சாவூர் அரண்மனை சித்திர மண்டபத்தில் என் மூதாதையர்களின் சித்திரங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றன. விஜயாலய சோழர், ஆதித்த சோழர், பராந்தக சக்கரவர்த்தி எல்லோரும் முதிய பிராயத்தவராக காட்சியளிக்கின்றார்கள். ஆனால் என் பெரிய பாட்டனார் ராஜாதித்யர் எப்படி இருக்கிறார்? நவ யௌவன வீர புருஷராக விளங்குகிறார். ராஜாதித்தர் இளம் வயதில் இறந்து போனார். அதனால் என்றைக்கும் அவர் யௌவனம் நீங்காத பாக்கியசாலியானார். நம்மில் யாருக்கும் அத்தகைய பாக்கியம் கிட்டுகிறதோ தெரியவில்லை.
0: மற்ற இருவருக்கும் இந்த பேச்சு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அவர்கள் மௌனமாகவே இருந்தார்கள்.
2: ஏன் திடீரென்று மௌனமாகிவிட்டீர்கள்? சாவு என்றால் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம்? இந்த உடம்பு போனால் இன்னொரு புத்தம் புதிய உடம்பு கிடைக்கிறது. எதற்காக மரணத்துக்கு அஞ்ச வேண்டும்? என்னுடைய நண்பன் வந்தியத்தேவன் இங்கே இருந்தால் என்னை ஆமோதிப்பான். அவனைப் போன்ற உற்சாக புருஷனை காண்பது அரிது. யமலோகத்தின் வாசலில் கொண்டு போய்விட்டாலும் அவன் குதூகலமாய்ச் சிரிப்பான்
0: என்றான் இளவரசன் கரிகாலன். அந்த சமயத்தில் அவர்களுக்கு எதிராக சாலையில் இரண்டு குதிரைகள் புழுதியை கிளப்பி கொண்டு வெகு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்துவிட்டன. அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை கூட கவனிக்காமல் தாண்டி போய்விடும் எனத் தோன்றியது. அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழிமறிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் வந்த குதிரைகள் அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடார் என்று பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டன. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள். வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை. அவனும் குதிரை மீதிருந்து கீழே குதித்து முன்னேறிச் சென்று வந்தியத்தேவனை கட்டித்தழுவிக் கொண்டான்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: இந்த தடவை இளையராணி மூடு பல்லக்கில் வராம பகிரங்கமாகவே அழைச்சி வந்திருக்கார்னு ஆழ்வார்க்கடியான் உறுதிப்படுத்துகிற மாதிரி சொன்னதும் அதை தெரிஞ்சுக்கத்தான் விரும்பினேன், இனி போகலாம்னு வந்தியத்தேவன் பின்னுக்கு நகர்ந்ததை பார்த்தோம். பழுவேட்டரையர் இல்லாத சமயத்திலோ அவருக்கு தெரியாமலோ பாண்டியராயன் பல்லவராயன் கோட்டைக்குள்ளேயும் பள்ளிப்படை காட்டிலையும் அவளது ரகசிய நடவடிக்கைகளை கவனித்தவன் அல்லவா? மூடு பல்லக்கில் வரும்போது வழியில் தன் அடியாட்களுக்கு சில குறிப்புகளை கொடுத்துக்கிட்டு வர்ற வாய்ப்பு இருக்குதே, அப்படி செய்யாமல் அடக்க ஒடுக்கமாக தன் கணவரோட வந்து சேர்ந்ததை பார்த்தப்புறம் நகர்றான் வந்தியத்தேவன். அவனை கிண்டல் பண்ணின திருமலையப்பன் அவசரப்படாமல் அந்த இடத்துலையே நிற்கிறான். நந்தினியையே கண்கொட்டாமல் பார்த்தபடி அவன் வேறு திட்டம் வச்சிருப்பானோ? சரி, சில தொடர்கள். அமோகம் என்ற சொல்ல ஆராய்வோம். நேரடி பொருள் வீண் போகாதது, பயன் உள்ளது. அமோக பாணம் இந்த தொடர் குறி தவறாத அம்பு என்ற பொருளை உடையது. இருந்தாலும் பேச்சு வழக்கில் அமோகமான என்பது

0: சிறப்பான, மிகுதியான, வளமான, நிறைவான, இப்படியெல்லாம் அர்த்தத்தில் அமையுது. விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாதர், பழைமையான மலையின் இறைவர். விருத் வேர்ச்சொல், இதில் உருவாகுது விருத்தி, வளர்ச்சி, பெருக்கம். வளர்ச்சியின் முதிர்ந்த நிலை முதிர்வு, அதாவது உடல் வளர்ச்சியின் முதிர்ந்த நிலை முதுமை. விருத்தாச்சலம் பிரிச்சா விருத்த அச்சலம், முது குன்றம் என்பது பொருள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்தின் மீது ரெண்டு பதிகங்கள் பாடியிருக்கார். பொதுவாக சுந்தரர் பதிகங்களை திருப்பாட்டுன்னு குறிப்பிடுவது மரபு. திருமுதுக்குன்றத்துறை ஈசன பாடி 12,000 பொன் பெற்றாராம் சுந்தரர். அப்பர் என்னை பாடுவார்ங்கிறது போல சுந்தரன் பொன்னை பாடுவான் என்பது தனித்துவமான திருவாக்கு. இந்த உடம்பு போனா இன்னொரு புத்தம் புதிய உடம்பு கிடைக்கிறது. வாழ்வின் யதார்த்தமான நிலையை வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி ஆதித்த கரிகாலன் சொன்னது கந்தமாறனுக்கும் பார்த்திபேந்திரனுக்கும் கசப்பை தந்ததை கவனிச்சோம். பாம்பின் பழைய சட்டை புத்து மேலே வீசப்பட்டு உயிரற்று கிடக்குது. அதுபோல இந்த பரு உடலும் பூமியில் விடப்படும். ஆனால் அழியாத ஆன்மா ஸ்வயம் பிரகாசமாக ஒளி வீசிக்கிட்டு இருக்கும். பிருகதாரண்யக்க உபனிஷத கருத்தை நினைவுபடுத்துது இந்த கட்டம்.
1: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் கோபால் பல்பொடி வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: மனம் தாளாட்டும் தேனிசை பாடல்களோடு இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல்.

0: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் தொல்லி வரும் பாட்டு.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இளம் தென்றலில் வரும் இசை தென்றல். இது காரைக்கால் பண்மலையின் 100.3 இசை ஊஞ்சல்.

இஷ்டமைன நானுதா பிகர் பிகருதா நீ சூப்பர் பிகருதா இந்த பிகரு கேத்தமைன நானுதா ஆட்டச்சு டச்சு டச்சு டச்சு என்ன டச்சு நீ வைக்கச்சு கிச்சு க

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. நேரம் இப்போ 9:42, 18 நொடியாகுது. காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
4: புதிய தென்றலில் இனிய இசை பயணம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3. நேரம் இப்போ 9:50 ஆகுது. காரைக்கால் பண்பலையின் 100.3 இசை ஊஞ்சல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது கோபால் பல்பொடி வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு

0: கவலை ரெடிமேட் நாகப்பட்டினம்.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
6: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனைட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
6: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ், எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். வணக்கம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற தொடரை புறநானூற்றிலும் மணிமேகலையிலும் நாம் காண்கிறோம். உணவே மருந்து என்று சொல்வோமேயானால் உணவை ஈட்டித்தரும் உழவன் மருத்துவராக போற்றப்படக்கூடியவன். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடச் சொன்ன ஔவையார்தான் உழவின் வழியே நாடு உயரும் என்றும் சொல்கிறார். வேளாளர் என்பவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் என்பது ஞானசம்பந்தர் வாக்கு. உழவர்களை வேளாளர்கள் என்றும் உழவை வேளாண்மை என்றும் சொல்கிறது நம் தமிழ் இலக்கியம். சீரை தேடின் ஏரை தேடு என்ற பழமொழிப்படி தன் குடி உயர விரும்புபவர்கள் அன்று ஏர் பிடித்து உழவு செய்தவர்களே. பழந்தமிழ் இலக்கண முறையில் ஐந்தினை பாகுபாட்டில் எல்லா வளமும் மிக்க பகுதியாக மருதநிலம் விளங்கிற்று. மன்னனை வாழ்த்த வந்த ஓரம் பொகியார் நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க என்று நெல்லின் பின்னே பொன் பெருக வாழ்த்துகிறார். அவ்வையும் வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடியுயரும், குடியுயர கோள் உயரும், கோளுயர கோண் உயர்வான் என்கிறார். இறைவனின் உள்ளத்தை மகிழ்வித்த விவசாயி ஒருவரின் கதை ஒன்று உண்டு. ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். தன் வயலை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தார். செய்யும் தொழிலே தெய்வம் என்று நிலத்தையே நம்பி வணங்கி வந்தார். கோயில்களுக்கோ பூஜைகளுக்கோ அவர் செல்வதில்லை. ஆனால் எந்த செயலை செய்யும் முன்னும் இறைவனை ஒரு நொடி வணங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் நாரதர் பகவான் நாராயணனிடம் உங்கள் பக்தர்களிலேயே மிகச்சிறந்த பக்தர் யார் என்று கேட்டார். அதற்கு நாராயணன் வா காட்டுகிறேன் என்று அந்த விவசாயியின் வீட்டுக்கு நாரதரை அழைத்து வந்தார். தன்னைத்தான் சிறந்த பக்தர் என்று பகவான் சொல்வார் என்று நம்பியிருந்த நாரதருக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. இருவரும் மாறு வேடத்தில் வழிபோக்கர்கள் போல வந்து இன்று இரவு நாங்கள் இங்கு தங்கிக் கொள்ளலாமா என்று விவசாயியிடம் கேட்டனர். உடனே விவசாயி, நாராயண நாராயண, தங்கள் விருப்பப்படி எத்தனை காலமானாலும் தாங்கள் இங்கு தங்கலாம் என்று கூறிவிட்டு அந்த வறுமையான நிலையிலும் அவர்களை சிறப்பாக உபசரித்தார். இரவு தூங்கப் போகும் முன் விவசாயியினிடம் அவருடைய தொழில் பற்றி இறைவன் வினவினார். விவசாயத்தில் பெரிய லாபமெல்லாம் வருவதில்லை, ஆனாலும் நான் என் நாராயணனை நம்புகிறேன். இதுவரை பசியற்ற வாழ்வை நாராயணன் எனக்கு வழங்கி வருகிறான் என்று சொல்லிவிட்டு, நாராயண நாராயண, நீங்கள் நன்றாக உறங்குங்கள் என்று சொல்லி விடை பெற்று சென்றார். மறுநாள் விடிந்ததும் நாராயண நாமம் சொல்லியபடியே எழுந்து பகவானிடமும் நாரதரிடமும் விடை பெற்றுக் கொண்டு தன் நிலத்தை பார்க்க போனார். நாரதர் பகவானிடம் கேட்டார், ஒரு நாளில் எப்போதாவது நாராயண மந்திரம் சொல்லும் இவர் என்னை விட மேலானவரா என்று. அதற்கு பகவான் சிரித்துக் கொண்டே, எந்தவித கடமையும் இல்லாமல் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்க கூடிய நீ என்னை நினைத்து பார்ப்பதிலோ என் பெயரை உச்சரிப்பதிலோ வியப்பில்லை. ஆனால் ஓர் ஏழை விவசாயியாக இருந்து தன் கடமைகளை எல்லாம் முறையாக கவனித்துக் கொண்டு எல்லா செயல்களிலும் என்னை ஒருமுறையாவது நினைத்துக் கொள்ளும் அவனுடைய பக்தி சிறந்ததல்லவா என்றார். உழுவாரை உலகத்திற்கு அச்சாணி என்பதோடு உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களும் உழவர்களையே நம்பி வாழ்கின்றனர்.

0: யாரிடமும் எந்த உதவியும் நாடாமல் உதவி என்று வருவோருக்கெல்லாம் உதவி வாழும் பெருமை கொண்டவர்கள் உழவர்களே என்கிறார் வள்ளுவர். நன்றி. இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீனைட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும்.

இன்றைக்கு முழு நிலவு நாள், அதாவது ஆடி மாதத்துல வரக்கூடிய அந்த முழு நிலவு நாளை வந்து குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்றாங்க. அன்றைய நாளில் வந்து சீடர்கள் வந்து தங்களுக்கு கல்வி அறிவு புகட்டிய குருவை நினைவு கூறும் விதமாக குரு வழிபாடு பூஜையை செய்கிறாங்க. இதை வந்து வியாச பூஜை அப்புறம் வியாச பூர்ணிமா அப்படின்னு இந்த நாளை சொல்கிறாங்க. இன்றைய முழு நிலவு நாளில் நம்ம நிலவு பாடல்களை கேட்டால் எப்படி இருக்கும்? இன்றைக்கு இரவு மலரும் நிகழ்ச்சியில் நம்ம நிலவு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது அடிமை பெண் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல், புலமை பித்தன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில்

நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. பாரம்பரிய மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் எதிர்வரும் ஜூலை 31 நிறைவடைகிறது. இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவமனை வளாகத்தில் சித்த மருத்துவக் கல்லூரி, யுனானி மருத்துவக் கல்லூரி, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் சித்த மருத்துவக் கல்லூரி, மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் கன்னியாகுமரி கோட்டாற்றில் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி உள்ளன. இதை தவிர 29 தனியார் கல்லூரிகளில் இருக்கின்றன. இந்நிலையில் சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி பட்டப்படிப்புகளுக்கு நிகழாண்டு மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும். இந்த 4 படிப்புகளுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இதுவரை 6,000 மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். இதை தவிர சென்னை அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவமனை வளாகம் மற்றும் செங்கல்பட்டில் அரசு யோகா இயற்கை மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. 17 தனியார் யோகா கல்லூரிகளும் உள்ளன. இளநிலை யோகா

மற்றும் இயற்கை மருத்துவ பட்டப்படிப்புக்கு www.tnayushselection.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும். பாரம்பரிய மருத்துவ படிப்புகள் அனைத்துக்கும் இணைய வழியில் விண்ணப்பித்து எதிர்வரும் July 31 மாலை 5 நிறைவடைகிறது. இணைய வழியில் விண்ணப்பித்த பிறகு அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கோரப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்றுப்பமிட்ட நகல்களையும் இணைத்து செயலாளர் தேர்வுக்குழு இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதித்துறை இயக்குனர் அலுவலகம், அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகம், அரும்பாக்கம், சென்னை 600106 என்ற முகவரிக்கு 31/7/2026 மாலை 5 சமர்ப்பித்தல் அல்லது வந்து சேர வேண்டும். எனவே திருவாரூர் மாவட்டத்தினைச் சேர்ந்த தகுதியுள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிக்கின்றார். காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கே TM கிருஷ்ணா பாடிய பாடல், MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கவிஞர் வாலியின் வரிகளில்.

0: திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. வறட்சியிலிருந்து தோட்டக்கலை பயிர்களை பாதுகாக்க பயிர் திட்டமிடல், மண் ஈரப்பதம் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை, பயிர் மேலாண்மை, ஊட்டச்சத்து மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு, வளர்ச்சி ஊக்கிகள் ஆகிய முறைகள் மூலம் பயிர் இழப்பை குறைத்து நிலையான விளைச்சலை பெற விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. முதலாவதாக, பயிர் திட்டமிடலில் குறைந்த தண்ணீர் தேவையுள்ள பயிர்கள் மற்றும் குறுகிய கால வகைகள் தேர்வு செய்ய வேண்டும். மேலும் வறட்சியை தாங்கும் வகையில் விதைகளை அசோஸ் பயிரிலம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. மண் ஈரப்பதம் பாதுகாப்பில் உலர் இலைகள், தென்னை மட்டைகள், வைக்கோல் மற்றும் தென்னை நார்கள் கொண்டு நிலப்போர்வை அமைக்க வேண்டும். இயற்கை எரு உரங்கள் பயிர்களுக்கு கொடுக்கும்போது நீர் தாங்கும் திறன் அதிகரிக்கும். சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் 30-60% வரை நீரை சேமிக்கலாம் மற்றும் முக்கிய வளர்ச்சி நிலைகளில் பூக்கும் மற்றும் காய் காய்க்கும் தருவாயில் பாசனம் மிக அவசியமாகும். பசுந்தால் உர பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் மண்ணின் ஈரப்பதம் மற்றும் வளம் மேம்படும். களைகளை முறையாக கட்டுப்படுத்துவதன் மூலம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் வீணாவதை தடுக்கலாம். பயிர் மேலாண்மையில் இளம் செடிகளுக்கு நிழல் தரும் வகையில் பனை மட்டைகள், தென்னை ஓலைகள் அமைத்து நிழல் ஏற்படுத்த வேண்டும். ஊட்டச்சத்து மேலாண்மையில் அதிக உரம் போடுவதை தவிர்க்கவும், பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை பிரித்து உரமிடவும். மேலும் 2% யூரியா அல்லது 2% பொட்டாசியம் நைட்ரேட் அல்லது 2% பொட்டாசியம் குளோரைடு இலை வழியாக தெளிப்பதன் மூலம் வறட்சியிலிருந்து பாதுகாக்கலாம். வறட்சியில் பயிர்கள் பலவீனமாகும் போது இலைப்பேன், சிலந்திப்பேன் தாக்கம் அதிகமாகும். எனவே தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். களைகள் இல்லாமல் வயலை பராமரிக்க வேண்டும். வளர்ச்சி ஊக்கிகளான பிளானோஃபிக்ஸ் தெளிப்பதன் மூலம் மலர் உதிர்வதை குறைக்கலாம். சாலிசிலிக் ஆசிட் பயன்படுத்துவதால் வறட்சி தாங்கும் திறன் அதிகரிக்கும். மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கும் வானிலை முன்னறிவிப்புகளை தொடர்ந்து பின்பற்றி பாசனம், உரமிடல் மற்றும் பயிர் பாதுகாப்பு பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தினால் எல்நினோவால் ஏற்படும் பாதிப்புகளை வெகுவாக குறைக்கலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்பொடி.

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல முது
7: பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜே கே ஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.

காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம். சாரங்க தாரா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், ஜி ராமநாதன் இசையமைப்பில், ஏ மருதகாசி வரிகளில்.

10:26 காரைக்கால் பன்மலையின் 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது. கர்ணன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேரம் இப்போ 10:30 28 நொடியாகுது. காரைக்கால் பண்மலை 100.3 இரவும் மலரும். நிலவு பாடல்களில் அடுத்து வருதுங்க. அள்ளி படத்திற்காக TM சவுந்தரராஜன், P. சுசிலா பாடிய பாடல், KV மகாதேவன் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்

காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து கேட்கலாம். தேனிலவு படத்திற்காக ஏ.எம். ராஜா பே. சுசிலா பாடிய பாடல்.

0: நேயர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனின் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: இரவின் மடியில் இசையின் இன்ப தாளாட்டு, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும்.

0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்புடி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோடு நாம் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் உயர்ந்த மனிதன் படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல், எம். எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பில், கவிஞர் வாலியின் வரிகளில்

இனிமை சூழ் இரவில் மனமாம் மயங்கும் நிலவு பாடல்களுடன் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். தொடர்ந்து ஒலிக்க வருகிறது பால்மனம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல், ஆர் பார்த்தசாரதி இசையமைப்பில் கவிஞர் வாலியின் வரிகளில்.

காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வருகிறது. அம்மா எங்கே படத்திற்காக பி. சுசிலா பாடிய பாடல், வேதா இசையமைப்பில் கவிஞர் வாலியின் வரிகளில்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ், காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் செல்வன் கே கவிரிஷி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8:05 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:00 சிந்தனை இறங்கும். தூரத்தில் இருந்தும் தொடரும் நட்பு. இந்த தலைப்பின் நேயர்கள் தங்களது கருத்துக்களை

0: சேர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10க்கு மனதில் நின்றவை, நேயர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 12:50க்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55க்கு பன்னிசை சீரும் என தொடங்கும் பாடல், 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன் மழை, 1:55க்கு மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள், திருவாரூர் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் எஸ் திலீபன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 2:30க்கு திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள், 3 மணிக்கு லைக் ஷேர் கமெண்ட், 3:30க்கு வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட், 4 மணிக்கு பூமியின் நுரையீரல் திருவாரூர் வனத்துறை வனச்சரகத்தை சேர்ந்த வனவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்குபெறும் நேரலை, 5:15க்கு அலையோசை, 5:30க்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை ஆறுமுகம் என தொடங்கும் பாடல், 6:20க்கு நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25க்கு லைட் ஹவுஸ், 6:40க்கு காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள், 6:45க்கு இசைத்தூரிகை, 7 மணிக்கு இந்திய அரசின் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25க்கு காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30க்கு இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் அங்கக முறையில் காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து நாகப்பட்டினம் வேளாண் அறிவியல் மையத்தின் தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி, 8 மணிக்கு காற்றில் வரும் கானம், 8:15க்கு நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30க்கு வானொலி நாடக விழா 2026, தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ், அமைப்பு காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15க்கு பொன்னியின் செல்வன்கள், 9:30க்கு இசை ஊஞ்சல், 9:55க்கு நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல்லமுது, காற்றலையில் நாளை கேட்டோம், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்,
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The Lok Sabha today passed the anti-paper leak bill proposing tougher penalties and fast-track courts to curb exam malpractices. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the properties of convicted offenders. The legislation mandates that every state government and union territory administration establish special fast-track courts for the day-to-day trial. Replying to the discussion on the bill, Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh said, the amendment in the bill has been brought to make the law more stringent and ensure speedy justice in paper leak cases.
2: The earlier bill and the amendment today are reaffirmation of this government's deep commitment to safeguard the welfare of the students and the youth of this country. And therefore, this bill can be described as a milestone legislation in the history of Indian Parliament.
1: Dr. Singh criticized Leader of Opposition and Congress MP Rahul Gandhi for using unparliamentary language, saying it is inappropriate and unfortunate. Parliamentary Affairs Minister Kiran Rijiju strongly objected to the remarks of Mr. Gandhi and demanded an apology from him in the House. Earlier, participating in the discussion, Congress MP Rahul Gandhi said the students' protest on the NEET issue was not violence or hatred, but a deep expression of the youth, and all political parties must respect this expression. After the passage of the bill, the lower house was adjourned till tomorrow.

0: The Rajya Sabha has passed the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026. The bill will further amend the Prevention of Insults to National Honour Act 1971. The proposed legislation seeks to give Vande Mataram the same statutory protection as the national anthem Jana Gana Mana. These offences are punishable with imprisonment of up to 3 years, a fine, or both. After the passage of the bill, the upper house was adjourned till tomorrow. In Odisha, heavy rains and rising rivers have triggered a severe flood situation, claiming 4 lives and affecting nearly 4 lakh people. The administration has intensified rescue and relief operations as the flood situation continues to remain critical. Meanwhile, in Assam, the relief and rehabilitation efforts are continuing on a war footing in the worst flood-affected districts of Shivsagar, Golaghat, Charaideo and Jorhat. Union Home Minister Amit Shah spoke with Assam Chief Minister Dr. Himanta Biswa Sarma and assured all necessary assistance to the flood-hit state. In Chhattisgarh, heavy rainfall over the past 2 days has disrupted normal life in several parts of the state. The India Meteorological Department has forecast extremely heavy rainfall tomorrow over Madhya Maharashtra and West Madhya Pradesh. The UN Human Rights Office has voiced concern over Islamabad's crackdown on peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Over 40 civilians were killed and several others injured in the firing by Pakistani forces on protesters during a march organized by the Joint Awami Action Committee from Rawalkot to Muzaffarabad on Monday. The death toll from a powerful 7.1 magnitude earthquake in southwestern Japan rose to 18 today as soldiers and emergency crews searched a heavily damaged shopping mall, collapsed homes and a factory for survivors. At least 62 people were injured while several others remained missing. The quake struck Kumamoto Prefecture on Kyushu Island yesterday, causing widespread damage. At the ongoing Commonwealth Games in Glasgow, Scotland, 9 Indian boxers have assured medals for the country after sealing semi-final berths. 5 pugilists, including Arundhati Chaudhary in women's 70 kg, Sakshi Chaudhary in women's 51 kg, Sachin Sehwag in men's 60 kg, Ankush Panghal in men's 80 kg semi-finals, and Narinder Barwal in men's 90 kilo plus kilogram categories registered victories today. India's overall medal tally currently stands at 12, comprising 2 gold, 7 silver and 3 bronze. And that's the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பன்மலை 100.3 நேரம் 11:10. இனி கேட்கலாம் துயிலும் முன். இருளை இருளால் அகற்ற முடியாது, ஒளியால் மட்டுமே முடியும். அதுபோல வெறுப்பை வெறுப்பால் அகற்ற முடியாது, அன்பால் மட்டுமே முடியும் என்ற மார்ட்டின் லூதர் கிங் அவர்களின் சிந்தனையோடு நேர்களே 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 தொடங்கும். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்த்துக்களோடு விடைபெறும் நான் ஆர்ஜே லாவண்யா ராஜசேகரன். ஜெய்ஹிந்த்.
0: Sakshi Chaudhary in women's 51 kilogram, Sachin Sehwag in men's 60 kilogram, Ankush Panghal in men's 80 kilogram semi-finals, and Narinder Barwal in men's 90 kilo plus kilogram categories registered victories today. India's overall medal tally currently stands at 12, comprising 2 gold, 7 silver and 3 bronze. And that's the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பன்மலை 100.3 நேரம் 11:10. இனி கேட்கலாம் துயிலும் முன். இருளை இருளால் அகற்ற முடியாது, ஒளியால் மட்டுமே முடியும். அதுபோல வெறுப்பை வெறுப்பால் அகற்ற முடியாது, அன்பால் மட்டுமே முடியும் என்ற மார்ட்டின் லூதர் கிங் அவர்களின் சிந்தனையோடு நேர்களே 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 தொடங்கும். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்த்துக்களோடு விடைபெறும் நான் ஆர்ஜே லாவண்யா ராஜசேகரன். ஜெய்ஹிந்த்.

ஹலோ, மைக் ஒன் ஓகேயா? கேட்குதா? மைக் ஒன், ஹலோ, கேட்குதா? தெரியல, வரல.